ஒன்பது காலை திங்கள் முதல் வெள்ளி வரை காலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரை உங்கள் விஷ்வாவுடன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 89.4 தமிழ் FM.

0: ஒரு நல்ல ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? ஷோக்கு ஆன் டைம்க்கு வரணும், கேக்குறதுக்கு முன்னாடி கண்டென்ட்டா தரணும், மொத்தத்துல ரொம்ப ரொம்ப நல்லவனா இருக்கணும்.
1: ஆனா எனக்கு கிடைச்சது
2: எனிவே 4 மணி ஆயிடுச்சா, சரி ரெண்டு பாட்டு போடு நான் வந்துறேன்.
3: ஒரு தரமான ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? என் கூட எப்பவுமே சிம்பிளே இருக்கணும். நான் பிரெயின் ராட்டா பேசினா கூட கைத்தட்டி சிரிக்கணும். மொத்தத்துல கோஹோஸ்ட் கோஹோஸ்டா இருக்கணும்.
4: எனக்கும் தான் ஒருத்தி இருக்காங்க.
2: பாய். அவ்வளவுதான், அவளே சொல்லிட்டா. எவ்ரிடே ஈவினிங் ஈவினிங் கரக் வித் மீ ஆர்ஜே பிராவோ. மரியாதையா டியூன் பண்ணி சவுண்ட் வச்சு கேளு.
5: The Evening Karak, presented by VNCT Global, largest villa developers in South India. For more details, contact 054-767-3111. Brought to you by Annathangam Golden Diamonds, Karama Center, Dubai. 40% off on diamond and precious jewelry. 40% discount on 22-carat and 18-carat gold jewelry making charges madri. Pala offers. Matrum Z5. Indha varshathoda biggest movie ana Patriot matrum pala blockbuster movies. Verum 99.99 dirhams per year la enjoy pannunga.
6: Inga nanda king. நான் போடுறதுதான் பாட்டு, அத கப் சிப்னு கேட்டு என்ஜாய் பண்ணதோ. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும்.

listening to 89.4 Tamar FM. Tamar FM. Tamar FM.

0: கண்ணா, ஒரு டைம் ஆன் பண்ணிட்டா ஆஃப் பண்ணவே கூடாது. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் ஹுக்கும் ஹுக்கும் அர்த்தமாயிருந்தா
1: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட். இந்த சாம்ராஜ்யத்தின் மிக முக்கியமான சுயம்வரத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம் அனைவரின் அரசியான மனதை வெல்ல போட்டியிடும் போட்டியாளர்கள்.
2: ஹாய், நான் காஃபி.
3: ஹலோ, நான் தான் டிராவல். வணக்கம், நான் நினைவுகள்.
4: ஹாய், நான் தான் இயற்கை.
1: இதுல மனசோட மனச வெல்ல போவது யாரு?
4: எங்கப்பா மனசு காணோம்.
2: அங்கே பாருங்கள், போட்டிக்கு ராஜாவின் பாடல்கள் வருகின்றன.
3: ராஜா பாட்டு போகுது, மனசும் பின்னாடியே போகுதே.
5: ராஜா பாட்டு போட்டிக்கு வந்தால் மனதை வெல்லத்தானே செய்யும்.
3: வார நாட்களில் மதியம் 3 மணி முதல் 4 மணி வரை மனசார கேளுங்க ராக் வித் ராஜா, only on 89.4 தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

எங்கள் வளமிக்க முளமுற்ற தீ தன்னீரிலா தமிழ் மொழிக்கென தமிழ் பண்பலை தரும் தனி நிகழ்ச்சி. வார நாட்களில் பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரை 89.4 தமிழ் பண்பலையில் உங்கள் கிருஷ்ணியுடன்.

0: te să mă gătune.
1: Rolex. Rolex.
2: Sir! Just sir!
3: இதை விட பெஸ்ட்டா என்டர்டைன்மெண்ட்டா ஒரு எஃப்எம் காட்டுறவனுக்கு லைஃப் டைம் செட்டில்மெண்ட்டா.

0: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட். உலக அரங்கின் நடப்புகள், அரசியல் நிகழ்வுகள், விளையாட்டு தகவல்கள், வணிக செய்திகள், வானிலை நிலவரம், இவை அனைத்தையும் நடுநிலை தவறாமல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஒவ்வொரு மணி நேரமும் இணைந்திருங்கள்.
1: தமிழ் FM செய்தி அறையில் இருந்து நான் உங்கள் கிருஷ்ணி மணிபாலன்.

0: 89.4 தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: ஸ்டார் ஆஃப் தி மந்த், ஸ்டார் ஆஃப் தி மந்த், சிங்கர் SPB.

0: அனைவருக்கும் அன்பு நிறைந்த காலை வணக்கங்கள். 89.4 தமிழ் FM, இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். நித்தமும் உலைக்கும் புத்தம் புது காலையில் நான் உங்கள் விஷ்வா. புதியதாக நம்முடைய வாழ்க்கையிலே புலர்ந்திருக்கிற மற்றும் ஒரு அற்புதமான தினத்தின் காலை பொழுதிலே மீண்டும் ஒரு முறை உங்கள் அனைவரையும் சந்திப்பதிலே எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. இந்த நாள் எல்லா விதங்களிலும் நமக்கு நன்மை தருகின்ற நாளாக அமைந்திட என்னுடைய வாழ்த்துக்களும் பிரார்த்தனைகளும் எல்லோருக்கும் உரித்தாகட்டும். இரவு நேரங்களிலே பொழுது சாய துவங்கிய உடனே பறவைகள் எல்லாம் மரங்களுக்குள்ளே வந்து கூடடையும். அதே போல காலை சூரிய உதய நேரத்திலே இந்த பறவைகள் எல்லாம் மீண்டும் பறந்து செல்ல துவங்கும். இந்த இரு சமயங்களிலுமே அந்த பறவைகளினுடைய ஒலி எங்கும் கேட்பதை மரங்கள் அதிகமாக அடர்ந்திருக்கக்கூடிய பகுதிகளிலே உங்களாலே கவனிக்க முடியும். நான் கேட்கிறேன், ஏன் அந்த பறவைகள் சௌகரியமாக அந்த மரங்களிலேயே தங்கி இருக்காமல் சூரியன் உதிக்கின்ற நேரத்திலே வெளியே பறந்து செல்கின்றன? நாள் முழுவதும் வெவ்வேறு இடங்களுக்கு பயணிக்கின்றன. எதை தேடி அவை செல்கின்றன? தனக்கான இரையை தேடி செல்கின்றன. அப்படி கடினமாக உழைத்து இரை தேட வேண்டிய அவசியம் என்ன? ஒரே பதில்தான், பசிக்குமே. காலையிலேயே பசிக்குமா? இல்லை. ஆனால் அப்படி பசி வந்த பிறகு உணவை தேடுவது என்பது மிகச் சிரமம். நம்முடைய உடலும் உள்ளமும் உணவை தேடி கண்டடைகின்ற அளவிற்கு ஆற்றலுடையதாக இருக்காது. ஆகவே அந்த தருணத்திற்கு தேவைப்படுகின்ற உணவை முன்கூட்டியே நாம் தேடி கண்டடைந்து விட்டால் பசி வரும் பொழுது நாம் அந்த உணவை சுகமாக உண்டு மகிழலாம். இங்கே எது சுகம்? பசி ஏற்படும் பொழுது உடனடியாக அதை தீர்த்து கொள்வதற்கான உணவு நம் அருகே இருப்பது. குறிப்பிட்ட அந்த நேரத்திலே உணவை எடுத்து சாப்பிட்டு நம்முடைய பசியை தீர்த்து கொள்வது, இதுதான் சுகம். இதை அப்படியே நம்முடைய வாழ்க்கையிலே பல விஷயங்களோடு நாம் ஒப்பிட்டு பார்க்கலாம். திடீரென்று ஒரு பண தேவை வருகிறது. அந்த நேரத்தில் நம் கையிலே கொஞ்சம் கூட செல்வம் இல்லை. தேவை வந்த பிறகு எங்கு பணம் கிடைக்கும் என்று தேடி தேடி ஓடிக்கொண்டிருந்தால் அது எத்தனை பெரிய சிரமத்தை நம்முடைய மனதிற்கும் வாழ்க்கைக்கும் கொடுக்கும். அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? தினமும் உழைத்து அதனுடைய பலனாக கிடைக்கக்கூடிய பணத்தை சேமித்து வைத்திருந்தார். நமக்கு ஒரு தேவை என்று வரும் பொழுது எந்த சிரமமும் இல்லாமல் அந்த பணத்தை எடுத்து நாம் பயன்படுத்தலாம். எதற்காக இந்த உதாரணங்களை சொல்லுகிறேன் என்றால், காலையிலே எழுவதும் அன்றன்றைக்குரிய கடமைகளை செய்வதும் தினமும் நமக்கென்று ஒரு பணியை வைத்துக் கொண்டு உழைப்பதும் அந்தந்த நாட்களிலே நாம் செய்யக்கூடிய சிரமமான மெனக்கெடல்களாகத்தான் இருக்கும். ஏன் அதற்கு மாறாக நாம் எந்த ஒரு வேலையும் செய்யாமல் சுகமாக சோம்பேறித்தனமாக ஓய்வெடுத்துக் கொள்ளலாமே? உழைப்பது என்பது சிரமம் தானே. அதை செய்யாமல் நாம் சுகமாக இருக்கலாமே என்றால் இன்று நாம் சுகமாக இருக்கலாம். ஆனால் ஒரு தேவை என்று வரும் பொழுது அந்த நிமிடம் நாம் தவித்து போகக்கூடும். அதை தவிர்ப்பதற்காகத்தான் முயற்சிப்பதை, உழைப்பதை, இயங்குவதை நாம் வழக்கமாக்கிக் கொள்ள வேண்டியது அவசியமாகிறது. தினந்தோறும் பாடங்களை சரியாக படித்து வருகின்ற மாணவர்கள் தேர்வை கண்டு அஞ்ச வேண்டிய அவசியம் இல்லை. தினமும் உழைத்துக் கொண்டே இருக்கக்கூடியவர்கள், அதன் மூலமாக கிடைக்கும் பொருளை சேமித்துக் கொண்டே இருப்பவர்கள் எந்த தருணத்திலும் செல்வத்தின் தேவை கண்டு பாதிக்க வேண்டிய அவசியமே இல்லை. தினமும் உழைத்து உடலிலே ஆரோக்கியத்தை சேமித்து வைத்திருக்கக்கூடியவர்கள் நோய்களை கண்டு அஞ்ச வேண்டிய தேவையில்லை. ஆகவே தினமும் நம்மை தயார்படுத்திக் கொள்ளாமல் இருப்பது சுகமா, அல்லது திடீரென்று ஒரு தேவை வரும்போது எந்த தவிப்பும் இல்லாமல் அதை எதிர்கொள்வதற்கான வல்லமையோடு நாம் இருப்பது சுகமா என்பதை யோசித்து பார்த்தால், காலை கண்விழித்த நொடியிலிருந்து ஒரு நிமிடம் கூட நம்மால் இயங்காமல் உழைக்காமல் முயற்சிக்காமல் இருக்க முடியாது இல்லையா? இப்படிப்பட்ட நல்லதொரு தெளிவோடு ஆக்கப்பூர்வமாக இந்த தினத்தினுடைய ஒவ்வொரு மணித்துளியையும் நாம் பயன்படுத்திக் கொண்டால் வாழ்க்கை என்பது அச்சமற்றதாக இருக்கும், ஆனந்தமயமானதாக சுகமானதாக நிச்சயம் இருக்கும். தொடர்ந்து கேளுங்க 89.4 தமிழ் FM, இது புத்தம் புது காலை.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 89.4 தமிழ் FM.

0: மேடம் ஒரு நிமிஷம்.
1: எஸ்.
0: தமிழ் எஃப்எம் தெரியுமா? 89.4.
1: ஹா, நல்லா தெரியுமே.
0: சூப்பர் மேடம். அதுல 11-2 மசாலா கஃபே ஷோ தெரியுமா?
1: கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு.
0: அதெல்லாம் கேட்டிருப்பீங்க மேடம். அதுல மதுன்னு ஒரு பையன் ஹேண்ட்ஸமா வந்து பேசுவானே, அவனை தெரியுமா?
1: எது, மதுவா?
0: அட என்ன மேடம், பெண்கள் அவன் ஷோக்கு கால் பண்ணி கூழாங்கல்லு கண்ணாலிவா சுண்டி பாண்டி அப்படி பாடுவாங்களே.
1: ஓ மை காட், யார் அவரு?
0: அது நான் தான், அது என்னோட ஷோ தான்.
1: டாம் இட்.
2: 89.4 தமிழ் எஃப்எம் இல் திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் மதியம் 11 மணி முதல் 2 மணி வரை மசாலா கஃபே கேளுங்க வித் ஆர்ஜே மது.
1: அடிங்க.
3: Masala Cafe brought to you by Bima Jewelers oda Home Again Celebration la gold chain and bangles ku verum 1.99% making charges and diamond jewelry la 1899 dirhams off.

89.4 தமிழ் எஃப்எம் இது நம்ம ரேடியோ நம்ம மியூசிக். புத்தம் புது காலை கேட்டுக்கிட்டு இருக்கீங்க உங்க விஸ்வா கூட. நாம் நம்முடைய வீட்டிலே வளர்க்கக்கூடிய செல்ல பிராணிகள் சில நேரங்களிலே வீட்டிலிருந்து வெளியே தெருவிற்கு ஓட வேண்டும் என்று முயற்சிக்கும். அப்போது நாம் என்ன செய்வோம், அந்த பிராணிகளை ஒரு கயிற்றிலே அல்லது ஒரு சங்கிலியிலே கட்டி வைப்போம் இல்லையா. கட்டப்பட்டிருக்கின்ற காரணத்தினாலே அது விரும்புகின்ற இடம் நோக்கி அதனாலே செல்ல முடியாது. அதுபோலத்தான் பல நேரங்களிலே நல்ல நல்ல விஷயங்களை நோக்கி நம்மால் செல்ல முடியாமல் போவதற்கு காரணம் தேவையில்லாத விஷயங்களோடு நாம் பிணைக்கப்பட்டிருப்பதுதான். நீங்கள் ஒரு மிகச்சிறந்த வெற்றியை வாழ்க்கையிலே பெற வேண்டும் என்று தீவிரமாக விரும்புகிறீர்கள் என்றால் அதற்கு எதிரான விஷயங்களோடு நீங்கள் பிணைக்கப்பட்டிருப்பதை நீங்கள் சரி செய்ய வேண்டும். அந்த பிணைப்பிலிருந்து நீங்கள் விடுபட வேண்டும். உதாரணத்துக்கு சொல்கிறேன், நீங்கள் காலை நேரத்திலே கண் விழிக்க வேண்டும், சூரிய உதயத்திற்கு முன்பு நாம் கண் விழித்து விட வேண்டும் என்று மிகவும் ஆசைப்படுகிறீர்கள். பலருக்கும் அந்த எண்ணம் உண்டு, ஆனால் பெரும்பாலும் அதை நடைமுறைப்படுத்த முடிவதில்லை. ஏனென்றால் முதல் நாள் இரவு நாம் உரிய நேரத்திலே உறங்கச் செல்வது இல்லை. ஏதோ ஒரு காரணத்தினாலே காலதாமதம் செய்து நள்ளிரவையும் கடந்து நாம் உறங்கச் செல்கிறோம். அப்போது நம் உடலுக்கு தேவையான உறக்கம் கிடைப்பதில்லை. ஆகவே அந்த அதிகாலை பொழுதிலே உற்சாகத்தோடு நம்மாலே கண்விழிக்க முடிவதில்லை. இப்போது நீங்கள் விடியற்காலை நேரத்திலே கண்விழிக்க வேண்டும் என்று நினைத்தால் முதல் நாள் இரவு நேரத்தோடு உறங்கச் செல்ல வேண்டும். அதற்கு தடையாக இருக்கக்கூடிய விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் அதை சரி செய்ய வேண்டும். வேலைகளை எல்லாம் முன்கூட்டியே திட்டமிட்டு முடித்து விரைவாகவே உணவை உட்கொண்டு கொஞ்சம் கால இடைவெளி கொடுத்து அதற்கு பிறகு உறங்கச் சென்றால் சுகமான இதமான உறக்கம் நம்மை தழுவிக்கொள்ளும். இன்றைக்கு பலரும் அப்படி செய்ய முடியாமல் போவதற்கு இன்னொரு முக்கியமான காரணமாக இருப்பது இந்த இரவு நேரங்களிலே செல்போன்களை பயன்படுத்துவது, சமூக வலைத்தளங்களிலே அதிக நேரத்தை செலவிடுவது. இதை நாம் சரி செய்து கொண்டால் மட்டுமே தேவையற்ற அந்த பழக்கங்களை, நமக்கு பலன் தராத அந்த பழக்கங்களை நாம் சரி செய்து கொண்டால் மட்டுமே இரவு ஆழமாக உறங்க முடியும். அப்படி உறங்கினால்தான் அதிகாலை விழிக்க முடியும். ஆகவே ஒரு நல்ல விஷயத்தை செய்ய வேண்டும் என்றால் அதற்கு தடையாக இருக்கக்கூடிய தேவையற்ற விஷயங்கள், நன்மைக்கு எதிரான விஷயங்கள், நமக்கு பலன் தராத விஷயங்கள், அவற்றிலிருந்து நம்மை விடுவித்துக் கொள்ள வேண்டும். இது ஒரு உதாரணம். இது போல ஒவ்வொரு விஷயத்திற்கும் இந்த கருத்தை நீங்கள் பொருத்தி பார்க்க முடியும். அப்படி உங்கள் மனதிலே இருக்கக்கூடிய உயர்ந்த எண்ணங்களை எல்லாம் நீங்கள் ஈடேற்றிக் கொள்ள வேண்டும் என்றால் அதற்கு எதிராக நம்மிடத்தில் இருக்கக்கூடிய பழக்க வழக்கங்களை நாம் சரி செய்து திருத்தி நம்மை அதற்குரிய வகையிலே நாம் தகுதிப்படுத்திக் கொண்டால், அதாவது அந்த சங்கிலிகளினுடைய பிணைப்பிலிருந்து நம்மை விடுவித்துக் கொண்டால் நாம் நினைத்த அந்த நல்ல விஷயங்களை நோக்கி நம்மால் விரைவாக பயணிக்க முடியும். அதை கண்டடைந்து வெற்றி கொள்ளவும் நம்மால் முடியும். தொடர்ந்து கேளுங்க 89.4 தமிழ் எஃப்எம்மில். இது புத்தம் புது காலை.

தலையே உனக்கு ராஜா, உனது தலையே உனது கிரீடம், தோழா தீயாய் எழுந்து வாடா, திசைகள் கடந்தும் பயணம் போடா போடா.

சூடா ஒரு பாட்டு, சுட சுட புத்தம் புது பாட்டு. Brought to you by PropShell Property Oda. 28 June, Ramada Corniche, Abu Dhabi, NRA Meetup, 10 gold coins and 10 square feet extra free.

0: தமிழ் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 8 மணி முதல் 11 மணி வரை.
1: அன்புடன் நான் brought to you by ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, டிஐபி மற்றும் சிலிக்கன் ஓயாசிஸ். கால் 0588204172.

89.4 தமிழ் எஃப்எம், இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். புத்தம் புது காலை கேட்டுக்கிட்டு இருக்கீங்க உங்க விஸ்வா கூட. முதன் முதலாய் அப்படிங்கிற இந்த பகுதி மூலமாக இதே தினத்தில் நிகழ்ந்திருக்கக்கூடிய பல சிறப்பான துவக்கங்கள் பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போறோம். ஜூன் மாதம் 24ஆம் தேதியான இதே நாளில் தான் 1901 ஸ்பெயினைச் சேர்ந்த உலக புகழ்மிக்க ஓவியரான பாப்லோ பிகாசோ அவர்கள் தன்னுடைய 19வது வயதிலே பாரிஸ் நகரத்திலே தன்னுடைய புகழ்மிக்க ஓவியங்களினுடைய கண்காட்சியை முதன் முதலாக அமைக்கிறார். 20ஆம் நூற்றாண்டினுடைய மிகச்சிறந்த ஓவியர். ஓவியம் மட்டுமல்ல, சிற்பம் உள்ளிட்ட பல கலைகளிலே தன்னை ஈடுபடுத்தி கொண்டவர். த மோஸ்ட் இன்ஃப்ளூயன்ஷியல் ஆர்டிஸ்ட் ஆஃப் த செஞ்சுரி என்று அழைக்கப்படுகின்ற பிகாசோ அவர்களினுடைய முதல் கண்காட்சி, அதுவும் அவருடைய 19வது வயதிலேயே உலகை திரும்பி பார்க்க வைத்த தினம் இன்றைய தினம். இதே போல 1916 கனடாவைச் சேர்ந்த மேரி பிக்ஃபோர்ட் அப்படிங்கிற ஒரு நடிகை, இவர்தான் உலகிலேயே முதன் முதலாக 1 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் சம்பளமாக பெற்ற நடிகை. அந்த அளவிற்கு ஒரு உயர்ந்த தொகை ஒரு நடிகைக்கு சம்பளமாக வழங்கப்பட்டது. முதன் முதலாக இவருக்குத்தான் அப்படி ஒரு அங்கீகாரத்தை, ஒரு பெரிய உயர்வை, கௌரவத்தை அவர் பெற்ற தினம் இன்றைய தினம். ஒரு நடிகையாக மட்டுமல்லாமல் ஒரு தயாரிப்பாளராக, திரைப்படம் சார்ந்த பல ஆக்கப்பூர்வமான விஷயங்களை முன்னெடுத்தவராக திகழ்ந்தவர் மேரி பிக்ஃபோர்ட் அவர்கள். 1919 சார்லி சாப்ளின் உட்பட முன்னணி நடிகர்கள் பலரோடு ஒருங்கிணைந்து யுனைடெட் ஆர்டிஸ்ட் என்கிற அமைப்பை உருவாக்கியவர் இவர். தன் வாழ்க்கையினுடைய மிகப்பெரிய சாதனையாக திகழக்கூடிய 1 மில்லியன் டாலருக்கும் மேலான வருமானத்தை அவர் பெற்று சாதனை புரிந்த தினம் இன்றைய தினம். இதே போல ஜூன் மாதம் 24ஆம் தேதி 2010ஆம் ஆண்டில் டென்னிஸ் விளையாட்டு வரலாற்றிலேயே மிக நீண்ட போட்டி ஒன்று நடக்கிறது. அமெரிக்காவைச் சேர்ந்த ஜான் எஸ்னர் மற்றும் பிரான்சைச் சேர்ந்த நிக்கோலஸ் மாகட், இந்த இரண்டு பேரும் விம்பிள்டன் தொடரினுடைய ஒரு போட்டியிலே சந்திக்கிறார்கள். இவர்கள் இருவரிலே யார் வெற்றியாளர் என்பதை தீர்மானிக்கக்கூடிய அந்த ஆட்டம் 11 மணி நேரங்கள் 5 நிமிடங்கள் கொண்டதாக 3 தினங்களுக்கு நிகழ்கிறது. அந்த அளவிற்கு கடுமையான போராட்டம், நீயா நானா என்று விட்டு கொடுக்காத ஒரு போட்டியாக அமர்ந்து பார்த்த அத்தனை பேரையும் ஆச்சரியப்படுத்திய போட்டியாக அது அமைந்தது. நிறைவிலே அமெரிக்காவினுடைய ஜான் எஸ்னர் பிரான்சினுடைய நிக்கோலஸ் அவர்களை வெற்றி கொண்டு இந்த போட்டியை நிறைவு செய்து வைத்தார். அப்படி ஒரு போட்டி, அவ்வளவு நீளமான போட்டி டென்னிஸ் வரலாற்றிலே முதன் முதலாக நிகழ்ந்த தினம் இன்றைய தினம். இப்படி பல சுவாரஸ்யமான சிறப்பான துவக்கங்கள் இந்த தினத்திலே நிகழ்ந்திருக்கின்றன. நம்முடைய வாழ்க்கையிலும் கூட அப்படிப்பட்ட அற்புதமான ஆரம்பங்கள் எல்லாம் இந்த தினத்திலே நிகழட்டும். தொடர்ந்து கேளுங்க 89.4 தமிழ் எஃப்எம்மில். இது புத்தம் புது காலை.

89.4 தமிழ் எஃப்எம் இது நம்ம ரேடியோ நம்ம மியூசிக். புத்தம் புது காலை கேட்டுக்கிட்டு இருக்கீங்க உங்க விஸ்வா கூட. ஒரு பெரிய பாத்திரம் இருக்கிறது, அந்த பாத்திரம் முழுவதும் நாம் நீரால் நிரப்ப வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? ஒரு சிறிய பாத்திரத்தில் நீர் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக இந்த பெரிய பாத்திரத்திற்குள்ளே நாம் ஊற்ற வேண்டும். சிறிது சிறிதாக சிறிது சிறிதாக நாம் அப்படி நீரை கொண்டு வந்து நிரப்ப நிரப்ப நிரப்ப இந்த பெரிய பாத்திரம் முழுவதுமாக நீரால் நிரம்பி நிற்கும். ஒரு பெரிய கட்டிடத்தை நீங்கள் கட்ட வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? ஒவ்வொரு செங்கல்லாக கொண்டு வந்து ஒன்றின் மேல் ஒன்றாக அடுக்கி ஒவ்வொரு சுவராக உருவாக்கி அந்த சுவர்களை இணைத்து ஒரு கட்டிடத்தை உருவாக்க வேண்டும். அதுபோலத்தான் வாழ்க்கையிலே நீங்கள் சாதிக்க வேண்டும் என்று நினைக்கின்ற மிகப்பெரிய விஷயங்களை கட்டமைப்பதற்கு நாம் செய்ய வேண்டிய மிக முக்கியமான காரணம் என்ன தெரியுமா? அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான விஷயத்தை சாத்தியப்படுத்துவதற்கு தேவைப்படுகின்ற சின்ன சின்ன நல்ல பழக்க வழக்கங்களை நாம் தொடர்ச்சியாக கடைபிடிக்க வேண்டும். அப்படி தினமும் நீங்கள் கடைபிடிக்கக்கூடிய நல்ல விஷயங்கள், தினம் தினம் நீங்கள் எடுக்கக்கூடிய சிறப்பான முயற்சிகள், ஒவ்வொரு செங்கல்லாக ஒன்றின் மேல் ஒன்று அடுக்கப்பட்டு ஒரு கட்டிடம் உருவாவது போல கொஞ்சம் கொஞ்சமாக தங்கள் நல்ல தன்மையாலே ஒன்று சேர்ந்து நின்று அதன் விளைவாக ஒரு மிகப்பெரிய வெற்றியை உங்களுக்கு பரிசளிக்கும். பாத்திரத்திற்குள்ளே நீரை நிரப்பிக் கொண்டிருக்கும் போது அதை பாதியிலேயே நிறுத்திவிட்டார், அந்த பாத்திரம் முழுவதுமாக நிரம்பாது. கற்களை அடுக்கி வைப்பதை இடையிலேயே நிறுத்திவிட்டால் எப்படி கட்டிடமானது முழுவதுமாக எழும்பி நிற்கும்? அதுபோலத்தான் இன்றொரு நாள் ஒரு விஷயத்தை நல்ல முறையிலே கடைபிடிப்பது, ஐந்தாறு நாட்கள் அதை தொடர்வது, அதற்கு பிறகு நிறுத்திவிட்டால் எப்படி அது முழுமையான பலன் தரக்கூடிய ஒரு மிகச்சிறந்த நன்மையாக உங்களுக்கு கிடைக்கும்? இங்கே மிக முக்கியமான விஷயம் என்னவென்றால், நீங்கள் நல்லது செய்ய தொடங்குவது மட்டுமல்ல, அதை நீங்கள் விடாப்பிடியாக வைராகியத்தோடு தொடர்ந்து கடைபிடிக்க வேண்டும். அப்போதுதான் அது மிகச்சிறந்த நற்பலன்களை உங்களுக்கு வழங்கும். ஆகவே நல்ல நல்ல விஷயங்களை செய்யுங்கள், நல்ல நல்ல பழக்க வழக்கங்களை வளர்த்துக் கொள்ளுங்கள், ஆக்கப்பூர்வமான முயற்சிகளிலே ஈடுபடுங்கள். அதை வெற்றி பெறுகின்றவரை, நன்மை பெறுகின்றவரை, இன்னும் சொல்ல போனால் அதற்கு பின்னாலும் கூட வாழ்நாள் முழுவதும் கடைபிடியுங்கள். அப்படி தொடர்ந்து நாம் கடைபிடிக்கக்கூடிய நன்மை மகத்தான நிலையிலே கொண்டு போய் நம் வாழ்வை நிறுத்தும். இதை உணர்ந்து நம்முடைய செயல்களிலே நாம் அதை பிரதிபலிக்கக்கூடிய தினமாக பிறந்திருக்கிற இந்த நன்னாள் நம் அனைவருக்கும் அமையட்டும். தொடர்ந்து கேளுங்க 89.4 தமிழ் எஃப்எம், இது நம்ம ரேடியோ நம்ம மியூசிக்.

காலை வணக்கம். 7:07 ஆகுது. மெரிசல் மார்னிங்காக நான் கீர்த்தனா வந்தாச். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? 24th of June டுடே அண்ட் இட் இஸ் அ வென்ஸ்டே. அப்பாடி, ஒரு வழியாக புதன்கிழமை வந்துச்சு. ஆக்சுவலி போன வாரத்தை விட என்னமோ இந்த வாரம் ஃபாஸ்ட்டாக போகிற மாதிரி ஒரு ஃபீல். பொதுவாக வாரத்தில் ஏதாவது ஒரு நாள் நமக்கு எக்ஸ்ட்ராவாக லீவ் கிடச்சிது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். சே மண்டேவோ இல்லை வந்து ஃப்ரைடேவோ ஷார்ட்டரான ஒரு வீக்காக இருந்ததுன்னா மீதி இருக்கக்கூடிய நாட்கள்லாம் அப்படி சட்டுன்னு பறந்து போகிற மாதிரி இருக்கும். ஆனால் போன வாரம் என்னமோ தெரியல, இன்ஸ்பைட் ஆஃப் ஹேவிங் ஒரு நாள் ஹாலிடே நமக்கு இருந்தது இல்லை, மண்டே இருந்தது. அதையும் தாண்டி என்னமோ வாரம் வந்து பயங்கர ட்ராகியாக போன மாதிரியான ஒரு ஃபீல் எனக்கு. உங்களுக்கும் அப்படி தான் இருந்ததா இல்லை எப்படி இருந்ததுன்னு தெரியல. பட் இந்த வாரம் வந்து கம்பேரிட்டிவ்லி பெட்டராக இருக்கிற மாதிரி இருக்குது, பிகாஸ் இப்போ தான் ஆரம்பித்த மாதிரி இருக்குது. வென்ஸ்டே ஆச்சு, தேர்ஸ்டே ஃப்ரைடே ரெண்டு நாள் தான் நமக்கும் வீக்கெண்டுக்கும் நடுவில் இருக்குது. ஓகே, வாட் இஸ் ஹேப்பனிங்? எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஜூனும் முடிய போகுது, ஹார்ட்லி அன் அதர் வீக் டு கோவில், நாட் ஈவன் அ வீக், அவ்வளோதான். ஒரு ஃபியூ டேஸில் வந்து ஜூன் மாதமும் முடிய போகுது. அண்ட் வெயிலும் வந்து தலைக்கு மேலே அடிக்க ஆரம்பிச்சாச்சு. எங்கேயும் மழையெல்லாம் வரும்னு சொல்லியிருந்தாங்களே, வந்துதா? நேற்றுக்கு மத்தியானம் தானே டியூஸ்டேயா, நேற்றுக்கு மத்தியானத்துலேருந்து ஒரு சில இடங்களில் மழை வரும்னு சொன்னாங்க. ஈஸ்டர்ன் ஏரியாஸ்லாம் எதுவும் பார்த்த மாதிரி தெரியல. எங்கேயாவது மழைகள் பெஞ்சிருந்ததுன்னா ஃபோட்டோ ஒரு வீடியோலாம் எடுத்திருந்தீங்கன்னா எனக்கு அனுப்புவீங்க. பட் இன்னைக்கு நாளைக்கு கட்டாயமாக மழை பெய்யும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ ஐ திங்க் நேற்றுக்கு மேபி பெஞ்சிருக்காமல் இருந்திருக்கும் அண்ட் இன்னைக்கு நாளைக்கு பெய்யுமா இருக்கும். ஸோ அதுக்காக காத்துட்ருப்போம், சரியா? அண்ட் ஆஸ் ஆல்வேஸ் இப்போலேருந்து ஆரம்பிச்சு 11 AM வரைக்கும் நான் தான் உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்க போகிறேன். ஆன் மெரிசல் மார்னிங் பாய்ஸ்லேருந்து பூம் பூம் அண்ட் 12B முத்தம் முத்தம் ரெண்டு பியூட்டிஃபுல் சாங்ஸ் உங்களுக்காக நான் ப்ளே பண்ண போகிறேன். அப்படி நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அண்ட் ஐ லைக் இட், யூ நோ, நான் வரத்துக்கு முன்னாடியே சில பேர் வந்து எனக்கு குட் மார்னிங் மெசேஜஸ்லாம் அனுப்ப ஆரம்பிக்கிறீங்க இன்ஸ்டாகிராமில். தட்ஸ் ஸோ நைஸ். ஜெயசுதயானந்தன் வந்து குட் மார்னிங் ஃப்ரம் லண்டன், 35 degrees டுடே, வெரி ஹாட் அப்படின்னு அனுப்பியிருக்காரு. பேபி வந்து மெசேஜ் அனுப்பியிருக்காங்க, ஹாய் குட் மார்னிங் எப்படி இருக்கீங்க அப்படின்ட்டு. ரவி சங்கரும் வந்து எனக்கு அனுப்பிட்டாரு ஹாப்பி மார்னிங் சொல்லி. தோஹால 32 degrees லைட் ஃபாகாக இருக்குங்கிற மாதிரி அனுப்பியிருக்காரு. நிவாஸ் குட் மார்னிங் டு யூ டூ. ஸோ மீதி இருக்கிறவங்கலாம் எனக்கு குட் மார்னிங் ஆர் எங்கேருந்து மெசேஜ் அனுப்புறீங்க, எங்கேருந்து கேட்டுட்டு இருக்கீங்க அப்படிங்கறத வந்து இன்ஸ்டாகிராம் வழியாக எனக்கு தெரியப்படுத்துங்க. ஆர்ஜி கீர்த்தனாங்கிற என்னோட பேஜ்குள்ளே போயிட்டு, சரியா? KIRTHANA என்னோட ஸ்பெல்லிங், KEE கிடையாது, சரியா? ஸோ எனக்கு மெசேஜ் அனுப்புங்க, உங்களோட மெசேஜ்லாம் ஒன்று நான் பார்ப்பேன். ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாமா? குட் மார்னிங். Back to back. அடுத்து ரெண்டு பாட்டு.

0: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
1: இந்த வெகேஷனுக்கு அன்புடன் உங்களை காத்திருக்கும் அன்புக்குரியவர்களுக்கு ஒரு கோல்டன் சர்ப்ரைஸ் கொடுத்தா எப்படி இருக்கும்? மலபார் கோல்டன் டைமண்ட்ஸின் கோல்டன் சம்மர் ஆஃபருடன் டைமண்ட் அண்ட் ஃப்ரெஷ்ஷஸ் ஜெம் ஜுவல்லரி வாங்கும் போது ஃப்ரீ கேஷ் வவுச்சர்ஸ் பெறுங்க. உங்க பழைய தங்க நகைகள் எங்க வாங்கியிருந்தாலும் அதை எந்த கழிவும் இல்லாமல் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். சேகுலி 1.99% இருந்து ஸ்டார்ட் ஆகுது. இந்தியாவில் இம்போர்ட் டியூட்டி ரிவிஷன் மூலமா நீங்க இப்போ UAE-ல தங்கம் வாங்கும் போது கோல்ட் ரேட் 15% வர சேமிக்கலாம். உடனே மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் விசிட் பண்ணுங்க.
2: பிக் டிக்கெட்டோட அதிரடி ஆட்டம் ஆரம்பிச்சாச்சு.
3: 25 பில்லியன் திரம்ஸ் நிச்சய பரிசு,
2: 5 வெற்றியாளர்களுக்கு தலா 1 மில்லியன் திரம்ஸ்,
3: கூடவே வீக்லி டிரா.
2: உடனே bigticket.ae-ல உங்க டிக்கெட்ஸ் வாங்குங்க.
4: This is an 18+ game. Play responsibly. TNC Supply.
2: மலையாளம் தெலுங்கு ஒரே இடத்துல இன்னைக்கே ரமதா கார்னிஷ் ஹோட்டல் அபுதாபியில 10 கோல்ட் காயின்ஸ், 10 ஸ்கொயர் ஃபீட் எக்ஸ்ட்ரா ஃப்ரீ. சென்னைக்கு ஃப்ரீ ஃப்ளைட் டிக்கெட்ஸ்னு ஆன் ஸ்பாட்ல பிளாட் புக் பண்ணீங்கன்னா அவ்வளவு ஆஃபர்ஸ் உங்களுக்காக. எல்லாமே DTCP அண்ட் ரேரா அப்ரூவ்ட் பிளாட்ஸ். ப்ராப் ஷெல் NRI தமிழ்நாடு லேண்ட் மீட்டப் மிஸ் பண்ணிடாதீங்க. ஃபார் டீடைல்ஸ் கால் 056 415 4242. பிளாட்ஸ்னாலே ப்ராப் ஷெல் தானே.

0: வெள்ளி வரை காலை 6 மணி முதல் 7 மணி வரை உங்கள் விஷ்வாவுடன்.
1: This hour of Mercel Morning is brought to you by Pride Collection அளிக்கும் தன்னம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கை மிளிரட்டும். Joy Alucas, the world's favorite jeweler.

0: அப்டேட் brought to you by ABC Cargo and Courier, number 1 in GCC.
1: அடடடடடா, இந்த ஒரு விஷயம் தான், இந்த ஒரு செய்தி தான் நேற்றுக்கு மதியானத்துல இருந்து நம்ம கண்ணில் பட்டுகிட்டே இருக்கு இல்லையா. அஃபிஷியலி நம்ம வந்து மெரசல் மார்னிங்ல அதை பத்தி சொல்லலைன்னா எப்படி? எத்தியாத் ரயிலோட பேசஞ்சர் சர்வீசஸ் ஆரம்பிக்க போகுது இன் லெஸ் தென் எ வீக். அடுத்த வாரம் இத்தனை நேரங்கும் போது ட்ரெயின் ஓடிட்டு இருக்கும். ஆமா, அடுத்த டியூஸ்டே ஜூன் 30ஆம் தேதியிலேருந்து எத்தியாத் ரயிலோட பேசஞ்சர் சர்வீஸ் பிட்வீன் அபுதாபி அண்ட் ஃபுஜேரா ஓப்பன் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. ஸோ 1 hour and 45 minutes பிட்வீன் அபுதாபி அண்ட் ஃபுஜேரா நீங்க டிராவல் பண்ணிட்டு வந்துடலாம். அண்ட் டிக்கெட்ஸ் ஆர் ஆன் சேல் நவ, 50% லான்ச் டிஸ்கவுண்ட்ல நீங்க டிக்கெட்லாம் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி எத்தியாத் ரயில் வெப்சைட்ல சொல்லியிருக்காங்க. அண்ட் இன்னொன்று என்னன்னா, லான்ச் டே அன்னைக்கு போகக்கூடிய டிக்கெட்ஸ்க்கு ஆல்மோஸ்ட் டிக்கெட்ஸ் எல்லாம் வந்து சோல்ட் அவுட்டும் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரியும் தெரிவிச்சிருக்காங்க. பின்ன இருக்காதா ஒரு ஹிஸ்டரி, ஹிஸ்டாரிக்கான ஒரு டே அது இல்லையா? ஏன்னா நம்ம யூஏல முதல் முறையா பேசஞ்சர் ட்ரெயின் அறிமுகப்படுத்துறாங்க அப்படின்னா தட் இஸ் வெரி வெரி ஸ்பெஷல். ஒரு ஒரு பெரிய பெரிய விஷயத்தையும் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது, லான்ச் பண்ணும்போது அதுக்கே உரிய ஒரு ஹைப் அண்ட் எக்ஸைட்மெண்ட் இருக்கும்ல, அது இருக்கதா செய்யுது. இப்போ ஆல் சோ சோ சோ எக்ஸைட்டட் இல்ல. சோ லான்ச் டேட் வந்து June 30, 2026 ஆக இருக்க போகுது. தட் இஸ் நெக்ஸ்ட் டியூஸ்டே. பிட்வீன் அபுதாபி அண்ட் ஃபுஜேரா தான் ஆஸ் பார்ட் ஆஃப் இன்ட்ரோடக்டரி ஆபரேஷனல் ஃபேஸ் ஆரம்பிக்க போறாங்க பேசஞ்சர் சர்வீஸ். அதற்கு அடுத்த கட்டமாக நம்ம பார்த்தோம்னா துபாயில் இல்லையா எப்போ அப்படின்னு சொல்லி கேட்டால், எஸ் இருக்கு. September 30ஆம் தேதி வந்து துபாய் ட்ரெயின் ஸ்டேஷன் அண்ட் அல்தீத் ட்ரெயின் ஸ்டேஷன் வந்து ஓப்பன் பண்ண போறாங்க ஒஃபிஷியல் லான்ச் ஃபேஸோட. அண்ட் December 30, 2026 வந்து அல்தாஃப்ரா ஸ்டேஷன் ஓப்பன் பண்ண போறாங்க ஆஸ் பார்ட் ஆஃப் நெட்ஒர்க்கினுடைய எக்ஸ்பான்ஷன். அண்ட் அடுத்த வருஷம் March 30ஆம் தேதி ஷார்ஜா ட்ரெயின் ஸ்டேஷன் ஓப்பன் பண்ண போறாங்க. ஸோ தட் இந்த ஃபுல் கம்ப்ளீஷனும் நடந்து முடிஞ்சிடும் அப்படின்ட்டு நம்மளோட அபுதாபி மீடியா ஆஃபீஸ் தெரிவிச்சிருக்காங்க. இது வந்து நம்ம யூஏனுடைய நேஷனல் ரயில் நெட்ஒர்க். ஸோ யூஏனுடைய டிரான்ஸ்போர்ட்டேஷன், பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டேஷனை இன்னும் ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு இந்த ஒரு புது சர்வீஸ் நிச்சயமாக உதவும். அண்ட் வீர் ஆல்சோ எக்ஸைட்டட். ஐ ஜாலி.
0: UAE update brought to you by ABC Cargo and Courier. உலகம் முழுவதும் உங்கள் பொருட்களை அனுப்புங்க ABC Cargo இன் back to home express services மூலமாக. ABC Cargo and Courier, number 1 in GCC. Call or WhatsApp 800-916 or visit abccargo.ae. TNC apply.
1: ஏன்னா ட்ரெயின் ஜேர்னிஸ்னாலே வந்து இட்ஸ் வெரி ஸ்பெஷல் இல்லை. ஸோ எத்தியாத் ரயில் இங்கே நம்ம யூஏக்குள்ள மெட்ரோலாம் போயிட்டுருக்கோம், பட் ட்ரெயின் இஸ் சம்திங் டிஃப்ரெண்ட் இல்லை. அதனால வி ஜஸ்ட் கான்ட் வெயிட். அண்ட் இன்ட்ரோடக்டரி ஆஃபராக டிக்கெட் ப்ரைஸஸ்லாம் ஸ்லாஷ் டவுன் பண்ணியிருக்காங்க இல்லையா, 50% சொல்லியிருக்காங்க ஆஃபர். அதில் வந்து ரெண்டு ட்ராவல் கிளாஸஸ் கொடுக்குறாங்க. கம்ஃபர்ட் கிளாஸ் வந்து பார்த்தோன்னா இட்ஸ் ஒரிஜினலி 109 dirhams, ஆனால் இப்போது 55 dirhams இருக்குது. ப்ரீமியம் கிளாஸ் ஃபேர் வந்து பார்த்தோன்னா 239 dirhams இருக்குது, இப்போது 120 dirhams ஆக இருக்குங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதனால யூனோ டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டிக்கெட் ஆப்ஷன்ஸ் எல்லாம் நம்மளுடைய ஃபிளெக்சிபிலிட்டிக்கு ஏற்ற மாதிரி, கம்ஃபர்ட்டுக்கு ஏற்ற மாதிரி எல்லாம். அண்ட் etiyadrail.ae இல்லைனா etiyadrail மொபைல் ஆப்பில் போயிட்டு நம்ம டிக்கெட்ஸ் எல்லாம் புக் பண்ணிக்கலாம். அண்ட் ட்ரெயின் டைமிங்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க. மண்டே டு சண்டே 5 AM to 11 PM வரைக்கும் ட்ரெயின்ஸ் எல்லாம் அப்ளை ஆகுங்கிற மாதிரி. ஸோ நிறைய பேகேஜ் பத்திர டீடைல்ஸ், அது இது ஆன் போர்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் எப்படி இருக்க போதுன்னு சொல்லி இன்டெப்த்தாக கொடுத்துருக்காங்க. அதனால ஃப்ரீயாக இருக்கும்போது பாருங்க, இல்லைனா அடுத்த வாரத்திலேருந்து இருக்கவே இருக்கு, நேர்லேயே போய் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க, எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்க. ஓகே, அப் நெக்ஸ்ட் ரெமோல இருந்து சிரிக்காதே, 90s நாட் அவுட் உள்ளத்தை அழித்தால இருந்து அழகிய லீலா, இதெல்லாம் உங்களுக்காக நான் ப்ளே பண்ண போறேன். மீன்வைல் இன்ஸ்டாகிராம்லயும் எனக்கு நிறைய பேர் மெசேஜஸ் அனுப்பிச்சிட்டு இருக்கீங்க. பாக்குறேன் பாக்குறேன் ஒன்று நான் படிக்கிறேன். ஸோ ஆர்ஜே கீர்த்தனாங்கிற என்னோட பேஜ்க்கு இன்பாக்ஸ் பண்ணுங்க, எங்கிருந்து கேட்டுட்டு இருக்கீங்க அப்படின்ட்டு.
0: மெர்சல் மார்னிங் brought you by ALD properties. வெறும் 999 dirhams பே பண்ணி ட்ரிச்சியோட பிரைம் ஸ்பாட்ல உங்க பிளாட்டை புக் பண்ணுங்க.

89.4 தமிழ் எஃப்எம், நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். தலைவர் சாங் ஆஃப் தி ஆர், தலைவர் சாங் ஆஃப் தி ஆர், தலைவர் சாங் ஆஃப் தி ஆர் brought to you by பாஷா பாய் பிரியாணி. ஆத்தென்டிக்கான திண்டுக்கல் சீரக சம்பா பிரியாணி அண்ட் சென்னை பாய் வீட்டு கல்யாண பிரியாணியை இப்பவே ருசித்து ரசிக்க விசிட்

0: ஆர் வாஸ் ப்ராட் யூ பை பாஷா பாய் பிரியாணி, வாசல் ஹப் பிளாக் 4 கராமா.
1: We'll be back after a short commercial break.
2: இந்திய பாரம்பரியத்தை பிரதிபலிக்கும் நகைகளை அமீரக மக்களுக்கு வழங்கி வரும் அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸோட லேட்டஸ்ட் ஆஃபர்ஸ் கேள்விப்பட்டீங்களா? டைமண்ட் அண்ட் பிரஷர்ஸ் அன்கட் ஜுவல்லரி மேக்கிங் சார்ஜஸ் அண்ட் 40% ஆஃப் ஆன் டைமண்ட் அண்ட் பிரஷர் ஸ்டோன்ஸ் ஜுவல்லரி ரேட், 40% ஆஃப் ஆன் 22 and 18 கேரட் ஜுவல்லரி மேக்கிங் சார்ஜஸ் அண்ட் 30% டிஸ்கவுண்ட் ஆன் சர்டிஃபைட் பிளாட்டினம் ஜுவல்லரின்னு இன்னும் ஏராளமான ஆஃபர்ஸ் உங்களுக்காக ஓன்லி அட் அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ், கிராமா சென்டர், துபாய்.
3: பிக் டிக்கெட்டோட அதிரடி ஆட்டம் ஆரம்பிச்சாச்சு.
4: 25 billion நிச்சய பரிசு,
3: 5 வெற்றியாளர்களுக்கு தலா 1 million dirhams,
4: கூடவே weekly draw.
3: உடனே bigticket.ae ல உங்க டிக்கெட்ஸ் வாங்குங்க.
5: This is an 18 plus game. Play responsibly. TNC supply.
2: அமீரகத்திலிருந்து உலகின் கடை கோடி வரை உங்கள் வணிகம் எங்கும் நன்றாய் இயங்க தேவை ஜோஹோ. விற்பனை, நிதி, மனிதவளம், உதவி மையம் இயக்க தேவையான அனைத்து கருவிகளும் ஜோஹோவில் அடக்கம். வளரும் குழுக்கள், பெரிய சந்தைகள், புதிய வரம்புகள் தாண்டி உள்ளூர் முதல் உலக அரங்கம் வரை உங்கள் வணிகம் சிறக்க ஜோஹோ.
6: ஜோஹோ ஒரு அமைப்பு, முழு இயக்கம். அனைத்து வணிக தேவைகளையும் நிர்வகிக்க ஒரே தளம் ஜோஹோ. மேலும் அறிய zoho.com வருக அல்லது 800 ஜோஹோ அழைக்கவும்.
7: ஒரு நல்ல ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? ஷோக்கு ஆன் டைம்க்கு வரணும், கேக்குறதுக்கு முன்னாடி கண்டென்ட்டா தரணும், மொத்தத்துல ரொம்ப ரொம்ப நல்லவனா இருக்கணும்.
8: ஆனா எனக்கு கிடைச்சது
9: எனவே 4 மணி ஆயிடுச்சா, சரி ரெண்டு பாட்டு போடு, நான் வந்துடுறேன்.
10: ஒரு தரமான ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? என் கூட எப்பவுமே சிங்க்லயே இருக்கணும். நான் பிரெயின் ராட்டா பேசினா கூட கை தட்டி சிரிக்கணும். மொத்தத்துல கோஹோஸ்ட், கோஹோஸ்டா இருக்கணும்.
11: எனக்கு தான் ஒருத்தி இருக்காங்க.
12: போயிட்டியா?
13: அப்ப 4 மணி நேரம் நான் மட்டும் ஜாலியா தனியா ஷோ பண்ணவா? ஓகே ஓகே, பாய். அவ்வளவுதான், அவளே சொல்லிட்டா. சோ 4 o'clock to 8 o'clock எவ்ரிடே ஈவினிங், ஈவினிங் கராக் வித் மீ ஆர்ஜே பிராவோ. மரியாதையா டியூன் பண்ணி சவுண்ட் வச்சு கேளு.
6: The Evening Karak, presented by VNCT Global, largest villa developers in South India. For more details, contact 054-767-3111. Brought to you by Annathangam Golden Diamonds, Karama Center, Dubai. 40% off on diamond and precious jewelry, 40% discount on 22 carat and 18 carat gold jewelry making charges madri, pala offers. Matrum Z5, in the varshathoda biggest movie ana Patriot, matrum pala blockbuster movies, verum 99.99 dirhams per year la enjoy pannunga. This hour of Mersal Morning is brought to you by Pride Collection. அளிக்கும் தன்னம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கை மிளிரட்டும். ஜோயாலுகாஸ், the world's favorite jeweler.

0: அப்புறம் போர்ச்சுகல் ஃபேன்ஸ் எல்லாம் நல்லா ஜாலியாக தூங்கியிருப்பீங்க இல்லையா? நேற்றுக்கு நைட்டு வந்து நல்லா நிம்மதியாக தூங்கியிருப்பீங்க. 6 கால்பந்து உலகக்கோப்பை தொடர்களில் கோல் அடித்த ஒரே வீரர் அப்படிங்கிற அந்த சாதனை படைச்சிருக்காரு நம்ம ரொனால்டோ. அவரை கொண்டாடி தான் வந்து என்னோட முடியலை, என்னால் தாங்க முடியல. இன்ஸ்டாகிராமில் அவ்வளோ பேர் வந்து யூனோ அந்த ஹாப்பினஸை ஷேர் பண்ணி ஸ்டோரிஸ் வழியாகவும் இந்த ஸ்பெஷல் ஃபேன் மேட் ரீல்ஸ் வழியாகவும் வந்து கொடுத்துட்ருக்காங்க இல்லையா? இந்த ஸ்போர்ட் வந்து எல்லாரையும் ஒன்றிணைக்கிற மாதிரி வேறு எதுவுமே வந்து பெருசாக ஒன்றிணைக்கிறது கிடையாது இல்லை. அதுலேயும் வந்து இப்போது ஃபீஃபா அப்படிங்க இந்த வருஷம் ரொம்ப ரொம்ப பெருசா நடக்குது, இத்தனை ஆண்டுகள் இல்லாத அளவுக்கு. அதனால எல்லாரும் அப்படி கொண்டாடிட்டு இருக்காங்க. எனிவே தட்ஸ் நைஸ். அது ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் யாரெல்லாம் எனக்கு மெசேஜ் அனுப்பியிருக்கீங்க இன்ஸ்டாகிராம்ல பார்ப்போம். அசார் சையத், குட் மார்னிங் டு யூ டூ. அதுக்கப்புறம் முகமது ஃபர்ஹான், குட் மார்னிங். இன்னைக்கு தாஃப்ரா ஏரியா ஒர்க், ஸோ அங்கிருந்து தான் கேட்டுட்டு இருக்கேன் 89.4 அப்படின்னு அனுப்பியிருக்காரு. தட்ஸ் நைஸ். சபேஷ் சிந்து, குட் மார்னிங் அனுப்பியிருக்காரு. ஃபேஸ் அஹமத் வந்து மெசேஜ் அனுப்பியிருக்காரு, குட் மார்னிங் ஃப்ரம் குவைட் அப்படின்ட்டு. அண்ட் தென் குமார் ஃப்ரம் ஜப்பான், அஃப்சல் ஃப்ரம் உவேலா, ஆஃப்டர் லாங் டைம் ஐ எம் கோயிங் டு அலேன் அப்படின்னு அனுப்பியிருக்காரு. மாலு மெசேஜ் அனுப்பியிருக்காங்க, குட் மார்னிங் கீர்த்தனா அப்படின்ட்டு ஃப்ரம் துபாய். தங்கசாமி, ஹாய், குட் மார்னிங் ஃப்ரம் ராசல் ஹேமா அப்படின்னு அனுப்பியிருக்காரு. சத்யசீலன் நடேசன், குட் மார்னிங். சாகுல், அதுக்கப்புறம் பாலாஜி, ஹாய் கீர்த்தனா, குட் மார்னிங். வெரி வெரி மோட்டிவேட்டட் பை சீயிங் யுவர் வெயிட் லாஸ் ஜேர்னி அப்படின்ட்டு. ஓகே, தட்ஸ் நைஸ், தேங்க்யூ. ஜேர்னியாக தான் இருக்குது, இன்னும் லைக் ரீச் பண்ண வேண்டிய கோல் ரீச் பண்ணல, பட் ஐ கெட் தேர் சம்டைம் சூன். எனிவே பிரணயா ஸ்ரீதரன் மெசேஜ் அனுப்பியிருக்காங்க, குட் மார்னிங் கீர்த்தனா, சென்டிங் லவ் ஃப்ரம் டிஸ்கவரி கார்டன்ஸ் அப்படின்னு. தேங்க்யூ பிரணயா, back at you. And Mori Selvan message anupirukkaru, hi Keerthana, good morning. Mori Selvan from Rasal Kaima, nalla alagana peru vechirukkaru. Good morning sister, I'm Ilavarasi from Sharjah, daily I listen to you, so cool adina anupirukanga. Thank you, thank you so much. எனிவே அடுத்ததாக வந்து ஒரு பிரேக் அண்ட் பிரேக் அப்புறமா வந்து மனசு தொட்டமேட்டு பாட்டெலாம் நான் தரப்போகிறேன். ஸோ 800-8940 கால் பண்ணி நீங்கள் இப்போவே கேட்கலாம் என்ன படத்துலேருந்து என்ன பாட்டு வேணும்ன்ட்டு. நல்ல பாட்டாக மட்டும் கேளுங்க, அது ஒன்றே ஒன்று தான். ஹலோ, குட் மார்னிங்.
1: குட் மார்னிங் கீர்த்தனா.
0: ஹாய், யார் பேசுறீங்க?
1: ஸ்ரீனிவாசன்.
0: ஸ்ரீனிவாசன் எங்க இருந்து?
1: ஷார்ஜா டு துபாய்.
0: ஷார்ஜா டு துபாய், ஸ்டக்கா இருக்கீங்களா டிராஃபிக்ல?
1: ஸ்டக்கலா இல்ல, ஓகே. இது இப்ப இந்த இண்டஸ்ட்ரியை வச்சு ரோட பிளாக் பண்ணிட்டாங்க வர்க்னால.
0: ஓகே,
1: அந்த ரோட் ஈஸி ஆயிடுச்சு சார். 2 ஹவர்ஸ் ஆகும், இப்ப 1 ஹவர் 15 மினிட்ஸ்.
0: பரவாயில்ல, 1 ஹவர் 15 மினிட்ஸ், நாட் பேட். என்ன பாட்டு வேணும்?
1: எனக்கு இந்த சிட்டுக்குருவில இருந்து என் கண்மணி என் காதலி.
0: என் கண்மணி என் காதலி. ஓகே, பிளே பண்றேன் நானு, சரியா? தேங்க்யூங்க, பாய், டேக் கேர். ஸோ என் கண்மணி என் காதலி, பியூட்டிஃபுல்லான ஒரு பாட்டு. அந்த பாட்டு கேட்டுட்டு அதுக்கப்புறமா இன்னும் ஒரு பாட்டும் பிளே பண்ணுவேன்னு நினைக்கிறேன். டைம் இருக்கு, டைம் இருக்கு. யா, பட் பாட்டு பிரேக், இது எல்லாத்துக்கும் முன்னாடி டிராபிக் எங்க இருக்குன்னு பாத்துக்கலாமா?
2: Brought to you by Jetor UAE. Jetor-oda unbeatable summer offer la buy now pay next year, 0 VAT, 0 interest and 9680 EMI la unga brand new SUV ku upgrade aagunga.
0: அல்கில் ரோட் அல்கூஸ் 4th கிராஷ் ஆகியிருக்கு. ஸோ கொஞ்சம் டிராஃபிக் ஜாஸ்தியாக இருக்குது, கொஞ்சம் அன்யூஷுவலாக இருக்குது. வழக்கமாக இந்த நேரத்தில் அங்கே டிராஃபிக் இருக்காது, பட் ஜாஸ்தியாக இருக்குது. அண்ட் தென் துபாய் டிசைன் டிஸ்ட்ரிக்ட் சைட் ஆஃப் ராசல்கூர் ரோடில் அண்ட் E44 இங்கே நம்ம ராசல்கூர் ரோடில் நம்ம பார்த்தோன்னா ரைட் அவுட் சைடு இந்த மேங்க்ரோவ் இருக்குல்ல, ராசல்கூர் மேங்க்ரோவ், அங்கேயும் வந்து 1-2 கிராஷஸ் ஆகியிருக்கு. ஆனால் அங்கே கன்ஜெஷன் எதுவும் இல்லை. அண்ட் தென் ஆன் திஸ் சைடு என்ன ரோடு இது, ஐ திங்க் 311, யா 311 ஆஃப் என்ன சைட் போயிடுவீங்க.
2: Traffic update. Traffic update was brought to you by Jetor UAE, a part of Elite Group Holding.
3: ஏய், நீ ஸ்டைலா பேசுவேன் நினைக்கல, அது தமிழ் எஃப்எம்ல நீங்க பாட்டு கேப்பீங்கன்னு கொஞ்சம் கூட நினைச்சு பாக்கலீங்க. இட்ஸ் a very good choice.
4: தொடர் பயணங்களால உடம்புக்கு தேவையான போதிய ஓய்வு இல்லாம சோர்வா இருக்கிற உங்களுக்கு ஆயுர்வேத ட்ரீட் தான் ஆயுர் ட்ரீட் ஆயுர்வேதா.
5: ஆயுர் ட்ரீட் ஆயுர்வேதா கிளினிக், டுபாய் சிலிக்கன் ஓயசிஸ் மற்றும் DIP. இந்த வெகேஷனுக்கு அன்புடன் உங்களை காத்திருக்கும் அன்புக்குரியவர்களுக்கு ஒரு கோல்டன் சர்பிரைஸ் கொடுத்தா எப்படி இருக்கும்? மலபார் கோல்டன் டைமண்ட்ஸின் கோல்டன் சம்மர் ஆஃபருடன் டைமண்ட் அண்ட் பிரெஷியஸ் ஜெம் ஜுவல்லரி வாங்கும் போது ஃப்ரீ கேஷ் வவுச்சர்ஸ் பெறுங்க. உங்க பழைய தங்க நகைகள் எங்க வாங்கியிருந்தாலும் அதை எந்த கழிவும் இல்லாமல் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். செய்கூலி 1.99% இருந்து ஸ்டார்ட் ஆகுது. இந்தியாவில் இம்போர்ட் டியூட்டி ரிவிஷன் மூலமா நீங்க இப்போ UAE-ல தங்கம் வாங்கும் போது கோல்ட் ரேட் 15% வர சேமிக்கலாம். உடனே மலபார் கோல்ட் அண்ட் டைமண்ட்ஸ் விசிட் பண்ணுங்க.
6: கேட்டிங்களா? பிக் நியூஸ் ஃப்ரம் தி UAE லாட்டரி. அந்த மாபெரும் 30 மில்லியன் கிராண்ட் பிரைஸ் வெற்றியாளரை அறிவிச்சாச்சு. கங்கிராச்சுலேஷன்ஸ் டு தாயப் ஃப்ரம் நேபாள். அவரோட லக்கி நம்பர் அவருக்கு நினைச்சு கூட பார்க்க முடியாத வெற்றியை கொடுத்திருக்கு. ஒவ்வொரு புதன் மற்றும் சனிக்கிழமைகள்ல ராத்திரி 9:30 நடக்கிற லக்கி டே டிராவில கலந்துகிட்டு மேசிவ் 30 மில்லியன் திரும்ஸ் மற்றும் 5 மில்லியன் திரும்ஸ் பரிசா வெல்லுங்க. நீங்களும் ஆகலாம் அடுத்த வெற்றியாளர். கெட் யுவர் டிக்கெட் நவ் அட் தி UAE lottery.ae. brought to you by the Game LLC, licensed by the GCGRA, for 18 and above only. Terms and conditions apply.
2: This hour of Mersal Morning is brought to you by Pride Collection அளிக்கும் தன்னம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கை மிளிரட்டும். Joy Alokas, the world's favorite jeweler. Mersal Morning brought to you by ALD Properties. வெறும் 999 திரம்ஸ் பே பண்ணி திருச்சியோட பிரைம் ஸ்பாட்ல உங்க பிளாட்ட புக் பண்ணுங்க.
7: Request a song. Call or WhatsApp 050-252-8940.
8: Manasa thottu mittu.

0: 99.4 Tamil FM. Nama radio, nama music.
1: This hour of Mersal Morning is brought to you by Evora Collection from Joy Alukas. Ungal unarvugalai velipaduthum pragasamana nagaigal. Joy Alukas, the world's favorite jeweler.
2: 89.4 Tamil FM in Virivana Seidhigal. Brought to you by Divya Auto Spare Parts Trading, genuine parts center for Japanese cars.
3: வணக்கம். காலை நேர விரிவான செய்திகள் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன். கத்தாரில் தொழிற்சாலையில் ஏற்பட்ட தீ விபத்தில் உயிரிழந்தவர்கள் மற்றும் காயமடைந்தவர்களுக்கு அமீரக அதிகாரிகள் ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவித்துள்ளனர். ஐக்கிய அரபு அமீரகத்தின் உச்ச கவுன்சில் உறுப்பினர்களும் அமீரகங்களின் ஆட்சியாளர்களும் கத்தார் அமீரான ஷேக் தமீம் பின் ஹமாத் அல் தானி அவர்களுக்கு தனித்தனியாக இரங்கல் செய்திகளை அனுப்பியுள்ளனர். ராஸ் லஃபான் தொழில்துறை நகரில் உள்ள தொழிற்சாலையில் ஏற்பட்ட விபத்தில் 13 பேர் உயிரிழந்தமை தெரியவந்துள்ளது. மேலும் 60 பேருக்கும் அதிகமானவர்கள் இவ்விபத்தில் சிக்கி காயமடைந்துள்ளனர். காயமடைந்தவர்கள் விரைவில் பூரண குணமடைய வேண்டும் எனவும் அவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். ஷேக் டாக்டர் சுல்தான் பின் முகமது அல் கசீமி, ஷேக் ஹுமைத் பின் ராஷித் அல் நுஐமி, ஃபுஜைராவின் ஆட்சியாளர் உமல் குவைன் மற்றும் ராசல் கைமா ஆட்சியாளர்களும் இரங்கல் செய்திகளை அனுப்பி வைத்துள்ளனர். மேலும் பட்டத்து இளவரசர்களும் துணை ஆட்சியாளர்களும் கத்தார் அமீருக்கு இரங்கல் செய்திகளை அனுப்பி வைத்துள்ளனர். கத்தாரில் ஏற்பட்ட இந்த வெடி விபத்தில் சிக்கி 12 இந்தியர்கள் உட்பட 13 பேர் உயிரிழந்தனர். மேலும் 60 அதிகமானவர்கள் காயமடைந்துள்ளனர். இந்த விபத்தில் சிக்கிய தமிழ்நாட்டைச் சேர்ந்த மூவர் மற்றும் கேரளத்தைச் சேர்ந்த ஒருவர் உட்பட 12 இந்தியர்கள் உயிரிழந்தமை குறிப்பிடத்தக்கது.
2: உலகச் செய்திகள்.
3: ஈரானுக்கு எதிரான அமெரிக்க ராணுவ நடவடிக்கைகளை நிறுத்த வேண்டும் என்று வலியுறுத்தும் சட்டமூலத்துக்கு அமெரிக்க செனட் சபை ஆதரவு அளித்துள்ளது. இது சமீபத்திய நாட்களில் டிரம்புக்கு எதிரான அதிருப்தியை காட்டும் வகையில் காங்கிரசிடம் இருந்து வந்துள்ள சமீபத்திய கண்டனமாக கருதப்படுகின்றது. போர் அதிகாரங்கள் தொடர்பான தீர்மானத்துக்கு ஆதரவாக செனட் 50-48 என்ற வாக்கு வித்தியாசத்தில் வாக்களித்தது. இந்த தீர்மானம் இம்மாத தொடக்கத்தில் அமெரிக்க மக்கள் பிரதிநிதிகள் சபையின் மூலம் ஏற்கனவே நிறைவேற்றப்பட்டது.

0: 28 அன்று அமெரிக்காவும் இஸ்ரேலும் இணைந்து ஈரான் மீது தாக்குதல் நடத்தியதை தொடர்ந்து தொடங்கிய இந்த மோதல் குறித்து டிரம்பின் குடியரசுக் கட்சியைச் சேர்ந்த சில உறுப்பினர்களிடையே அதிகரித்து வரும் கவலையை இது பிரதிபலிக்கின்றது.
1: தமிழக செய்திகள்.
0: முதலீடுகளை ஈர்ப்பதில் திமுக அரசு நேர்மையாகவும் தொழில்முறை அணுகுமுறையுடனும் செயற்பட்டது என்று ஆந்திர அமைச்சர் நரலோகேஷ் தெரிவித்துள்ளார். முதலீடுகளை ஈர்க்க திமுக அரசுடன் கடுமையாக போட்டியிட்டோம், சிலவற்றில் வென்றோம், சிலவற்றில் தோற்றோம் என்று அவர் கூறியுள்ளார். திமுக அரசு முதலீடுகளை ஈர்ப்பதில் மிக மோசமாக செயற்பட்டதாக தற்போதைய தவிக அரசு குற்றம் சுமத்தி வரும் நிலையில் ஆந்திர அமைச்சர் நர லோகேஷ் இந்த விவரங்களை வெளியிட்டுள்ளார்.
1: இந்திய செய்திகள்.
0: வளரும் நாடுகளுக்கு முன்னுரிமை, உலகின் பாதுகாப்புக்கு பங்களிப்பதே இந்தியாவின் நோக்கம் என்று பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். பிரிக்ஸ் கூட்டமைப்பு நாடுகளின் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர்கள் மூத்த பாதுகாப்பு அதிகாரிகளை சந்தித்தபோது பிரதமர் நரேந்திர மோடி இதனை தெரிவித்தார். பிரிக்ஸ் நாடுகளான பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சீனா, எகிப்து, எத்தியோப்பியா, இந்தோனேஷியா, ஈரான், சவுதி அரேபியா, தென்னாப்பிரிக்கா மற்றும் ஐக்கிய அரபு அமீரகம் ஆகிய நாடுகளின் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர்கள் கூட்டம் டெல்லியில் நேற்று தொடங்கியது. இந்த கூட்டத்துக்கு இந்தியாவின் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் தலைமை தாங்கினார். அதன்படி டெல்லியில் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர்கள் மாநாடு நேற்று நடைபெற்றதுடன் கூட்டத்தில் பிரதமர் நரேந்திர மோடி தேசிய பாதுகாப்பு ஆலோசகர்களுடன் கலந்துரையாடினார். இந்த சந்திப்பின் போது வளர்ந்து வரும் பொருளாதார சூழலுக்கு மத்தியில் ஒத்துழைப்பை மேம்படுத்துவதற்கு பிரிக்ஸ் ஒரு முக்கிய தளமாக உருவெடுத்துள்ளது என்று பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்தார். பிரிக்ஸ் கூட்டமைப்பு நாடுகளின் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர்கள் மூத்த பாதுகாப்பு அதிகாரிகளை சந்தித்தது மகிழ்ச்சி என்று அவர் பதிவிட்டார். இவ்வுலகில் பயங்கரவாதம், இணைய பாதுகாப்புகள் மாற்றங்களுடன் காணப்படுகின்றன. தொழில்நுட்ப சவால்களை எதிர்கொள்ளுதல், பாதுகாப்புக்கான ஒத்துழைப்பை வலுப்படுத்துதல் ஆகிய அம்சங்களில் பிரிக்ஸ் கூட்டமைப்பு முக்கிய பங்காற்றி வருகின்றது என்றும் பிரதமர் நரேந்திர மோடி கூறினார்.
1: இலங்கை செய்திகள்.
0: பொதுமக்களின் எதிர்ப்பு மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்களின் அழுத்தம் காரணமாகவே இலங்கை அரசு தற்போதுள்ள 60 மில்லியன் மதிப்புக்கூட்டு வரி பதிவு வரம்பை தொடர்ந்தும் வைத்திருக்க வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளதாக எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் ஹர்ஷ டி சில்வா கூறினார். வாட் வரி பதிவு செய்ய வேண்டிய வணிகங்களின் எண்ணிக்கையை அதிகரித்திருக்கும் ஒரு முன்மொழிவை டி சில்வா விமர்சித்தார். அந்த முன்மொழிவு சிறு வியாபாரிகளுக்கு நியாயமற்ற சுமையை ஏற்படுத்தியிருக்கும் என்றும் அதே நேரத்தில் பெரிய அளவிலான வரி தொடர்பிலான பிரச்சினைகள் இன்னும் தீர்க்கப்படாமல் இருப்பதாகவும் அவர் விவாதித்தார். பதிவு செய்ய தவறிய வணிகங்களுக்கு 1 மில்லியன் வரை அபராதம் விதிக்க அரசாங்கம் பரிசீலித்ததாகவும் அவர் கூறினார். இதேவேளை மற்ற துறைகளில் வரி வசூல் மற்றும் வரி இணக்கப்பாடு குறித்த கவலைகளையும் அவர் சுட்டிக்காட்டினார். இந்த விவகாரம் நாடாளுமன்றத்தில் முன்வைக்கப்பட்டதாக அவர் தெரிவித்தார். மேலும் ஆலோசனை செயல்முறையின் போது பெறப்பட்ட பொதுமக்கள் கருத்துக்களில் பெரும்பாலானவை இந்த மாற்றத்துக்கு எதிராக இருந்ததாகவும் ஹர்ஷ டி சில்வா தெரிவித்தார்.
1: விளையாட்டுச் செய்திகள்.
0: ஃபிஃபா கால்பந்து உலகக்கோப்பை தொடரில் குழு கே யில் நடைபெற்ற போட்டியில் உஸ்பெகிஸ்தான் அணியை 5-0 என்ற கோல் கணக்கில் போர்த்துக்கல் அணி தோற்கடித்தது. இந்த போட்டியில் முதல் 6வது மற்றும் 39வது நிமிடங்களில் நட்சத்திர வீரர் கிறிஸ்டியானோ ரொனால்டோ கோல்களை போட்டு அசத்தினார். நியூனோ மெண்டிஸ் 17வது நிமிடத்தில் கோல் போட்டார். ஏ நிமாட்டோ 60வது நிமிடத்திலும் ராஃபேல் லியோ 87வது நிமிடத்திலும் கோல்களை போட்டனர். இதேவேளை தொடரில் நேற்று நடைபெற்ற மற்றொரு போட்டியான அல்ஜீரியா ஜோர்தானுக்கு எதிரான போட்டியில் அல்ஜீரியா 2-1 என்ற கோல் கணக்கில் வெற்றி ஈட்டியது. நோர்வே செனகல் அணியை 3-2 என்ற கோல் கணக்கில் தோற்கடித்தது.
2: Brought to you by Zoho.com.
3: Zoho Recruit இருக்கும்போது candidate recruitment பத்தி ஒரு கவலையும் இல்ல. Call 800 Zoho or visit Zoho.com/recruit.
0: உலக சந்தையில் எண்ணெய் விலை தொடர்ந்தும் சரிந்து வருகிறது. மேற்கு டெக்சஸ் சந்தையில் தற்போதைய நிலவரப்படி ஒரு பீப்பாய் கச்சா எண்ணெய் விலை 1.05% சரிந்து 72.44 உள்ளது. பிரிட்டனின் பிரெண்ட் சந்தையில் ஒரு பீப்பாய் கச்சா எண்ணெய் விலை 1.01% சரிந்து 76.30 உள்ளது. இதனிடையே உலக சந்தையில் தங்கத்தின் விலையும் கடும் சரிவை சந்தித்துள்ளது. தற்போதைய நிலவரப்படி ஒரு அவுன்ஸ் தங்கத்தின் விலை 71.28 வரை குறைந்து 4060 உள்ளது. இந்த விலை சரிவு அமெரிக்க மற்றும் இந்திய சந்தைகளில் பிரதிபலிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது.
1: விரிவான செய்திகள்
3: was brought to you by Divya Auto Spare Parts Trading Sharjah Dubai Abu Dhabi and Alliance since 1982
1: weather update
3: brought to you by Alras Auto AC Parts the number one auto AC parts dealer in the Middle East with 25 plus outlets spread across the UAE Oman Qatar KSA and Bahrain visit alras.me
0: ஐக்கிய அரபு அமீரகத்தில் இந்த வார இறுதி வரை மழையை எதிர்பார்க்க முடியும் என தேசிய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அத்துடன் புழுதி காற்று, ஈரப்பதமான வானிலை, பனிமூட்டம் கலவையான வானிலை நிலவும் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது. மேலும் உள்ளக பகுதிகளில் வெப்பநிலை 48°C வரையில் இன்றும் உயர்வடையக்கூடும். பொதுவாக இன்று தெளிவான வானிலை நிலவும். இடையிடையே மேகமூட்டத்துடனும் காணப்படும் என்றும் தேசிய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நாட்டின் கிழக்கு பகுதிகளில் பிற்பகல் நேரத்தில் இடியுடன் கூடிய மழை மேகங்கள் உருவாக வாய்ப்புள்ளதால் சில இடங்களில் மழை பெய்யக்கூடும். இத்துடன் காலை நேர விரிவான செய்தி அறிக்கை நிறைவடைகின்றது. எமது செய்திச் சுருக்கத்தினை 9 முதல் எதிர்பாருங்கள். வணக்கம்.
4: ஒரு கதை சொல்லட்டுமா சார்?
5: சொல்லு.
4: நீ பாட்டு போடுறவன், நான் பாட்டு கேட்கிறவன், என்னைக்குமே ரெண்டு பேரும் ஒன்னா இருந்தா தான் சூப்பர்.
1: Star of the month.
6: Singer SPB.

0: எஸ்பிபி அவர்கள் பாடின பாட்டு பச்சைமலை பூ பாட்டு கேட்டு முடிச்சாச்சு. அதுதான் எப்படி வந்து சுட்டு மொழி சொல்ற பாட்டு கேட்டா நமக்கு வடிவேலு அவர்களோட வேர்ஷன் ஞாபகம் வருமோ? எனக்கு இது கேட்கும் பொழுதெல்லாம் வந்து நம்ம விவேக் அவர்களோட அந்த வேர்ஷன் அடடா மலாய் பொண்ணு அப்படின்னு பாடுவாரு, அதுதான் வந்து எனக்கு ஞாபகத்துக்கு வரும். எனக்கு குட் மார்னிங் அண்ட் வெல்கம் பேக். 8:15 ஆகுது. மெரிசல் மார்னிங்ல நான் கீர்த்தனா உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்கேன்.
1: இன்று தங்கத்தின் விலை Brought to you by Ain Gold Wallet app la verum 1 dirham mudal gold purchase pannalam refer and earn first purchase bonus kuda irukku available in Play Store and App Store.
0: என்னது இது, ஏன் கண்ணியே என்னால நம்ப முடியலையே அப்படிங்கிற அளவுக்கு தங்கத்தோட விலை வந்து சரசரசரன்னு குறைஞ்சிட்டு இருக்கிறத பார்க்க முடியுது கண்கூட. அதுல வந்து 24 கேரட் தங்கம் பார்த்தோம்னா 491 திரும் 50 fils இருக்கு. 22 கேரட் தங்கம் 1 கிராம் இருக்கு. 455 திரும் 25 fils.
1: இன்று தங்கத்தின் விலை Brought to you by Ain Gold Wallet app la verum 1 dirham mudal gold purchase pannalam refer and earn first purchase bonus kuda irukku available in Play Store and App Store.
0: என்ன பண்றது, அவ்வளவு கம்மியாயிட்டு இருக்கு. சென்னையிலும் வந்து வெள்ளியினுடைய விலை கிராம் ஒன்றிற்கு 10 ரூபாய் குறைந்திருக்கிறது. கிலோ வந்து 10,000 ரூபாய் குறைஞ்சு 1 கிலோ 240,000 ரூபாய்க்கு விற்பனை ஆயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி இப்போ செய்திகள் எல்லாம் பார்க்க முடியுது. அதுதான் ஊர் பக்கம் செய்திகள். தங்கத்துடைய விலையும் குறைஞ்சிட்டு இருக்கு, வெள்ளியினுடைய விலையும் குறைஞ்சிட்டு இருக்கு. தங்கத்துடைய விலை வந்து சவரனுக்கு 1,680 ரூபாய் குறைஞ்சிருக்கு. அண்ட் ஆபரண தங்கத்தினுடைய விலை வந்து கிராம் ஒன்றிற்கு 13,350 ரூபாய்க்கு விற்பனை ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரியும் தெரியுது. அதனால தங்கம் வாங்க முடிஞ்சதுன்னா வெல் அண்ட் குட், வாங்குங்க. இல்லைன்னா வந்து இல்லை. 1,06,800 ரூபாய் ஒரு சவரன் தங்கம். ஸோ இன்னும் கொஞ்சம் கம்மியாயிடுச்சுன்னா அந்த 1 lakh rupees மார்க்கை தாண்டி, அதாவது மார்க்குக்கு கீழே போயிடும். அண்ட் பழையபடி வந்து அபாடி அப்படின்னு ரிலீஃப் இருக்கிற அளவுக்கு தங்கத்தோட விலை வந்து கம்மியாயிடும் நம்ம ஊரில். அதுதான் எனிவே பேக் டு பேக் 2 பாட்டில் மின்னலையிலிருந்து அழகிய தீயே அண்ட் அலை பாய்வுதை படத்திலிருந்து காதல் சடுகுடு 2 பாட்டும் உங்களுக்காக நான் ப்ளே பண்ண போகிறேன். இந்த ஏஐ வந்தாலும் வந்தது, சாட் ஜிபிடி வந்தாலும் வந்தது, நீங்கள் நோட் பண்ணிங்களா அப்படின்னு தெரியல. இந்த சோஷியல் மீடியாவிலலாம் நம்ம பார்க்கக்கூடிய சில இந்த கிராஃபிக் டிசைன்ஸ் எல்லாம் இல்லை, எல்லாம் ஒரே மாதிரி இருக்குது. ஃபீல் பண்ணிங்களா, நீங்கள் நோட் பண்ணிங்களா? சில போஸ்டர்ஸ் ஆகட்டும், சில ஆர்ட் ஒர்க் ஆகட்டும், அவங்க யூஸ் பண்ணக்கூடிய ஃபாண்ட் டைப்லேருந்து அந்த லேஅவுட்லேருந்து இந்த ஃபீல்டில் இருக்கிறவங்கலாம் வந்து நோட் பண்ணிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். எல்லா போஸ்டர்ஸும் ஒரே மாதிரி இருக்கே, எல்லா ஆர்ட் ஒர்க்கும் ஒரே மாதிரி இருக்கே அப்படின்னு நிறைய பேர் ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அதை ஒட்டி தான் வந்து ஒரு கோட் வேற ஒன்று பார்த்தேன். ஆக்சுவலி இட் இஸ் குவாய்ட் ட்ரூ. என்னன்னா, கொஞ்ச நேரத்துக்கு நம்ம இந்த ஏஐ எல்லாம் யூஸ் பண்ணாமல் நம்ம மூளையை பயன்படுத்த ஆரம்பித்தோம்னா தான் தெரியும் நம்ம மூளை வந்து பழையபடி ஒர்க் பண்ணுதா இல்லையான்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு. ஐ சா சம்திங் ஆன் திஸ் லைன், கரெக்ட் தானே? ஆமாம், எக்ஸாக்ட்லி அது என்ன சொல்லிச்சுன்னா, யா வி ஷுட் டேர்ன் ஆஃப் ஏஐ ஃபார் அ வீக் டு சி இஃப் பீப்புள்ஸ் பிரெயின் ஸ்டில் ஒர்க் அப்படின்ட்டு. இட்ஸ் ஆக்சுவலி குவாய்ட் ட்ரூ. ஏன்னா இப்போ டெக்னாலஜி ஒன்று புதுசாக வருது அப்படின்னா அதை வந்து அப்படியே நம்ம வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் 100% அது மேலே ரிலை ஆகாமல் அதோட ஹெல்ப்போட எப்படி நம்ம ஒர்க்கை என்ஹென்ஸ் பண்ணணும்னு பார்க்கணுமே தவிர, சின்ன சின்ன கேள்விகளுக்கு சின்ன சின்ன சந்தேகங்களுக்கெல்லாம் நம்ம ஏஐ கிட்ட கேட்டோம்னா திங்க் பண்ணக்கூடிய அந்த கெப்பாசிட்டியே நம்ம மூளையில இருந்து போயிடும் இல்லையா? யோசிச்சு பாருங்க.

0: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட். ALD Properties இன் நான்காம் ஆண்டு தொடக்க விழா சலுகையாக தஞ்சாவூர் பிக் பாஸ் ப்ராப்பர்ட்டி மற்றும் திருச்சி ராக்ஃபோர்ட் கார்டன் சிட்டியில் 24 மாத EMI ஸ்கீம் பெற்று மகிழுங்கள். அது மட்டுமல்ல, 18 மாதம் 12 மாதம் EMI கூட இருக்கு. புக் பண்ற எல்லா கஸ்டமருக்கும் ஃப்ரீ கோல்ட் காயின் அண்ட் ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் பட்டா கொடுக்க போறாங்க. வெறும் 999 திரம்ஸ் கொடுத்து உங்க ட்ரீம் பிளாட் புக் பண்ணுங்க. கான்டாக்ட் 056-364-3646.
1: பிக் டிக்கெட்டோட அதிரடி ஆட்டம் ஆரம்பிச்சாச்சு.
2: 25 பில்லியன் திரம்ஸ் நிச்சய பரிசு.
1: 5 வெற்றியாளர்களுக்கு தலா 1 மில்லியன் திரம்ஸ்.
2: கூடவே வீக்லி டிரா.
1: உடனே bigticket.ae ல உங்க டிக்கெட்ஸ் வாங்குங்க.
3: This is an 18 plus game. Play responsibly. TNC supply.
4: இந்த வெகேஷனுக்கு அன்புடன் உங்களை காத்திருக்கும் அன்புக்குரியவர்களுக்கு ஒரு கோல்டன் சர்ப்ரைஸ் கொடுத்தா எப்படி இருக்கும்? மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் இன் கோல்டன் சம்மர் ஆஃபருடன் டைமண்ட் அண்ட் பிரெஷியஸ் ஜெம் ஜுவல்லரி வாங்கும் போது ஃப்ரீ கேஷ் வவுச்சர்ஸ் பெறுங்க. உங்க பழைய தங்க நகைகள் எங்க வாங்கியிருந்தாலும் அதை எந்த கழிவும் இல்லாமல் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். சேகூலி 1.99% இருந்து ஸ்டார்ட் ஆகுது. இந்தியாவில் இம்போர்ட் டியூட்டி ரிவிஷன் மூலமா நீங்க இப்போ UAE ல தங்கம் வாங்கும் போது கோல்ட் ரேட் 15% வர சேமிக்கலாம். உடனே மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் விசிட் பண்ணுங்க.
5: செழித்தையும் தமிழே ஒளி.

0: நிகழ்ச்சிகள் வளமிக்க உளமுற்ற தீ தன்னேரிலா தமிழ் மொழிக்கென தமிழ் பண்பலை தரும் தனி நிகழ்ச்சி. வார நாட்களில் பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரை 89.4 தமிழ் பண்பலையில் உங்கள் கிருஷ்ணியுடன்.
1: This hour of Mersal Morning is brought to you by Evora Collection from Joy Alukas. உங்கள் உணர்வுகளை வெளிப்படுத்தும் பிரகாசமான நகைகள். Joy Alukas, the world's favorite jeweler.

0: அப்டேட் brought to you by ABC Cargo and Courier, number 1 in GCC.
1: நேற்றுக்கு வெளியான முக்கிய அறிவிப்புகளில் ஒன்று தான் வந்து இந்த துபாயில் ஃப்ளெக்ஸி ரெண்ட் ஸ்கீம் இல்லையா. ஒன்று வந்து எத்தியாத்ரிகளுடைய ஓப்பனிங் டேட், பேசஞ்சர் சர்வீஸ் ஓப்பனிங் டேட். இன்னொன்று வந்து இந்த ஃப்ளெக்ஸி ரெண்ட் ஸ்கீம், நம்ம துபாயோட லேண்ட் டிபார்ட்மெண்ட் டிஎல்டி இந்த ஒரு ஸ்கீமை லான்ச் பண்ணியிருக்காங்க. ஃப்ளெக்ஸி ரெண்ட் அப்படிங்கிற பேரில் இந்த புது இனிஷியேட்டிவ்ல என்ன பண்ண போகிறாங்கன்னா, நமக்கு ரெசிடென்ஸுக்கு நம்ம ரெண்ட் எடுக்கும்பொழுது, ஒரு ப்ராப்பர்ட்டி ரெசிடென்ஷியல் ப்ராப்பர்ட்டி நம்ம ரெண்ட் எடுக்கும்பொழுது, ஃப்ளெக்சிபிளாக ஆக்சசபிளாக அதுக்கான ரெண்ட் பே பண்ணுறதுக்கான ஒரு வழியை தான் வந்து அவங்க கொண்டு வந்திருக்காங்க. இந்த ப்ரோக்ராம் மூலமாக என்னன்னா, இந்த பர்டிகுலர் ப்ரோக்ராமில், இந்த ஃப்ளெக்சிபிள் இந்த ஃப்ளெக்ஸி ரெண்ட் ப்ரோக்ராமில் பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய ரியல் எஸ்டேட் கம்பெனிஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு கீழே வரக்கூடிய ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம ரெண்ட் பண்ணும்பொழுது மந்த்லி இல்லை குவார்ட்டர்லி இல்லை ஆனுவல் பேமெண்ட் பிளான்ஸை நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ தட் நம்ம ஃபினான்ஷியல் கமிட்மெண்ட்ஸ் வந்து கொஞ்சம் ஈஸ் ஆகும் அப்படிங்கிற அந்த காரணத்தினால. இப்போ வரைக்கும் நம்ம பார்த்தோம்னா 3 checks ஆர் 4 checks ஆர் 2 checks ஆர் 1 single checkலாம் பே பண்ணுற மாதிரியான ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது. மந்த்லி ஆப்ஷன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப ரொம்ப கம்மி. அது எப்போ ஜாஸ்தி ஆச்சுன்னா, அந்த கோவிட் டைம் எல்லாம் வந்தப்போ தான் மாதம் நீங்கள் வந்து ரெண்ட் பே பண்ணுங்கிற மாதிரி ஒரு ஒருத்தர் இண்டிவிஜுவலி லேண்ட் லாஜோ இல்லை வந்து அந்த பில்டிங்கில் இருக்கிற அந்த ரியல் எஸ்டேட் கம்பெனிஸோ வந்து அப்படி ஒரு முடிவு எடுத்து பண்ணாங்க. ஆனால் இப்போ இதுதான் வந்து ஃபார் த ஃபர்ஸ்ட் எவர் டைம் நம்ம துபாயோட லேண்ட் டிபார்ட்மெண்ட் அவங்க இப்படி ஒரு ஸ்கீமை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறது. அண்ட் இதை பற்றி பேசும்பொழுது டைரக்டர் ஆஃப் த ரெண்டல் அஃபேர்ஸ் டிபார்ட்மெண்ட் அட் டிஎல்டி சொல்லியிருந்தது என்னன்னா, ஃபினான்ஷியல் ப்ரெஷரை வந்து மக்களுக்கு கம்மி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகவும், லாங் டேர்ம் கம்யூனிட்டி வெல்பீயிங்கை இம்ப்ரூவ் பண்ணணுங்கிறதுக்காகவும் தான் இந்த ஒரு ப்ரோக்ராமை நாங்கள் கொண்டு வந்திருக்கோம். இப்போ இனிஷியலி இந்த ஒரு பிகினிங் ஸ்டேஜில் பார்த்தா கிட்டத்தட்ட 12 developers பேஸ்ட் இன் துபாயில் கலந்துக்கிறாங்க. அண்ட் ஃபியூச்சரில் இன்னும் நிறைய பேர் எங்களோட கொலாபரேட் பண்ணுவாங்கங்கிற ஒரு நம்பிக்கையும் இருக்குன்னு இருக்காங்க. ஸோ டெனன்ஸ் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம இன்ஸ்டால்மெண்ட் பிளானை வந்து டிவைட் பண்ணிக்கலாம். அண்ட் தென் கிரேஸ் பீரியட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. பேமெண்ட் பிளானை வந்து ரீடிசைன் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ இப்படி டிஃப்ரெண்ட் ஃபெசிலிட்டிஸ் நமக்கு இருக்கு அப்படிங்கிறதையும் அவங்க வந்து தெரிவிச்சிருக்காங்க. அகெயின் இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து பார்த்தோம்னா, இந்த பார்ட்டிசிபேஷன் வந்து டிபெண்ட்ஸ் ஆன் அக்ரிமெண்ட்ஸ் பிட்வீன் த டெனன்ஸ் அண்ட் பார்ட்டிசிபேட்டிங் கம்பெனிஸ் ஆன் அ கேஸ் பை கேஸ் பேசிஸ். ஸோ ஒரு ஒரு கம்பெனியும் வந்து அவங்களுக்கு ஏற்ற மாதிரி முடிவுகளை வந்து எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரியும் தெரிவிச்சிருக்காங்க. அதனால இனிமேல் பார்க்க வேண்டியது தான், யாரெல்லாம் வந்து இந்த ஸ்கீம் கீழே வராங்க, இந்த ஃப்ளெக்ஸி ரெண்ட் ஸ்கீம் கீழே வராங்க, அவங்களுடைய ப்ராப்பர்ட்டிஸில் ரெண்ட் பண்ணுறதுனால நமக்கு என்னெல்லாம் பெனிஃபிட்ஸுங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம முடிவு எடுக்க வேண்டியதான். நான் இப்போ எக்ஸிஸ்டிங்காக இருக்கிறவங்களுக்கும் இது பொருந்தும்ங்கிறதையும் தெரிவிச்சிருக்காங்க.
0: உலகம் முழுவதும் உங்கள் பொருட்களை அனுப்புங்க ABC Cargo-வின் பேக் டு ஹோம் எக்ஸ்பிரஸ் சர்வீசஸ் மூலமாக. ABC Cargo & Courier, number 1 in GCC. Call or WhatsApp 800-916 or visit abccargo.ae. TNC apply. Mercel Morning brought

சூடா ஒரு பாட்டு, சுட சுட புத்தம் புது பாட்டு. Brought to you by PropShield Property Oda. 28 June, Ramada Cornish, Abu Dhabi, NRA Meetup, 10 gold coins and 10 square feet extra free.

0: 99.4 தமிழ் FM. தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: We'll be back after a short commercial break.
2: தமிழகத்தில் புதிய அரசியல் களம்,
3: புதிய ஆட்சி அமைந்த சூழலில் கட்சிகளில் நடக்கும் பரபரப்பான நிகழ்வுகள்,
2: தமிழக அரசியலில் புதிய திருப்பமாக இதுவரை காணாத சட்டசபை தலைவர்கள் என்ன சொல்கிறார்கள்,
3: உள்ளூர் அரசியல் முதல் உலக அரசியல் வரை உண்மை நிலவரத்தை தினமும் உங்கள் இருந்த இடத்தில் இருந்தே அறிந்து கொள்ள தினத்தந்தி அமீரகத்தின் ஒரே தமிழ் நாளிதழ்.
2: ஆண்டு சந்தாவுக்கு இன்றே அழையுங்கள் 800-58.
4: ஒரு கிரகம் என்ன வாங்கலாம் கரெக்டாயா? இப்போ கோல்டே வாங்கலாம்.
5: டேய் என்ன சொல்ற?
4: நிஜம்தான், ஜஸ்ட் 1 கிராம்ல இருந்து கோல்ட் வாங்கலாம். 100 கிராம்ஸ்க்கு கோல்ட் பர்சேஸ் பண்ணா அவங்களுக்கு 20 கிராம்ஸ் வர்த் கோல்ட் ஃப்ரீ, உங்களுக்கு 10 கிராம்ஸ் ரெஃபரல் போனஸ். இது கம்ப்ளீட்லி சேஃப் அண்ட் லைசன்ஸ்டும் கூட.
6: கோல்ட் சேவ் பண்ணுங்க, லேட்டர் கோல்ட் பார் காயின் இல்ல கேஷா ரிடீம் பண்ணிக்கலாம். நீங்க இருக்கிற இடத்துக்கே வந்து டெலிவரியும் பண்ணுவாங்க. டவுன்லோட் AIM கோல்ட் வாலெட் ஆப் ஆர் விசிட் தியர் ஸ்டோர் நியர் கோல்சூக் மெட்ரோ ஸ்டேஷன்.
4: 10-க்கு 10 ஆஃபர் அலர்ட்.
6: ஆப்ஷனோட NRI மீட்டப்க்கு நீங்க ரெடியா? கமிங் ஜூன் 28 9 AM to 9 PM Ramada Cornish Hotel Abu Dhabi la 10 gold coins 10 square feet extra free Chennai ki free flight tickets ne on spot la plot book paniyana avlo offers ungalkaga ellame DTCP and RERA approved plots prop shell NRI Tamil Nadu land meetup miss panadinga for details call 056-415-4242 plots nale prop shell dane
7: ulaga arangin nadappugal arasiyal nigalvugal vilaiyattu thagavalgal வணிகச் செய்திகள், வானிலை நிலவரம், இவை அனைத்தையும் நடுநிலை தவறாமல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஒவ்வொரு மணி நேரமும் இணைந்திருங்கள்.
3: தமிழ் FM செய்தி அறையில் இருந்து நான் உங்கள் கிருஷ்ணி மணிபாலன்.
8: This hour of Mersal Morning is brought to you by Evora Collection from Joy Alucas. உங்கள் உணர்வுகளை வெளிப்படுத்தும் பிரகாசமான நகைகள். Joy Alucas, the world's favorite jeweler.
9: You are with Kirtana on Mersal Morning. Golden Song of the Hour.
10: Golden Song of the Hour.
8: Brought to you by Pride Collection அளிக்கும் தன்னம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கை மிளிரட்டும். Joy Alucas, the world's favorite jeweler.
11: கண்மணி அன்போட காதலன், நான் எழுதும் லெட்டர் மடல் இல்ல கடிதாசி வச்சுக்கலாமா? ஆனா கடிதமே இருக்கட்டும். படி.
12: கண்மணி அன்போடு காதலன், நான் எழுதும் கடிதமே.
11: பாட்டாவே படிச்சிட்டியா? அப்ப நானும் முதல்ல கண்மணி சொன்னேன்ல, இங்க பொன்மணி போட்டுக்க. பொன்மணி, உன் வீட்டுல சௌக்கியமா? நான் இங்க சௌக்கியம்.
12: பொன்மணி, உன் வீட்டில் சௌக்கியமா? நான் இங்கு சௌக்கியமே.
11: உன்னை நினைச்சு பார்க்கும்போது கவிதை மனசுல அருவி மாதிரி கொட்டுது. ஆனா அதை எழுதணும்னு உட்காந்தா அந்த எழுத்து தான்.

0: எனக்கு உண்டான காயம் அது தன்னால ஆறிடும். அது என்னமோ தெரியல, என்ன மாயமோ தெரியல, எனக்கு ஒண்ணுமே ஆவறதில்லை. இதையும் எழுதிக்க, நடுவில் நடுவில் மானே தேனே பொன்மானே இதெல்லாம் போட்டுக்கணும். பாரு, எனக்கு என்ன காயம்னாலும் உன் உடம்பு தாங்கிடும், உன் உடம்பு தாங்குமா? தாங்காது. பிராமி பிராமி பிராமி.
1: அதையும் எழுதணுமா?
0: இது காதல், என் காதல் என்னன்னு சொல்லாம எங்க எங்க அழுகையா வருது. ஆனா நான் அழுது, என் சோகம் உன்னை தாக்கிடுமோ அப்படின்னு நினைக்கும் போது வர்ற அழுக கூட நின்றுடுது. மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல,
2: காதல் அல்ல,
0: காதல் அல்ல,
2: காதல் அல்ல,
0: காதல் அல்ல. அதையும் தாண்டி புனிதமான
2: புனிதமான புனிதமான புனிதமான

0: பாத்தீங்களா, the biggest announcement of this year அப்படின்னு சொல்லலாம். நம்ம தலைவர் 173 படத்தோட டைட்டில் ரிவீல் ஆகி விட்டது. நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவருடைய 173rd திரைப்படம், நம்ம கமல்ஹாசன் அவர்கள் தயாரிக்கக்கூடிய படம், அஸ்வத் மாரிமுத்து அவருடைய இயக்கத்தில், அனிருத்தோட இசையில வெளியாக போகுது. தர்மன், எஸ் தர்மன் அப்படிங்கிற பேர்ல வந்து இந்த திரைப்படம் வெளியாக போகுதுன்ட்டு இப்போதான் ஜஸ்ட் எப்போ தெரியுமா, ஒரு 6-7 minutes முன்னாடி நம்ம கமல்ஹாசன் அவர்கள் அவரோட அக்கௌண்ட்ல பிளஸ் ராஜ்கமல் ஃபிலிம் இன்டர்நேஷனல் அக்கௌண்ட்ல அவங்களுடைய அசோசியேட்ஸ் அக்கௌண்ட்ல எல்லாம் வந்து இப்போதான் வெளியிட்டிருக்காங்க சோஷியல் மீடியாவில். ஸோ கமல்ஹாசன் பிரசன்ட்ஸ் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தர்மன், a deadly doctor, the deadly doctor, and அஸ்வத் மாரிமுத்து entertainment and அனிருத் musical and அன்பறிவு action அப்படினு சொல்லி கொடுத்திருக்காங்க. So produced by கமல்ஹாசன் and ஆர் மகேந்திரன். Yes, so finally reveal ஆகி விட்டது, the biggest announcement of this year. So அஸ்வத் மாரிமுத்து அவருடைய இயக்கத்தில் இந்த much awaited திரைப்படம் தலைவர் 173 இப்போ வந்து ஆரம்பிக்க போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. So சுந்தர் சி அவர்கள் தான் இந்த படத்தை வந்து டைரக்ட் பண்ண வேண்டியதாக இருந்தது, நம்ம எல்லாருக்கும் தெரியும் அந்த ஸ்டோரி இல்லையா. சார் லேட்டர் வந்து அவர் ஸ்டெப் டவுன் பண்ணிட்டார் இந்த ப்ராஜெக்ட்லேருந்து. அவருக்கு அடுத்தபடியாக வந்து சிபி சக்கரவர்த்தி வந்தார் அண்ட் ரொம்ப கான்ஃபிடண்ட்டாகவும் இருந்தார். அகெயின் அவரும் வந்து மூவ் அவுட் ஆகிட்டார் இந்த ப்ராஜெக்ட்லேருந்து சில க்ரியேட்டிவ் டிஸ்கஷன்ஸ்க்கு அப்புறமா. அண்ட் தென் சில மாதங்களுக்கு அப்புறமா இப்போ ஃபைனலி ரிவீல் ஆகியிருக்கு, அஸ்வத் மாரிமுத்து அவர்கள் தான் வந்து இந்த பிக் பட்ஜெட் ப்ராஜெக்ட் எடுத்துக்க போகிறாரு. அஸ்வத் மாரிமுத்து வந்து இதுக்கு முன்னாடி பார்த்தோன்னா டிராகன், ஓகே கண்மணி இதெல்லாம் வந்து படிச்சிருக்கக்கூடிய ஒரு கலைஞர். ஸோ அவருடைய இயக்கத்தில் இந்த திரைப்படம் வெளியாக போகுது அப்படின்னு நினைக்கும் பொழுது ஆஹா, சோ எக்ஸைட்டட் இல்லை. ஸோ சீக்கிரமாகவே இந்த படத்துடைய ஷூட்டும் ஆரம்பிக்க போகிறோங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் ரைட் நவ் அக்கார்டிங் டு ரிப்போர்ட்ஸ் என்னன்னு பார்த்தா இப்போ ஒரு ஸ்கெடியூல் ஒன்று போக போகுது, அதில் வந்து சாங் சீக்வன்சஸ் எல்லாம் வந்து பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. சாண்டி மாஸ்டர் அவர் தான் வந்து கொரியோகிராஃப் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இவ்வளோ தான் வந்து இப்பொழுதுக்கு வந்திருக்கக்கூடிய அப்டேட்ஸ். அண்ட் வி ஜஸ்ட் கேன் நாட் வெயிட். தர்மன் நல்லா இருக்குல்ல, தர்மன் த டெட்லி டாக்டர்.
1: 89.4 Tamil FM, நம்ம ரேடியோ நம்ம மியூசிக்.
2: பிக் டிக்கெட்டோட அதிரடி ஆட்டம் ஆரம்பிச்சாச்சு.
3: 25 billion dirhams நிச்சய பரிசு,
2: 5 வெற்றியாளர்களுக்கு தலா 1 million dirhams,
3: கூடவே வீக்லி டிரா.
2: உடனே bigticket.ae ல உங்க டிக்கெட்ஸ் வாங்குங்க.
4: This is an 18+ game. Play responsibly. TNC supply.
5: ஆஸ்துமா மாதிரியான சுவாச பிரச்சனைகளுக்கான ஆயுர்வேத நிவாரணம் தான் ஆயுட்ரீட் ஆயுர்வேதா.
6: ஆயுட்ரீட் ஆயுர்வேதா கிளினிக், துபாய் சிலிக்கன் ஓயசிஸ் மற்றும் DIP.
7: இந்த வெகேஷனுக்கு அன்புடன் உங்களை காத்திருக்கும் அன்புக்குரியவர்களுக்கு ஒரு கோல்டன் சர்ப்ரைஸ் கொடுத்தா எப்படி இருக்கும்? மலபார் கோல்டன் டைமண்ட்ஸின் கோல்டன் சம்மர் ஆஃபருடன் டைமண்ட் அண்ட் ஃப்ரெஷ்ஷஸ் ஜெம் ஜுவல்லரி வாங்கும் போது ஃப்ரீ கேஷ் வவுச்சர்ஸ் பெறுங்க. உங்க பழைய தங்க நகைகள் எங்க வாங்கியிருந்தாலும் அதை எந்த கழிவும் இல்லாமல் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். செய்கூலி 1.99% இருந்து ஸ்டார்ட் ஆகுது. இந்தியாவில் இம்போர்ட் டியூட்டி ரிவிஷன் மூலமா நீங்க இப்போ UAE ல தங்கம் வாங்கும் போது கோல்ட் ரேட் 15% வர
8: உங்கள் உணர்வுகளை வெளிப்படுத்தும் பிரகாசமான நகைகள் ஜோயாலுகாஸ், தி வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
9: மெர்சல் மார்னிங் பிராட் யூ பை ALD ப்ராப்பர்ட்டிஸ். வெறும் 999 திரம்ஸ் பே பண்ணி ட்ரிச்சியோட பிரைம் ஸ்பாட்ல உங்க பிளாட்டை புக் பண்ணுங்க.

0: 89.4 தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ நம்ம மியூசிக்
1: 89.4 தமிழ் எஃப்எம் செய்தி சுருக்கம் Brought to you by Divya Auto Spare Parts, authorized dealers of Toyota, Lexus, Nissan, Mitsubishi and Isuzu.
2: வணக்கம். செய்தி சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
1: தமிழக செய்திகள்.
2: தாவிகா அரசாங்கம் மக்களுக்கு பயந்து செயற்படும் என்றும், மக்களே இங்கு எஜமானர்கள் என்றும் மின்சாரத்துறை அமைச்சர் நிர்மல்குமார் தெரிவித்தார். மின்சாரத்துறையில் பணி நியமனம் வழங்கும் நிகழ்வில் கலந்து கொண்ட அவர் இதனை கூறினார். 383 உதவி பொறியியலாளர்கள், TNPSC மூலம் தேர்வான 401 பேர் மற்றும் 18 உதவி கணக்கு அலுவலர்களுக்கு முதலமைச்சர் ஜோசப் விஜய் பணி நியமன ஆணைகளை வழங்கி வருகிறார். நிறைமாத கர்ப்பிணி ஒருவருக்கு முதல்வர் விஜய் மேடையில் இருந்து கீழே இறங்கிச் சென்று பணி நியமனம் வழங்கினார்.
1: இந்திய செய்திகள்.
2: தகவல் அறியும் உரிமைச் சட்டத்தை திரும்பப் பெறாவிட்டால் சாகும் வரை உண்ணாவிரதம் முன்னெடுக்கப்படும் என்று அண்ணா ஹசாரே தெரிவித்துள்ளார். சமூக ஆர்வலர் அண்ணா ஹசாரே முதல் மந்திரி தேவேந்திர பட்னாவிஸுக்கு எழுதியுள்ள கடிதத்தில் இதனை கூறியுள்ளார். மராட்டிய அரசு தகவல் அறியும் உரிமை சட்ட விதிகளில் சில புதிய திருத்தங்களை கொண்டு வந்துள்ளது. இது 2005 கொண்டுவரப்பட்ட தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் நோக்கத்துக்கே எதிரானது என்று அவர் கூறியுள்ளார். RTI என்பது அரசுக்கு வருவாய் ஈட்டித்தரும் சட்டம் அல்ல. 20 பிறகு தற்போது இதற்கான கட்டணத்தை அரசு உயர்த்தியுள்ளது. கட்டணத்தை உயர்த்தும் அரசு தவறான தகவல்களை தரும் அதிகாரிகள் மீதான அபராத தொகையை ஏன் உயர்த்தவில்லை என்று அண்ணா ஹசாரே கேள்வி எழுப்பியுள்ளார்.
1: இலங்கை செய்திகள்.
2: இலங்கையில் தென்னை பயிர் செய்கைக்கும் காப்புறுதி திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. இலங்கையில் புதிய தென்னை பயிர் செய்கையை இலக்காக கொண்டு தென்னம்பிள்ளைகளுக்கான காப்புறுதி திட்டம் ஒன்றை விவசாயம் மற்றும் விவசாயிகள் காப்புறுதி சபை அறிமுகப்படுத்தியுள்ளது. இந்த காப்புறுதி திட்டத்தின் கீழ் சலுகை கட்டண கொடுப்பனவின் அடிப்படையில் வறட்சி, வெள்ளம், அதிக மழை, சூறாவளி, மண் சரிவு மற்றும் காட்டு யானைகளின் தாக்குதல்களினால் தென்னை பயிர் செய்கைகளுக்கு ஏற்படும் பாதிப்புகளுக்கு இழப்பீடு வழங்கப்பட உள்ளது.
1: உலகச் செய்திகள்.
2: சூடானில் பொதுமக்களை அச்சுறுத்தும் நோக்கில் பாலியல் வன்முறை அதிகளவில் போரின் ஆயுதமாக பயன்படுத்தப்பட்டு வருவதாக ஐக்கிய நாடுகள் சபை அறிக்கை வெளியிட்டுள்ளது. இந்த பாலியல் வன்முறை, அதன் பரவலான பயன்பாட்டின் அளவு, அடிக்கடி நிகழும் தன்மை மற்றும் கொடூரம் ஆகியவற்றின் அடிப்படையில் முன்னெப்போதும் இல்லாத அளவுக்கு அதிகரித்துள்ளதாக ஐக்கிய நாடுகள் சபை தெரிவித்துள்ளது. மேலும் இது போரின் ஓர் ஆயுதமாக திட்டமிட்டு பயன்படுத்தப்படுவதாகவும் ஐக்கிய நாடுகள் சபை அறிக்கை வெளியிட்டுள்ளது. 2023 முதல் சூடான் கடுமையான உள்நாட்டு போரால் பாதிக்கப்பட்டு வருகிறது.

0: நாட்டின் இராணுவத்திற்கு RSF எனப்படும் துணை இராணுவ படைக்கும் இடையே ஏற்பட்ட மோதலே இந்த உள்நாட்டு போருக்கு காரணமாகும்.
1: விளையாட்டுச் செய்திகள்.
0: பிஃபா கால்பந்து உலகக்கோப்பை தொடரில் உஸ்பெகிஸ்தான் அணிக்கெதிரான நேற்றைய ஆட்டத்தில் போர்ச்சுக்கல் 5-0 என்ற கோல் கணக்கில் அபார வெற்றியீட்டியது. போட்டியின் 6வது நிமிடத்திலேயே போர்ச்சுக்கல் அணியின் தலைவர் கிறிஸ்டியானோ ரொனால்டோ முதல் கோலை அடித்து கணக்கை தொடங்கினார். தொடர்ந்து சிறப்பாக விளையாடிய அவர் 39வது நிமிடத்தில் தனது 2வது கோலை பதிவு செய்தார். இந்த கோல்களின் மூலம் உலகக்கோப்பை வரலாற்றில் 6 வெவ்வேறு உலகக்கோப்பை தொடர்களில் கோல் அடித்த முதல் வீரர் என்ற உலக சாதனையை ரொனால்டோ படைத்துள்ளார். மேலும் உலகக்கோப்பையில் போர்ச்சுக்கல் அணிக்காக அதிக கோல் அடித்த யூசிபியோவின் 9 கோல்கள் சாதனையை முறியடித்து தனது 10வது உலகக்கோப்பை கோலுடன் புதிய மைல்கல்லை எட்டியுள்ளார். எமது அடுத்த செய்திச் சுருக்கத்தை 10 மணிக்கு நீங்கள் கேட்கலாம். வணக்கம்.
1: செய்தி சுருக்கம்.

0: தலைவர் 173 தர்மன் தி டெட்லி டாக்டர் டைட்டில் ரிவீல் ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் வந்தாச்சு. அண்ட் இந்த போஸ்டர் ரிவீல் அண்ட் இந்த டைட்டில் ரிவீல் நிகழ்ச்சியில நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் பேசினது எல்லாமும் இப்போ வைரல் ஆயிட்டு இருக்கிறது பார்க்க முடியுது. ஸோ தர்மன் பட அறிவிப்பு விழால நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவருடைய உரை வந்து இட் இஸ் கோயிங் லைவ், நிறைய நியூஸ் சேனல்ஸ்ல எல்லாம் பார்க்க முடியுது. அதுல வந்து அவருடைய நிகழ்ச்சியை தெரிவிச்சிருக்காரு. ஏன்னா இந்த தர்மன் திரைப்படம் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அண்ட் கமல்ஹாசன் அவங்க ரெண்டு பேருடைய கூட்டணியில வெளியாகிறது அப்படிங்கறதே வந்து ஒரு ஹிஸ்டாரிக் விஷயம் தான். அவங்க ரெண்டு பேரும் வந்து பல ஆண்டுகளா நம்ம எல்லாரும் பார்க்கக்கூடிய, பார்த்து வியக்கக்கூடிய அளவுக்கு வண்டர்ஃபுல்லான ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ஷேர் பண்ணக்கூடிய ரெண்டு அமேசிங்கான பர்சனாலிட்டிஸ். ரெண்டு பேரையும் நமக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். அண்ட் அவர்களை பார்த்துதான் வந்து கத்துக்கணும் இல்லையா. ஒரே துறையில நம்ம இருக்கோம் அப்படின்னாலும் போட்டி போறாம இல்லாம ஹெல்தியான ஒரு காம்படிஷனோட அட் த சேம் டைம் ஆத்மார்த்தமான ஒரு நட்பை வந்து எப்படி நம்ம மெயின்டைன் பண்றதுங்கிறது அவங்க ரெண்டு பேருக்கு இருந்துதான் கத்துக்கணும். இப்ப கூட வந்து நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் எவ்வளவு பெருசா வந்து வந்திருந்தாலும் அவர் ஸ்டார்ட் பண்ண அந்த டேஸ வந்து அவர் நினைச்சு அதுக்கு வந்து கிரேட்ஃபுல்லா ஃபீல் பண்ணாம அவர் இருக்கிறதே கிடையாது. அதுக்கு நம்ம கமல்ஹாசன் அவர்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு கேட்டலிஸ்டா இருந்தாருங்கிறத மறுக்கவே முடியாது. அதை கூட இப்பதான் சொல்லிட்டு இருந்தாரு. ஒரு இன்சிடென்ட் கூட ஒன்று கோட் பண்ணாரு. இளமை ஊஞ்சல் ஆடுகிறது படத்தில் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வந்து ஃபர்ஸ்ட் நடிக்கிறதுக்கு ஒப்பந்தம் ஆகவில்லை. ஆமா, அவருடைய ரோலுக்கு பதிலாக ஜெயசங்கர் தான் பிளே பண்றதா இருந்தாராம். ஆனால் அந்த நேரத்தில் நம்ம கமல்ஹாசன் அவர்கள் தான் போய் சொல்லியிருந்திருக்காரு டைரக்டர் கிட்ட, இளமை ஊஞ்சல் ஆடுகிறதுன்னு நீங்கள் பேர் வச்சிருக்கீங்க, அண்ட் ஐ திங்க் இந்த படத்தில் இந்த ரோலில் நம்ம ரஜினி அவர்கள் நடிச்சாதான் கரெக்டாக இருக்கும் அப்படின்ட்டு நம்ம கமல்ஹாசன் ரெக்கமெண்ட் பண்ணால் நம்ம ரஜினிகாந்த் அவர்களும் அந்த ரோலுக்கு ஒப்பந்தமாகி அவங்க நடிச்ச ஒரு ஐகானிக்கான ஒரு திரைப்படம் அது இல்லையா. இப்போ வரைக்கும் கூட நம்ம எல்லாரும் இந்த ஜெனரேஷனில் இருக்கிறவங்க, வரக்கூடிய ஜெனரேஷனில் இருக்கிறவங்கன்னு எல்லாரும் பார்த்து என்ஜாய் பண்ணக்கூடிய அளவுக்கு இருக்கிற ஒரு அமேசிங்கான ஒரு திரைப்படம் அது. அண்ட் இந்த படத்தினுடைய இயக்குனர் இப்போ நம்ம சூப்பர் ஸ்டார் அடிக்கக்கூடிய இந்த படம் தர்மன் படத்தினுடைய இயக்குனர் அஸ்வத் மாரிமுத்து அவரை பத்தி சொல்லும்பொழுது ரொம்ப பெருமையா பேசினாரு. டிராகன் படம் வந்து நான் பார்த்தேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுல வந்து நல்ல ஒரு ஒரு பயங்கர ஒரு எனர்ஜெட்டிக்கான திரைப்படம், நல்ல ஒரு மெசேஜும் சொல்லக்கூடிய ஒரு திரைப்படம் இது. ஸோ அவர் கூட சேர்ந்து ஒர்க் பண்றதுல எனக்கும் ரொம்ப சந்தோஷம். அண்ட் ரஜினிகாந்த் ஐ மீன் கமல்ஹாசன் அவர்கள் வந்து இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்றாரு. ஸோ நீங்கள் அதோட நிறுத்திக்கிறாம அப்பப்போ உங்களுடைய இன்புட்ஸையும் கொடுங்க இம்ப்ரூவ்மெண்ட்க்கு அப்படின்னு சொல்கிறாரு. எவ்வளோ பெரிய ஒரு விஷயம் இல்லையா. இது வந்து சபைக்காக சொல்கிறாரோ எதுக்காக சொல்கிறாரோ வாட் எவர் இட் இஸ், ரெண்டு பேரும் வந்து ஒரு மிகப்பெரிய ஜாம்பவான்கள். அவர் வாயிலிருந்து இப்படி ஒரு வார்த்தை வரணுன்ற அவசியம் கிடையாது, பட் ஹி ஹஸ் டன் இட் இல்லை. ஸோ நிறைய விஷயங்கள் ஐ திங்க் அவங்க கிட்டேருந்து நம்ம கற்றுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ஜஸ்ட் காண்ட் வெயிட். பயங்கர எக்ஸைட்டிங்காக இருக்குது. டைட்டில் ரிவீல் ஆகியிருக்கு, அதில் ஒர்க் பண்ணக்கூடிய டெக்னீஷியன்ஸ் எல்லாம் யார் யாருன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இத்தனை இயக்குநர்கள் நம்ம கே எஸ் ரவிக்குமார், அப்புறம் சிபி சக்கரவர்த்தி, சுந்தர் சி இவர்கள் எல்லாரும் இந்த படத்தில் வந்து ஒர்க் பண்ண வேண்டியதாக இருந்தது. அதாவது யாராவது இவங்களே யாராவது ஒருத்தர் வந்து ஒர்க் பண்ண வேண்டியதாக இருந்தது. பட் அவங்களுக்கு இருக்கக்கூடிய ப்ரீவியஸ் கமிட்மெண்ட்ஸின் காரணமாக இந்த திரைப்படத்தில் அவர்களால் வந்து வேலை பண்ண முடியல அப்படிங்கிறதையும் வந்து ரஜினி அவர்கள் சொல்லியிருந்தார். ஸோ அஸ்வத் மாரிமுத்து அவருக்கு தான் அந்த கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கு. அனிருத் அவருடைய இசையில் இந்த திரைப்படம் வெளியாக போகுது. வி ஜஸ்ட் கேன் நாட் வெயிட். எனிவே, பேக் டு பேக் ரெண்டு பாட்டில் உங்களுக்கு வாத்தி படத்திலிருந்தும் திருமணம் எனும் நிக்கா படத்திலிருந்தும் பாட்டு நான் ப்ளே பண்ண போகிறேன். பட் அதுக்கு முன்னாடி
1: இன்று தங்கத்தின் விலை
2: Brought to you by Ain Gold Wallet App. Le verum 1 dirham mudal gold purchase pannalam. Refer and earn. First purchase bonus kuda irukku. Available in Play Store and App Store. 22 carat thangam 1 gram irukku. 403 ஐம்பத்தி ஐந்து திரும்ஸ் 25 ஃபில்ஸ் ஆக இருக்கு. இன்று தங்கத்தின் விலை கோல்ட் ரேட். Brought to you by Ain Gold Wallet App. Le verum 1 dirham mudal gold purchase pannalam. Refer and earn. First purchase bonus kuda irukku. Available in Play Store and App Store.
3: Back to back.

0: குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
1: இந்திய பாரம்பரியத்தை பிரதிபலிக்கும் நகைகளை அமீரக மக்களுக்கு வழங்கி வரும் அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸோட லேட்டஸ்ட் ஆஃபர்ஸ் கேள்விப்பட்டீங்களா? டைமண்ட் அண்ட் பிரஷர்ஸ் அன்கட் ஜுவல்லரி மேக்கிங் சார்ஜஸ் அண்ட் 40% ஆஃப் ஆன் டைமண்ட் அண்ட் பிரஷர் ஸ்டோன்ஸ் ஜுவல்லரி ரேட், 40% ஆஃப் ஆன் 22 அண்ட் 18 கேரட் ஜுவல்லரி மேக்கிங் சார்ஜஸ் அண்ட் 30% டிஸ்கவுண்ட் ஆன் சர்டிஃபைட் பிளாட்டினம் ஜுவல்லரின்னு இன்னும் ஏராளமான ஆஃபர்ஸ் உங்களுக்காக ஓன்லி அட் அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ், கிராமா சென்டர், துபாய்.
2: பிக் டிக்கெட்டோட அதிரடி ஆட்டம் ஆரம்பிச்சாச்சு.
3: 25 பில்லியன் நிச்சய பரிசு,
2: 5 வெற்றியாளர்களுக்கு தலா 1 மில்லியன் திரஹம்ஸ்,
3: கூடவே வீக்லி டிரா.
2: உடனே bigticket.ae ல உங்க டிக்கெட்ஸ் வாங்குங்க.
4: This is an 18+ game. Play responsibly. TNC supply.
5: இந்த வெகேஷனுக்கு அன்புடன் உங்களை காத்திருக்கும் அன்புக்குரியவர்களுக்கு ஒரு கோல்டன் சர்ப்ரைஸ் கொடுத்தா எப்படி இருக்கும்? மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் இன் கோல்டன் சம்மர் ஆஃபருடன் டைமண்ட் அண்ட் பிரஷியஸ் ஜெம் ஜுவல்லரி வாங்கும் போது ஃப்ரீ கேஷ் வவுச்சர்ஸ் பெறுங்க. உங்க பழைய தங்க நகைகள் எங்க வாங்கியிருந்தாலும் அதை எந்த கழிவும் இல்லாமல் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். செய்கூலி 1.99% இருந்து ஸ்டார்ட் ஆகுது. இந்தியாவில் இம்போர்ட் டியூட்டி ரிவிஷன் மூலமா நீங்க இப்போ UAE ல தங்கம் வாங்கும் போது கோல்ட் ரேட் 15% வரை சேமிக்கலாம். உடனே மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் விசிட் பண்ணுங்க.

0: தமிழ் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 8 மணி முதல் 11 மணி வரை.
1: அன்புடன் நான் ப்ராட்டி யூ பை ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, டிஐபி மற்றும் சிலிக்கனோயசிஸ். கால் 0588204172.

0: அப்டேட் brought to you by ABC Cargo and Courier, number 1 in GCC.
1: ஆரம்பிச்சாச்சு கோடைக்காலம். சம்மர் ஒஃபீஷியலி ஹாஸ் பிகன் இன் தி யுஏஇ. அண்ட் இங்கே நம்ம துபாயில் ஒரு ஒரு வருஷமும் சம்மரை கொண்டாடுறதுக்காக இல்லையா, என்னதான் சம்மர்னா வெயில் அது இதுன்ட்டு அதோடைய பேட் சைடு இருந்தாலும் இன்னொரு பக்கம் சம்மரையே வந்து எப்படி சந்தோஷமாக கொண்டாடலாம் அப்படிங்கிறத நம்ம துபாய் கிட்ட இருந்தால் கற்றுக்கணும். ஒரு ஒரு வருஷமும் வந்து துபாய் சம்மர் சர்ப்ரைசஸ் அறிவிப்பாங்க. அண்ட் இந்த வருஷத்துக்கான சம்மர் சர்ப்ரைசஸ் டேட்ஸ் ரிவீல் பண்ணியாச்சு. ஜூலை 2ஆம் தேதியிலிருந்து ஆகஸ்ட் 30ஆம் தேதி வரைக்கும் 60 நாட்கள் நம்ம துபாயில் கோடை திருவிழா நடக்க இருக்கு. அண்ட் இதில் நம்ம பார்த்தோன்னா நிறைய ஆஃபர்ஸ் அண்ட் டிஸ்கவுண்ட்ஸ் நமக்கு வரப்போகுது. நிறைய ஷாப்பிங், அதுக்கப்புறம் நிறைய பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகள் இதெல்லாம் வந்து பிளான் பண்ணியிருக்காங்க நமக்காக. அண்ட் ஜூலை 2லிருந்து ஆகஸ்ட் 30ஆம் தேதி வரைக்கும் நடக்க இருக்கு இல்லையா. அண்ட் அந்த இந்த ஒரு டைம் பீரியட்ல வந்து நம்ம பார்த்தோம்னா நிறைய சேல் எல்லாம் கூட நடக்கும். கிரேட் துபாய் சம்மர் சேல் அறிவிச்சிருக்காங்க. அதில் வந்து நிறைய பொருட்களுக்கு 90% வரைக்கும் தள்ளுபடி இருக்கு. அண்ட் இந்த திருவிழாவில் பங்கேற்கக்கூடிய உணவகங்கள்லாம் வந்து பார்த்தோம்னா ஆகஸ்ட் 3லிருந்து ஆகஸ்ட் 30ஆம் தேதி வரைக்கும் சிறப்பு சலுகை விலையில வந்து உணவுகள்லாம் வழங்க போறதா சொல்லியிருக்காங்க. And also Beat the Heat அப்படிங்கிற பேர்ல ஒரு இசை நிகழ்ச்சி வேற நடக்க இருக்கு ஆகஸ்ட் 28ஆம் தேதி கோகோகோலா அரினால. So throughout this period இந்த சம்மர் சர்ப்ரைசஸ் நடக்கக்கூடிய டைம் ஃபுல்லா நம்ம பார்த்தோம்னா துபாயில ஏதாவது ஒரு செலிப்ரேஷன் ஏதாவது நடந்துட்டே தான் இருக்கும். So that சம்மருடைய இந்த வெப்பத்தையும் இந்த ஹீட்டையும் மறந்து நம்ம வந்து கொஞ்சம் ஜாலியா கூலா என்ஜாய் பண்றதுக்காக
0: அப்டேட் brought to you by ABC Cargo and Courier. உலகம் முழுவதும் உங்கள் பொருட்களை அனுப்புங்க ABC Cargo-வின் back to home express services மூலமாக. ABC Cargo and Courier, number 1 in GCC. Call or WhatsApp 800-916 or visit abccargo.ae. TNC apply. Mercel Morning brought to you

Shaka like a baby, shaka like a baby.

0: போயா, அடியோஸ் அமிகோ.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 89.4 தமிழ் எஃப்எம்.
2: தலைவர் சாங் ஆஃப் தி ஆர், தலைவர் சாங் ஆஃப் தி ஆர், தலைவர் சாங் ஆஃப் தி ஆர் brought to you by பாஷா பாய் பிரியாணி. ஆத்தென்டிக்கான திண்டுக்கல் சீரக சம்பா பிரியாணி அண்ட் சென்னை பாய் வீட்டு கல்யாண பிரியாணியை இப்பவே ருசித்து ரசிக்க விசிட் பாஷா பாய் பிரியாணி கராமா. கார்பரேட் அண்ட் பல்க் ஆர்டர்ஸ் ஆல்சோ அக்செப்டட்.

0: of the hour was brought to you by Basha Bhai Biryani, Vasil Hub Block 4, Karama.
1: நிம்மதியான தூக்கம் இல்லாம தவிக்கிறீங்களா? அப்ப உங்க ஸ்லீப் ஹைஜீனை கரெக்ட் பண்ண விசிட் டாக்டர் கீதா சதானந்தன்
2: ஆயுர்வேத ஆயுர்வேத கிளினிக், துபாய் சிலிக்கன் ஓயசிஸ் மற்றும் டிஐபி.
3: ரொம்ப அழகான gift தான் அது.
4: உனக்கும் கூட
5: உங்க vacation shopping க்கு பீமா ஜுவல்லர்ஸ். பீமா, where with pride.
6: UAE நாட்டில் Zoho தனது நீண்ட கால சேவையை இப்போது மேலும் வலுப்படுத்தி இருக்கிறது. துபாயிலும் அபுதாபியிலும் அமைக்கப்பட்டுள்ள புதிய டேட்டா சென்டர்ஸ் மூலம் Zoho தனது சேவைகளை இங்கிருந்தே வழங்குகிறது. உங்கள் வணிக தகவல்கள் பாதுகாப்பாக உள்நாட்டிலேயே தங்கும்.
1: DESC விதிமுறைகளுக்கு உட்பட்டு அரசு மற்றும் அரசு சார் நிறுவனங்கள் உட்பட அமீரகம் முழுவதும் உள்ள அனைத்து அமைப்புகளுக்கும் உறுதுணையாக இருக்கும். தரவுகள் உள்நாட்டிலிருந்தே பகிரப்படுவதால் சேவைகளின் வேகம் அதிகரிப்பதோடு முக்கிய பணி அமைப்புகள் செயல்திறனும் பன்மடங்கு மேம்படும். அமீரகத்தின் டிஜிட்டல் எதிர்கால திட்டங்களுக்கு ஒத்திசைவாய் ஜோஹோ தொடர்ந்து முதலீடு செய்து வருவதை அறிவிப்பதில் மகிழ்ச்சி. மேலும் விவரங்களுக்கு 800 ஜோஹோவை அழைக்கவும் அல்லது zoho.com-க்கு வருக.
7: 89.4 தமிழ் FM, நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். டிராஃபிக் அப்டேட்
0: brought to you by Jetor UAE. Jetor-oda unbeatable summer offer la buy now pay next year, 0 VAT, 0 interest and 966 AD EMI la unga brand new SUV ku upgrade aagunga.
8: ஷேக் ஜாயத் ரோட் E11 அல்பஷா ஃபர்ஸ்ட் நினைக்கிங்க மேப்ல காட்டுது. அங்கே ஒரு கிராஷ் ஒன்று இருக்கிற காரணத்தினால அந்த ஸ்ட்ரெச் ஃபுல்லா கொஞ்சம் டிராஃபிக் ஜாஸ்தியா இருக்கிறது பார்க்க முடியுது. திஸ் இஸ் ரைட் பிஃபோர் துபாய் இன்டர்நெட் சிட்டி மெட்ரோ ஸ்டேஷன். ஸோ அதுக்கு ஜஸ்ட் கொஞ்சம் முன்னாடி தான் வந்து இந்த கிராஷ் ஆயிருக்கிறதுனால இன்சூரன்ஸ் மார்க்கெட் ஸ்டேஷன்ல இருந்து இந்த இன்டர்நெட் சிட்டி ஸ்டேஷன் வரைக்கும் நம்ம பார்த்தோம்னா கன்ஜெஷன் கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கிறது பார்க்க முடியுது. அதுக்கப்புறமா 311 ஒரு கிராஷ் ஒன்று பார்த்தேன் நான். இங்கே அப்படிங்கறதெல்லாம் நமக்கு மேட்ரா சொல்லுங்க. 311 ஒரு கிராஷ் ஆயிருக்கு. அங்கே ஸ்டார்டிங்ல இருந்து எண்டு வரைக்கும் டிராஃபிக் மொயஸ்னா தாண்டி வரைக்கும் நமக்கு டிராஃபிக் கன்ஜெஷன் ஜாஸ்தியா இருக்கு. அதனால அந்த ரூட்ல வரீங்கன்னா கொஞ்சம் பொறுமை அவசியம். அண்ட் ஷார்ஜா ரிங் ரோட்லயும் ஒரு கிராஷ் ஒன்று பார்க்க முடியுது. இண்டஸ்ட்ரியல் ஏரியா 50 மாதிரி எனக்கு இங்கே மேப்ல காட்டுது. இதுதான் வந்து மேஜர் அப்டேட்ஸ். மற்றபடி சில ரோட்ஸ்ல எல்லாம் டிராபிக் இருக்கு, பட் கிராஷ் எல்லாம் எதுவும் இல்லை. ஸோ பொறுமையா பார்த்து வாங்க.
0: brought to you by Jetor UAE. Jetor-oda unbeatable summer offer la buy now pay next year, 0 VAT, 0 interest and 966 AD EMI la unga brand new SUV ku upgrade aagunga.
7: The Marisol Morning with Kirtana. Kirtana. Chillax song of the hour. Chillax song of

0: 89.4 தமிழ் FM, நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: இந்த வெகேஷனுக்கு அன்புடன் உங்களை காத்திருக்கும் அன்புக்குரியவர்களுக்கு ஒரு கோல்டன் சர்ப்ரைஸ் கொடுத்தா எப்படி இருக்கும்? மலபார் கோல்டன் டைமண்ட்ஸின் கோல்டன் சம்மர் ஆஃபருடன் டைமண்ட் அண்ட் ஃப்ரெஷ்ஷஸ் ஜெம் ஜுவல்லரி வாங்கும் போது ஃப்ரீ கேஷ் வவுச்சர்ஸ் பெறுங்க. உங்க பழைய தங்க நகைகள் எங்க வாங்கியிருந்தாலும் அதை எந்த கழிவும் இல்லாமல் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். சேகூலி 1.99% இருந்து ஸ்டார்ட் ஆகுது. இந்தியாவில் இம்போர்ட் டியூட்டி ரிவிஷன் மூலமா நீங்க இப்போ UAE-ல தங்கம் வாங்கும் போது கோல்ட் ரேட் 15% வரை
2: எல்லாமே
3: Big news from the UAE lottery. And the Maberum 30 million grand prize வெற்றியாளர அறிவிச்சாச்சு. Congratulations to Tayab from Nepal. அவரோட lucky number அவருக்கு நினைச்சு கூட பார்க்க முடியாத வெற்றியை கொடுத்திருக்கு. ஒவ்வொரு புதன் மற்றும் சனிக்கிழமைகள்ல ராத்திரி 9:30 நடக்கிற lucky day draw-ல கலந்துகிட்டு massive 30 million dirhams மற்றும் 5 million dirhams பரிசா வெல்லுங்க. நீங்களும் ஆகலாம் அடுத்த வெற்றியாளர். Get your ticket now at the UAELottery.ae. Brought to you by the Game LLC. Licensed by the GCGRA for 18 and above only. Terms and conditions apply.
4: உலக அரங்கின் நடப்புகள், அரசியல் நிகழ்வுகள், விளையாட்டு தகவல்கள், வணிக செய்திகள், வானிலை நிலவரம், இவை அனைத்தையும் நடுநிலை தவறாமல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஒவ்வொரு மணி நேரமும் இணைந்திருங்கள்.
5: தமிழ் FM செய்தி அறையில் இருந்து நான் உங்கள் கிருஷ்ணி மணிபாலன்.
6: மெர்சல் மார்னிங் brought to you by

வாரிசில் மார்னிங்ல நான் கீர்த்தனா உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்கேன். நேத்தியில இருந்து இந்த பிளெக்ஸி ரெண்ட் செய்தியும் நம்ம கண்ணில் பட்டுட்டே இருக்கு இல்லையா. துபாயில வந்து இனிமேல் பிளெக்சிபிளா நம்ம ரெண்ட் பே பண்றதுக்கான ஆப்ஷனை துபாய் லேண்ட் டிபார்ட்மெண்ட்டே கொண்டு வராங்க அப்படின்ட்டு. பொதுவா நம்ம வந்து துபாயில ஆர் ஜென்ரலி நம்ம இங்க ரெண்ட் பே பண்ணும்போது செக்ஸ்ல தான் பே பண்ணுவோம். குவார்டர்லி செக்ஸ், ஹாஃப் இயர்லி செக்ஸ், இல்ல ஆனுவல் செக்ஸ்ங்கிற மாதிரி பே பண்ணுவோம். பட் மந்த்லி செக்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப ரேரா இருந்தது. ஆனா இப்போ அதுக்கு வழிவகுத்திருக்காங்க நம்ம துபாய் லேண்ட் டிபார்ட்மெண்ட். அந்த பிளெக்ஸி ரெண்ட் ஸ்கீமின் படி அவங்க சொல்றது பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய அந்த 12 ரியல் எஸ்டேட் டெவலப்பர்ஸ் கீழே இருக்கக்கூடிய ஃபிளாட்ஸ் வந்து நம்ம ரெண்ட்டுக்கு எடுக்கிறோம் அப்படின்னா நம்மளால அந்த ஃபிளெக்சிபிள் பேமெண்ட் ஆப்ஷன்ஸ் சூஸ் பண்ண முடியும் அப்படின்ட்டு இருக்காங்க. ஸோ யார் அந்த 12 எலிஜிபிள் ரியல் எஸ்டேட் டெவலப்பர்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா அந்த பேர்களை வெளியிட்டிருக்காங்க. வாசல் ப்ராப்பர்ட்டிஸ், டிஆர் ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட், துபாய் வேர்ல்ட் ரியல் எஸ்டேட், மாடர்ன் ரியல் எஸ்டேட், துபாய் இன்வெஸ்ட்மெண்ட் ரியல் எஸ்டேட், எஸ்பிகே ரியல் எஸ்டேட், ராக்கி ரியல் எஸ்டேட், எஸ்ஆர்ஜி ப்ராப்பர்ட்டிஸ், ஹார்பர் ரியல் எஸ்டேட், ட்ரிவன் ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் அல் ஷுவேப் ரியல் எஸ்டேட். ஸோ இப்போ நான் சொன்ன இந்த ரியல் எஸ்டேட் டெவலப்பர்ஸின் கீழே உங்களுடைய ப்ராப்பர்ட்டி, நீங்கள் வாடகைக்கு இருக்கிற ப்ராப்பர்ட்டி வரும் அப்படின்னா உங்களால் இந்த இனிஷியேட்டிவை பயன்படுத்திக்க முடியும் அப்படின்ட்டு இருக்காங்க. அண்ட் அந்தந்த ரெஸ்பெக்டிவ் ரியல் எஸ்டேட் கம்பெனிஸ் உங்களுக்கு நோட்டிஃபை பண்ணுவாங்க அப்படிங்கிறத டிஎல்டியினுடைய டைரக்டர் ஆஃப் ரெண்டல்ஸ் அஃபேர்ஸ் டிபார்ட்மெண்ட் அவர் கிளாரிஃபை பண்ணியிருக்காரு. அண்ட் இந்த டெவலப்பர்ஸ் தான் இந்த இனிஷியேட்டிவை அக்ராஸ் எலிஜிபிள் யூனிட்ஸ் அப்ளை பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ தட் இந்த டெனன்சி கான்ட்ராக்ட்ஸ், பேமெண்ட்ஸ் அண்ட் மற்ற விஷயங்கள் எல்லாத்தையும் அவங்க தான் பார்த்துக்குவாங்க அப்படிங்கிறதையும் தெரிவிச்சிருக்காங்க. ஸோ ரெண்ட்ல ஏதாவது மாற்றம் இருக்குமானா ரெண்ட்ல மாற்றம் இருக்காது. இப்போ நீங்கள் என்ன ரெண்ட் பே பண்ணிட்டு இருக்கீங்களோ அதை தான் பே பண்ணுவீங்க. ஆனால் அதோட இன்ஸ்டால்மெண்ட் வந்து மாறும். சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து 20,000 திரம்ஸ் பர் குவார்ட்டர் நீங்கள் வந்து ரஃப்லி பே பண்ணுறீங்க அப்படின்னா, இப்போ நீங்கள் மந்த்லி ரெண்டல் ஃபீ எடுத்துக்கிறீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஒரு 5,000 திரம்ஸ்லேருந்து உங்களுக்கு பே பண்ணுறதுக்கான சான்ஸ் கிடைக்குங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதனால நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு வந்து கொஞ்சம் கூட ஈஸியாக இருக்கும், ஒரு ப்ரீதிங் ஸ்பேஸாக இருக்கும். பிகாஸ் பல்காக நம்ம போய் ஒரு செக்கில் 10,000 திரம்ஸ் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு பதில் மாதம் மாதம் நம்ம கொடுத்தா நமக்கும் கொஞ்சம் ஈஸியாக தானே இருக்கும். அதனால நீங்கள் பாருங்கள். ஸோ குவார்ட்டர்லி ரெண்ட் பேமெண்ட்லேருந்து மந்த்லியாகவும் நீங்கள் மாற்றிக்கலாம், எப்படி வேணும்னாலும் நீங்கள் மாற்றிக்கலாம் அப்படிங்கிறத தெரிவிச்சிருக்காங்க. அண்ட் இன்னொன்று, இந்த பேமெண்ட்டை டெபிட் கார்டு வழியாவோ கிரெடிட் கார்டு வழியாவோ இல்லை செக் வழியாகவோ நம்ம பே பண்ணிக்கலாம்ங்கிறதையும் தெரிவிச்சிருக்காங்க.

0: 89.4 தமிழ் FM, நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: 89.4 தமிழ் FM இன் செய்தி சுருக்கம் brought to you by திவ்யா ஆட்டோ ஸ்பேர் பார்ட்ஸ் டிரேடிங், ஜெனூன் பார்ட் சென்டர் ஃபார் ஜப்பானீஸ் கார்ஸ்.
2: வணக்கம், செய்தி சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
1: தமிழக செய்திகள்.
2: திருவள்ளூர் ரால் பதப்படுத்தும் ஆலையில் அமோனியா கசிந்த விபத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 10 உயர்ந்தது. சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த மேலும் ஓர் இளம்பெண் உயிரிழந்தார். உயிரிழந்தவர்களின் உடல்களை சொந்த ஊர்களுக்கு அனுப்ப நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார். பதப்படுத்தப்பட்ட 200 டன் ராலை இடமாற்றம் செய்யவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார்.
1: இந்திய செய்திகள்.
2: மும்பையில் பருவமழை தீவிரமடைந்துள்ள நிலையில் சிவப்பு எச்சரிக்கை வெளியிடப்பட்டுள்ளது. அரபிக்கடலின் மத்திய பகுதி, மும்பை உள்ளிட்ட மராட்டியத்தின் பல்வேறு பகுதிகள், தெலங்கானா, ஒடிசா, சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட், பீகார் மாநிலங்களில் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்துள்ளது. இந்நிலையில் இந்திய வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள செய்தியில் மும்பையில் தென்மேற்கு பருவமழை தொடங்கியுள்ளதாக அறிவித்துள்ளது. கனமழையை முன்னிட்டு மும்பை மற்றும் அருகேயுள்ள பால்கர் மாவட்டத்துக்கு இன்று சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இடி மின்னலுடன் கூடிய தீவிர மழை பெய்யும் என்றும், மணிக்கு 40 முதல் 60 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசும் என்றும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது.
1: இலங்கை செய்திகள்.
2: இலங்கையின் கண்டி தெல்தெனிய பகுதியில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த கார் ஒன்றிற்குள் இருந்து பெண்ணொருவரின் சடலம் கண்டெடுக்கப்பட்ட சம்பவம் தொடர்பில் பிரதான சந்தேக நபராக அடையாளம் காணப்பட்டுள்ள உயிரிழந்த பெண்ணின் காதலன், அவரது மனைவி ஆகியோர் அவர்களது குழந்தையுடன் யாழ்ப்பாணத்தில் கைது செய்யப்பட்டுள்ளனர். நேற்று குறித்த தம்பதி வெள்ளவத்தையில் இருந்த யாழ்ப்பாணம் சாவகச்சேரி நோக்கி பேருந்தில் பயணித்துக் கொண்டிருந்த போது கிடைத்த தகவலின் அடிப்படையில் யாழ் குற்றப்புலனாய்வு பிரிவின் அதிகாரிகளும் வலான ஊழல் தடுப்பு பிரிவின் அதிகாரிகளும் இணைந்து இன்று அதிகாலை நடத்திய கூட்டு நடவடிக்கையின் போது அவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர்.
1: உலகச் செய்திகள்.
2: ஒமான் சர்வதேச கடற்சார் கழகத்துடன் இணைந்து ஹோர்மோஸ் நீர்வழி ஊடாக பயணிக்க விரும்பும் கப்பல்களுக்காக தற்காலிக கடற்சார் போக்குவரத்து வழித்தடம் ஒன்றை ஏற்பாடு செய்துள்ளதாக அறிவித்துள்ளது. இந்த தற்காலிக வழித்தடத்தை பயன்படுத்த விரும்பும் கப்பல்கள் IMO மற்றும் ஒமான் அதிகாரிகள் அறிவித்துள்ள புவியியல் இடங்குறிகள் அடிப்படையில் IMO உடன் முன்கூட்டியே ஒருங்கிணைக்க வேண்டும் என்று அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த நடவடிக்கை சர்வதேச சட்டங்களும் கடல்சார் சட்டமும் உறுதிப்படுத்தியுள்ள கப்பல் போக்குவரத்து சுதந்திரத்துக்கிணங்க முக்கியத்துவம் வாய்ந்த ஹோர்மோஸ் நீரிணை வழியாக கப்பல்கள் சுதந்திரமாக செல்லும் உரிமையை உறுதி செய்வதாக தெரிவிக்கப்படுகின்றது.
1: விளையாட்டுச் செய்திகள்.
2: ICC உலகக்கோப்பை T20 கிரிக்கெட் தொடரில் நேற்று 2 போட்டிகள் நடைபெற்றன. இதில் அயர்லாந்துக்கு எதிரான முதலாவது போட்டியில் இலங்கை மகளிர் அணி 9 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றியீட்டியது. இதேவேளை பாகிஸ்தான் மகளிர் அணிக்கு எதிரான போட்டியில் ஆஸ்திரேலிய மகளிர் அணி 113 ஓட்டங்கள் வித்தியாசத்தில் அபார வெற்றியீட்டியது. போட்டித் தொடரில் நேற்று நடைபெற்ற மற்றொரு ஆட்டத்தில் ஸ்காட்லாந்து மகளிர் அணியை நியூசிலாந்து மகளிர் அணி 6 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வீழ்த்தியது.
1: செய்தி சுருக்கம் was brought to you by Divya Auto Spare Parts Trading, Sharjah, Dubai, Abu Dhabi and Alliance since 1982.
3: Business update.
4: Brought to you by Zoho.com. Zoho Recruit இருக்கும்போது candidate recruitment பத்தி ஒரு கவலையும் இல்ல. Call 800 Zoho or visit Zoho.com/

0: சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை 1,680 ரூபாய் குறைந்து 1,06,800 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகின்றது. தங்கம் விலை கிராமுக்கு 13,350 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகின்றது. உலக சந்தையில் இன்றைய தினத்தில் தங்கத்தின் விலை கடும் சரிவை சந்தித்தது. இதற்கமைய உலக சந்தையில் தற்போதைய நிலவரப்படி ஒரு அவுன்ஸ் தங்கத்தின் விலை 52.91 டாலர் வரை சரிந்து 4,078.51 டாலராக உள்ளது. வெள்ளியின் விலை 61.9 டாலராக சரிந்துள்ளது. இதற்கமைய அமீரக சந்தையிலும் இன்று தங்கத்தின் விலையில் கடுமையான வீழ்ச்சி ஏற்பட்டுள்ளது. இன்று காலை நிலவரப்படி 24 கேரட் தங்கத்தின் விலை 489 திரம்ஸ் 75 பில்ஸாகவும் 22 கேரட் தங்கத்தின் விலை 453 திரம்ஸ் 50 பில்ஸாகவும் உள்ளது.
1: Brought to you by Alras Auto AC Parts, the number one auto AC parts dealer in the Middle East. With 25+ outlets spread across the UAE, Oman, Qatar, KSA and Bahrain. Visit alras.me.
0: அமீரகத்தில் இன்று முதல் வார இறுதி வரை மழையுடனான வானிலை நிலவக்கூடும் என்று தேசிய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இவ்வாறாயினும் வெப்பநிலை குறிப்பிடத்தக்க அளவில் உயர்வடைந்திருக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அல் ஃபுஜைராவில் தற்பொழுது 33 டிகிரி செல்சியஸிலும், அஜ்மானில் 38 டிகிரி செல்சியஸிலும், அபுதாபியில் 39 டிகிரி செல்சியஸிலும், ராசல் கைமாவில் 40 டிகிரி செல்சியஸிலும், துபாய், ஷார்ஜா மற்றும் உமல் குவைனில் 41 டிகிரி செல்சியஸிலும் தற்பொழுது வெப்பநிலை பதிவாகியுள்ளது. எமது அடுத்த செய்தி சுருக்கத்தை 11 மணிக்கு எதிர்பாருங்கள். வணக்கம்.
2: Star of the month. Singer S.

அதேதான் என்றுமே ராஜானி ரஜினி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவரோட 173rd ஃபிலிம், அதாவது தலைவர் 173க்கு தர்மன் அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க. த டெட்லி டாக்டர் அண்ட் அந்த டைட்டில் ரிவீல் விழால நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் பேசின விஷயங்கள் தான் வந்து இப்போ நம்ம ஃபீடு ஃபுல்லாக நிறைஞ்சிருக்கு. கரெக்டா? ஸோ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வந்து நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் வந்து பகிர்ந்தாரு. அவருக்கும் நம்ம உலகநாயகன் கமல்ஹாசன் ரெண்டு பேருக்கும் நடுவில் இருக்கக்கூடிய நட்பு எப்படி காலத்தை கடந்து இன்னும் இவ்வளோ பியூட்டிஃபுல்லாக போயிட்டு இருக்கு அப்படிங்கறத பார்க்க முடியுது இல்லை. அதுக்கு முக்கியமான காரணம் வந்து என்னதான் ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கு, உனக்கு என்ன அவ்வளோ நல்லா தெரியும், எனக்கு ஒன்று அவ்வளோ நல்லா தெரியும்னாலும் ரெண்டு பேருக்கும் இருக்கிற அந்த ஒரு மியூச்சுவல் ரெஸ்பெக்ட் இருக்கு பார்த்தீங்களா. ஐ திங்க் அந்த ரெஸ்பெக்ட் இருக்கும் பொழுது எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பாக இருந்தாலும் அது எத்தனை காலங்கள் கடந்தாலும் அழகாக அது உருவாகும்னு நினைக்கிறேன். ஸோ எனி ரிலேஷன்ஷிப் ஃபார் தட் மேட்டர் அதுக்கு அண்டர்லைங் ஃபவுண்டேஷனாக ரெஸ்பெக்ட் இருக்கணும். ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக இருக்கலாம், இல்லை சிப்ளிங்ஸாக இருக்கலாம், இல்லை வந்து நம்ம அம்மா அப்பாவோட இருக்கலாம். என்னதான் வந்து அவங்களுக்கும் நம்ம மேலே அவ்வளோ உரிமை இருக்குது அப்படின்னு நம்ம நினச்சாலும் அந்த அடிப்படை ரெஸ்பெக்ட் ஆன் ஈச் அதருங்கிறது வந்து எப்போவுமே வந்து இழந்துடக்கூடாது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஐ திங்க் அந்த ரெஸ்பெக்ட் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம கொடுக்க ஆரம்பித்தோம், அட் எனி பாயிண்ட்டில் நம்ம வந்து அதை இழக்காமல் நம்ம கரெக்டாக கொடுத்துட்டு இருந்தோம்னா எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பாக இருந்தாலும் நல்லபடியாக போகும்னு நான் நினைக்கிறேன். இல்லை அண்ட் இந்த தர்மன் படத்தோடைய இந்த விழாவில் இல்லை இந்த படத்தோடைய இயக்குனர் அஸ்வத் அவர் வந்து பேசினதில் என்ன சொல்லியிருக்காருன்னா, அக்மார்க்கான ஒரு அனிருத் ஆல்பமாக இருக்க போகுது. ஸோ இசையமைப்பாளர் அனிருத்தோட ஃபர்ஸ்ட் டைம் இணைய போகிறேன். அண்ட் இந்த படத்தில் வந்து 8 பாடல்கள் இருக்கு, 8 வந்து வெவ்வேறு ஜானரா இருக்கு. இது அனிருத்தோட இசைத்திறமைகளை வந்து வெளிக்காட்டக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு படமா இருக்கும். அண்ட் முதற்கட்ட படப்பிடிப்புல வந்து தலைவரோட இன்ட்ரோ பாட்டை தான் வந்து படமாக்க போறோம் அப்படிங்கிற மாதிரி அஸ்வத் மாரிமுத்து தெரிவிச்சிருக்காரு. பாருங்க எத்தனை இயக்குநர்கள் கிட்ட இருந்து போய் போய் போய் இப்போ இவருடைய கையில வந்திருக்கு. அண்ட் இஸ் அ வெரி ப்ராமிசிங் யங் டைரக்டர். அண்ட் அந்த அவருடைய இயக்கத்தில் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வச்சு அவர் எப்படி எடுக்க போறாருங்கிறத பாக்குறதுக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கும். ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம்னா பிரதீப் ரங்கநாதன் அவரோட டிராகன் எடுத்தாரு, இப்போ வந்து பார்த்தா நம்ம சூப்பர் ஸ்டாரோட தர்மன் படம் எடுக்க போறாரு. அதனால சோ ஹாப்பி அப்படிங்கறதையும் அவர் தெரிவிச்சிருக்காரு. சோ இந்த படத்தோட படப்பிடிப்பு வந்து நாளைக்கு ஆரம்பிக்க போகுது. அண்ட் படையப்பா வேட்டையாடு விளையாடு படத்தோடைய கலவையாக தர்மன் படம் இருக்குங்கிற மாதிரியும் அந்த நிகழ்ச்சியில அஸ்வத் மாரிமுத்து அவர் பேசியிருக்காரு. சோ நல்ல ஒரு ஒரு ஜாலியா ஒரு டைம் பாஸ் ஆன ஒரு திரைப்படமாகவும் இது இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. எனிவே பொறுத்திருந்து பார்க்கலாம். அண்ட் ஃபார் நவ் பேக் டு பேக் ரெண்டு பாட்டுல உங்களுக்கு 7 அறிவு அண்ட் டான் படங்கள் இருந்து 2 பாட்டு பேக் டு பேக் அடுத்தடுத்து 2 பாட்டு

0: சுட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
1: பிக் டிக்கெட்டோட அதிரடி ஆட்டம் ஆரம்பிச்சாச்சு.
2: 25 பில்லியன் திரம்ஸ் நிச்சய பரிசு,
1: 5 வெற்றியாளர்களுக்கு தலா 1 மில்லியன் திரம்ஸ்,
2: கூடவே வீக்லி டிரா.
1: உடனே bigticket.ae ல உங்க டிக்கெட்ஸ் வாங்குங்க.
3: This is an 18 plus game. Play responsibly. TNC supply.
4: ALD Properties in 4th year தொடக்க விழா சலுகையாக தஞ்சாவூர் பிக் பாஸ் ப்ராப்பர்ட்டி மற்றும் திருச்சி ராக்ஃபோர்ட் கார்டன் சிட்டியில் 24 மாத EMI ஸ்கீம் பெற்று மகிழுங்கள். அது மட்டுமல்ல, 18 மாதம் 12 மாதம் EMI கூட இருக்கு. புக் பண்ற எல்லா கஸ்டமருக்கும் ஃப்ரீ கோல்ட் காயின் அண்ட் ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் பட்டா கொடுக்க போறாங்க. வெறும் 999 திரம்ஸ் கொடுத்து உங்க ட்ரீம் பிளாட்டை புக் பண்ணுங்க. கான்டாக்ட் 0563643646.
5: அமீரகத்திலிருந்து உலகின் கடை கோடி வரை உங்கள் வணிகம் எங்கும் நன்றாய் இயங்க தேவை ஜோஹோ. விற்பனை, நிதி, மனிதவளம், உதவி மையம் இயக்க தேவையான அனைத்து கருவிகளும் ஜோஹோவில் அடக்கம். வளரும் குழுக்கள், பெரிய சந்தைகள், புதிய வரம்புகள் தாண்டி உள்ளூர் முதல் உலக அரங்கம் வரை உங்கள் வணிகம் சிறக்க ஜோஹோ.
4: ஜோஹோ ஒரு அமைப்பு, முழு இயக்கம். அனைத்து வணிக தேவைகளையும் நிர்வகிக்க ஒரே தளம் ஜோஹோ. மேலும் அறிய zoho.com வருக அல்லது 800 ஜோஹோ அழைக்கவும்.
6: ஒரு நல்ல ஹோஸ்டனா எப்படி இருக்கணும் தெரியுமா? ஷோக்கு ஆன் டைம்க்கு வரணும், கேக்குறதுக்கு முன்னாடி கண்டென்ட்டா தரணும், மொத்தத்துல ரொம்ப ரொம்ப நல்லவனா இருக்கணும்.
7: ஆனா எனக்கு கிடைச்சது
8: எனவே 4 மணி ஆயிடுச்சா, சரி ரெண்டு பாட்டு போடு, நான் வந்துடுறேன்.
9: ஒரு தரமான ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? என் கூட எப்பவுமே சிங்க்லே இருக்கணும். நான் பிரெயின் ராட்டா பேசினா கூட கைத்தட்டி சிரிக்கணும். மொத்தத்துல கோ ஹோஸ்டா இருக்கணும்.
10: எனக்கும் தான் ஒருத்தி இருக்காங்க.
8: போயிட்டியா அப்ப 4 மணி நேரம் நான் மட்டும் ஜாலியா தனியா ஷோ பண்ணுவா. ஓகே ஓகே பாய். அவ்வளவுதான், அவளே சொல்லிட்டா. சோ 4 o'clock to 8 o'clock எவ்ரிடே ஈவினிங், ஈவினிங் கரக் வித் மீ ஆர்ஜே பிராவோ. மரியாதையா டியூன் பண்ணி சவுண்ட் வச்சு கேளு.
4: The Evening Correct, presented by VNCT Global, largest villa developers in South India. For more details, contact 054-767-3111. Brought to you by Annathangam Golden Diamonds, Karama Center, Dubai. 40% off on diamond and precious jewelry. 40% discount on 22-carat and 18-carat gold jewelry making charges. Madri, Pala offers. Matrum Z5. In the varsha toda biggest movie ana Patriot, Matrum Pala blockbuster movies. Verum 99.99 dirhams per year la enjoy pannunga.

0: அப்டேட் brought to you by ABC Cargo and Courier number 1 in GCC.
1: சுட சுட இந்த ஒரு செய்தி வெளியாகி இருக்கு. நம்ம யூஏனுடைய எமிரேட்ஸ் ஏர்லைன்ஸ் அவங்களுடைய ஏர்பஸ் ஃபிளீட் இருக்கு இல்லையா, அதுல சில இன்ஸ்பெக்ஷன்லாம் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, ஏர்பஸ் ஒரு ரிப்போர்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதன்படி ஒரு சில மாடல்ஸ் ஆஃப் A380 ஃபிளைட்னுடைய விங்ஸ்ல கிராக்ஸ் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அதனால எமிரேட்ஸ்லயும் வந்து ஏர்பஸ் A380 பிளேன்ஸ் இருக்கு அப்படிங்கிற அந்த காரணத்தினால இந்த இன்ஸ்பெக்ஷன் பண்ணணும் சொல்லியிருந்திருக்காங்க. ஏர்பஸ் வந்து நேற்றுக்கு சொல்லியிருக்காங்க அவங்களுடைய A380 பிளேன்ஸ் ஒரு 16 பிளேன்ஸ் வந்து இன்ஸ்பெக்ட் பண்ணணும் அப்படின்ட்டிருக்காங்க. ஆரம்பிச்சுட்டு அதில் ஏதாவது வேலை தேவைப்படும் பட்சத்தில் சர்வீஸ்க்காக அந்த ஏர்கிராஃப்டை நாங்கள் அனுப்பிடுவோம் அப்படிங்கிறதையும் தெரிவிச்சிருக்காங்க. அண்ட் இஃப் வி சி எமிரேட்ஸில் வந்து நிறைய A380 ஃப்ளைட்ஸ் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அண்ட் போயிங் 777 இருக்குது, A350 இருக்குது, அண்ட் மோர் தென் 200 ஆஃப் இட்ஸ் ஏர்பஸ் 380s அண்ட் போயிங் 777 வந்து இப்போ கம்ப்ளீட் ரீஃபர்பிஷ்மெண்ட்டுக்கு வந்து போயிருக்கு. அண்ட் டியூஸ்டே தான் வந்து பார்த்தோன்னா பெஸ்ட் ஏர்லைன் இன் த வேர்ல்டு அப்படிங்கிற அந்த ஒரு டைட்டிலையும் வந்து 2026 பிஸ்னஸ் ட்ராவலர் மிடில் ஈஸ்ட் அவார்ட்ஸில் எமிரேட்ஸ் ஏர்லைன் வாங்கியிருக்கு.
0: UAE update brought to you by ABC Cargo and Courier. உலகம் முழுவதும் உங்கள் பொருட்களை அனுப்புங்க ABC Cargo இன் back to home express services மூலமாக. ABC Cargo and Courier number 1 in GCC. call or whatsapp 800-916 or visit abccargo.ae. TNC apply. Mercel Morning brought to you by ALD properties. வெறும் 999 திரம்ஸ் பே பண்ணி திருச்சியோட prime spotல உங்க பிளாட்ட புக் பண்ணுங்க.

சூடா ஒரு பாட்டு, சுட சுட புத்தம் புது பாட்டு. Brought to you by PropShell Property Oda. 28 June, Ramada Cornish, Abu Dhabi, NRA Meetup, 10 gold coins and 10 square feet extra free.

0: ஏய் ஆண்டனி, தெரிக்கே லியோவை எவ்வளோ நாள் தான் தேடுவேன். பேசாம தமிழ் எஃப்எம் ஆன் பண்ணு, பாட்டாச்சு கேட்போம்.
1: நம்ம நாட்டுக்கு நேஷனல் கேம் ஒன்னு இல்லவே இல்ல சார்.
2: ஸ்போர்ட்ஸ் நிறைய பேருக்கு அது ஒரு ட்ரீம், அதுல அச்சீவ் பண்றதுக்காக அவங்க படுற பாடு இருக்கே அப்படின்னு ஃபீல் பண்றீங்க தானே?
3: நீ ட்ராக்ல கால் வச்சிட்டனா நீ தான் ஜெயிப்பே.
2: நீங்க ஸ்போர்ட்ஸ் பர்சனா இருந்தாலும், ஸ்போர்ட்ஸ்க்கு சப்போர்ட் பண்ற பர்சனா இருந்தாலும், இந்த படம் கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும். அங்கீகாரம் தென்பாத்தியன் டைரக்ஷன்ல ஜே ராஜேஷ் மற்றும் பலர் நடிப்பில். ஜூன் 26 ரிலீஸ் ஆகிற இந்த படத்துக்கான கப்பல் பாசஸ் வின் பண்ண 89.4 தமிழ் எஃப்எம்ஓட ஆனர் அண்ட் சோஷியல் மீடியா கான்டெஸ்ட்ல கலந்துக்கோங்க. டிஸ்ட்ரிபியூட்டட் பை ஹோம் ஸ்கிரீன் என்டர்டைன்மெண்ட், அசோசியேட் பார்ட்னர் சிம்ப்ளி சவுத் டாட் டிவி, எனர்ஜைஸ்டு பை 89.4 தமிழ் எஃப்எம்.
3: எனக்கு இருக்கிற ஒரே ஆசை, உன் தலைமுறையிலேயே உன் வாழ்க்கை மாறிடணும்.
4: சாதாரண ஏசி பிராண்ட் இல்லடா இது.
5: டென்சோட UAE's first distributor, 1982 ல இருந்து தன்யா ரெஃப்ரிஜரேஷனோட முக்கியமான அங்கம்.
6: ஜெயம் பிராண்ட் ஏசிடா,
7: ஜெயம் பிராண்ட் ஏசிடா.
2: தன்யா ரெஃப்ரிஜரேஷன், ஷார்ஜா, துபாய். 40 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம். சின்ஸ் 1982.
8: Traffic update. Brought to you by Jetor UAE. Jetor-oda unbeatable summer offer-la buy now pay next year, 0 VAT, 0 interest and 966 AD EMI-la unga brand new SUV-ku upgrade aagunga.
9: ஷார்ஜா ரிங் ரோட்ல இன்னும் ஒரு கிராஷ். இன்னைக்கு என்னன்னு தெரியல, மல்டிபிள் கிராஷஸ் இந்த ஷார்ஜா ரிங் ரோட்ல பார்க்க முடியுது. இண்டஸ்ட்ரியல் ஏரியா 15 கொஞ்ச நேரம் முன்னாடியும் இதே இடத்துல தான் ஒரு கிராஷ் ஒன்று ஆயிருந்தது, அதனால அங்க வந்து பயங்கர கன்ஜெஷன் பார்க்க முடியுது. அண்ட் கிசே சிமெட்ரிக்கு ஜஸ்ட் கொஞ்சம் முன்னாடி பார்த்தோம்னா இந்த முகேஷ்னா 4 ஏரியால 311 ஒரு கிராஷ் இருக்கு. அண்ட் இண்டஸ்ட்ரியல் ஏரியா 11 ஓயிலா ஏரியால பார்த்தோம்னா ஒரு கிராஷ் ஒன்று ஆகியிருக்கு 311 மேலேயே, அதனால அங்கேயும் ஸ்லோ மூவிங் டிராஃபிக் பார்க்க முடியுது. அண்ட் வேற எங்கே பாக்கி இன்டர்னல் ரோட்ஸ் ஆஃப் துபாய் எல்லாத்துலயும் டிராஃபிக் ஜாஸ்தியா இருக்கிறது பார்க்க முடியுது. அன்யூஷுவல் டிராஃபிக் வேற எதுவும் கிடையாது. அண்ட் எங்கே இது, ஐ திங்க் திஸ் இஸ் அல்கேல். ஆமா, அல்கேல் ரோட்ல வந்து நம்ம பார்த்தோம்னா இந்த ஜேவிசி சைடில் பர்ஷா சவுத் செகண்ட் அப்படின்னு எனக்கு இங்கே மேப்ல காட்டுது, அங்கேயும் ஒரு கிராஷ் ஆயிருக்கிறதுனால அந்த ஸ்ட்ரெச்லயும் கன்ஜெஷன் அதிகமா இருக்கு. ஸோ பொறுமையா டிரைவ் பண்ணிட்டு வாங்க.
8: Was brought to you by Jetor UAE, a part of Elite Group Holding.
10: Golden Song of the Hour.
11: Golden Song of the Hour.
8: Brought to you by Pride Collection அளிக்கும் தன்னம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கை மிளிரட்டும். Joy Alucas, the world's favorite jeweler.
12: ஐயையையையா, வெக்கத்தை பாரு மாமாவுக்கு. கட்டிக்க போறவ எப்படி இருக்கணும்னு கேட்டா எப்படி வெக்கப்படுறிய? அட சொல்ல மாமா.
13: என்னன்னு சொல்ல?
12: ஓ, யோசிக்கிறியா?
13: எப்படி சொல்ல?

0: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
1: ஆஸ்துமா மாதிரியான சுவாச பிரச்சனைகளுக்கான ஆயுர்வேத நிவாரணம் தான் ஆயுட்ரீட் ஆயுர்வேதா.
2: ஆயுட்ரீட் ஆயுர்வேதா கிளினிக், துபாய் சிலிகனோசிஸ் மற்றும் டிஐபி.
1: பிக் டிக்கெட்டோட அதிரடி ஆட்டம் ஆரம்பிச்சாச்சு.
2: 25 பில்லியன் திரம்ஸ் நிச்சய பரிசு.
1: 5 வெற்றியாளர்களுக்கு தலா 1 மில்லியன் திரம்ஸ்.
2: கூடவே வீக்லி டிரா.
1: உடனே bigticket.ae ல உங்க டிக்கெட்ஸ் வாங்குங்க.
3: This is an 18+ game. Play responsibly. TNC Supply.

0: 99.4 தமிழ் FM இல் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 8 மணி முதல் 11 மணி வரை.
1: அன்புடன் நான் brought to you by ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, டிஐபி மற்றும் சிலிக்கன் ஓயாசிஸ். கால் 0588204172.

0: 50 ஆகுது. மெரிசல் மார்னிங்ல இருந்து நான் பாய் சொல்லிட்டு கிளம்ப போறேன். டைம் மட்டும் 10:50 இல்லைங்க, 50 டிகிரி செல்சியஸ் தாண்டி இங்கே டெம்பரேச்சரும் உயர போகுது. இன்ஃபேக்ட் உயர்ந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி தான் சொல்றாங்க. சில இடங்கள்ல வந்து 50 டிகிரிஸை தாண்டி போகுது. அண்ட் சம்மர் ரெயின்ஸ் தான் வந்து எக்ஸ்பெக்டடா இருக்கு அப்படின்னு சொன்னாலும் ஒரு சில இடங்கள்ல 50 டிகிரி செல்சியஸ் தாண்டிடுச்சு. அண்ட் இன்னும் வரக்கூடிய நாட்கள்ல தாண்ட போகுதுங்கிற மாதிரி நம்ம நேஷனல் சென்டர் ஆஃப் மீட்ரலஜி சொல்லியிருக்காங்க. பர்டிகுலர்லி எங்கன்னு பார்த்தோம்னா ஈஸ்டர்ன் அண்ட் மவுண்டனஸ் ரீஜன்ஸ்ல 50 டிகிரி செல்சியஸை தாண்டி போகும். அதனால என்ன பண்றீங்கன்னா பீக் ஆஃப்டர்நூன் டைம்ல தயவு செஞ்சு வெளியில போகாதீங்க. அண்ட் ஹாட்டஸ்ட் வீக்ஸ் நம்ம யூஏஇல இனி வரக்கூடிய வாரங்களாக இருக்க போகுது. ஸோ அதுக்கு தயாராகிக்கோங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதனால பாத்துக்கோங்க. லேசான மழையெல்லாம் வரும்னு இருக்காங்க, ஆனால் இப்போ வரைக்கும் எங்கேயும் பெய்யல இல்லை. ஏன்னா நேற்று மத்தியானத்துலேருந்தே மழை எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கோம். எங்கேயாவது மழை பெஞ்சிச்சுன்னா எனக்கு நீங்கள் தெரியப்படுத்துவீங்களாம். சரியா? எனிவே நானும் கிளம்ப போறேன். கிளம்புறதுக்கு முன்னாடி உங்களுக்காக மனஸ்தோட்டமேட்டு பாட்டு ப்ளே பண்ண போறேன். யாருக்கு என்ன பாட்டு வேணும் 800-8940 கால் பண்ணி நீங்க கேட்கலாம். ஹலோ வணக்கம்.
1: ஹலோ வணக்கம் கீர்த்தனா, எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கேங்க. யார் பேசுறீங்க, நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன். துபாயில இருந்து முகமது பேசுறேன்.
0: முகமது, எங்க எங்க போயிட்டு இருக்கீங்க? அவசரமா இங்க போயிட்டு இருக்கீங்க போல இருக்கு.
1: வந்தாச்சு.
0: அப்புறம் இன்னும் எவ்வளவு நேரம் இருக்கு உங்களுக்கு வேலை? என்ன பாட்டு வேணும் முகமது?
1: அருள் படத்துல இருந்து உட்கார்த்து
0: உக்கடத்து பப்படமே பாட்டா?
1: ஆமா.
0: ஓகே ப்ளே பண்றேன். சரியா? ஓகே, டேக் கேர், பாய். நல்ல ஒரு பாட்டு உக்கடத்து பப்படமே. ஆக்சுவலி இந்த பாட்டுல கோயம்புத்தூர் மாதிரி செட் போட்டிருப்பாங்க அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டேன் நான். எங்கள் ஊர் கோயம்புத்தூர். எனிவே அதை நினைவுபடுத்துகிற மாதிரியான ஒரு பாட்டு கேளுங்க. அண்ட் ரெஸ்ட் ஆஃப் த டே நல்லா ரிலாக்ஸ்டாக கொண்டு போங்க. ஓகேவா? நேரத்துக்கு சாப்பிடுங்க, உடம்பு பத்திரமா பார்த்துக்கோங்க, சேஃபாக ட்ரைவ் பண்ணுங்க. அண்ட் டோன்ட் ஃபர்கெட் 89.4 தமிழ் எஃப்எம்மோட ஆப் வந்து நம்மளோட ஆண்ட்ராய்ட் ஃபோன்லேயும் இருக்குது, iOS-லையும் வந்து உங்களால் டவுன்லோட் பண்ணி கேட்க முடியும். ஸோ அப்பார்ட் ஃப்ரம் டிரைவிங் டைமையும் தவிர்த்து நீங்கள் எங்களோட கனெக்டடாக இருக்கலாம். அண்ட் 89.4 தமிழ் எஃப்எம்மோட சோஷியல் மீடியா பேஜஸ்லையும் எங்களோட கனெக்டடாக இருங்க. சரியா? அண்ட் நாளை காலையில் 7 மணிக்கே திருப்பியும் உங்ககிட்ட வந்து நான் பேசுகிறேன். அடுத்தது மது தயாராக இருக்காரு, அவரோட கண்டினியூ பண்ணுங்க. பாய்.
2: Mersal Morning brought to you by ALD Properties. வெறும் 999 dirhams பே பண்ணி திருச்சியோட பிரைம் ஸ்பாட்ல உங்க பிளாட்ட புக் பண்ணுங்க.
3: Request a song. Call or WhatsApp 050-252-8940. Manasu thottu mittu.

நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது 89.4 தமிழ் FM. செய்தி சுருக்கம் brought to you by Divya Auto Spare Parts, authorized dealers of Toyota, Lexus, Nissan, Mitsubishi and Isuzu.

0: ராமதாசுடன் அன்புமணி சந்தித்துள்ளார். திண்டிவனம் அடுத்த தைலாபுரத்தில் பாமக நிறுவனர் ராமதாசுடன் அன்புமணி சந்திப்பு நடத்தினார். ராமதாஸ் அன்புமணி இடையிலான மோதல் பல மாதங்களுக்கு பிறகு முடிவுக்கு வருகின்றது. தேர்தலில் யாருடன் கூட்டணி என்பது தொடர்பாக இருவரிடையே மோதல் ஏற்பட்டிருந்தது. இந்நிலையில் தந்தை ராமதாசின் திருமண நாளையொட்டி குடும்பத்தினருடன் சென்று அன்புமணி சந்தித்துள்ளார். மனைவி சௌமியா அன்புமணி மற்றும் மகள்களுடன் சென்று ராமதாசை அன்புமணி இன்று சந்தித்தார்.
1: இந்திய செய்திகள்.

0: ரஃபேல் விமானங்களை சுட்டு வீழ்த்தியதாக பாகிஸ்தான் கூறுவது பொய் என்றும், 36 ரஃபேல் விமானங்களும் இந்திய விமானப்படை சேவையில் இருப்பதாகவும் இந்தியா தெரிவித்துள்ளது. கடந்த ஆண்டு பஹல்காம் தாக்குதலுக்கு பிறகு மே 6 இரவு இந்திய ராணுவம் பாகிஸ்தான் மற்றும் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் அமைந்துள்ள தீவிரவாத முகாம்களை இலக்கு வைத்து ஆபரேஷன் சிந்தூர் என்ற பெயரில் தாக்குதல் நடத்தியிருந்தது. இதன் பிறகு இரு நாடுகளுக்கு இடையே ராணுவ மோதல் தொடங்கியது. இந்நிலையில் ரஃபேல் விமானங்களை சுட்டு வீழ்த்தியதாக பாகிஸ்தான் கூறுவது பொய் என்றும், 36 விமானங்களும் சேவையில் இருப்பதாகவும் இந்தியா உறுதிப்படுத்தியுள்ளது. அமெரிக்க டாலருக்கு நிகரான இலங்கை ரூபாயின் மதிப்பு வீழ்ச்சியடைந்துள்ளது. அதன்படி இலங்கை மத்திய வங்கி இன்று வெளியிட்டுள்ள நாளாந்த நாணய மாற்று விகித அறிவிப்பின்படி அமெரிக்க டாலர் ஒன்றின் கொள்முதல் விலை 330 ரூபாயாகவும் விற்பனை விலை 340 ரூபாய் 6% பதிவாகியுள்ளது. ஏர்பஸ் நிறுவனத்தின் ஏர்பஸ் A380 விமானங்களில் சில பகுதிகளில் கீறல்கள் கண்டறியப்பட்டதை தொடர்ந்து தனது சில விமானங்களை உடனடியாக ஆய்வு செய்ய தொடங்க இருப்பதாக எமிரேட்ஸ் நிறுவனம் அறிவித்துள்ளது. அதன் ஏர்பஸ் A380 விமானங்களில் உள்ள முக்கிய இறக்கை பகுதிகளில் கீறல்கள் கண்டறியப்பட்டுள்ளதால் மொத்தம் 16 விமானங்களை ஆய்வு செய்ய உள்ளதாக ஏர்பஸ் நேற்று அறிவித்திருந்தது. அவற்றில் 5 விமானங்களை உடனடியாக ஆய்வுக்குட்படுத்த உள்ளதாகவும் தெரிவித்துள்ளது. இந்த விமானங்களில் 16-15 விமானங்கள் எமிரேட்ஸ் நிறுவனத்தால் இயக்கப்படுகின்றன. மீதமுள்ள 1 விமானம் காண்டாஸ் நிறுவனத்தால் இயக்கப்படுகின்றது. இந்நிலையில் இந்த விமானங்களை ஆய்வுக்குட்படுத்த உள்ளதாக எமிரேட்ஸ் விமான சேவை அறிவித்துள்ளது.
1: உலகச் செய்திகள்.
0: பிரிட்டனின் சில பகுதிகளில் கடுமையான வெப்பம் தொடர்பிலான அரிய சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இன்று காலை 9 இருந்து இந்த சிவப்பு எச்சரிக்கை அமலுக்கு வருகின்றது. இந்த எச்சரிக்கை நாளை இரவு 9 வரை நீடிக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
1: செய்தி சுருக்கம் was brought to you by Danya Group of Companies since 1982. Weather update brought to you by Alras Auto AC Parts, the number one auto AC parts dealer in the Middle East with 25+ outlets spread across the UAE, Oman, Qatar, KSA and Bahrain. Visit alras.me.
0: அமீரகத்தில் இன்று பல பகுதிகளிலும்

0: வெப்பநிலையில் குறிப்பிடத்தக்க உயர்வு ஏற்படும் என தேசிய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இன்று முதல் நாட்டின் பல பகுதிகளிலும் மழையுடனான வானிலையை எதிர்பார்க்க முடியும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அல் ஃபுஜைராவில் தற்பொழுது 33 டிகிரி செல்சியஸிலும் அபுதாபியில் 39 டிகிரி செல்சியஸிலும் அஜ்மானில் 38 டிகிரி செல்சியஸிலும் ராசல்கைமாவில் 40 டிகிரி செல்சியஸிலும் துபாய், ஷார்ஜா மற்றும் உமல் குவைனில் 41 டிகிரி செல்சியஸிலும் தற்பொழுது வெப்பநிலை பதிவாகியுள்ளது. எமது அடுத்த செய்திச் சுருக்கத்தை நண்பகல் 12 மணிக்கு நீங்கள் கேட்கலாம். வணக்கம்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 89.4 தமிழ் FM. 89.4 தமிழ் FM.

0: வந்திருக்கு. UAE braces for the hottest weeks of summer. So, ஒரு சில இடங்களில் டெம்பரேச்சர் 50 degrees தாண்டறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஹாட் அண்ட் ஹியூமிட் கண்டிஷன்ஸ் இந்த சீசனில் வந்து பெர்சிஸ்ட் ஆகும். ஈஸ்டர்ன் மவுண்டனஸ் ரீஜியன்ஸில் கொஞ்சம் ரெயின்ஃபால் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதை வந்து நேற்று டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஹாட்டஸ்ட் வீக்ஸ் இன்னும் வரக்கூடிய வாரங்களாக இருக்கும் அப்படிங்கிறது எக்ஸ்பெக்ட் செய்யப்படுது. அண்ட் கனெக்டிவ் கிளவுட்ஸ் ஒரு சில இடங்களில் இருக்கலாம், பட் நாட் இன் துபாய் எனக்கு தெரிஞ்சு வரதுக்கான வாய்ப்பு கிடையாது. ஸோ சம்மர் ரெயின்ஃபாலில் மேக்ஸிமம் வந்து அரேபியன் சீ பக்கம் தான் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா இந்தியாவிலேருந்து வரக்கூடிய அந்த இம்பாக்டில் அரேபியன் சீல வந்து கொஞ்சம் ரெயின்ஃபால் இருக்கும். அரேபியன் சீல இருக்கக்கூடிய ஏரியாஸில் ஃபுஜைரா கோர்ஃபக்கான் அங்கெல்லாம் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பட் வெஸ்டர்ன் பகுதியில் எனக்கு தெரிஞ்சு மழை வரதுக்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு. ஸோ பிரேஸ் யுவர் செல்ஃப் ஃபார் த சம்மர். புதுசாக யாராவது ஊருக்கு வந்திருக்கீங்களா? ஓகே, பழகிடும், உங்களுக்கு கால் விடாதீங்க.
1: UAE update brought to you by ABC Cargo and Courier. உலகம் முழுவதும் உங்கள் பொருட்களை அனுப்புங்க ABC Cargo இன் back to home express services மூலமாக. ABC Cargo and Courier number 1 in GCC. call or whatsapp 800-916 or visit abccargo.ae. TNC apply.
0: All right, perfect. So gold rate என்னங்கறதை இப்ப பார்த்தறலாம். இன்னமும் குறையுது, இதுக்கு மேலயும் குறையும் அப்படினு சில எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. இல்ல ஒரு பவுன்ஸ் பேக் வந்துருச்சு அப்படினா இதுக்கு மேல ஸ்கை ராக்கெட் தானு சில எக்ஸ்பர்ட் சொல்றாங்க.
2: இன்று தங்கத்தின் விலை
1: brought to you by Ain Gold Wallet app la verum 1 dirham mudal gold purchase pannalam refer and earn first purchase bonus kuda irukku available in play store and app store
0: 24 carat la inda nam aarambikalam 493 dirhams and 25 fils 22 carat thangam 456 dirhams and 75 fils 21 carat thangam 437 dirhams and 18 carat thangam 375.5 89.4 தமிழ் எஃப்எம் ல மசாலா கேஃபே கேட்க ஆரம்பிச்சிருக்கீங்க. நான் உங்க ஆர்ஜே மது வந்திருக்கேன். வெல்கம்.
2: இன்று தங்கத்தின் விலை
1: brought to you by Ain Gold Wallet app la verum 1 dirham mudal gold purchase pannalam refer and earn first purchase bonus kuda irukku available in play store and app store
2: back to back
3: அடுத்தடுத்து ரெண்டு பாட்டு

0: அம்மீரகத்திலிருந்து உலகின் கடைக்கோடி வரை உங்கள் வணிகம் எங்கும் நன்றாய் இயங்க தேவை ஜோஹோ. விற்பனை, நிதி, மனிதவளம், உதவி மையம் இயக்க தேவையான அனைத்து கருவிகளும் ஜோஹோவில் அடக்கம். வளரும் குழுக்கள், பெரிய சந்தைகள், புதிய வரம்புகள் தாண்டி உள்ளூர் முதல் உலக அரங்கம் வரை உங்கள் வணிகம் சிறக்க ஜோஹோ.
1: ஜோஹோ ஒரு அமைப்பு, முழு இயக்கம். அனைத்து வணிக தேவைகளையும் நிர்வகிக்க ஒரே தளம் ஜோஹோ. மேலும் அறிய zoho.com வருக அல்லது 800 ஜோஹோ அழைக்கவும். இதுக்கு மேல
2: ரொம்ப அழகான gift தான் அது.
1: உனக்கும் கூட
3: உங்க vacation shopping க்கு Bima Jewelers. Bima, where with pride.
4: இந்த சாம்ராஜ்யத்தின் மிக முக்கியமான சுயம்வரத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம் அனைவரின் அரசியான மனதை வெல்ல போட்டியிடும் போட்டியாளர்கள்.
5: ஹாய், நான் காஃபி.
6: ஹலோ, நான் தான் டிராவல்.
7: வணக்கம், நான் நினைவுகள்.
6: ஹாய், நான் தான் இயற்கை.
5: இதுல மனசோட மனச வெல்ல போவது யாரு?
6: எங்கப்பா மனசு காணோம்?
5: அங்கே பாருங்கள், போட்டிக்கு ராஜாவின் பாடல்கள் வருகின்றன.
6: ராஜா பாட்டு போகுது, மனசும் பின்னாடியே போகுதே.
8: ராஜா பாட்டு போட்டிக்கு வந்தால் மனதை வெல்லத்தானே செய்யும்.
9: வார நாட்களில் மதியம் 3 மணி முதல் 4 மணி வரை மனசார கேளுங்க ராக் வித் ராஜா. Only on 89.4 தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
10: சார், என் பேர் ஸ்வீட்டி. கியூ பெருசா இருக்கு, நான் ரேடியோல பேசணும்.
11: கை கொடுங்க மேடம். 4 வருஷம் முன்னாடி இதே மாதிரிதான் ரேடியோல பேசணும், ரேடியோல பேசணும் சொல்லினே இருப்பேன். கடைசியில இங்க வந்து உட்கார்ந்துருக்க.
6: யோ, நான் பாட்டு கேட்க வந்தயா?
12: You are listening to Masala Cafe with RJ Madhu, only on 89.4 Tamil FM.

0: வெல்கம் பேக் மசாலா கேஃபே 89.4 தமிழ் எஃப்எம். ஸோ நேற்று வந்து பத்மஸ்ரீ அவார்ட்ஸ்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்கல்ல, அதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தேன். நிறையா ஸ்போர்ட்ஸ் பீப்புளாக வந்து வாங்கிட்டு இருந்தாங்க. ஆல்சோ மெயின் வயல் நம்ம வந்து ஃபுட்பால் வேர்ல்டு கப்பில் முழுகி கிடக்கும். எஃப்ஐஹெச் ஹாக்கி டோர்னமெண்ட்டில் பெண்கள் வந்து வின் பண்ணியிருக்காங்க, சாம்பியனாக மகுடம் சூடப்பட்டிருக்காங்க நம்ம இந்தியன் விமன். ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அதை பார்க்கறதுக்காக. நான் வந்து அந்த மேட்சஸோட ஸ்கோர் லைன் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன், அந்த மேட்சை ஃபுல்லாக என்னால் பார்க்க முடியல, பட் ஸ்கோர் லைன் நான் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன். அந்த வகையில் இந்தியன் வின்னும் கூட ரீசெண்டாக ஜெர்மனிலாம் தோக்கடிச்சாங்க. ஸோ மன்பிரீத் வந்து பல வருஷமாக இந்தியன் டீமுக்கு ஆடி கேப்டனாக இருந்து நிறையா கோல்ஸ் அடிச்சு, அதாவது ஃபுட்பால் எப்படி இப்போ 41 கிறிஸ்டியானோ ஆடிட்டுருக்காரு, 39 மெஸ்ஸி ஆடிட்டுருக்காரு, அந்த மாதிரி மன்பிரீத் வந்து பல வருஷமாக இந்தியாவுக்கு ஆடிட்டுருக்காரு ஹாக்கி பொறுத்த வரைக்கும். ஓகே, ஸோ இது மாதிரி நிறைய பேர் இருக்காங்களா அவங்க லைஃபே வந்து. நேற்று கூட பார்த்தேன் ஜேம்ஸ் ஆண்டர்சன், ஒரு காலேஜ் கிரவுண்டா ஸ்கூல் கிரவுண்டா என்னன்னு தெரில, அங்கே போய் போலிங் போட்டுட்டு இருக்காருங்க. 44-45 வயசு ஆகுது, அவர் இன்னும் அந்த டெஸ்ட் காஸ்ட்யூமில் வந்து போலிங் போட்டுட்டு ஒரு மாதிரி பர்ஃபெக்டாக வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு அந்த வாழ்க்கையை விட்டு வெளியே வர முடியல பாருங்கள், உடனே பீட்சா பர்கர் வெக்கேஷன் அப்படின்னு போகாமல் அப்பயும் வந்து அவங்க அப்படியே வாழ்ந்துட்டுருக்காங்க, கிரிக்கெட் ஆடியே வாழ்ந்துட்டுருக்காங்க. சச் அ நைஸ் திங்கும். ஓகே, இன்றைக்கி வந்து நம்ம மசாலா கேஃபே நிகழ்ச்சியில் ரெண்டு கான்டெஸ்ட் இருக்குது, 12 மணிலேருந்து ஒரு கான்டெஸ்ட் இருக்குது, 1 மணிலேருந்து இன்னொரு கான்டெஸ்ட் இருக்குது. இந்த ரெண்டு கான்டெஸ்ட்லேயும் நீங்கள் வந்து கலந்துக்கலாம். கலந்துக்கிட்டு என்னென்ன பரிசுகள்லாம் வின் பண்ணலாங்கிறத நான் போக போக சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரெக்கமெண்டேஷன் உங்களுக்கு நான் கொடுக்குறேன். அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸில் இப்போ வந்து ஜூன் மாதத்தில் ஒரு ஆஃபர் போயிட்டுருக்கு, ஸ்பார்க்லிங் சம்மர் ஆஃபர். 22 கேரட் 18 கேரட் கோல்டு மேக்கிங் சார்ஜஸில் ஃப்ளாட் 40% டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. டைமண்ட் ப்ரெஷஸ் ஸ்டோன் அன்கட் ஜுவல்லரிக்கு 40% டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. சர்டிஃபைட் பிளாட்டினம் ஜுவல்லரிக்கு 30% டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. மேலும் ஓல்டு கோல்டு எக்ஸ்சேஞ்சுக்கு மேக்ஸிமம் ரேட்டும் வழங்குறாங்க. ஸோ இந்த ஆஃபர் June 30 வரைக்கும் இருக்குது, இன்னும் ஒரு வாரம் தான் இருக்குது கரெக்டாக. இன்றைக்கே விசிட் பண்ணுங்கள் அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ் அட் கராமா சென்டர் துபாய். ஓகே, தொடர்ந்து பேசுவோம் ஒரு 90s பாட்டு கேட்டுட்டு. இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்
1: மசாலா கேஃபே, brought to you by Bima Jewelers oda Home Again Celebration la gold chain and bangles ku verum 1.99% making charges and diamond jewelry la 1899 dirhams off.
2: Ekna kana 91 pora.

ஆர் பிராட் யூ பை பாஷா பாய் பிரியாணி. ஆத்தென்டிக்கான திண்டுக்கல் சீரக சம்பா பிரியாணி அண்ட் சென்னை பாய் வீட்டு கல்யாண பிரியாணியை இப்பவே ருசித்து ரசிக்க விசிட் பாஷா பாய் பிரியாணி கராமா. கார்பரேட் அண்ட் பல்க் ஆர்டர்ஸ் ஆல்சோ அக்செப்டட்.

0: பண்ற எல்லா கஸ்டமருக்கும் ஃப்ரீ கோல்ட் காயின் அண்ட் ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் பட்டா கொடுக்க போறாங்க. வெறும் 999 திரம்ஸ் கொடுத்து உங்க ட்ரீம் பிளாட்ட புக் பண்ணுங்க. கான்டாக்ட் 056-364-3646.
1: இந்த வெகேஷனுக்கு அன்புடன் உங்களை காத்திருக்கும் அன்பு கூறியவர்களுக்கு ஒரு கோல்டன் சர்ப்ரைஸ் கொடுத்தா எப்படி இருக்கும்? மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் இன் கோல்டன் சம்மர் ஆஃபருடன் டைமண்ட் அண்ட் ப்ரெஷியஸ் ஜெம் ஜுவல்லரி வாங்கும் போது ஃப்ரீ கேஷ் வவுச்சர்ஸ் பெறுங்க. உங்க பழைய தங்க நகைகள் எங்க வாங்கியிருந்தாலும் அதை எந்த கழிவும் இல்லாமல் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். சேகுலி 1.99% இருந்து ஸ்டார்ட் ஆகுது. இந்தியாவில் இம்போர்ட் டியூட்டி ரிவிஷன் மூலமா நீங்க இப்போ UAE-ல தங்கம் வாங்கும் போது கோல்ட் ரேட் 15% வரை சேமிக்கலாம். உடனே மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் விசிட் பண்ணுங்க.
2: செழித்தையும் தமிழே ஒளி.

0: மொழிகள் வளமிக்க உளமுற்ற தீ தன்னேரிலா தமிழ் மொழிக்கென தமிழ் பண்பலை தரும் தனி நிகழ்ச்சி. வார நாட்களில் பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரை 89.4 தமிழ் பண்பலையில் உங்கள் கிருஷ்ணியுடன்.
1: சார் ஒரு நிமிஷம் சார், எனக்கு ஷோ பண்ண வராது. ஏன்னா எனக்கு ஷோ பண்ண வந்தது. நல்லா ஷோ பண்ண வர ஒருத்தனை.
2: சார் ஒரு நிமிஷம் நீங்க ஒழுங்கா ஷோ பண்ணுங்க சார்.
3: நீங்க கேட்டுட்டு இருக்கிறது மசாலா கஃபே வித் ஆர்ஜே மது, only on 89.4 தமிழ் எஃப்எம்.
4: ஒரு திரகம் என்ன வாங்கலாம் கரெக்டாயா? இப்போ கோல்ட் டே வாங்கலாம்.
5: டேய் என்ன சொல்ற?
4: நிஜம்தான், ஜஸ்ட் 1 திரஹம்ல இருந்து கோல்ட் வாங்கலாம். 100 திரஹம்ஸ்க்கு கோல்ட் பர்சேஸ் பண்ணா அவங்களுக்கு 20 திரஹம்ஸ் வர்த் கோல்ட் ஃப்ரீ, உங்களுக்கு 10 திரஹம்ஸ் ரெஃபரல் போனஸ். இது கம்ப்ளீட்லி சேஃப் அண்ட் லைசென்ஸ்டும் கூட.
6: கோல்ட் சேவ் பண்ணுங்க, லேட்டர் கோல்ட் பார் காயின் இல்ல கேஷா ரிடீம் பண்ணிக்கலாம். நீங்க இருக்கிற இடத்துக்கே வந்து டெலிவரியும் பண்ணுவாங்க. டவுன்லோட் எயின் கோல்ட் வாலெட் ஆப் ஆர் விசிட் தியர் ஸ்டோர் நியர் கோல்சூக் மெட்ரோ ஸ்டேஷன்.
7: நிம்மதியான தூக்கம் இல்லாம தவிக்கிறீங்களா? அப்ப உங்க ஸ்லீப் ஹைஜீன கரெக்ட் பண்ண விசிட் டாக்டர் கீதா சதானந்தன்
8: ஆயுர்வேத ஆயுர்வேதா கிளினிக், துபாய் சிலிக்கனோசிஸ் மற்றும் டிஐபி.
9: உலக அரங்கின் நடப்புகள், அரசியல் நிகழ்வுகள், விளையாட்டு தகவல்கள், வணிக செய்திகள், வானிலை நிலவரம், இவை அனைத்தையும் நடுநிலை தவறாமல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஒவ்வொரு மணி நேரமும் இணைந்திருங்கள்.
0: தமிழ் எஃப்எம் செய்தி அறையில் இருந்து நான் உங்கள் கிருஷ்ணி மணிபாலன்.
10: 89.4 தமிழ் எஃப்எம், நம்ம ரேடியோ, நம்ம

0: இந்த பாட்டு கேட்கும் போதெல்லாம் அப்படி எனக்கு காலேஜ் மெமரிஸ் வந்துடும். ஸோ இந்த 2012 16 அந்த பாட்டுலாம் இருக்கே அம்மோ. அது அதுக்கப்புறம் 2008-9-10 ஐயோ அயன் வாரணமாயிரம் பையானு அண்ணன் தம்பி சேர்ந்து தமிழ் சினிமாவை கட்டி ஆண்டுகிட்டு இருந்தாங்க சூர்யா அண்ட் கார்த்தி. அந்தளவுக்கு ஒரு கோல்டன் ஈரா ஆஃப் தமிழ் சினிமா தான் அது கண்டிப்பால. 800-8940 கால் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச பாட்டு நீங்கள் கேட்கலாம். 889-40 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். யூஏக்கு வெளியே கூப்பிட்டீங்கன்னா +971-43-59-5525 இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச பாட்டை நீங்கள் கேட்கலாம். வணக்கம், யாரங்க இது பேசுறீங்க?
1: வணக்கம், எடுத்துட்டீங்களே?
0: ஆமாம் எடுத்துட்டேன்.
1: என்ன
0: பாட்டு வேணும் உங்களுக்கு?
1: எனக்கு வந்து ஆளம் வந்தால இருந்து சாரி ஆளம் வந்தால ஹேராம்ல இருந்து போடுங்களா, அந்த இளையராஜாவோட ஹம்மிங் பாட்டு இருக்கும்ல.
0: ஓகே, பாட்டு பேர் ஸ்டார்டிங் சொல்லுங்க.
1: அது நம்ம இங்க எக்ஸ்போல கூட நடந்துச்சு, அந்த பாட்டு மறந்து போச்சு.
0: நடந்துச்சு, நானும் வந்தேன் அதுக்கு. இசையில் தொடங்குதமா இருக்கு, ராம் ராம் ராம் இருக்கு, அப்புறம் நீ பார்த்த பார்வை புரியல.
1: உங்களுக்கு
0: என்ன பாட்டு வேணும்?
1: சின்ன
0: தம்பி படத்துல தேங்க்யூ சோ மச் மிஸ்டர் நஸ்ருதீன் கால் பண்ணதுக்கு. மகேஷ் உங்களோட பேசினதுல 12 மேலே வந்து உங்க எல்லாரையும் சந்திக்கிறேன். இன்னைக்கு 12-1, 1-2, 2-2
2: மசாலா கேஃபே brought to you by Bima Jewelers ஓட ஹோம் அகைன் செலிபிரேஷன்ல கோல்ட் செயின் அண்ட் பேங்கிள்ஸ்க்கு வெறும் 1.99% மேக்கிங் சார்ஜஸ் அண்ட் டைமண்ட் ஜுவல்லரியில 1,899 dirhams off.
3: Request a song. Call or WhatsApp 050-252-8940.
4: Manasu thottu mittu.

0: தமிழ்ஃபெமின் செய்தி சுருக்கம் brought to you by Divya Auto Spare Parts Trading, genuine parts center for Japanese cars.
1: வணக்கம், செய்தி சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
0: தமிழக செய்திகள்.
1: திமுகவின் ஜென்சி இளைஞர்களை ஒருங்கிணைத்து கூட்டங்கள் நடத்தி வந்த தம்பி அன்பானந்தன் அரியப்பனை கிருஷ்ணகிரி ராயக்கோட்டையில் அவரது வீட்டுக்குள் நள்ளிரவில் அத்துமீறி நுழைந்து காவல்துறையினர் கைது செய்ய முயற்சி செய்ததை வன்மையாக கண்டிக்கின்றேன் என்று எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். இதேபோன்று சமீபத்தில் ஜென்சி கூட்டத்தில் பேசிய கனி எனும் தம்பி மீது தாவைக்கா ரவுடிகள் சைதாப்பேட்டையில் கொலை வரி தாக்குதல் நடத்தியுள்ளனர். தம்பி கனியை தாக்கிய குற்றவாளிகள் மீது இதுவரை எந்த வழக்கும் பதிவு செய்யாத காவல்துறை அவரை மிரட்டி மருத்துவமனையில் இருந்து வெளியேற்றியுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். திமுக இளைஞர்கள் ஆளும் கட்சியையும் அரசையும் எதிர்த்து பேசினால் காவல்துறையை அனுப்புவது, அதுவை தாக்கியவர்கள் தாவைக்காவினர் என்றால் வேடிக்கை பார்ப்பது, இதுதான் மாற்றமா என்று வினவி அவர் எக்ஸ்தளத்தில் பதிவிட்டுள்ளார். புதுச்சேரி சட்டப்பேரவையில் எதிர்வரும் ஜூலை 16 பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட உள்ளது. வரும் ஜூலை 9 ஆளுநர் உரையுடன் புதுச்சேரி சட்டப்பேரவை கூடுகின்றது. ஜூலை 16 பட்ஜெட்டை தாக்கல் செய்ய முதலமைச்சர் ரங்கசாமி திட்டமிட்டுள்ளார்.
0: இந்திய செய்திகள்.
1: கட்சி மேலிடம் தமக்கு முதல் மந்திரி பதவியை வழங்கியது என்று கர்நாடக முதலமைச்சர் டி கே சிவகுமார் தெரிவித்தார். மந்திரி சபை விஸ்தரிப்பு குறித்து கட்சி மேலிடம் தீர்மானிக்கும் என்றும் அவர் கூறியுள்ளார். முதல் மந்திரி டி கே சிவகுமார் 14 மாவட்டங்களைச் சேர்ந்த முஸ்லிம் அமைப்புகளின் தலைவர்களை பெங்களூருவில் சந்தித்து பேசினார். இந்த சந்திப்பின் போது சலீம் அகமது MLC-யை மந்திரியாக்க வேண்டும் என்று அவர்கள் கோரிக்கை விடுத்தனர். இதற்கு பதிலளித்த டி கே சிவகுமார் முதல் மந்திரி பதவி ஒப்பந்தம் பற்றி சிலருக்கு மட்டுமே தெரியும் என்றார். அதன்படி கட்சி மேலிடம் எனக்கு முதல் மந்திரி பதவியை வழங்கியது. இதுபோன்ற சூழ்நிலையில் அரசியல் முடிவை எடுப்பது கடினம் என்று அவர் கூறினார்.
0: இலங்கை செய்திகள்.
1: கடந்த ஜனவரி மாத தொடக்கம் முதல் இதுவரையான காலப்பகுதியில் இலங்கைக்கு வருகை தந்துள்ள சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை 11 லட்சத்தை தாண்டியது. அதன்படி ஜனவரி 1 முதல் ஜூன் 21 வரையிலான காலப்பகுதியில் இலங்கைக்கு வருகை தந்த சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை 11,04,354 பதிவாகியுள்ளதாக இலங்கை சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்துள்ளது. இதேவேளை ஜூன் 1 முதல் 21 வரையிலான காலப்பகுதியில் மட்டும் 82,332 சுற்றுலா பயணிகள் இலங்கைக்கு வருகை தந்துள்ளனர். ஜூன் மாதத்தில் இதுவரை வருகை தந்துள்ள சுற்றுலா பயணிகளில் அதிகமானோர் இந்தியாவில் இருந்தே வருகை தந்துள்ளனர் என்பதுடன் அந்த எண்ணிக்கை 31,158 பதிவாகியுள்ளது.
0: அமீரக செய்திகள்.
1: அமெரிக்க இராஜாங்க செயலாளர் மார்கோ ரூபியோ அதிகாரப்பூர்வ பயணம் மேற்கொண்டு ஐக்கிய அரபு அமீரகத்திற்கு வருகை தந்தார். நேற்றிரவு அவர் அபுதாபியை வந்தடைந்துள்ளார். அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் இணைந்து ஈரானுக்கு எதிராக முன்னெடுத்த போரை முடிவுக்கு கொண்டுவர கடந்த வாரத்தில் எட்டப்பட்ட உடன்பாட்டை தொடர்ந்து தமது முதல் உயர்மட்ட ராஜதந்திர பயணத்தை மார்கோ ரூபியோ மேற்கொண்டுள்ளார். யுத்த நிறுத்த உடன்படிக்கை தொடர்பாக கூட்டணி நாடுகளின் கவலைகளை அவர் எடுத்துரைக்க திட்டமிட்டுள்ளாரா என்ற செய்தியாளர்களின் கேள்விக்கு இந்த விவகாரம் நிச்சயமாக இந்த கலந்துரையாடல்களில் இடம்பெறும் என்று அவர் பதிலளித்தார்.
0: was brought to you by Divya Auto Spare Parts Trading, Sharjah, Dubai, Abu Dhabi and Alliance since 1982. Weather update brought to you by Alras Auto AC Parts, the number one auto AC parts dealer in the Middle East with 25 plus outlets spread across the UAE, Oman, Qatar, KSA and Bahrain. Visit alras.me.
1: அமீரகத்தில் இன்றும் நாளையும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யும் வாய்ப்புள்ளதாக தேசிய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சில இடங்களில் அது கனமழையாகவும் மாற வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக அலைன் பகுதியில் அதிகமான மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. எனினும் மழையின் தீவிரம் நாள் முழுவதும் மாறுபடக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நேற்றுடன் ஒப்பிடுகையில் இன்று பல பகுதிகளிலும் வெப்பநிலை குறிப்பிடத்தக்க அளவில் உயர்வடைந்துள்ளது. ஃபுஜிரா மற்றும் அஜ்மானில் முறையே 34 மற்றும் 36 டிகிரி செல்சியஸிலும், ராசல் கைமாவில் 39 டிகிரி செல்சியஸிலும், உமல் குவைனில் 40 டிகிரி செல்சியஸிலும், துபாய் மற்றும் அபுதாபியில் 41 டிகிரி செல்சியஸிலும், ஷார்ஜாவில் 42 டிகிரி செல்சியஸிலும் தற்பொழுது வெப்பநிலை பதிவாகியுள்ளது. எமது அடுத்த செய்திச் சுருக்கத்தை ஒரு மணிக்கு நீங்கள் கேட்கலாம். வணக்கம். You are listening to

வெல்கம் பேக். இது மசாலா கேஃபே ஆன் 89.4 தமிழ் எஃப்எம். நான் சொல்லியிருந்தேன் இந்த ஒரு மணி நேரமும் கான்டெஸ்ட் இருக்கு, அடுத்த ஒரு மணி நேரமும் கான்டெஸ்ட் இருக்கு அப்படின்னு. என்ன கான்டெஸ்ட், நீங்க என்னெல்லாம் வின் பண்ண போறீங்க அப்படிங்கறத நான் சொல்றேன். வழக்கமா மூவி கேம் வந்து நம்ம ஃப்ரைடே தான் விளையாடுவோம், கரெக்டா? ஆனா இன்னைக்கு மூவி கேம் விளையாட போறோம். அந்த மூவி கேம்ல நீங்க வாட்ஸ்அப் பண்ண போறீங்க எனக்கு ஆன்சரை. வாட்ஸ்அப் பண்றது மூலமா நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்னா வின் பண்ண போறீங்க. ஓகேவா? என்ன வின் பண்ண போறீங்க? வவுச்சர்ஸ் வின் பண்ண போறீங்க. ஸோ Z5ல ஏகப்பட்ட கண்டென்ட் இருக்கு, நீங்க பாத்திருக்கீங்களா? இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இந்த வருஷத்தோட தமிழ் மலையாளம் ஹிந்தி தெலுங்குல இருக்கக்கூடிய முக்காவாசி பிளாக் பஸ்டர் Z5ல தான் இருக்கு. ஸோ ஒருவேளை ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க பேட்ரியட்லாம் மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்க கம்ஃபர்டபுளா வீட்டில் உட்காந்து Z5 சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்கலாம். ஆனுவல் ஆக்சஸ் பேக் வந்து 275.99 யூஸ்வலா இருக்கும். இப்போ எவ்வளவு தெரியுமா? 99.99 ரூபாய் மட்டுமே. ஒருவேளை நீங்க ஃபர்ஸ்ட் 3 மந்த்ஸ்க்கு ஷார்ட்டர் கமிட்மெண்ட்லாம் பார்க்குறீங்க அப்படின்னா முதல் 3 மாதத்துக்கு ஸ்பெஷல் மந்த் ரேட் வந்து கொடுக்குறாங்க உங்களுக்கு, 20 திரஹம்ஸ், விச் இஸ் 19.99 திரஹம்ஸ் ஒன்லி பர் மந்த்து. 23 இருந்துச்சு, இப்போ அது வந்து 19.99 மாறிடுச்சு. இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த லிமிடெட் பீரியட் ஆஃபர் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை. நான் வந்து இப்போ என்ன பண்ணுவேன்னா உங்களுக்கு ஒரு படத்தோட கதை சொல்லுவேன். அந்த படத்தோட கதை நான் சொல்கிறத வச்சு நீங்கள் ஆப்வியஸாக அது என்ன படம்னு கண்டுபிடிப்பீங்க. வழக்கம் போல் கண்டுபிடிச்சிட்டு நீங்கள் வந்து எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுவீங்க, சரியா? ஸோ இந்த மூவி கேம் தான் நம்ம வந்து விளையாட போகிறோம். ஸோ கான்டெஸ்ட்டை தொடங்கலாம். நீங்கள் வாட்ஸ்அப் பண்ண வேண்டிய நம்பர் உங்களுக்கே தெரியும், 0502528940. ஓகேவா? மறந்துடாதீங்க. என்ன படங்கிறது இப்போ நான் சொல்ல மாட்டேன், கொஞ்ச நேரம் கழிச்சு தான் உங்களுக்கு சஸ்பென்ஸாக சொல்லுவேன். UAE update brought to you by ABC Cargo and Courier, number 1 in GCC. ஓகே, ஸோ இந்த கிளைமேட்டிக் சேஞ்சுக்கெலாம் நம்ம வந்து ரெடி ஆகிட்டு இருக்கோம் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் எம்ஏஹெச் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இன்னைக்கு காலையில் ஒரு நியூஸ் கொடுத்துருக்காங்க. A380 அவங்க A380 ஃப்ளைட் இருக்கும்ல, அதில் வந்து ஒரு விங் கிராக் இருந்ததாகவும் அதை வந்து செக் பண்ணிக்கிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ ஏர்பஸ் வந்து இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவங்க தரப்புலேருந்து 16 A380 பிளேன்ஸை வந்து செக் பண்ண போகிறோம். ஏன்னா ஒரு விங் காம்போனெண்ட்டில் கிராக் இருக்கிறதால மற்ற எல்லாத்தையும் நாங்கள் வந்து சேர்ந்து செக் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. மற்றபடி இது வந்து ஒரு எமர்ஜென்சியாக அப்படின்னு கேட்டால் டெஃபினெட்லி நாட். இந்த தகவலை வந்து வெளியே விட்டுருக்காங்க. அண்ட் எமிரேட்ஸை பொறுத்த வரைக்கும் ஓவராலாக A380 A350 இப்போ ரீசெண்டாக இன்க்ரீஸ் பண்ணாங்க. போயிங் 777 இதெல்லாம் வந்து இருக்கும். அண்ட் உலகத்தில் அதிகமாக A380 யூஸ் பண்ணக்கூடிய ஏர்லைனாகவும் எமிரேட்ஸ் வந்திருக்காங்க. யூரோப்பியன் யூனியன் ஏவியேஷன் சேஃப்டி ஏஜென்ட் வந்து இமீடியட் இன்ஸ்பெக்ஷன் பண்ண சொல்லி ஆர்டரும் போட்டிருக்காங்க. அதனால் இந்த ஒரு தகவலை எமிரேட்ஸ் விட்டுருந்தாங்க. அந்த தகவலை நான் உங்ககிட்ட விட்டேன், அவ்வளோதான். உலகம் முழுவதும் உங்கள் பொருட்களை அனுப்புங்க ABC Cargo-வின் பேக் டு ஹோம் எக்ஸ்பிரஸ் சர்வீசஸ் மூலமாக. ABC Cargo-வின் கூரியர் நம்பர் 1 இன் GCC. கால் ஆர் வாட்ஸ்அப் 800-916 ஆர் விசிட் abccargo.ae. TNC apply. ஓகே, இந்த படத்தோட க்ளூ நான் ரொம்ப ஈஸியாக தான் கொடுக்க போகிறேன். ஏன்னா நீங்கள் வின் பண்ணணுங்கிறது என்னோட ஆசை. ஃப்ரைடே கேம்னா கூட கொஞ்சம் கஷ்டமாக வந்துடுவேன். ஓகேவா? ஒரு ஹீரோ இருப்பார், அவர் வந்து ஒரு பொண்ணை லவ் பண்ணுவார். அந்த பொண்ணு வந்து அவரோட ஃப்ரெண்டு. அவருக்கு வந்து அந்த மேரேஜில் இன்ட்ரெஸ்டே இல்லாமல் போயிடும். அதுக்கப்புறம் கடவுள் வந்து உனக்கு இன்னொரு சான்ஸ் தரேன் அப்படின்னு சொன்னோடனே பாஸ்ட்டுக்கு போயிட்டு வேற ஒரு வாழ்க்கையை சூஸ் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் ஃப்ரெண்டு கூட வாழ்ந்துடலாமே, இதுவே நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிடுவார். இந்த உலகத்திலே மிக ஆகச்சிறந்த கஷ்டமான படத்தை நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்க அப்படின்னா 0502528940 உங்கள் பேர் எமிரேட் நேமோட சேர்த்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள், நீங்கள் வின் பண்ணலாம். Back to back.

0: கண்ணா ஒரு டைம் ஆன் பண்ணிட்டா ஆஃப் பண்ணவே கூடாது. ஹுக்கோ தமிழ் எஃப்எம் கா ஹுக்கோ, தமிழ் எஃப்எம் கா ஹுக்கோ, தமிழ் எஃப்எம் கா ஹுக்கோ.
1: பண்ணாதீங்க.
2: Technical Services LLC. Call 058-681-5179.

0: வெள்ளி வரை காலை 6 மணி முதல் 7 மணி வரை உங்கள் விஷ்வாவுடன்.
1: தமிழ ஃபோம்ல ஆர்ஜே, இது இவ்வளவு பெரிய பேசும் போர்லாம் மாறும் தெரிஞ்சிருந்தா நான் ஊர்ல இருந்திருப்பேன். ஏன் நாங்கெல்லாம் மசாலா பேசுவா பண்ண கூடாதா?
2: தாராளமா பேசுங்க சார், ஆனா வாய் கொஞ்சம் நேரம் வச்சு பேசுங்க சார்.
3: நீங்க கேட்டுட்டு இருக்கிறது மசாலா கஃபே வித் ஆர்ஜே மது, only on 89.4 தமிழ் எஃப்எம்.

0: ஆர்ஜி முது பேசிட்டு இருக்கேன். 89.4 தமிழ் எஃப்எம்ல இன்னைக்கு ஜி5 உடைய கான்டெஸ்ட் நடந்துகிட்டு இருக்கு. ஸோ இதுல நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்னா ரொம்ப சிம்பிள், 0502528940 அப்படிங்கிற நம்பருக்கு நான் ஒரு படத்துடைய க்ளூ கொடுப்பேன். அது என்ன படங்கிறத நீங்க கண்டுபிடிக்கணும். ஸோ உங்களில் மூணு பேர் வந்து வின் பண்ண போறீங்க இன்னைக்கு. நீங்க என்ன பண்ணணும்னா உங்க பேரு உங்க எமிரேட் நேம் எல்லாத்தையும் சேர்த்து எனக்கு நீங்க அனுப்பணும், சரியா? நீங்க என்ன பண்ண போறீங்க அதை அனுப்பிச்சதுக்கு அப்புறமா யார் வின்னரோ உங்களுக்கு நாங்கள் ஹாய் அனுப்புவோம். நீங்க உங்க மெயில் ஐடியில அனுப்பலாம். அதுக்கப்புறமா நீங்க ஜி5 வவுச்சர்ஸ் வின் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இந்த படத்துக்கான க்ளூ வந்து நான் கொடுத்துட்றேன். ஸோ இதுல நீங்க என்ன செய்ய போறீங்கன்னா ஜஸ்ட் சிம்பிள் டைப் பண்ணி அனுப்ப போறீங்க, அவ்வளோதான். ஓகே ஓகே. ஸோ இந்த படத்துல ஹீரோ இருப்பாங்க, ஹீரோயின் இருப்பாங்க, ஹீரோ ஹீரோயினும் ஃப்ரெண்ட்ஸா இருப்பாங்க. அவங்க ரெண்டு பேரும் லவ் பண்ணிக்கலாம் பண்ணிக்கலாம்னு முடிவு பண்ணுவாங்க. அப்புறம் வாழ்க்கையில கொஞ்சம் சண்டைகள்லாம் வரும். ஹீரோ வந்து டிவோர்ஸ் பண்ணிக்கலாம்னு முடிவு பண்ணும்போது கடவுள் வந்து வரம் கொடுப்பாரு, உன் பாஸ்ட்ல போயிட்டு ஒரு விஷயத்த மாத்தலாம் அப்படின்னு சொன்னா எதை மாத்துவதுக்கு இவர் போயிட்டு கல்யாணம் பண்ணி வேண்டாரு அவங்களை. அதுக்கப்புறம் வேற ஒரு வாழ்க்கையை வாழலன்னு சொல்லிட்டு வாழ்ந்து பார்ப்பாரு. அது கடைசியில் அவர் ஃப்ரெண்டோட வாழற வாழ்க்கையை நல்லா இருக்குங்கன்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி வாழ ஆரம்பிச்சிருவாரு. இதா படம். என்ன படம் கண்டுபிடிச்சிங்கன்னா நீங்க வாட்ஸ்அப் பண்ண வேண்டிய நம்பர் 0502528940. ஓகே, டு நாட் ஃபர்கெட், ஜி5 வவுச்சர்ஸ் நீங்க வின் பண்ணலாம். அண்ட் உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் சொல்லிடுங்க, எல்லாரும் சேர்ந்து பார்ட்டிசிபேட் பண்ணுங்க, ஜாலியாக வின் பண்ணுங்க. ஓகேவா? இன்னும் கொஞ்சம் நேரத்தில் உங்களுக்கு டிராஃபிக் எங்கே இருக்குது அப்படிங்கிற ஒரு தகவலோடு நான் வந்து உங்களை சந்திக்கிறேன். நேற்று நடந்த ஃபீஃபா வேர்ல்டு கப்பில் போர்ச்சுகல் 5-0 கம்ஃபர்டபுள் விக்டரி ஃபார் போர்ச்சுகல். இங்கிலாந்து வர்சஸ் கானா மேட்ச் வந்து கம்ப்ளீட்டாக ட்ராவாகி போச்சு. ஸோ இன்றைக்கி என்னென்ன மேட்சஸ்லாம் இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நான் சொல்கிறேன். குரோவேஷியா பணமா 1-0 குரோவேஷியா.
1: நடக்கிற NRA meetup கலந்துகிட்டா 10 கோல்ட் காயின்ஸ் அண்ட் 10 ஸ்கொயர் ஃபீட் எக்ஸ்ட்ரா ஃப்ரீ.

0: டாடி, தமிழ் எஃப்எம் ஆன் பண்ணுங்க டாடி. ஐ நீட் திஸ் டாடி, ஐ நீட் திஸ். பேக் நவ் நானும் யூஎஸ்ல கூட அதே எஃப்எம் தான் டாடி கேட்போம்.
1: தலைவர் சாங் ஆஃப் தி ஆர், தலைவர் சாங் ஆஃப் தி ஆர், தலைவர் சாங் ஆஃப் தி ஆர் brought to you by பாஷா பாய் பிரியாணி. ஆத்தென்டிக்கான திண்டுக்கல் சீரக சம்பா பிரியாணி அண்ட் சென்னை பாய் வீட்டு கல்யாண பிரியாணியை இப்பவே ருசித்து ரசிக்க விசிட் பாஷா பாய் பிரியாணி கராமா. கார்பரேட் அண்ட் பல்க் ஆர்டர்ஸ் ஆல்சோ அக்செப்டட்.

0: தி ஆர் வாஸ் பிராட் யூ பை பாஷா பாய் பிரியாணி, வாசல் ஹப் பிளாக் 4, கராமா.
1: நம்ம நாட்டுக்கு நேஷனல் கேம் ஒன்னு இல்லவே இல்ல சார்.
2: ஸ்போர்ட்ஸ் நிறைய பேருக்கு அது ஒரு ட்ரீம், அதுல அச்சீவ் பண்றதுக்காக அவங்க படுற பாடு இருக்கே அப்படின்னு ஃபீல் பண்றீங்க தானே?
3: நீ ட்ராக்ல கால் வச்சிட்டனா நீ தான் ஜெயிப்பே.
2: நீங்க ஸ்போர்ட்ஸ் பர்சனா இருந்தாலும் ஸ்போர்ட்ஸ்க்கு சப்போர்ட் பண்ற பர்சனா இருந்தாலும் இந்த படம் கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும். அங்கீகாரம் தென்பாத்தியன் டைரக்ஷன்ல ஜே ராஜேஷ் மற்றும் பலர் நடிப்பில் June 26 ரிலீஸ் ஆகிற இந்த படத்துக்கான கப்பல் பாசஸ் வின் பண்ண 89.4 தமிழ் எஃப்எம்ஓட ஆனர் அண்ட் சோஷியல் மீடியா கான்டெஸ்ட்ல கலந்துக்கோங்க. டிஸ்ட்ரிபியூட்டட் பை ஹோம் ஸ்கிரீன் என்டர்டைன்மெண்ட், அசோசியேட் பார்ட்னர் சிம்பிளி சவுத் டாட் டிவி, எனர்ஜைஸ்டு பை 89.4 தமிழ் எஃப்எம்.
3: எனக்கு இருக்கிற ஒரே ஆசை, உன் தலைமுறை இல்லையே உன் வாழ்க்கை மாறிடணும்.
0: ALD ப்ராப்பர்ட்டிஸ் இன் 4வது ஆண்டு தொடக்க விழா சலுகையாக தஞ்சாவூர் பிக் பாஸ் ப்ராப்பர்ட்டி மற்றும் திருச்சி ராக்ஃபோர்ட் கார்டன் சிட்டியில் 24 மாத EMI ஸ்கீம் பெற்று மகிழுங்கள். அது மட்டுமல்ல, 18 மாதம் 12 மாதம் EMI கூட இருக்கு. புக் பண்ற எல்லா கஸ்டமருக்கும் ஃப்ரீ கோல்ட் காயின் அண்ட் ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் பட்டா கொடுக்க போறாங்க. வெறும் 999 கொடுத்து உங்க ட்ரீம் பிளாட்ட புக் பண்ணுங்க. கான்டாக்ட் 056364 3646.

0: 99.4 தமிழ் FM இல் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 8 மணி முதல் 11 மணி வரை.
1: அன்புடன் நான் brought to you by ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, டிஐபி மற்றும் சிலிக்கன் ஓயாசிஸ். கால் 0588204172.

0: வெல்கம் பேக். இப்ப டிராபிக் எங்க இருக்குன்னு பாக்கலாம். டிராபிக் அப்டேட்
1: brought to you by Jetor UAE. Jetor's unbeatable summer offer la buy now pay next year, zero VAT, zero interest and 9680 EMI la unga brand new SUV ku upgrade aagunga.
0: Malaha Street in all industrial areas S117 15 13 மற்றும் E311 towards Dubai Safari Mall கிட்ட, E11 towards Dubai King Faisal Road Kasimia and E11 towards Sharjah கொஞ்சம் கேசேஸ் பக்கத்துலலாம், அதுபடி Dubai குள்ள எங்க பெருசா டிராபிக் இல்ல. இதெல்லாம் தான் வழக்கமா இருக்கும்ல.
1: Traffic update. Was brought to you by Jetor UAE, a part of Elite Group Holding.
0: Z5 vouchers win பண்ண இன்னுங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. டக்கு நீங்க என்ன பண்ணுங்கனா, இப்பவே நான் கேக்குற கேள்விக்கு சரியான பதில 0502528940 வாட்ஸ்அப் பண்ணுங்க. இந்த படத்தோட கதையை பத்தி பார்த்தோம்னா, இந்த படத்தில் ஹீரோ இருப்பாங்க, ஹீரோயின் இருப்பாங்க. அஃப்கோர்ஸ் அவங்க ரெண்டு பேர் ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க, லவ் பண்ணுவாங்க, அதுக்கப்புறமா கல்யாணம் பண்ணிப்பாங்க. பட் அவங்களுக்குள்ள ஒத்து வராது. ஹீரோ கிட்ட கடவுள் வந்து ஒரு ஆஃபர் தருவார், நீ பாஸ்ட்டுக்கு போகலாம், ஏதாவது ஒரு விஷயத்தை மாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மாற்றுவார். பட் அப்புறம் தான் ரியலைஸ் பண்ணுவார், உண்மையிலே அந்த பொண்ணு தான் நம்ம லவ் பண்ணியிருக்கோம் அவங்களுடைய வாழன்னு சொல்லிட்டு இயல்பு வாழ்க்கைக்கே திரும்பி வந்துடுவார். இது என்ன படங்கிறது, உங்க பேர் எமிரேட் நேமோட சேர்த்து 0502528940 வாட்ஸ்அப் பண்ணுங்க.
1: கோல்டன் சாங் ஆஃப் தி ஹவர், கோல்டன் சாங் ஆஃப் தி ஹவர், brought to you by பிரைட் கலெக்ஷன் அளிக்கும் தன்னம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கை மிளிரட்டும். ஜோயாலுகாஸ், தி வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்ஸ்.

இப்படி கஷ்டப்பட்டு இருமிட்டே இருக்காம சரியான நேரத்துக்கு சரியான ஆயுர்வேதிக் ட்ரீட்மெண்ட்க்கு விசிட் டாக்டர் கீதா சதானந்தன் அட் ஆயுர்ட்ரீட் ஆயுர்வேதா, துபாய் சிலிக்கன் ஓஎஸ்எஸ் அண்ட் டிஐபி. இந்திய பாரம்பரியத்தை பிரதிபலிக்கும் நகைகளை அமீரக மக்களுக்கு வழங்கி வரும் அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸோட லேட்டஸ்ட் ஆஃபர்ஸ் கேள்விப்பட்டீங்களா? டைமண்ட் அண்ட் பிரஷர்ஸ் அன்கட் ஜுவல்லரி மேக்கிங் சார்ஜஸ் அண்ட் 40% ஆஃப் ஆன் டைமண்ட் அண்ட் பிரஷர் ஸ்டோன்ஸ் ஜுவல்லரி ரேட், 40% ஆஃப் ஆன் 22 and 18 கேரட் ஜுவல்லரி மேக்கிங் சார்ஜஸ் அண்ட் 30% டிஸ்கவுண்ட் ஆன் சர்டிஃபைட் பிளாட்டினம் ஜுவல்லரி. இன்னும் ஏராளமான ஆஃபர்ஸ் உங்களுக்காக only at அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ், கிராமா சென்டர், துபாய்.

0: Monday to Friday, 7 a.m. to 11 a.m. Mersal Morning with me, Keetna, on 89.4 Tamil FM.
1: Mersal Morning, brought to you by ALD Properties. Verum 999 dirhams pay panni, Trichy oda prime spotல உங்க plot book பண்ணுங்க.
2: Sir, Imper Speedy, queue பெருசா இருக்கு, நான் ரேடியோல பேசணும்.
3: கை கொடுங்க மேடம், 4 வருஷம் முன்னாடி இதே மாதிரி தான் ரேடியோல பேசணும் ரேடியோல பேசணும்னு சொல்லினே இருப்பேன். கடைசியில இங்க வந்து உட்கார்ந்திருக்க.
2: யோ, நான் பாட்டு கேட்க வந்தயா?
0: You are listening to Masala Cafe with RJ Madhu, only on 89.4 Tamil FM.

0: ஓகே, இன்னும் ஒரு வாய்ப்பு தரேன். நீங்கள் டக்கு நின்று பண்ணுங்க, வாட்ஸ்அப் பண்ணுங்க 0502528940. இந்த படத்தில் ஹீரோ ஹீரோயின் ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க, கல்யாணம் பண்ணிப்பாங்க, அதுக்கப்புறம் கடவுள் வந்து வரம் கொடுப்பாரு, வரம் கொடுத்ததுக்கப்புறமா ஹீரோ வேறு வாழ்க்கையை சூஸ் பண்ணுவார், கடைசியில் இந்த வாழ்க்கையை பெட்டர்னு சொல்லிட்டு இந்த வாழ்க்கைக்கு வந்துருவார். என்ன படம் சொன்னீங்கன்னா, நீங்கள் ஜி5 படத்துக்கு, ஜி5 படத்துக்கு இல்லை, இந்த படத்துக்கான பார்க்கும் வாய்ப்பை பெறலாம் ஜி5யோட. எஸ் பாசஸ் உங்களுக்கு நான் கொடுக்க போகிறேன். ஸோ ஜி5ல சப்ஸ்கிரிப்ஷன் இப்போ வந்து மொரட் ஆஃபரில் போயிட்டுருக்கு, மேக் யூஸ் ஆஃப் இட் த மோஸ்ட் அப்படின்னு தான் நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன் உங்களுக்கு பர்சனலாக. நாங்கள் எல்லாருமே ஆஃபீஸில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டுருக்கோம், நீங்கள் வந்து கடகடன் பண்ணி விட்டுருங்க சரியா. ஓகே, அடுத்த ஒரு மணி நேரமும் உங்களுக்கு ஒரு திரைப்படத்துக்கான கான்டெஸ்ட் இருக்குது, அதுவும் என்னங்கறத கொஞ்சம் நேரம் கழிச்சு நான் சொல்றேன். அதுக்கு முன்னாடி தங்கத்தோட
1: விலையை பார்த்தோம். இன்று தங்கத்தின் விலை brought to you by Ain Gold Wallet app la verum 1 dirham mudal gold purchase pannalam, refer and earn first purchase bonus kuda irukku, available in play store and app store.
0: 24 carat 493.25 dirhams, 22 carat 456.75 dirhams, 21 carat 438 dirhams and 18 carat 375.50 dirhams.
1: இன்று தங்கத்தின் விலை gold rate brought to you by Ain Gold Wallet app la verum 1 dirham mudal gold purchase pannalam, refer and earn first purchase bonus kuda irukku, available in play store and app store.
0: நம்ம business பண்றோம்ங்கறத விட அந்த business-அ consistent-ஆ பண்றோமா, ஒரே quality maintain பண்றோமா அப்படிங்கிறதா முக்கியம். அந்த வகையில் வெஜ்மியை நான் கண்டிப்பாக பாராட்டுவேன். ஏன்னா மீனா பசாரில் இருக்கக்கூடிய வெஜ்மியில் நானும் என் ஃப்ரெண்டும் நம்ம ஐபிஎல் புகழ் வெங்கடேஷ் அடிக்கடி போயிட்டு லஞ்சு சாப்பிடுவோம், டின்னர் சாப்பிடுவோம், எல்லாமே சாப்பிடுவோம். செம்ம அஃபோர்டபுளாக இருக்கும் வெஜ்ஜுக்கு, ஒரு முரட்ட ஆப்ஷன் சீரியஸாகவே. வெஜ்மி வந்து இந்த பீப்புள்ஸ் சாய்ஸ் அப்படின்னு ஏன் சொல்கிறாங்கன்னா, ஒரு காரணத்தோட தான் யூஏ முழுக்க 17 பிரான்ச் இருக்கு அவங்களுக்கு. ரீசெண்டாக சீஸ் மதினா மாலியும் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. பிரேக்ஃபாஸ்ட்னு போனீங்கன்னா இட்லி தோசை பூரி பொங்கல் அடிச்சு நோத்தலாம். அதே மாதிரி லஞ்சுன்னு வந்தீங்கன்னா மீல்ஸ், பிரியாணி, சாம்பார் ரைஸ், கட் ரைஸ் புலா ஒன்று இருக்குது. டின்னரில் சப்பாத்தி குருமா, பரோட்டா குருமா, ஊத்தப்பம், சோலை பட்டுரை அடிச்சு நோத்தலாம். ஃபேமிலி ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கும், ஆம்பியன்ஸும் நல்லாயிருக்கும், பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். 5 திரகாம்ஸ்லேருந்து மெனு ஸ்டார்ட் ஆகும். இது சென்ட்ரலைஸ்டு கிச்சன் அப்படின்றதுனால உங்களுக்கு வந்து டேஸ்ட்டும் மாறாது. நூனில் நீங்கள் வந்து டெலிவரியும் போட்டுக்கலாம், போர்ஷன் சைஸும் உங்களுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். வெஜ் ஃபுட் லவர்ஸ்க்கு இது ஒரு பாரடைஸ், கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு இந்த ரெஸ்டாரண்ட் பிடிக்கும், அதை நான் வந்து உறுதியாக என்னால் சொல்ல முடியும். ஓகேவா, பையால இந்த பாட்டு வருது 89.4 தமிழ் எஃப்எம். இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசே
2: மசாலா கேஃபே brought to you by பீமா ஜுவல்லர்ஸ் ஓட ஹோம் அகைன் செலிப்ரேஷன்ல கோல்ட் செயின் அண்ட் பேங்கிள்ஸ்க்கு வெறும் 1.99% மேக்கிங் சார்ஜஸ் அண்ட் டைமண்ட் ஜுவல்லரியில 1899 dirhams off.

0: சார் ஒரு நிமிஷம் சார், எனக்கு ஷோ பண்ண வராது. ஏன்னா எனக்கு ஷோ பண்ண வந்தது. நல்லா ஷோ பண்ண வர ஒருத்தனை.
1: சார் ஒரு நிமிஷம் நீங்க ஒழுங்கா ஷோ பண்ணுங்க சார்.
2: நீங்க கேட்டுட்டு இருக்கிறது மசாலா கஃபே வித் RJ மது, only on 89.4 தமிழ் FM.

0: 99.4 தமிழ் FM, நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: 89.4 தமிழ் FM இன் செய்தி சுருக்கம். Brought to you by Divya Auto Spare Parts, authorized dealers of Toyota, Lexus, Nissan, Mitsubishi and Isuzu.
2: வணக்கம், செய்தி சுருக்கம். தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
1: தமிழக செய்திகள்.
2: கவியரசு கண்ணதாசனின் 100வது பிறந்த நாளை முன்னிட்டு

0: உள்ள சிறுகூடல்பட்டியில் கவியரசு கண்ணதாசன் பிறந்தார். அன்னாரின் பிறந்த நாளை முன்னிட்டு ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் மாதம் 24ஆம் தேதி தமிழ்நாடு அரசின் சார்பில் சென்னையிலும் சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் அமைந்துள்ள மணிமண்டபத்திலும் அன்னாரது பிறந்த நாள் விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகின்றது. பொது சிவில் சட்டத்தை கொண்டுவர மகாராஷ்டிரா மாநில அரசு திட்டமிட்டுள்ளது. இந்தியாவில் பொது சிவில் சட்டம் தற்போது கோவா, உத்தராகண்ட், குஜராத், அசாம் ஆகிய பாஜக ஆளும் மாநிலங்களில் அதிகாரப்பூர்வமாக நடைமுறையில் உள்ளது அல்லது சட்டமாக இயற்றப்பட்டுள்ளது. இதில் சில மாநிலங்கள் ஏற்கனவே சட்டத்தை அமல்படுத்திவிட்ட நிலையில் மற்றையவை அதற்கான இறுதிக்கட்ட பணிகளை மேற்கொண்டு வருகின்றன. இந்நிலையில் மகாராஷ்டிராவிலும் பொது சிவில் சட்டத்தை கொண்டுவர அம்மாநில அரசு திட்டமிட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. மகாராஷ்டிராவில் பொது சிவில் சட்டத்தை கொண்டு வருவதில் 100% உறுதியாக உள்ளோம் என்று மகாராஷ்டிரா மாநில உள்துறை இணை அமைச்சர் யோகேஷ் கதம் சட்டப்பேரவையில் தெரிவித்தார்.
1: இலங்கை செய்திகள்.
0: இலங்கையில் கிராம உத்தியோகத்தர்கள் இன்று முதல் அனைத்து வகையான களப்பணிகளில் இருந்தும் விலகுவதற்கு தீர்மானித்துள்ளதாக கிராம உத்தியோகத்தர் தொழிற்சங்க கூட்டமைப்பு தெரிவித்துள்ளது. இன்று நடைபெற்ற ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த அக்கூட்டமைப்பின் தலைவர் நந்தன ரணசிங்க, தங்களது கோரிக்கைகளுக்கு உரிய தீர்வு கிடைக்காவிடின் எதிர்வரும் 30ஆம் தேதி சுகயீன விடுமுறையை பதிவு செய்து தொழிற்சங்க நடவடிக்கைகளில் ஈடுபட உள்ளதாக குறிப்பிட்டார். பல வருடங்களாக கிராம உத்தியோகத்தர்கள் கோரி வரும் பயணச் செலவுகளுக்கான போதிய எரிபொருள் கொடுப்பனவை வழங்குவது உள்ளிட்ட சில முக்கிய கோரிக்கைகளை முன்வைத்தே இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அவர் மேலும் தெரிவித்தார். மத்திய கிழக்கு மற்றும் அரேபிய வளைகுடா பிராந்தியத்தின் வான்வெளிக்கான மோதல் வலயம் எச்சரிக்கையின் செல்லுபடியாகும் காலத்தை 2026 ஜூலை 1ஆம் தேதி வரை ஐரோப்பிய ஒன்றியத்தின் வான் போக்குவரத்து பாதுகாப்பு அமைப்பு நீட்டித்துள்ளது. பிராந்தியத்தின் பாதுகாப்பு நிலைமையில் சமீபத்தில் முன்னேற்றங்கள் ஏற்பட்டுள்ள போதிலும் பரிந்துரைகளில் எந்த மாற்றமும் இல்லை என்று EASA தனது இணையதளத்தில் குறிப்பிட்டுள்ளது. இந்த எச்சரிக்கை பஹ்ரைன், ஈரான், ஈராக், இஸ்ரேல், ஜோர்தான், குவைத், லெபனான், ஓமன், கத்தார், ஐக்கிய அரபு அமீரகம் மற்றும் சவுதி அரேபியா ஆகிய நாடுகளின் வான்வெளிகளை பாதிக்கின்றது.
1: உலகச் செய்திகள்.
0: பாகிஸ்தான் உள்துறை அமைச்சர் மொஹ்சின் நக்வி தனது ஈரானிய இணை அமைச்சர் எஸ்காந்தர் மொமேனியை சந்தித்துள்ளார். பாகிஸ்தான் ஈரான் உறவுகள் மற்றும் சமீபத்தில் ஏற்பட்ட அமைதி ஒப்பந்தத்துக்கு பிறகான பிராந்திய நிலைமை குறித்த இருவரும் விரிவான கலந்துரையாடலை முன்னெடுத்தனர். ஈரான் அதிபரும் அவரது பிரதிநிதிகள் குழுவும் பாகிஸ்தானுக்கு வருகை தந்தபோது வழங்கப்பட்ட அன்பான வரவேற்புக்கு எஸ்காந்தர் நன்றி தெரிவித்தார்.
2: Brought to you by Zoho.com. Zoho AI பயன்படுத்தினா அனைத்து தரவுகளும் நாட்டிலேயே தங்கும். Visit Zoho.com or call 800-ZOHO.
0: AD Ports Group எனப்படும் அபுதாபி துறைமுகங்கள் குழுமம் குளோபல் ஃபீடர் ஷிப்பிங் நிறுவனத்தில் கூடுதலாக 30% பங்குகளை 1.1 பில்லியன் திரம்ஸுக்கு வாங்கியுள்ளது. இதன் மூலம் துபாயை மையமாக கொண்ட இந்த கண்டெய்னர் ஃபீடர் கப்பல் நிறுவனத்தின் மொத்த உரிமை 81% உயர்ந்துள்ளது. இது அதன் முக்கிய கடற்சார் சொத்துக்களில் ஒன்றின் மீதான கட்டுப்பாட்டை மேலும் வலுப்படுத்தும் நடவடிக்கையாகும். எமது அடுத்த செய்தி சுருக்கத்தை 2 மணிக்கு நீங்கள் கேட்கலாம். வணக்கம்.
1: செய்தி சுருக்கம் was brought to you by Danya Group of Companies since 1982.
3: कैसे बोलेगा तुमने रोलेक्स रोलेक्स
4: सर जस्ट सर
5: இதோட பெஸ்ட் என்டர்டெயின்மென்ட்டா ஒரு எஃப்எம் காட்ற விடுக்கு லைஃப் டைம் செட்டில்மென்ட்டா.

0: 89.4 தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ நம்ம மியூசிக்.
1: என்னங்க எப்ப வரீங்க?
2: இன்னும் ரெண்டே நாள் தாம்மா.
1: குழந்தைங்க செம்ம எக்ஸைட்டடா இருக்காங்க. பெரிய கிஃப்ட் லிஸ்டே இருக்கு. உங்க பட்ஜெட் மேல ஒரு கண் இருக்கட்டும்.
2: கவலையே இல்ல, நான் தான் பீமா போக போறேன்ல. பீமாவோட ஹோம் அகைன் செலிப்ரேஷன் வந்தாச்சு. தங்க விலை இந்தியாவை விட கம்மி. ஒரு பவுன் அப்ராக்சிமேட்டா 12,000 ரூபாய் வரைக்கும் கம்மி. மேக்கிங் சார்ஜஸ் செயின்ஸ் அண்ட் பேங்கிள்ஸ்க்கு வெறும் 1.99% தான். மாடர்ன் லேசர் கட் பேங்கிள்ஸ்க்கு 4.99% அண்ட் சிங்கப்பூர் குவைத்தி அதர் டிசைன்ஸ்க்கும் 6.99% தான். கூடவே டைமண்ட் ஜுவல்லரியில 1,899 திரஹம்ஸ் ஆஃபர் பர் கேரட். இதுக்கு மேல என்ன வேணும்?
1: சூப்பரா இருக்கு. எல்லாருக்கும் ரொம்ப அழகான gift தான்
2: இது. உனக்கும் கூட.
3: உங்க vacation shopping க்கு Bima Jewellers. Bima, where with pride.
4: UAE நாட்டில் Zoho தனது நீண்ட கால சேவையை இப்போது மேலும் வலுப்படுத்தி இருக்கிறது. துபாயிலும் அபுதாபியிலும் அமைக்கப்பட்டுள்ள புதிய டேட்டா சென்டர்ஸ் மூலம் Zoho தனது சேவைகளை இங்கிருந்தே வழங்குகிறது. உங்கள் வணிக தகவல்கள் பாதுகாப்பாக உள்நாட்டிலேயே தங்கும்.
5: DESC விதிமுறைகளுக்கு உட்பட்டு அரசு மற்றும் அரசு சார் நிறுவனங்கள் உட்பட அமீரகம் முழுவதும் உள்ள அனைத்து அமைப்புகளுக்கும் உறுதுணையாக இருக்கும். தரவுகள் உள்நாட்டிலிருந்தே பகிரப்படுவதால் சேவைகளின் வேகம் அதிகரிப்பதோடு முக்கிய பணி அமைப்புகள் செயல்திறனும் பன்மடங்கு மேம்படும். அமீரகத்தின் டிஜிட்டல் எதிர்கால திட்டங்களுக்கு ஒத்திசைவாய் ஜோஹோ தொடர்ந்து முதலீடு செய்து வருவதை அறிவிப்பதில் மகிழ்ச்சி. மேலும் விவரங்களுக்கு 800 ஜோஹோவை அழைக்கவும் அல்லது ஜோஹோ.com க்கு வருக.

0: வெள்ளி வரை காலை 6 மணி முதல் 7 மணி வரை உங்கள் விஷ்வாவுடன்.
1: தமிழ ஃபோம்ல ஆர்ஜே, இது இவ்வளவு பெரிய பேசும் போர்லாம் மாறும் தெரிஞ்சிருந்தா நான் ஊர்ல இருந்திருப்பேன். ஏன் நாங்களாம் மசாலா கஃபே ஷோ பண்ண கூடாதா?
2: தாராளமா பேசுங்க சார், ஆனா வாய் கொஞ்சம் நேரம் வச்சு பேசுங்க சார்.
3: நீங்க கேட்டுட்டு இருக்கிறது மசாலா கஃபே வித் ஆர்ஜே மது, only on 89.4 தமிழ் எஃப்எம்.

0: ஓகே, ட்ரெய்லரே பயங்கரமா இருக்கு, இந்த படம் எப்படி இருக்குங்கிறத பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஆதிரன் நடிச்சிருக்காரு, கேஜேஆர் நடிச்சிருக்காரு, அங்கீகாரம் இந்த படத்துடைய பெயர், இந்த படத்துடைய டைரக்டர் தென்பதியன். ஸோ ஜிப்ரான் மியூசிக் போட்டிருக்காரு, மன்சூர் அலிகான்லாம் வந்து நடிச்சிருக்காங்க. ஸோ இந்த படத்துக்கான கப்பல் பாசஸ் நீங்கள் எப்போ வின் பண்ண போறீங்க சரியா? அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் 050-252-8940 நான் கேட்குற கேள்விக்கான பதில நீங்கள் அனுப்பணும், உங்கள் பேர் எமிரேட் நேமோட சேர்த்து நீங்கள் அனுப்பணும் சரியா? இந்த அங்கீகாரம் திரைப்படத்தை இசையமைச்ச ஜிப்ரான், இதுக்கு முன்னாடி இசையமைத்த திரைப்படங்கள் பெயரில் ஏதாவது ஒரு பெயர் நீங்கள் சொன்னாலே போதும், அத்தனை உள்ளோம். ஓகேவா? தென் இப்போ இந்த படத்துக்கான கபல் பாஸ் ஜெயிக்கணும்னா நீங்க செய்ய வேண்டியதுல 050-252-8940 மறந்துடாதீங்க.
1: UAE update brought to you by ABC Cargo and Courier, number 1 in GCC.
0: ஓகே, ஸோ இந்த ஃப்ளெக்ஸி ரெண்ட், மந்த்லி ரெண்ட் பேமெண்ட்ஸ், இதெல்லாம் வந்து நீங்க பார்த்துருப்பீங்க. அதை பத்தி நான் ஒரு சின்ன பிரீஃப் உங்களுக்கு கொடுத்துறேன். அதுக்கு முன்னாடி எத்தியா ட்ரெயிலை பற்றி பார்த்துருவோம். இந்த ஃப்ளெக்ஸி ரெண்ட்டை பார்க்கறதுக்கு முன்னாடி எத்தியா ட்ரெயிலை பற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறமா இந்த ஃப்ளெக்ஸி ரெண்ட்டுக்கு நம்ம வருவோம். எத்தியா ட்ரெயிலை பொறுத்த வரைக்கும் 50% ஆஃபில் நீங்கள் வந்து அபுதாபி டு ஃபுஜேரா, ஃபுஜேரா டு அபுதாபிக்கு இனிஷியல் ஆஃபராக நீங்கள் டிக்கெட்ஸ் புக் பண்ணிக்கலாம். 55 dirhams எக்கானமி கிளாஸும், பிஸ்னஸ் கிளாஸ் வந்து 120 dirhams இப்போதைக்கு உங்களுக்கு கிடச்சிக்கிட்டு இருக்கு. ஸோ சில்ட்ரன் ஏஜ் 2-17 அண்ட் சீனியர்ஸ்க்கு வந்து 60% டிஸ்கவுண்டட் ஃபேர்ஸ் இருக்கும் அப்படின்னு எத்தியா ட்ரெயில் தரப்புலேருந்து அறிவிச்சிருக்காங்க. ஸோ எத்தியா ட்ரெயிலில் ஃபர்ஸ்ட் டே செகண்ட் டேலாம் போனாலும் ஆசைப்பட்டிங்கன்னா இப்போ டக்கு டக்குனு உங்கள் டிக்கெட்ஸ் புக் பண்ணுங்க. ஏன்னா டிக்கெட்ஸ் வந்து பயங்கர ஃபாஸ்ட்டாக சோல்ட் அவுட் ஆகிட்டு இருக்கு, சேல் ஆகிட்டு இருக்கு, ஐம் சாரி. ஸோ ஆல்மோஸ்ட் எல்லா டிக்கெட்ஸுமே இப்போவே சோல்ட் அவுட் ஆனதுனால நீங்கள் வந்து எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் புக் பண்ணுங்கள். எக்ஸ்ட்ரா ஃபேர்ஸ்லாம் நீங்கள் கொடுத்தீங்கன்னா ஃப்ளெக்ஸி போட்டுக்கலாம், சீட் செலெக்ஷன்லாம் பண்ணிக்கலாம், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது, அதையும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க சரியா? சரி, இப்போ இந்த ஃப்ளெக்ஸி ரெண்ட்டுக்கு வருவோம். இது வந்து ரெண்ட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சேஞ்சஸ் இருக்குமா அப்படின்னு கேட்டால், ரெண்ட் வந்து மந்த்லி பேசிஸில் சேமாக தான் இருக்கும். பட் எந்த பீரியடில் நீங்கள் அதை பே பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், குவார்ட்டருக்கு பே பண்ணுறீங்களா, இல்லை 3 செக் 4 செக்அப்லாம் சொல்லுவாங்கள்ல, அது பேஸ் பண்ண ஒரு விஷயத்தை தான் அவங்க வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. டைரக்டர் ஆஃப் ரெண்டல் அஃபேர்ஸ் டிபார்ட்மெண்ட் வந்து கிளாரிஃபை பண்ணியிருக்காங்க இந்த விஷயத்தை.
1: UAE update brought to you by ABC Cargo and Courier. உலகம் முழுவதும் உங்கள் பொருட்களை அனுப்புங்க ABC Cargo வின் back to home express services மூலமாக. ABC Cargo and Courier, number 1 in GCC. Call or WhatsApp 800-916 or visit abccargo.ae. TNC apply. Masala Cafe brought to you by Bima Jewelers oda home again celebration la gold chain and bangles ku verum 1.99% making charges and diamond jewelry la 1899 dirhams off.
2: Ekne kana 91 pode.
3: Enadhu?

திண்டுக்கல் சீரக சம்பா பிரியாணி அண்ட் சென்னை பாய் வீட்டு கல்யாண பிரியாணியை இப்பவே ருசித்து ரசிக்க விசிட் பாஷாபாய்.

0: FDR was brought to you by Basha Bhai Biryani, Vasil Hub Block 4, Karama.
1: தொடர் பயணங்களால உடம்புக்கு தேவையான போதிய ஓய்வு இல்லாம சோர்வா இருக்கிற உங்களுக்கு ஆயுர்வேத ட்ரீட் தான் ஆயுர்ட்ரீட் ஆயுர்வேதா.
2: ஆயுர்ட்ரீட் ஆயுர்வேதா கிளினிக், துபாய் சிலிக்கன் ஓயசிஸ் மற்றும் DIP.
3: இந்த வெகேஷனுக்கு அன்புடன் உங்களை காத்திருக்கும் அன்புக்குரியவர்களுக்கு ஒரு கோல்டன் சர்பிரைஸ் கொடுத்தா எப்படி இருக்கும்? மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் இன் கோல்டன் சம்மர் ஆஃபருடன் டைமண்ட் அண்ட் பிரெஷியஸ் ஜெம் ஜுவல்லரி வாங்கும் போது ஃப்ரீ கேஷ் வவுச்சர்ஸ் பெறுங்க. உங்க பழைய தங்க நகைகள் எங்க வாங்கியிருந்தாலும் அதை எந்த கழிவும் இல்லாமல் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். செய்கூலி 1.99% இருந்து ஸ்டார்ட் ஆகுது. இந்தியாவில் இம்போர்ட் டியூட்டி ரிவிஷன் மூலமா நீங்க இப்போ UAE-ல தங்கம் வாங்கும் போது கோல்ட் ரேட் 15% வரை
4: ஒரு தரமான ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? என் கூட எப்பவுமே சிங்கிளே இருக்கணும். நான் பிரெயின் ராட்டா பேசினா கூட கை தட்டி சிரிக்கணும். மொத்தத்துல கோஹோஸ்ட் கோஹோஸ்டா இருக்கணும்.
5: எனக்கும் தான் ஒருத்தி இருக்காங்க.
4: பாய். அவ்வளவுதான், அவளே சொல்லிட்டா. எவ்ரிடே ஈவினிங் ஈவினிங் கரக் வித் மீ ஆர்ஜே பிராவோ. மரியாதையா டியூன் பண்ணி சவுண்ட் வச்சு கேளு.
6: The Evening Correct, presented by VNCT Global, largest villa developers in South India. For more details, contact 054-767-3111. Brought to you by Annathangam Golden Diamonds, Karama Center, Dubai. 40% off on diamond and precious jewelry. 40% discount on 22-carat and 18-carat gold jewelry making charges madri. Pala offers. Matrum Z5. Indha varshathoda biggest movie ana Patriot matrum pala blockbuster movies. Verum 99.99 dirhams per year la enjoy pannunga.

0: ஆர்ஜே மது பேசிட்டு இருக்கேன். 89.4 தமிழ் எஃப்எம்ல டிராபிக் எங்க இருக்குன்னு சொல்றதுக்கு முன்னாடி நீங்க வந்து அங்கீகாரம் படத்துக்கான கபில் பாசஸ் வின் பண்ணலாம். இந்த படத்துக்கு இசையமைப்பாளர் ஜிப்ரான் அவர் தான் வந்து மியூசிக் போட்டிருக்காரு. ஸோ இந்த படத்தோட ட்ரெய்லர் பார்க்கும்போது ஒரு ஸ்போர்ட்ஸ் டிராமான்னு தெரியுது. பயங்கர எக்ஸ்பெக்டேஷனோட நானும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ தென்பதியான் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்கிறாரு. ஸோ நிறைய புது நடிகர்கள்லாம் வந்து நடிச்சிருக்கிறாங்க. ஸோ கொட்டப்பாடி ஜே ராஜேஷ் அவர் வந்து ஆக்டிங் டெபு பண்ணுறாரு. ஸோ இந்த படத்துடைய இசையமைப்பாளர் ஜிப்ரான் அவர்கள் இதுக்கு முன்னாடி பல படங்களுக்கு மியூசிக் போட்டிருக்காரு. அதில் ஏதாவது ஒரு படத்தை நீங்கள் சொல்லுங்கள் சரியா, ஏதாவது ஒரு படம் பேரை 0502528940 வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா நீங்கள் அங்கீகாரம் படத்துக்கான கபல் பாசஸ் வின் பண்ணலாம். இந்த படத்தை அமீரகத்தில் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறவங்க ஹோம் ஸ்க்ரீன் என்டர்டெயின்மெண்ட் அசோசியேட் பார்ட்னர் simplyshow.tv. இந்த படம் 26th June ரிலீஸ் ஆகுது அமீரகம் முழுவதும். சரியா, பார்த்து என்ஜாய் செய்யுமாறு
1: கேட்டுக்கொள்கிறேன்.
2: Chill, chill, chillax song of the hour.

0: சார், என் பேர் ஸ்வீட்டி. கியூ பெருசா இருக்கு, நான் ரேடியோல பேசணும்.
1: கை கொடுங்க மேடம். 4 வருஷம் முன்னாடி இதே மாதிரிதான் ரேடியோல பேசணும், ரேடியோல பேசணும்னு சொல்லினே இருப்பேன். கடைசியில இங்க வந்து உட்கார்ந்துருக்க.
0: யோ, நான் பாட்டு கேட்க வந்தயா? You are listening to Masala Cafe with RJ Madhu, only on 89.4 Tamil FM. இந்திய பாரம்பரியத்தை பிரதிபலிக்கும் நகைகளை அமீரக மக்களுக்கு வழங்கி வரும் அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ் ஓட லேட்டஸ்ட் ஆஃபர்ஸ் கேள்விப்பட்டீங்களா? டைமண்ட் அண்ட் பிரஷர்ஸ் அண்ட் ஜுவல்லரி மேக்கிங் சார்ஜஸ் அண்ட் 40% ஆஃப் ஆன் டைமண்ட் அண்ட் பிரஷர் ஸ்டோன்ஸ் ஜுவல்லரி ரேட், 40% ஆஃப் ஆன் 22 அண்ட் 18 கேரட் ஜுவல்லரி மேக்கிங் சார்ஜஸ் அண்ட் 30% டிஸ்கவுண்ட் ஆன் சர்டிஃபைட் பிளாட்டினம் ஜுவல்லரின்னு இன்னும் ஏராளமான ஆஃபர்ஸ் உங்களுக்காக, ஒன்லி அட் அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ், கிராமா சென்டர், துபாய்.
2: இந்த சாம்ராஜ்யத்தின் மிக முக்கியமான சுயம்வரத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம் அனைவரின் அரசியான மனதை வெல்ல போட்டியிடும் போட்டியாளர்கள்.
1: ஹாய், நான் காஃபி.
0: ஹலோ, நான் தான் டிராவல்.
3: வணக்கம், நான் நினைவுகள்.
0: ஹாய், நான் தான் இயற்கை.
1: இதுல மனசோட மனச வெல்ல போவது யாரு?
0: எங்கப்பா மனசு காணோம்?
1: அங்கே பாருங்கள், போட்டிக்கு ராஜாவின் பாடல்கள் வருகின்றன.
0: ராஜா பாட்டு போகுது, மனசும் பின்னாடியே போகுதே.
4: ராஜா பாட்டு போட்டிக்கு வந்தால் மனதை வெல்லத்தானே செய்யும்.
3: வார நாட்களில் மதியம் 3 மணி முதல் 4 மணி வரை மனசார கேளுங்க ராக் வித் ராஜா, only on 89.4 தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
5: ஒரு கதை சொல்லட்டுமா சார்?
6: சொல்லு.
5: நீ பாட்டு போடுறவன், நான் பாட்டு கேட்கிறவன், என்னைக்குமே ரெண்டு பேரும் ஒன்னா இருந்தா தான் சார் சூப்பர்.

0: மஹமத் ஃபயாஸ் அண்ட் சக்தி, நீங்க மூணு பேர் தான் வந்து அங்கீகாரம் படத்துக்கான கபில் பாஸ் வின் பண்ணிருக்கீங்க. வாழ்த்துக்கள். கிளாப் சவுண்ட் இல்ல, நானே கையாலே தட்டிடுறேன். வாழ்த்துக்கள் உங்க மூணு பேருக்கும். உங்கள் மூணு பேரை எங்கள் தமிழ் எஃப்எம் டீம் விரைவில் தொடர்பு கொள்வார்கள். தொடர்பு கொண்டு உங்கள் டீடைல்ஸை வாங்கி கொண்டே உங்களுக்கு கபில் பாஸை கொடுத்து விடுவார்கள். இப்போ நான் உங்களுக்கு பாட்டு கொடுக்க போறேன். நீங்க கால் பண்ண வேண்டிய நம்பர் 800-8940-889-40 கால் பண்ணுங்க. அமெரிக்கா வெளியே கூப்பிட்டீங்கன்னா +971-435-9555 இந்த நம்பர் கால் பண்ணுங்க. கால் பண்ணி உங்களுக்கு என்ன பாட்டு வேணும்னு கேளுங்க. அந்த பாட்டை கண்டிப்பா ப்ளே பண்றேன். இன்ஸ்டாகிராம்ல ஆர்ஜி மதுன் இருக்கேன், MADHU, அங்க வந்து நீங்க மெசேஜும் பண்ணலாம். வணக்கம், யாரங்க இருந்து பேசுறீங்க?
1: வணக்கம், ஷார்ஜால இருந்து பாஷா.
0: ஷார்ஜா பாஷா, என்ன பாட்டு வேணும்?
2: என்ன பாட்டு வேணும் மிஸ்டர் ஹசன்? எஸ்பிபி பாட்டு.
0: ஓகே,
2: அவ்வளோ ஒரு நவரசம்.
0: ஓகே, நான் போகிறேன். தேங்க்யூ சார் ஒரு மணால் கழிச்சு ஒரு MGR அவர்கள் பாட்டு கேட்டிருக்கீங்க. நான் கண்டிப்பாக இந்த பாட்டை வந்து போட்டு வரேன். சரியா? ஸோ இன்னும் ஒரு பாட்டு கூட கொடுக்கலாம்னு நினைக்கிறேன், இன்னும் டைம் இருக்கு. வணக்கம், வேற எங்கே
3: பேசுறீங்க? மது, வணக்கம். எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
3: நல்லா இருக்கேன், வாழ்த்துக்கள். நான் குமார் ஃப்ரம் ரசல் கைமா.
0: சொல்லுங்க மிஸ்டர் குமார், உங்களுக்கு என்ன பாட்டு வேணும்?
3: எனக்கு இந்த அள்ளி தந்த வானம் அன்னை அல்லவா, இது மலேசியா வாசவனோட பாட்டு.
0: ஓகே,
3: பட் எனக்கு படம் சரியா தெரியல, கொஞ்சம் பழைய படம் தான். ஆனா நல்லா இருக்கும் வரிகள் எல்லாம்.
0: ஓகே ஓகே ஓகே.
3: அள்ளி தந்த வானம் அன்னை அல்லையா, சொல்லி தந்த பூமி தந்தை அல்லவா,
0: அப்படின்னு நண்டு படமா?
3: நண்டு, நண்டு, கரெக்ட்.
0: ஓகே சார்,
3: அப்ப நல்ல பாட்டு அது.
4: வாழ்த்துக்கள்.
5: மனசு தொட்டு மிட்டு.

0: Request a song. Call or WhatsApp 050-252-8940.
1: Manasa thottu mittu.

மசாலா கேஃபே brought to you by பீமா ஜுவல்லர்ஸ் ஓட ஹோம் அகைன் செலிப்ரேஷன்ல கோல்ட் செயின் அண்ட் பேங்கிள்ஸ்க்கு வெறும் 1.99% மேக்கிங் சார்ஜஸ் அண்ட் டைமண்ட் ஜுவல்லரியில 1899 dirhams off.

0: 99.4 தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ நம்ம மியூசிக்.
1: 89.4 தமிழ் எஃப்எம் செய்தி சுருக்கம் brought to you by திவ்யா ஆட்டோ ஸ்பேர் பார்ட்ஸ் டிரேடிங் ஜெனூன் பார்ட் சென்டர் ஃபார் ஜாப்பனீஸ் கார்ஸ்.
2: வணக்கம், செய்தி சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
1: அமீரக செய்திகள்.
2: எதிஹாத் ரயில் நிறுவனத்தின் அபுதாபி ஃபுஜைரா பயணிகள் ரயில் சேவைக்கான டிக்கெட்டுகள் விற்பனை தொடங்கிய 24 மணி நேரத்துக்குள் முதல் 2 நாட்களுக்கான டிக்கெட்டுகள் முழுமையாக விற்று தீர்ந்துள்ளன. நீண்ட காலமாக எதிர்பார்க்கப்பட்ட எதிஹாத் ரயில் பயணிகள் ரயில் வலையமைப்பின் அறிமுக கட்டம் ஜூன் 30 தேதி தொடங்க உள்ளது. இந்த சேவையின் கீழ் புதிதாக திறக்கப்பட்ட அபுதாபி மற்றும் ஃபுஜைரா ரயில் நிலையங்களுக்கிடையில் ரயில்கள்

0: அவர் இன்று நடைபெறுகின்றதா அல்லது நாளை மறுநாளா, ஒரு வாரத்திலா அல்லது 10 நாட்களிலா இந்த அணு சோதனை நடைபெறும் என்பது முக்கியமானதுதான். ஆனால் அதைவிட ஆனால் அத்தியாவசியமானது அல்ல என்று அவர் கூறினார். எவ்வாறாயினும் இந்த ஆய்வுகள் நிச்சயமாக நடைபெறும் என்று அவர் குறிப்பிட்டார்.
1: தமிழக செய்திகள்.
0: நாங்கள் ஆட்சியில் இருந்தபோது ஒரே ஒரு வழக்கு போட்டிருந்தால் விஜய் அரசியலை விட்டே ஓடியிருப்பார் என்று திமுக அமைப்பு செயலாளர் ஆர் எஸ் பாரதி விமர்சித்துள்ளார். தவறாத பிரச்சாரங்களை பிஞ்சு உள்ளங்களில் ஏற்படுத்தி அதன் மூலம் ஆட்சிக்கு வந்த விஜய் இன்று ஆட்டம் போடுகின்றார் என்று அவர் கூறியுள்ளார். திமுக மிசாவையே பார்த்த கட்சி, பல்வேறு அடக்குமுறைகளை கண்டுள்ளோம். இதுபோன்ற பூச்சாண்டிகளை விஜய் காட்ட முடியாது. திமுகவின் வரலாறை கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். நேற்று சட்டப்பேரவையில் ஆடியதைப் போல இன்று ஆட முடியாது. மக்கள் கொதித்து போயுள்ளனர் என்று திமுக அமைப்புச் செயலாளர் ஆர் எஸ் பாரதி தெரிவித்தார்.
1: இந்திய செய்திகள்.
0: பிரதமர் நரேந்திரமோடியின் பொருளாதார நடவடிக்கை அமெரிக்காவை சமாதானப்படுத்துவதாகவும் சீனாவிடம் சரணடைவதாகவும் உள்ளது என்று மத்திய அரசை காங்கிரஸ் மூத்த தலைவர் ஜெயராம் ரமேஷ் விமர்சித்துள்ளார். இது தொடர்பில் அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவில், அமெரிக்காவுடனான இந்தியாவின் சரக்கு வர்த்தக உபரி கடந்த 2024-25 நிதியாண்டில் 40.1 பில்லியன் டாலராக இருந்தது. அது 2025-26 நிதியாண்டில் 34.4 பில்லியன் டாலராக குறைந்துள்ளது. இதேபோல் சீனாவுடனான இந்தியாவின் சரக்கு வர்த்தக பற்றாக்குறை கடந்த 2024-25 நிதியாண்டில் 99.2 பில்லியன் டாலராக இருந்ததுடன் 25-26 நிதியாண்டில் 111.2 பில்லியன் டாலராக அதிகரித்துள்ளதாக அவர் கூறியுள்ளார்.
1: இலங்கை செய்திகள்.
0: 2026 ஆண்டின் முதல் 5 மாதங்களுக்குள் இலங்கையின் ஏற்றுமதி துறை கணிசமான வளர்ச்சியை பதிவு செய்துள்ளதுடன் ஒட்டுமொத்த ஏற்றுமதி வருமானம் 7.3 பில்லியன் அமெரிக்க டாலர் எல்லையை தாண்டியுள்ளது. இலங்கை சுங்க திணைக்களம் வெளியிட்டுள்ள தற்காலிக தரவுகள் மற்றும் ரத்தினக்கல் ஆபரணங்கள் மற்றும் எரிபொருள் தயாரிப்புகளுக்கான மதிப்பிடப்பட்ட புள்ளி விவரங்களின்படி 2026 ஜனவரி முதல் மே வரையான காலப்பகுதியில் பொருட்கள் மற்றும் சேவைகள் ஏற்றுமதி வருமானம் 7,933.39 மில்லியன் அமெரிக்க டாலர் என்று மதிப்பிடப்பட்டுள்ளது.
1: விளையாட்டுச் செய்திகள்.
0: ஃபிஃபா கால்பந்து உலகக்கோப்பை தொடரில் பனாமாவுக்கு எதிரான போட்டியில் குரோஷியா 1-0 என்ற கோல் கணக்கில் வெற்றியீட்டியது. குழு கேயில் கொங்கோ ஜனநாயக குடியரசுக்கு எதிரான போட்டியில் கொலம்பியா 1-0 என்ற கோல் கணக்கில் வெற்றியை தம்வசப்படுத்தியது. பி குழுவில் இன்று பாஸ்னியா மற்றும் கத்தார் அணிகளும் சுவிட்சர்லாந்து மற்றும் கனடா அணிகளும் மோதவுள்ளன. குழு சியில் மொரோக்கோ, ஹெய்டி அணிகளும் ஸ்காட்லாந்து மற்றும் பிரேசில் அணிகளும் இன்று பல பரீட்சை நடத்த உள்ளன. எமது அடுத்த செய்திச் சுருக்கத்தை 3 மணிக்கு நீங்கள் கேட்கலாம். வணக்கம்.
1: செய்தி சுருக்கம் was brought to you by Divya Auto Spare Parts Trading, Sharjah, Dubai, Abu Dhabi and Ally, since 1982. 89.4
2: இது 89.4 தமிழ் FM.
3: Star of the month. Singer

0: அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப சூப்பரா இருக்கேன். சாப்பிட்டீங்களா? எப்படி நாள் போயிட்டு இருக்கு? நல்லா போயிட்டு இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. ரொம்ப வெயில் கொளுத்திட்டு இருக்கு இல்லையா? எனவே நேரடியான சூரிய ஒளியில போயிடாதீங்க, தலைவலி வந்து உங்களை இருக்க விடாது. அப்படி அதிகமா தலைவலி வந்தா என்ன பண்றது வெயில போய் அப்படின்னா, நல்லா தண்ணி குடிச்சு பாருங்க. அதை விட வேற ரெண்டு ரெமெடி இருக்கா அப்படின்னு எனக்கு தெரியல. அதே மாதிரி குடை மட்டும் பிடிச்சிட்டு போனா பத்தாது இந்த வெயில்ல. அதுக்கு மேல அப்படியே முகத்தை அப்படியே தலையோட சேர்த்து சுத்தி ஒரு நல்ல ஒரு காட்டன் மெட்டீரியல்ல வந்து, ஏதாவது ஒரு துணியில வந்து அப்படி சுத்தி போனா மட்டும்தான் இந்த வெயில இருந்து பாதுகாக்க முடியும், பாதுகாத்துக் கொள்ள முடியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நான் அப்படிதான் வெயில்ல போய் வாரேன். ஒரு அஞ்சு நிமிஷம் நடந்தாலுமே கூட அந்த வெயிலுடைய தாக்கம் வந்து அப்படி இருக்கு, உக்கிரமா இருக்கு வெயில் அப்படின்னு சொல்லலாம். எனவே வெயில அதிகமா நேரடி சூரிய ஒளியில போறதை வந்து தவிர்த்துக்கோங்க. நல்லா தண்ணி குடிங்க. தண்ணி குடிக்கிறது வந்து இந்த வெயில்ல போறதுக்காக மட்டும் இல்லை, இந்த நேரத்தில் வந்து டீஹைட்ரேஷன் வந்து ரொம்ப அதிகமா ஆகுது. எனவே பல விதமான பாதிப்புகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. எனவே அதெல்லாம் அதுல இருந்து எல்லாம் எப்படி நாம தவிர்க்கிறது, எப்படி பாதுகாத்துக் கொள்றது அப்படின்னா, கண்டிப்பா நல்லா தண்ணி குடிங்க. அது வந்து ஒரு சிறந்த ஒரு மருந்தா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ழகரம் நிகழ்ச்சி கேட்க ஆரம்பிச்சிருக்கீங்க, நான் கிருஷ்ணி வந்திருக்கேன். இன்னைக்கு ரொம்ப ரொம்ப ரொம்ப ஒரு சிறப்பான நாள். இந்த மாசமே வந்து ஒரு சிறப்பான மாசம்தான். எத்தனை ஜாம்பவான்கள் இந்த மாசத்துல பிறந்திருக்காங்க. இன்னைக்கு நட்சத்திர கால்பந்து வீரர் லயனல் மெஸ்ஸி பிறந்த நாளில் கொண்டாடுறாரு. அது மட்டும் இல்லாமல் என்னுடைய நண்பி பிரியா பிறந்த நாளை கொண்டாடுறாங்க. நம்ம ஆர்ஜி பிரியா கிடையாது, இவங்களும் ஆர்ஜே தான், நான் இங்கே இல்லை, அவங்க வேற ஒரு இடத்துல இருக்காங்க. என்னுடைய நண்பி அதுதான். அது மட்டும்தான் சிறப்பா அப்படின்னு கேட்டால் இல்லை, அதை விட மிக மிக பெரிய ஒரு சிறப்பு இருக்கு. இன்னைக்கு கவியரசர் கண்ணதாசன், மெல்லிசை மன்னர் எம் எஸ் விஸ்வநாதன் ஆகியோரும் இன்னைக்கு இன்றைய தினத்துல தான் பிறந்திருக்காங்க. இந்த ஒரு ஜூன் மாசம் அப்படிங்கிறது இளையராஜா தொடங்கி கருணாநிதி அப்படியே கண்ணதாசன் எம்எஸ்வி வரைக்கும் நிறைய ஜாம்பவான்கள் பிறந்த ஒரு மாசமா இருக்கு. இந்த கலை உலகத்துக்கு யாரெல்லாம் பெரும் பாடுபட்டு நல்ல புகழை தேடி தந்தாங்களோ அவங்க எல்லாருமே பிறந்த ஒரு மாசமா இந்த மாசம் இருக்கு. இன்னைக்கு ழகரம் நிகழ்ச்சி கவியரசு கண்ணதாசர், மெல்லிசை மன்னர் எம் எஸ் விஸ்வநாதன் அவர்கள் சிறப்பு ழகரம் நிகழ்ச்சியா இருக்க போகுது. ஏன்னா அத்தனை அத்தனை அற்புதமான பாடல்களை வந்து நமக்கு வழங்கியிருக்காங்க. இந்த வாரம் இசை வாரம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? இன்னைக்கு நீங்க வந்து எம்எஸ்வி இசையில கவியரசர் கண்ணதாசன் எழுதிய பாடல்கள்ல உங்களுக்கு பிடிச்ச பாட்டு என்ன அப்படிங்கறத எனக்கு வந்து சொல்லுங்க. தனித்தனியா அவங்களுடைய பாடல்கள்ல வந்து எனக்கு இந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும், இது இத்தனை ஒரு தாக்கத்தை இந்த வரிகள் என்னுடைய வாழ்க்கையில ஏற்படுத்தி இருந்தது அப்படிங்கிற மாதிரியாக உங்களுடைய நினைவுகள் இருந்தா கூட அதை கூட என்னோட வந்து பகிர்ந்து கொள்ளுங்க. 800-894-0 என்ற எண்ணுக்கு. கவியரசர் கண்ணதாசன் 5000-க்கும் அதிகமான பாடல்கள் எழுதியிருக்காரு, 6000-க்கும் அதிகமான கவிதைகள் எழுதியிருக்காரு, 200-க்கும் அதிகமான புத்தகங்களை எழுதியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் திரைப்படங்கள் தயாரிச்சிருக்காரு. இந்த மாதிரி கலைத்துறையில் அதிகமாக செயற்பட்டிருக்காரு, நல்ல விஷயங்களை பலவற்றை செஞ்சுருக்காரு. மனுஷங்க ஒவ்வொரு நாளும் வாழ்க்கையில் நாம் எதிர்கொள்ளக்கூடிய சிக்கல்கள் இருக்கும், அது எல்லாத்துக்குமே தன்னுடைய தத்துவ பாடல்கள் வாயிலாக பதில் சொன்னவர் தான் கவியரசர் கண்ணதாசன். மகாகவி சுப்பிரமணிய பாரதியாருக்கு அடுத்தபடியாக தமிழ் சமூகம் கண்ட மிகச்சிறந்த கவிஞர் அப்படின்னு சொன்னால் அது கவியரசர் கண்ணதாசன் தான். இப்போ இருக்கக்கூடிய பாடலாசிரியர்கள் எல்லாருக்குமே முன்னோடி அப்படின்னா கண்ணதாசன் தான். கண்ணதாசன் என்ன எழுதினாரோ அதை பின்தொடர்ந்து இப்ப வரைக்கும் எழுதி கொண்டிருப்பவர்கள் பாடலாசிரியர்களா இருந்துட்டு இருக்காங்க. நாம தொடர்ந்து பேசலாம். அடுத்து ரெண்டு பாடல்கள் அடுத்தடுத்து வருது. தீனா படத்திலிருந்து சொல்லாமல் தொட்டு செல்லும் தென்றல், அடுத்து மன்மதன் அம்புல இருந்து நீல வானம் பாட்டு, ரெண்டையும் கேட்டுட்டு வாங்க, நாம தொடர்ந்து பேசலாம்.
1: Back to back.
2: அடுத்தடுத்து ரெண்டு பாட்டு.

0: 89.4 தமிழ் எஃப்எம். தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
1: கார்ல அப்பப்போ பிரச்சனை வர ஏசியோ, இல்ல பிரச்சனை வந்தா ஸ்பேர் பார்ட்ஸ் அண்ட் சர்வீஸ்ல ப்ராப்ளம் வர சாதாரண ஏசி பிராண்ட் இல்லடா இது.
2: உங்களுக்காக எல்லாமே DTCP and RERA approved plots. Prop Shell NRA Tamil Nadu Land Meetup miss பண்ணாதீங்க. For details call 056-415-4242. Plots nale Prop Shell தானே.
3: மேடம் ஒரு நிமிஷம்.
4: எஸ்.
3: தமிழ் எஃப்எம் தெரியுமா? 89.4.
4: ஹா, நல்லா தெரியுமே.
3: சூப்பர் மேடம். அதுல 11-2 மசாலா கேஃபே ஷோ தெரியுமா?
4: ஆ, கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு.
3: அதெல்லாம் கேட்டிருப்பீங்க மேடம். அதுல மதுன்னு ஒரு பையன் ஹேண்ட்ஸமா வந்து பேசுவானே, அவனை தெரியுமா?
4: எது, மதுவா?
3: அட என்ன மேடம், பெண்கள்லாம் ஒரு ஷோக்கு கால் பண்ணி கூழாங்கல்லு கண்ணாலி சுண்டி பாண்டி அப்படி பாடுவாங்களே.
4: ஓ மை காட், யார வர?
3: அது நான் தான். அது என்னோட ஷோ தான்.
4: டாம் இட்.
0: 89.4 தமிழ் எஃப்எம் இல் திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் மதியம் 11 மணி முதல் 2 மணி வரை மசாலா கஃபே கேளுங்க வித் ஆர்ஜே மது.
4: அடிங்க.
5: மசாலா கேஃபே brought to you by பீமா ஜுவல்லர்ஸோட ஹோம் அகைன் செலிபிரேஷன்ல கோல்ட் செயின் அண்ட் பேங்கிள்ஸ்க்கு வெறும் 1.99% மேக்கிங் சார்ஜஸ் அண்ட் டைமண்ட் ஜுவல்லரியில 1899 dirhams off.
0: You are back.

தமிழ் சினிமா வரலாற்றிலேயே ஒரு பாடலாசிரியருக்கான தேசிய விருதை வென்ற பாடலாசிரியர் யார் அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா? லகரம் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. 89.4 தமிழ் பண்பலையில நான் கிருஷ்ணி பேசிட்டு இருக்கேன். வேற யாருமே கிடையாது, தேசிய விருது பெற்ற முதல் பாடலாசிரியர் கவியரசர் கண்ணதாசன் தான். 1967 குழந்தைக்காக அப்படிங்கிற ஒரு திரைப்படத்துக்காக அவர் எழுதிய பாடல்களுக்காக தேசிய விருது அவருக்கு கிடைத்தது. கண்ணதாசன் எழுதிய முதல் பாட்டு என்ன அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா? கன்னியின் காதலி அப்படிங்கிற திரைப்படத்துக்காக கலங்காதிரு மனமே கனவெல்லாம் நனவாகும் ஒரு தினமே இந்த பாட்டு வந்து எழுதியிருக்காரு. இதுதான் அவருடைய முதல் பாடலாக இருக்கு. அதுக்கப்புறமா 1961 மாலை பொழுதின் மயக்கத்திலே பாக்கியலட்சுமி திரைப்படத்துக்காக இந்த பாட்டு தான் கவியரசர் கண்ணதாசனும் மெல்லிசை மன்னர் MS விஸ்வநாதனும் இணைந்து வேலை செஞ்ச முதல் பாடல் அதுதான். சரியா, அந்த மாதிரி அதுக்கப்புறமா எத்தனையோ பாடல்கள், புகழ்பெற்ற எத்தனையோ பாடல்களை வந்து ரெண்டு பேருமே இணைந்து அதுக்காக வந்து வேலை செஞ்சிருக்காங்க. எத்தனையோ தத்துவ பாடல்களை வந்து கவியரசர் கண்ணதாசன் அவர்கள் நமக்காக வழங்கிட்டு போயிருக்காங்க. அதில் இன்னைக்கு வரைக்கும் நாம் முணுமுணுக்கக்கூடிய எத்தனையோ பாடல்கள் இருக்குது. அதனுடைய இசையாக இருக்கட்டும், அது சொல்லக்கூடிய அந்த தத்துவமாக இருக்கட்டும், அது இன்றைக்கு வரைக்கும், அதான் சொன்னேன் நான், மனுஷங்க ஒவ்வொரு நாளும் எதிர்கொள்ளக்கூடிய சிக்கல்கள் எல்லாத்துக்கும், வாழ்க்கையில் அவங்க பார்க்கக்கூடிய சிக்கல்களாக இருக்கட்டும், உளம் சார்ந்த உளவியல் சிக்கலாக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே அவர் பாட்டில் வந்து பதில் வச்சிருப்பார். அடுத்து ஒரு ஊக்குவிக்கிற மாதிரியான ஒரு பாட்டு வேணுமா, அதுக்கும் பாட்டு இருக்கு. என்னென்ன வகையான பாடல்கள், என்னென்ன விஷயங்கள் நமக்கு தத்துவமா நமக்கு எல்லாம் தேவைப்படுதோ அது எல்லாத்தையும் பாட்டில எழுதின பாடலாசிரியர் தான் கவியரசர் கண்ணதாசன். அது மட்டும் இல்லாம 6000 அதிகமான கவிதைகளை வந்து அவர் எழுதியிருக்காரு. அதுவும் ரொம்ப புகழ்பெற்ற கவிதைகளை வந்து அவர் வந்து எழுதியிருக்காரு. தொடர்ந்து நாம பேசலாம் இன்னும் சுவாரஸ்யமான விஷயங்கள் என்னென்ன MSV கண்ணதாசன் இணைந்து பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நான் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். உங்களுக்கு பிடிச்ச MSV பாடல்கள் எதுவும் இருந்தால் எனக்கு அழைப்பெடுத்து சொல்லுங்க. அது மட்டும் இல்லாமல் கண்ணதாசன் எழுதிய இந்த வரி வாழ்க்கையில என்னால் மறக்கவே முடியாது. எப்போல்லாம் நான் துவண்டு போகிறனோ இந்த வரிகளை நான் வந்து வாழ்க்கையில் நினைச்சுப்பேன் அப்படின்னு சொல்லக்கூடிய வரிகள் இருந்தா சொல்லுங்க. அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. வாலி அவர்கள் ஒரு விஷயத்த பகிர்ந்திருப்பாரு. ஒரு காலத்தில் வந்து கண்ணதாசன் எழுதிட்டே இருக்கும்போது வாலியும் வந்து திரைத்துறையில இணைகிறாரு பாடல் எழுதுறதுக்காக. அப்போ வந்து வாலி எழுதுகிற பாடல்கள் கூட வெளியில் எப்படி தெரியும் அப்படின்னா கண்ணதாசன் தான் எழுதியிருப்பாரு அப்படின்னு பொதுவாக எல்லாருமே நினைக்கிறது உண்டா. அப்போது கண்ணதாசனை சந்தித்த வாலி ஒருக்கா சொல்லியிருக்காரு, உங்களுக்கு போட்டியாக நான் வந்திருக்கேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னு சொன்னால் அதுக்கு காரணம் நீங்கள் தான் அப்படின்னு கண்ணதாசனை பார்த்து சொல்லியிருக்காரு. ஏன் அப்படின்னா, வாலி அவர்கள் வந்து திரைத்துறைக்குள்ளே வரும் பொழுது எடுத்தோன்ன வந்து உடனே வந்து இடம் கிடைச்சி பாடல் எழுதி பெரியாள் ஆக முடியாது இல்லையா. சில பல தடைகளை தாண்டி தான் அவங்களும் வந்திருப்பாங்க. அப்படி தடைகள் வந்து இல்லை இங்கே இருக்க முடியாது, நான் ஊரை விட்டு போகிறேன் அப்படின்னு சென்னையை விட்டு போகிறதுக்காக ரயில் ஏறிய போது கண்ணதாசனுடைய பாடல் வரிகள் தனக்கு ஞாபகத்துக்கு வந்ததாகவும், அதுக்கப்புறமா இல்லை நான் மறுபடியும் இந்த பயணத்தை நான் தொடரப்போகிறேன், என்ன கஷ்டம் வந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு திரும்பி வந்ததாகவும் வாலி அவர்கள் வந்து ஒரு நேர்காணலில் வந்து சொல்லியிருப்பாங்க. அந்த வரி என்ன வரி அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுமா? அது என்னென்னு இன்னும் கொஞ்ச நேரத்தில் நான் உங்களோட வந்து பகிர்ந்து கொள்கிறேன். அடுத்து தெரிய படத்திலிருந்து என் ஜீவன் பாட்டு வருது, கேட்டுடுவாங்க. நாம் தொடர்ந்து பேசலாம். இது 89.4 தமிழ் பண்பலையில் கிருஷ்ணியுடன்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இளகரம் கிருஷ்ணியுடன்.
1: மாஸ்டர் சூடா ஒரு பாட்டு, சுட சுட புத்தம் புது பாட்டு.
2: நடக்கிற NRI மீட்டப்ல கலந்துகிட்டா 10 கோல்ட் காயின்ஸ் அண்ட் 10 ஸ்கொயர் ஃபீட் எக்ஸ்ட்ரா ஃப்ரீ.

0: we'll be back after a short commercial break.
1: நம்ம நாட்டுக்கு நேஷனல் கேம் ஒண்ணு இல்லவே இல்ல சார்.
2: ஸ்போர்ட்ஸ் நிறைய பேருக்கு அது ஒரு ட்ரீம். அதுல அச்சீவ் பண்றதுக்கு அவங்க படுற பாடு இருக்கே அப்படின்னு ஃபீல் பண்றீங்க தானே?
3: நீ ட்ராக்ல கால் வச்சிட்டனா நீ தான் ஜெயிப்பன்.
2: நீங்க ஸ்போர்ட்ஸ் பர்சனா இருந்தாலும் ஸ்போர்ட்ஸுக்கு சப்போர்ட் பண்ற பர்சனா இருந்தாலும் இந்த படம் கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும். அங்கீகாரம் தென்பாத்தியன் டைரக்ஷன்ல ஜே ராஜேஷ் மற்றும் பலர் நடிப்பில். ஜூன் 26 ரிலீஸ் ஆகிற இந்த படத்துக்கான கப்பல் பாசஸ் வின் பண்ண 89.4 தமிழ் எஃப்எம் ஓட ஆனர் அண்ட் சோஷியல் மீடியா கான்டெஸ்ட்ல கலந்துக்கோங்க. டிஸ்ட்ரிபியூட்டட் பை ஹோம் ஸ்கிரீன் என்டர்டைன்மெண்ட், அசோசியேட் பார்ட்னர் சிம்ப்ளி சவுத் டாட் டிவி, எனர்ஜைஸ்டு பை 89.4 தமிழ் எஃப்எம்.
3: எனக்கு இருக்கிற ஒரே ஆசை, உன் தலைமுறையிலேயே உன் வாழ்க்கை மாறிடணும்.
4: சீசன்ஸ் மாறலாம், ஆனா முகத்துல ஆக்னே மாறலையா? அப்போ அதுக்கு ஆயுர்வேதம் தான் பெஸ்ட். விசிட் டாக்டர் கீதா சதானந்தன்
5: ஆயுட்ரீட் ஆயுர்வேத கிளினிக், துபாய் சிலிக்கன் ஓயசிஸ் மற்றும் டிஐபி.
4: தனித்தனி அமைப்புகள், தொடர்ச்சி இல்லா தரவுகள், ஒரு வேலைக்கு பல கைமாற்றங்கள், முரண்பட்ட அறிக்கைகள். இனி நிறுவனம் பெரிதாகும் பொழுது இந்த செலவெல்லாம் எங்க போய் முடியுமோ நினைக்கிறீங்களா?
6: ஜோஹோ இருக்க கவலையே. நிறுவனம் எவ்வளவு பெருசானாலும் ஜோஹோவின் ஒருங்கிணைந்த சூழல் அமைப்பு இருந்தா விற்பனை, நிதி, மனித வளம், சந்தைப்படுத்துதல், சேவை மையம் எல்லாமே ஒன்றாக ஒத்திசைவாக மாறும். தலைமையில் அணுக்கம், குழுக்களில் இணக்கம், முடிவுகளில் வேகம். மறைமுக செலவுகள் இல்லாத மிடுக்கான நிர்வாகத்துக்கு தேவையான ஒரே மென்பொருள் ஜோஹோவினை பெற இன்றே zoho.com வருக அல்லது 800 ஜோஹோ அழைக்கவும்.
7: இந்த சாம்ராஜ்யத்தின் மிக முக்கியமான சுயம்வரத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம் அனைவரின் அரசியான மனதை வெல்ல போட்டியிடும் போட்டியாளர்கள்.
8: ஹாய், நான் காஃபி.
9: ஹலோ, நான் தான் டிராவல்.
10: வணக்கம், நான் நினைவுகள்.
9: ஹாய், நான் தான் இயற்கை.
7: இதுல மனசோட மனச வெல்ல போவது யாரு?
9: எங்கப்பா மனசு காணோம்?
8: அங்கே பாருங்கள், போட்டிக்கு ராஜாவின் பாடல்கள் வருகின்றன.
9: ராஜா பாட்டு போகுது, மனசும் பின்னாடியே போகுதே.
11: ராஜா பாட்டு போட்டிக்கு வந்தால் மனதை வெல்லத்தானே செய்யும்.
12: வார நாட்களில் மதியம் 3 மணி முதல் 4 மணி வரை மனசார கேளுங்க ராக் வித் ராஜா, only on 89.4 தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

கவி மார்க்கண்டேயன் வாலியினுடைய வாழ்க்கையை மாற்றிய அந்த கண்ணதாசனின் பாடல் வரி எது அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா? வேற எந்த பாட்டும் இல்லை. நம்ம எல்லாருக்குமே ஆபத்தில் இருக்கும்போது, கஷ்டத்தில் இருக்கும்போது கை கொடுக்கக்கூடிய ஒரு பாட்டு தான். மயக்கமா கலக்கமா வாழ்விலே நடுக்கமா, இதுல வாழ்க்கை என்றால் ஆயிரம் இருக்கும், வாசல் தோறும் வேதனை இருக்கும், வந்த எல் எதையும் தாங்கும் இதயம் இருந்தால் இறுதி வரை அமைதி இருக்கும். இந்த வரிகளை வந்து வாலி அவர்கள் ஞாபகப்படுத்திக்கிட்டே, சரி சென்னையிலிருந்து நான் போறதில்லை, இங்கேயே இருக்க போகிறேன், இருந்து என்னென்ன கஷ்டங்கள் வருதோ எல்லாத்தையும் அனுபவிக்க போகிறேன், அதுக்கப்புறமா வாழ்க்கையில் அடுத்த படி என்னவோ அதை நோக்கி போக போகிறேன் அப்படிங்கிற ஒரு உத்வேகத்தை அவருக்கு இந்த பாட்டு கொடுத்தது அப்படின்னு சொல்லியிருப்பார் ஒரு நேர்காணலில். இது மட்டும் இல்லாம எத்தனையோ பாடல்களை கவியரசர் கண்ணதாசன் அவர்கள் நமக்கு கொடுத்திருக்காரு. அதுலயும் முக்கியமா எம்எஸ்வி கவியரசர் கண்ணதாசன் வரிகள்ல வந்த பாடல், அதுல ரொம்ப சிறப்பான ஒரு பாட்டு இருக்கு, எல்லாரும் கேட்டிருப்பீங்க. வான் நிலா நிலா அல்ல உன் வாலிபம் நிலா, அப்படியே லா லா லான்னு அந்த பாட்டு வந்து முடியும். இந்த பாட்டுக்கு பின்னாடி இந்த பாடல் உருவான விதத்துல ஒரு சுவாரஸ்யமான கதை கூட இருக்கு. எம்எஸ்வி வந்து இதை பற்றி பகிர்ந்திருக்காரு. இந்த பாட்டு வந்து இதனுடைய சந்தத்துக்கு எழுதுறது கொஞ்சம் கஷ்டமான விஷயம், ஆனாலும் கூட கண்ணதாசன் அவர்கள் கை தேர்ந்தவர் இல்லையா வரிகள் எழுதுறதுல, அப்போ வந்து எழுதிட்டு வந்து கொடுத்திருக்காரு. அப்ப வரிகளை படிச்சு பார்த்துட்டு எம்எஸ்வி சொல்லியிருக்காரு, இதுல இன்னும் சில லாக்கள் வந்து தவறி இருக்கு அப்படின்னு. அப்ப என்ன என்ன குறைஞ்சிருக்கு அப்படின்னு கேட்கும்போது, மதர் இன் லா ஃபாதர் இன் லா இதெல்லாம் சேர்த்துருக்கலாமே அப்படின்னு நகைச்சுவையா சொல்லியிருக்காராம். அந்த பாட்டு அடுத்து வருது, கேட்டுட்டு வாங்க நாம தொடர்ந்து பேசலாம். இது ழகரம் 89.4 தமிழ் பண்பலையில் கிருஷ்ணியுடன்.

கேட்டுக் கொண்டிருப்பது இளகரம் கிருஷ்ணியுடன் கோல்டன் சாங் ஆஃப் தி ஹவர். கோல்டன் சாங் ஆஃப் தி ஹவர் brought to you by பிரைட் கலெக்ஷன் அளிக்கும் தன்னம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கை மிளிரட்டும். ஜோயாலுகாஸ், தி வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.

0: அண்ணாச்சி குமுதாவே விரும்பி கேட்கிற ஒரே எஃப்எம் 89.4 தமிழ் எஃப்எம் தான் அச்சி.
1: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
2: ஒரு நல்ல ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? ஷோக்கு ஆன் டைம்க்கு வரணும், கேக்குறதுக்கு முன்னாடி கண்டென்ட் தரணும், மொத்தத்துல ரொம்ப ரொம்ப நல்லவனா இருக்கணும்.
3: ஆனா எனக்கு கிடைச்சது
4: எனிவே 4 மணி ஆயிடுச்சா, சரி ரெண்டு பாட்டு போடு நான் வந்துறேன்.
5: ஒரு தரமான ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? என் கூட எப்பவுமே சிங்க்லயே இருக்கணும். நான் பிரெயின் ராட்டா பேசினா கூட கை தட்டி சிரிக்கணும். மொத்தத்துல கோஹோஸ்ட் கோஹோஸ்டா இருக்கணும்.
6: எனக்கும் தான் ஒருத்தி இருக்காங்க.
4: பாய் அவ்வளவுதான் சொல்லிட்டா. சோ 4 o'clock டு 8 o'clock எவ்ரிடே ஈவினிங் ஈவினிங் கரக் வித் மீ ஆர்ஜி பிராவோ. மரியாதையா டியூன் பண்ணி சவுண்ட் வச்சு கேளு.
7: The Evening Karak, presented by VNCT Global, largest villa developers in South India. For more details, contact 054-767-3111. Brought to you by Annathangam Gold and Diamonds, Karama Center, Dubai. 40% off on diamond and precious jewelry. 40% discount on 22-carat and 18-carat gold jewelry making charges madri pala offers. Matrum Z5, in the varisha toda biggest movie ana Patriot, matrum pala blockbuster movies. Verum 99.99 dirhams per year la enjoy pannunga.

Request a song. Call or WhatsApp 0502. சரி, நிகழ்ச்சியை நிறைவு செய்யறதுக்கான நேரம் வந்தாச்சு. இன்றைக்கு இசையமைப்பாளர் எம் எஸ் விஸ்வநாதன் அவர்கள், அது மட்டும் இல்லாமல் கவியரசர் கண்டதாசன் அவர்கள், ரெண்டு பேருமே பிறந்த நாளை கொண்டாடுறாங்க. குறிப்பாக கவியரசர் கண்டதாசனினுடைய 100வது பிறந்த நாள், எம் எஸ் விக்கு இது வந்து 101வது பிறந்த நாள். இத்தனை வருஷங்கள் கடந்தும் இன்றைக்கும் நாம் அவங்களை பற்றி பேசிட்டு இருக்கோம், அவங்களுடைய பாடல்களை கேட்டுட்டு இருக்கோம். நாளுக்கு நாள் நமக்கு ஒரு சந்தோஷத்தையும் இந்த பக்கத்தில் ஒரு உத்வேகத்தையும் கொடுக்கக்கூடிய பாடல்களை வழங்கியிருக்காங்க. கவியரசர் கண்டதாசன் அவருடைய வாழ்நாள் எழுதிய கடைசி பாடல் தான் 3 பிறை திரைப்படத்துக்காக கண்ணி கலைவாணி இளையராஜா இசையமைப்பில் இந்த பாட்டும் நம்ம எல்லாருக்குமே வந்து அப்படி நெஞ்சத்தை விட்டு அகலாத ஒரு பாட்டு அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? எப்படி ஒரு அற்புதமான பாட்டு! அந்த பாட்டோட இன்றைய நிகழ்ச்சி நிறைவுக்கு வருது. மனசு தொட்டு மட்டும் எனக்காக அந்த பாட்டை நான் வந்து பிளே பண்ணி கொள்றேன். சரியா, மீண்டும் நாளைக்கு நாம சந்திக்கலாம். விடைபெறும் நான் கிருஷ்ணி மணிபாலன். நன்றி, வணக்கம். Request a song. Call or WhatsApp 0502528940. Manasu thottu mittu.

0: coming up next.
1: அடுத்து வருவது Rock with Raja.
0: நேரம் இப்பொழுது மதியம் 3 மணி.

0: தரிப்பிட சேவையின் நேரம் ஜூலை 1ஆம் தேதி முதல் நள்ளிரவு 12 மணி வரை நீட்டிக்கப்படுவதாக ஷார்ஜா மாநகராட்சி அறிவித்துள்ளது. இந்த மாற்றம் ஷார்ஜா, கல்பா, கொர்ஃபகான் மற்றும் அல்தாயித் ஆகிய நகரங்களில் உள்ள அனைத்து கட்டணம் செலுத்தப்பட்ட தரிப்பிடங்களுக்கும் பொருந்தும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. மஞ்சள் நிற அடையாள பலகைகள் கொண்ட தரிப்பிட பகுதிகளும் இந்த புதிய நடைமுறையின் கீழ் வருகின்றது. இதன் மூலம் ஏற்கனவே நள்ளிரவு 12 மணி வரை செயற்பட்டு வரும் நீல நிற அடையாள பலகைகள் கொண்ட தரிப்பிட பகுதிகளின் செயற்பாட்டு நேரத்துடன் ஒரே மாதிரியாக மாற்றப்படுகின்றன.
1: உலகச் செய்திகள்.
0: இங்கிலாந்து மற்றும் வேல்ஸ் முழுவதும் 1000க்கும் மேற்பட்ட பள்ளிகள் மூடப்பட்டுள்ளன. சில பள்ளிகள் வழக்கத்தை விட முன்னதாகவே மூடப்படுகின்றன. வெப்பநிலை கடுமையாக உயர்ந்து வரும் நிலையில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. தெற்கு இங்கிலாந்து பகுதியில் இன்று சுமார் 37 பாகை செல்சியஸ் வரை வெப்பநிலை பதிவாகும் என்று கணிக்கப்பட்டுள்ளது. மேலும் இங்கிலாந்து வேல்ஸ் பகுதிகளில் அமலில் உள்ள கடுமையான வெப்பத்துக்கான சிவப்பு எச்சரிக்கை நாளை இரவு 12 மணி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது.
1: தமிழக செய்திகள்.
0: தூய்மை பணிகளை தனியாருக்கு ஒப்படைக்கும் நடவடிக்கைகளை கைவிட வேண்டும் என்று பிரேமலதா விஜயகாந்த் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பில் அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், மாநகராட்சிகளில் தூய்மை பணிகளை தனியாருக்கு ஒப்படைக்கும் அரசின் முடிவு பல ஆண்டுகளாக நம்பிக்கையுடன் பணியாற்றி வரும் லட்சக்கணக்கான துப்புரவு தொழிலாளர்களின் வாழ்வாதாரத்தை பறிக்கும் செயல் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். இது தொழிலாளர்களை நிரந்தர வேலையின்மை, வருமான இழப்பு மற்றும் கடுமையான பொருளாதார நெருக்கடிக்கு தள்ளும் அபாயத்தை ஏற்படுத்துகின்றது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். தனியார் மயமாக்கல் நடைமுறை தொழிலாளர்களுக்கு கிடைக்க வேண்டிய ESI, PF உள்ளிட்ட சமூக பாதுகாப்பு உரிமைகள் மற்றும் பணி பாதுகாப்பு வசதிகள் பாதிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் உள்ளதாகவும் பிரேமலதா விஜயகாந்த் அறிக்கை வெளியிட்டுள்ளார்.
1: இந்திய செய்திகள்.
0: அரசியலமைப்பை திருத்தும் நோக்கத்துடனேயே மக்களவையில் 3/2 பெரும்பான்மையை பெற பாஜக முயல்வதாகவும், இடஒதுக்கீட்டை ஒழிப்பதே அதன் இறுதி இலக்கு எனவும் காங்கிரஸ் விமர்சித்துள்ளது. காங்கிரஸ் செய்தி தொடர்பு பொதுச் செயலாளர் ஜெயராம் ரமேஷ் செய்தி நிறுவனம் ஒன்றுக்கு வழங்கிய பேட்டியில், அரசியலமைப்பு வழங்கியுள்ள இடஒதுக்கீட்டு முறையை முடிவுக்கு கொண்டு வருவதே அவர்களின் இறுதி நோக்கம் என்றார். பிரதமர் நரேந்திரமோடி என்ன சொன்னாலும் இடஒதுக்கீட்டை ஒழிக்க வேண்டும் என்று உத்தரப்பிரதேச முதல்வர் யோகி ஆதித்யநாத் வெளிப்படையாக கூறியிருப்பதையும், RSS தலைவர்கள் இடஒதுக்கீட்டுக்கு எதிராக கருத்து தெரிவித்திருப்பதையும் நீங்கள் அறிவீர்கள் என்று சுட்டிக்காட்டினார்.
1: இலங்கை செய்திகள்.
0: இலங்கையில் 16 வயதுக்குட்பட்ட சிறுவர்களின் சமூக ஊடக பயன்பாட்டை கட்டுப்படுத்தும் சட்டம் மூலம் ஜனாதிபதி சட்டத்தரணி மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர் ஃபைஸ முஸ்தபாவினால் இன்று பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டது. அதன்படி குறித்த சட்ட மூலத்தை ஃபைஸ முஸ்தபா பாராளுமன்ற செயலாளர் நாயகத்திடம் கையளித்துள்ளார். சிறுவர்கள் சமூக ஊடக தளங்களை அணுகுவதை கட்டுப்படுத்துவதும், தீங்கு விளைவிக்கும் இணைய உள்ளடக்கங்களில் இருந்து அவர்களை பாதுகாப்பதும் இச்சட்டத்தின் முக்கிய நோக்கமாகும்.
1: விளையாட்டுச் செய்திகள்.
0: ICC உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரில் இன்று இங்கிலாந்து மற்றும் மேற்கிந்திய தீவுகள் மகளிர் அணிகளுக்கிடையிலான போட்டி நடைபெறவுள்ளது. இந்த போட்டி அமீரக நேரப்படி இன்றிரவு 9:30 லோட்ஸ் மைதானத்தில் ஆரம்பமாக உள்ளது.
1: செய்தி சுருக்கம் was brought to you by Danya Group of Companies since 1982. Weather update brought to you by Alras Auto AC Parts, the number one auto AC parts dealer in the Middle East with 25 plus outlets spread across the UAE, Oman, Qatar, KSA and Bahrain. Visit alras.me.
0: ஸ்வேஹானில் இன்று அதிகபட்சமாக 48 டிகிரி செல்சியஸில் வெப்பநிலை பதிவானது. அபுதாபியில் 43 டிகிரி செல்சியஸிலும், துபாய் மற்றும் ஷார்ஜாவில் 43 டிகிரி செல்சியஸிலும், உமல் குவைனில் 42 டிகிரி செல்சியஸிலும், அஜ்மானில் 41 டிகிரி செல்சியஸிலும், ராசல் கைமாவிலும் 42 டிகிரி செல்சியஸிலும், அல் ஃபுஜைராவில் 36 டிகிரி செல்சியஸிலும் இன்று அதிகூடிய வெப்பநிலை பதிவானது. நாட்டின் சில பகுதிகளில் இன்று முதல் மழையுடனான வானிலைக்கான வாய்ப்பு உள்ளது என்றும் தேசிய வானிலை ஆய்வு மையம் எதிர்வு கூறியுள்ளது. எமது அடுத்த செய்திச் சுருக்கத்தை 4 மணிக்கு எதிர்பாருங்கள். வணக்கம்.

0: ஒரு மணி நேரம் உங்களோட டைம் ராஜாவோட.
1: Rock with Raja.
0: Stay tuned.

0: கேட்டுக்கொண்டிருப்பது 89.4 தமிழ் FM.
1: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். Stay tuned. ALD Properties இன் 4 ஆண்டு

பண்ற எல்லா கஸ்டமருக்கும் ஃப்ரீ கோல்ட் காயின் அண்ட் ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் பட்டா கொடுக்க போறாங்க. வெறும் 999 திரம்ஸ் கொடுத்து உங்க ட்ரீம் பிளாட்டை புக் பண்ணுங்க. காண்டாக்ட் 0563643646.

0: தமிழ் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 8 மணி முதல் 11 மணி வரை.
1: அன்புடன் நான் brought to you by ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, DIP மற்றும் சிலிக்கனோயசிஸ். கால் 0588204172. This hour of Rock with Raja is brought to you by ALD Properties. வெறும் 999 திரம்ஸ் பே பண்ணி திருச்சியோட பிரைம் ஸ்பாட்ல உங்க பிளாட்ட புக் பண்ணுங்க.
2: You are back. 1 hour of non-stop Raja hits.

0: Monday to Friday, 7 a.m. to 11 a.m. Mersal Morning with me, Keetna, on 89.4 Tamil FM.
1: Mersal Morning, brought to you by ALD Properties. Verum 999 dirhams pay panni, Trichy-oda prime spot la unga plot-a book pannunga.
2: We'll be back after a short commercial break.
3: இந்த வெகேஷனுக்கு அன்புடன் உங்களை காத்திருக்கும் அன்புக்குரியவர்களுக்கு ஒரு கோல்டன் சர்ப்ரைஸ் கொடுத்தா எப்படி இருக்கும்? மலபார் கோல்டன் டைமண்ட்ஸின் கோல்டன் சம்மர் ஆஃபருடன் டைமண்ட் அண்ட் ஃப்ரெஷ்ஷஸ் ஜெம் ஜுவல்லரி வாங்கும் போது ஃப்ரீ கேஷ் வவுச்சர்ஸ் பெறுங்க. உங்க பழைய தங்க நகைகள் எங்க வாங்கியிருந்தாலும் அதை எந்த கழிவும் இல்லாமல் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். செய்கூலி 1.99% இருந்து ஸ்டார்ட் ஆகுது. இந்தியாவில் இம்போர்ட் டியூட்டி ரிவிஷன் மூலமா நீங்க இப்போ UAE-ல தங்கம் வாங்கும் போது கோல்ட் ரேட் 15% வரை சேமிக்க. உடனே மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் விசிட் பண்ணுங்க.
4: ஒரே இடத்துல

0: Monday to Friday, 7 a.m. to 11 a.m. Mercil Morning with me, Kirtana, on 89.4 Tamil FM.
1: Mercil Morning, brought to you by ALD Properties. Verum 999 dirhams pay pandi, Trichy-oda prime spot la unga plot-a book pannunga.
2: This hour of Rock with Raja is brought to you by ALD Properties. Verum 999 dirhams pay pandi, Trichy-oda prime spot la unga plot-a book pannunga.
3: You are back.
4: நீங்கள் எங்கே இருந்தாலும் எங்கே சென்றாலும் உங்களை தொடர்ந்து வருவது என் இசை மட்டுமே என்பது எனக்கு நன்றாக தெரியும்.
5: ராக் வித் ராஜா.

0: நான் தான் கிங், நான் போடுறதுதான் பாட்டு, அதை கப் சிப்னு கேட்டு என்ஜாய் பண்ணதோ ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும்.
1: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக் அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
2: எந்த வேலையும் செய்ய முடியாம உங்களை படுத்தக்கூடிய சைனஸ்ல இருந்து ஆயுர்வேத முறையிலிருந்து விடுபட விசிட் டாக்டர் கீதா சதானந்தன்.
3: ஆயு ட்ரீட் ஆயுர்வேத கிளினிக், டுபாய் சிலிக்கன் ஓயசிஸ் மற்றும் டிஐபி.

0: வெள்ளி வரை காலை 6 மணி முதல் 7 மணி வரை உங்கள் விஸ்வாவுடன்.
1: This hour of Rock with Raja is brought to you by ALD Properties. வெறும் 999 திரம்ஸ் பே பண்ணி திருச்சியோட பிரைம் ஸ்பாட்ல உங்க பிளாட்ட புக் பண்ணுங்க.
2: You are back.

0: 89.4 தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ நம்ம மியூசிக்
1: 89.4 தமிழ் எஃப்எம் செய்தி சுருக்கம்
0: Brought to you by Dhanya Auto Spare Parts LLC. Genuine parts center for American, German, Korean and Japanese cars. Wholesaler and retailer for batteries and lubricants.
2: வணக்கம் செய்தி சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
1: அமீரக செய்திகள்.
2: எமிரேட்ஸ் நிறுவனம் கோடை விடுமுறை காலத்தில் பயணிகளுக்கு சிறப்பு பயண ஆலோசனையை வழங்கியுள்ளது. பரபரப்பான இந்த காலகட்டத்தில் பாதுகாப்பு சோதனைகள் மற்றும் குடிவரவு நடைமுறைகள் வழக்கத்தை விட அதிக நேரம் எடுக்கக்கூடும் என்பதால் பயணிகள் தங்களது திட்டமிடப்பட்ட புறப்படும் நேரத்துக்கு குறைந்தது 3 மணி நேரத்துக்கு முன்பாக விமான நிலையத்திற்கு வருமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர். மேலும் அனைத்து பயணிகளும் விமானம் புறப்படும் நேரத்துக்கு குறைந்தது 60 நிமிடங்களுக்கு முன்பாக தங்களது போர்டிங் கேட் அருகில் இருக்க வேண்டும் என்றும் எமிரேட்ஸ் விமான நிறுவனம் அறிவுறுத்தியுள்ளது.
1: உலக செய்திகள்.
2: பிரான்ஸ் தனது முதல் எபோலா நோய் தொற்று சம்பவத்தை உறுதிப்படுத்தியுள்ளது. இந்த தொற்று கொங்கோ ஜனநாயக குடியரசில் மனிதாபிமான பணியில் ஈடுபட்டுவிட்டு திரும்பிய ஒரு மருத்துவரிடம் கண்டறியப்பட்டுள்ளது. பிரான்ஸ் சுகாதார அமைச்சகம் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையின் கமைய அந்த மருத்துவர் உடனடியாக சிறப்பு மருத்துவ வசதிகள் கொண்ட மையத்தில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் அவரது உடல்நிலை சீராக உள்ளது என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது.
1: தமிழக செய்திகள்.
2: ஓமனில் வர்த்தக கப்பலில் மரணமடைந்த மாலுமி நிஷாந்தின் உடல் தூத்துக்குடி கொண்டுவரப்பட்டுள்ளது. வளைகுடா கடல் பகுதியில் வர்த்தக கப்பல் பயணித்தபோது உடல்நலக்குறைவு காரணமாக நிஷாந்த் உயிரிழந்தார். ஜூன் 11 உயிரிழந்த மாலுமி நிஷாந்த் உடல் விமானம் மூலம் திருவனந்தபுரத்துக்கு கொண்டுவரப்பட்டது. திருவனந்தபுரத்தில் இருந்து அமரர் ஊர்தி மூலம் மாலுமி நிஷாந்த் உடல் தூத்துக்குடி கொண்டுவரப்பட்டது.

0: பொறுப்பேற்றுக் கொண்டுள்ளார். மாநிலத்தில் ஆபரேஷன் டூபான் என்ற பெயரில் போதைப்பொருள் ஒழிப்புக்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகின்றது. இவ்விடயத்தில் கூட்டு நடவடிக்கை அவசியம் என வலியுறுத்தி தமிழகம் உட்பட அண்டை மாநில அரசுகளுக்கு அவர் கடிதம் எழுதியுள்ளார். போதைப்பொருள் கடத்தல் வலையமைப்புகளை எதிர்கொள்ள மாநிலங்களுக்கு இடையேயான ஒத்துழைப்பை வலுப்படுத்த வேண்டிய அவசியம் உள்ளது என்று கடிதத்தில் வலியுறுத்தியுள்ளார்.
1: இலங்கை செய்திகள்.

0: ஜோஹோ ரெக்ரூட் இருக்கும் போது கேண்டிடேட் ரெக்ரூட்மெண்ட் பத்தி ஒரு கவலையும் இல்ல. கால் 800 ஜோஹோ ஆர் விசிட் zoho.com/recruit.
1: உலக சந்தையில் இன்று பங்கு சந்தைகள் சற்று சரிந்து வர்த்தகமாகின. எவ்வாறாயினும் இந்திய பங்குச்சந்தைகள் இன்று உயர்ந்து வர்த்தகத்தை நிறைவு செய்தன. சென்செக்ஸ் 790 புள்ளிகள் உயர்ந்து 76,991 புள்ளிகளில் வர்த்தகத்தை நிறைவு செய்தது. இதேவேளை நிப்டி 197 புள்ளிகள் உயர்ந்து 24,021 புள்ளிகளில் வர்த்தகத்தை நிறைவு செய்துள்ளது.
0: எமது அடுத்த செய்தி சுருக்கத்தை 5 மணிக்கு நீங்கள் கேட்கலாம். வணக்கம்.

0: evening karak welcome back நாலு மணி பதினோரு நிமிஷம் ஆச்சு. எவ்வளோ பேர் வந்து கரெக்டாக 6 மணி எப்போ ஆகும் வண்டி எடுத்துகிட்டு வீட்டுக்கு கிளம்பலாம் அப்படின்ற பிளானோட ஆல்ரெடி வந்து என்னடா எத்தனை வேலை இருக்குது, எத்தனை வேலை இருந்தாலும் சாயங்காலம் ஆச்சு அப்படின்னால அதை நாளைக்கு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி எவ்வளோ பேர் இன்றைக்குள்ளே வேலையை நாளைக்கு கடத்திக்கிட்டு அப்படியே இன்றைக்கி பெஞ்சை தேய்ச்சிக்கிட்டு ஒரு 1.5 மணி நேரத்தை அப்படியே வேஸ்ட் பண்ணிட்டு கிளம்பலான்ற பிளானில் இருக்கீங்க. வெரி குட். ஆனால் என்ன மாதிரி ஆளுக்கு இப்போ தான் வந்து வேலையே ஸ்டார்ட் ஆகுது. ஆனால் ஒரு சில பேருக்கு 4 மணி 5 மணிக்கெலாம் எழுந்து 6 மணி 7 மணிக்கெலாம் வண்டி எடுத்து இன்னும் வண்டியிலே இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்க தான் முக்காவாசி நம்ம ரேடியோ கேட்கறது. அண்ணா வணக்கண்ணே. போச்சு, நான் அப்பவே வந்து இந்த மாதிரிலாம் நடக்கும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஒன்று ஒன்றா நடக்க ஆரம்பிச்சுட்டு இருக்கு. வெல்கம் பேக் டு ப்ராவோ, யூ ஆர் லிசனிங் டு 89.4 தமிழ் எஃப்எம் அண்ட் திஸ் இஸ் த ஈவினிங் கனெக்ட். உள்ள வந்தது எப்படி ஒரு பாட்டு நான் கொண்டு வந்திருக்கேன் தெரியுமா? பாட்டு கொஞ்சம் மொக்கையா இருக்குமே, அதனால ஐல இருந்து நம்மளே வேற ஏதாவது ஒரு பாட்டு தூக்கி போடலாம் அப்படின்னு யோசிக்கும் போது என்ன பாட்டு போடலாம், மெரசலாயிட்டேன் அது போடுமா? சரி ஓகே, மெரசலாயிட்டேன் தான் உங்களுக்கு ரெண்டாவது பாட்டு வரும். சரி ஓகே, இப்போ நான் என்ன பண்ணேன்னா, முதல்ல நான் ஜேவிசிக்கு மூவ் ஆகும்போது இந்த ஜேவிசி இன்டர்நேஷ்னல் சிட்டி டிஸ்கவரி கார்டன் இந்த ஏரியாக்கெலாம் போகும்போது எனக்கு ஒரு டென்ஷன் இருக்கவே இருக்காது. என்ன டென்ஷன்னா, வண்டியை நிறுத்திக்கலாம், ஜாலியாக போகலாம் வரலாம், பார்க்கிங் போடணும்னு அவசியம் கிடையாது. இது முன்னாடி. அதுக்கப்புறம் திடீர்னு பார்த்தா அங்கங்கே பார்க்கிங் சைன் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. முத முதல்ல இன்டர்நேஷ்னல் சிட்டியில் தான் வச்சாங்க. அதை டிக்டாக்ல ஒருத்தர் வீடியோவை போடுறாரு, ஐயோ போச்சு ஐயோ போச்சு அப்படின்னு. நான் கூட சும்மா ஏதோ வேறதோ ஏரியா இது, சும்மா வந்து இந்த மாதிரி சும்மா ஏதோ ஃபேக்குன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். அப்புறம் ரேடியோவில் வந்து கேட்டேன், ஆமாம் உண்மைதான் அப்படின்னு சொல்லிட்டு இன்டர்நேஷ்னல் சிட்டியில் இருக்கிறவங்களே அவங்க மூக்கால் அழுதுதை என்கிட்ட சொன்னாங்க. அப்போ எனக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருச்சு ஏதோ ஒரு சம்பவம் நடக்க போகுது அப்படின்ட்டு. இன்டர்நேஷ்னல் சிட்டியை தாண்டி டிஸ்கவரி கார்டன், டிஸ்கவரி கார்டனை தாண்டி ஜேவிசியை ரொம்ப நாள் தொடவே இல்லை அவங்க, அதாவது பார்க்கிங்க்கு. ஒரு நாள் திடீர்னு வீட்டுக்கு கீழே போய் பார்க்குறேன், என் வீட்டுக்கு வெளியில் வந்து பார்க்கிங் சைன் வச்சுருக்காங்க, அதுக்கப்புறம் வந்து 2-3 கேமரா வச்சுருக்காங்க. எனக்கு அவ்வளோதான், போச்சுடா முடிஞ்சுதுடா பாய், 2 கிலோ கறி வாங்கிட்டு வாங்க பாய் அப்படிங்கிற மாதிரி முடிச்சு விட்டீங்கன்ற மாதிரி ஆகிப்போச்சு. ஆனால் என்ன ஒரு மேட்டர்னா, இதெல்லாம் இந்த பி ஜோன் இதெல்லாம் ஓகே, இன்டர்நேஷ்னல் சிட்டி சைடு எனக்கு இன்னும் தெரியல அங்கே என்ன ஜோன்னு தெரியல, நான் போகல. டிஸ்கவரி கார்டன் சைடு அதுக்கப்புறம் ஜேவிசி சைடு வந்து பி ஜோன் வச்சுட்டாங்க. ஓகே, பி ஜோன் இந்த சென்ஸ் P105-104 அப்படின்னு இருக்கும் ஜேவிசிலலாம். ப்ரீமியம் ஜோன், நான் அது வச்சதுலேருந்து மெசேஜ் போட பார்க்குறேன், மெசேஜ் இன்வாலிட்னே வரும், எஸ்எம்எஸ் பண்ணுவோம்ல நம்ம பார்க்கிங்கில், இன்வாலிட் இன்வாலிட்னு வரும். நான் கூட சரி வச்சுட்டாங்க, ஆனால் வந்து இன்னும் அவங்க இந்த சிஸ்டத்தை ஆக்டிவேட் பண்ண மறந்துட்டாங்கன்னு நான் நினச்சிட்டு இருக்கேன். சைலண்ட்டாக பார்த்தா சாலிக்லேருந்து காசு போயிட்டே இருக்கு. எப்போ சாலிக்கை நம்ம வந்து எந்த டால் கிராஸ் பண்ணாலும் யுவர் சாலிக் பேலன்ஸ் இஸ் இன்சஃபிஷியன்ட், யுவர் சாலிக் பேலன்ஸ் இஸ் இன்சஃபிஷியன்ட்னே வரும். ஏண்டா முந்தானே தரடா வந்து உனக்கு 100 தரம் போட்டேன், 150 தரம் போட்டேன். அப்புறம் பார்த்தா ஜேவிசியில் வந்து பார்க்கிங் இன்னும் ஆக்டிவேட் ஆகலைன்னு தினவாட்டாக நினச்சிட்டு காரை ஃபுல்லாக அங்கேயே பார்க் பண்ணிட்டு இருந்துருங்க. அப்புறம் தான் கண்டுபிடிச்சேன் நான், காலைல 8 மணிலேருந்து சாயங்காலம் 5 மணி வரைக்கும் 4 தரம், சாயங்காலம் 8 மணிலேருந்து 5 மணிலேருந்து நைட்டு 12 மணி வரைக்கும் 6 தரம். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ஏரியாவுக்கும் இப்படி மாறுது. ஸோ இப்போ ஷார்ஜாவில் என்ன சொல்லியிருக்காங்கண்ணா,
1: UAE update brought to you by ABC Cargo and Courier number 1 in GCC.
0: ஷார்ஜா, கல்பா, கொர்ஃபகான், அல்தேதில் இருக்கிறவங்களாம் நல்லா நோட் பண்ணிக்கிங்க. ஜூலை 1ஆம் தேதியிலிருந்து இந்த மஞ்சள் கலர் போர்டு இருக்கிற பார்க்கிங் ஜோனுக்கு நீங்கள் போய் பார்க் பண்ணிங்க அப்படின்னா 10 மணி வரைக்கும் பார்க்கிங் கிடையாது, இனிமேல் 12 மணி வரைக்கும் பார்க்கிங். ஓகே, அப்பாட இப்போ தான் எனக்கு நிம்மதியாக இருக்குது.
2: புது சட்டம் வந்தாலும் வரலாம். ஓகே, பிவேர் ஆஃப் மனசை இரும்பாக்கிக்கடா கிரிகாலா, 2 பாட்டு வருது கேட்டு முடியுங்க. ஐ வில் பி பேக் அண்ட் திஸ் இஸ் த ஈவினிங் கடாக், யூ ஆர் லிசனிங் டு 89.4 தமிழ் எஃப்எம்.
3: பேக் டு பேக் அடுத்து ரெண்டு பாட்டு ரெண்டு பாட்டு

0: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
1: இந்திய பாரம்பரியத்தை பிரதிபலிக்கும் நகைகளை அமீரக மக்களுக்கு வழங்கி வரும் அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸோட லேட்டஸ்ட் ஆஃபர்ஸ் கேள்விப்பட்டீங்களா? டைமண்ட் அண்ட் பிரஷர்ஸ் அண்ட் கட் ஜுவல்லரி மேக்கிங் சார்ஜஸ் அண்ட் 40% ஆஃப் ஆன் டைமண்ட் அண்ட் பிரஷர் ஸ்டோன்ஸ் ஜுவல்லரி ரேட், 40% ஆஃப் ஆன் 22 அண்ட் 18 கேரட் ஜுவல்லரி மேக்கிங் சார்ஜஸ் அண்ட் 30% டிஸ்கவுண்ட் ஆன் சர்டிஃபைட் பிளாட்டினம் ஜுவல்லரினு இன்னும் ஏராளமான ஆஃபர்ஸ் உங்களுக்காக ஓன்லி அட் அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ், கிராமா சென்டர், துபாய்.
2: வெற்றி வெற்றி
3: 25 மில்லியன் திரம்ஸ் வித் பிக் டிக்கெட்.
2: 5 வெற்றியாளர்களுக்கு 1 மில்லியன் திரம்ஸ் பரிசு
3: பிளஸ் வீக்லி கேஷ் டிராஸ்.
2: உங்க ஆட்டத்தை தவற விட்டுறாதீங்க.
3: bigticket.al டிக்கெட்ஸ் வாங்குங்க.
4: This is an 18 plus game. Play responsibly. TNC supply.
5: உலக அரங்கின் நடப்புகள், அரசியல் நிகழ்வுகள், விளையாட்டு தகவல்கள், வணிக செய்திகள், வானிலை நிலவரம், இவை அனைத்தையும் நடுநிலை தவறாமல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஒவ்வொரு மணி நேரமும் இணைந்திருங்கள்.
6: தமிழ் FM செய்தி அறையில் இருந்து நான் உங்கள் கிருஷ்ணி மணிபாலன்.

0: ஜித்து ஜில்லாடி மாடி தமிழ் தமிழ் தமிழ் 89.4
1: மாஸ்டர் சூடா ஒரு பாட்டு இன்கமிங் சுட சுட புத்தம் புது பாட்டு நடக்கிற NRA மீட்டப்ல கலந்துகிட்டா 10 கோல்ட் காயின்ஸ் அண்ட் 10 ஸ்கொயர் ஃபீட் எக்ஸ்ட்ரா ஃப்ரீ.

0: We'll be back after a short commercial break.
1: நம்ம நாட்டுக்கு நேஷனல் கேம் ஒன்னு இல்லவே இல்ல சார்.
2: ஸ்போர்ட்ஸ் நிறைய பேருக்கு அது ஒரு ட்ரீம். அதுல அச்சீவ் பண்றதுக்காக அவங்க படுற பாடு இருக்கே அப்படின்னு ஃபீல் பண்றீங்க தானே?
3: நீ ட்ராக்ல கால் வச்சிட்டனா நீ தான் ஜெயிப்பே.
2: நீங்க ஸ்போர்ட்ஸ் பர்சனா இருந்தாலும் ஸ்போர்ட்ஸுக்கு சப்போர்ட் பண்ற பர்சனா இருந்தாலும் இந்த படம் கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும். அங்கீகாரம் தென்பாத்தியன் டைரக்ஷன்ல ஜே ராஜேஷ் மற்றும் பலர் நடிப்பில் June 26 ரிலீஸ் ஆகிற இந்த படத்துக்கான கப்பல் பாசஸ் வின் பண்ண 89.4 தமிழ் எஃப்எம்ஓட ஆனர் அண்ட் சோஷியல் மீடியா கான்டெஸ்ட்ல கலந்துக்கோங்க. டிஸ்ட்ரிபியூட்டட் பை ஹோம் ஸ்கிரீன் என்டர்டைன்மெண்ட் அசோசியேட் பார்ட்னர் சிம்ப்ளி சவ் டாட் டிவி எனர்ஜைஸ்ட் பை 89.4 தமிழ் எஃப்எம்.
4: எனக்கு இருக்கிற ஒரே ஆசை உன் தலைமுறையிலேயே உன் வாழ்க்கை மாறிடணும்.

0: பண்ற எல்லா கஸ்டமருக்கும் ஃப்ரீ கோல்ட் காயின் அண்ட் ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் பட்டா கொடுக்க போறாங்க. வெறும் 999 திரம்ஸ் கொடுத்து உங்க ட்ரீம் பிளாட்ட புக் பண்ணுங்க. கான்டாக்ட் 056-364-3646.
1: தனித்தனி அமைப்புகள், தொடர்ச்சி இல்லா தரவுகள், ஒரு வேலைக்கு பல கைமாற்றங்கள், முரண்பட்ட அறிக்கைகள். இனி நிறுவனம் பெரிதாகும் பொழுது இந்த செலவெல்லாம் எங்க போய் முடியுமோ நினைக்கிறீங்களா?
0: ஜோஹோ இருக்க கவலை ஏன்? நிறுவனம் எவ்வளவு பெருசானாலும் ஜோஹோவின் ஒருங்கிணைந்த சூழல் அமைப்பு இருந்தா விற்பனை, நிதி, மனித வளம், சந்தைப்படுத்துதல், சேவை மையம் எல்லாமே ஒன்றாக ஒத்திசைவாக மாறும். தலைமையில் அணுக்கம், குழுக்களில் இணக்கம், முடிவுகளில் வேகம். மறைமுக செலவுகள் இல்லாத மிடுக்கான நிர்வாகத்துக்கு தேவையான ஒரே மென்பொருள் ஜோஹோவினை பெற இன்றே ஜோஹோ.com வருக அல்லது 800 ஜோஹோ அழைக்கவும்.

வெல்கம் பேக். நான் பிராவோ, யூ லிசனிங் டு 89.4 தமிழ் எஃப்எம். 4:30 ஆயிப்போச்சா? 4:30 இல்லை, 4:45 ஆயிப்போச்சு. ஆமாம், நான் வந்து போன வாரமா இந்த வாரமா, முந்தா நேற்று வந்து இன்னைக்கு திங்கக்கிழமை தானே? ஆமாம், இன்னைக்கு புதன்கிழமை தான், முந்தா நேற்று திங்கக்கிழமை, அப்படின்னா நாளைக்கு வியாழக்கிழமை. மேட்ரு என்னென்னா, நம்ம ஆளுங்க மட்டும்தான் வந்து 4:15 அப்படின்னா அப்படி சொல்லவே மாட்டோம். 4:45 அப்படின்வோம், 4:30 4:30 இப்படி தான் நம்ம டைம் சொல்கிறது, நம்ம டைம் சொல்கிற துணியே அது மாதிரி வித்தியாசமாக தான் இருக்கும் இன்றைக்குமே. சரி, அதெல்லாம் விடுவோம். இப்போ இந்த வேர்ல்டு கப் போயிட்டுருக்கு, ஃபுட்பால் வேர்ல்டு கப், கரெக்டாக. இப்போது வாழ்க்கையில் இது வரைக்கும் எங்கள் அப்பாவுக்கும் எனக்கும் பயங்கரமான ஒரு சண்டை வரும். ஏன்னா நான் வந்து கிரிக்கெட்டுக்கு சப்போர்ட் பண்ணுவேன், எங்கள் அப்பா ஃபுட்பாலுக்கு சப்போர்ட் பண்ணுவார். எல்லா வீட்லேயுமே கண்டிப்பாக வந்து இந்த ரெண்டு கேட்டகரி இருந்தே தீரும். இப்போ எங்கள் அப்பா வந்து எப்படின்னா, ஒரு பாயிண்டில் சின்ன வயசாக இருக்கும்போது இந்த அது பேர் என்ன, சரி ஓகே, அந்த காலில் மாட்டுவாங்களே ஃபுட்பால் ஏற்றுனா வலிக்காமல் இருக்கிறதுக்கு அது ஒரு நல்ல பேர் வரும். அந்த ஓகே, உங்களுக்கு புரிஞ்சிருச்சுல, அது வாங்கித்தரேன், ப்ராக்டிஸ் பண்ணு, ஃபுட்பால் விளையாடு, ஃபுட்பால் தான் பயங்கர சுறுசுறுப்பான ஒரு விளையாட்டு அப்படின்னு சொல்லி சொல்லுவார். ஓகே, நான் அப்போல்லாம் எப்படின்னா, சும்மா எங்கள் அப்பா வந்து வின் பண்ண கான்வர்சேஷனுக்கு சும்மா அவர் வாய் அடைக்கணுன்றதுக்காகவே முடியவே முடியாதுன்னு சொல்லி ஃபுட்பால் கற்றுக்கவே இல்லை. நான் ஃபுட்பால் விளையாண்டதும் கிடையாது. ஸ்கூல்லலாம் வந்து எப்படின்னா ஃபுட்பால்லாம் விளையாடுவாங்க பசங்க, பக்கத்து வீட்டு பசங்க, பக்கத்து ஸ்கூல் பசங்க. ஆனால் அந்த டைம்லலாம் பெருசாக கிரிக்கெட்டில் அதிகமாக வந்து நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணதுனால பெருசாக ஃபுட்பால் பற்றி கண்டுக்கவே இல்லை. அப்புறம் வளர்கிறேன், வளர்ந்து பார்த்தா ஒரு பாயிண்ட்டில் வந்து இந்த மாதிரி ஃபுட்பாலுக்குன்னு தனியாக ஜெர்சி இதெல்லாம் இருக்குது, ஃபுட்பால் வந்து இவ்வளோ பெரிய கேமு அப்படிங்கிறதே வளர வளர தான் கற்றுக்கிட்டது. இப்போது கேரளா சைடு இருக்கிற நிறைய பசங்க வந்து ஃபுட்பால் பயங்கரமாக ஆடுவாங்க. இப்போவுமே உங்களுக்கு நிறையா சேட்டன்ஸ் யாராவது ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்கன்னா அவங்களுக்கு அவங்ககிட்ட ஃபுட்பால் பற்றி கேளுங்க. ஏன்னா கேரளா சைடு ஃபுட்பால் வந்து ரொம்ப வெறித்தனமாக பார்ப்பாங்க. நம்ம எப்படி வந்து ஐபிஎல்லாம் பார்க்குறோமோ அதுக்கு ஈக்குவலாக அங்கேயும் ஃபுட்பாலுக்கு பயங்கர மரியாதை இருக்குது. கம்பேரபிளி என்னோடய பார்வையில் தமிழ்நாட்டோட கேரளாவில் வந்து ஃபுட்பாலுக்கு உண்டான அந்த கிரேஸ் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி. இது வந்து மை பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் சொல்கிறேன். ஓகே, குட் பி ட்ரூ, குட் நாட் பி ட்ரூ. இப்போ அதெல்லாம் தாண்டி அர்ஜென்டினாவில் மெஸ்ஸி வந்து இந்த மாதிரி 3 ஹேட்ரிக் கோல் ஒன்று போட்டாருன்னு ஒரு நியூஸ் ஒன்று வந்து போன வாரம் நடந்த மேட்ச்சில். பரவாயில்லையே, இப்போ நம்ம வந்து ஒரு சில கேமை இல்லை ஏதோ ஒரு இண்டஸ்ட்ரியை அவாய்ட் பண்ணாலுமே அதில் ரொம்ப ஃபேமஸாக இருக்கிறவங்களோட பேர் நம்ம காதுக்கு வந்தே தீரும். நீங்கள் இங்கிலீஷ் பாட்டு கேட்கலனாலும் உங்களுக்கு கண்டிப்பாக மைக்கேல் ஜாக்சன் பற்றி தெரிஞ்சிருக்கும். நீங்கள் இங்கிலீஷ் படமே பார்க்கலனாலும் கண்டிப்பாக உங்களுக்கு அர்னால்ட் ஷ்வார்ஸ்நெகர் பற்றி தெரிஞ்சிருக்கும். அதான் ஒரு சில ஆட்கள்லாம் எப்படின்னா அவங்க வந்து எல்லா இடத்துலையுமே ரீச் ஆகிருப்பாங்க. அந்த மாதிரி தான் மெஸ்ஸி, ரொனால்டோ, ரொனால்டினோ இந்த மாதிரி ஆட்கள்லாம். ஸோ இப்போ இதெல்லாம் தாண்டி ஒரு முந்தா நேற்று திங்கக்கிழமை நைட்டாக அர்ஜென்டினா வர்சஸ் ஆஸ்ட்ரியா மேட்ச் பார்க்குறேன். நான் வாழ்க்கையிலே பார்த்த மொதல் ஃபுல் மேட்ச்னா இதுதான். செம்மையாக இருக்குது. எனக்கு அப்போ தோணுச்சு, சின்ன வயசில் அப்பா சொன்னது உண்மைதான் போல், பயங்கரமாக இருக்கே பார்க்குறதுக்கு. அதாவது 90 நிமிஷத்தில் கேமே முடிஞ்சிருது. இதில் வந்து நடுவில் ஒரு பிரேக் வேறு இருக்குது, 45 மினிட்ஸில் ஹாஃப் டைம் பிரேக்குன்னு ஒன்று விடுறாங்க. அதுக்கப்புறம் கேம் பார்க்க பார்க்க புரியுது. ஆக்சுவலி இப்போ நான் F1லாம் பார்த்துருக்கேன். F1 பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ்லாம் யாராவது இருக்கீங்களா? அவங்களுக்குலாம் எப்படின்னா சும்மா, அதாவது டே எப்பட்றா அந்த காருக்குள்ளே யார் ஓட்டுறா, இந்த காரை யார் ஓட்டுறான்னு எப்பட்றா கண்டுபிடிக்கிறீங்க, எனக்கு சத்தியமே தெரில. அப்புறம் இப்போ ஒரு கேமை பார்த்துடலாங்க, ஆனால் ஒரு கேம் பார்க்கும்போது அதில் யார் பெரிய ஆள். இப்போ கிரிக்கெட் பார்த்தா தோனி விளையாண்டா ஓகே பரவாயில்ல, நல்லா விளையாடுவார். சச்சின் வந்து விளையாண்டா ஓகே ரைட். நம்ம ஒரு அதே மாதிரி அதர் கண்ட்ரி பிளேயர்ஸ்லையுமே இந்த மாதிரி ஃபேமஸான ஆட்கள் இருப்பாங்க, நம்ம உட்காந்து பார்க்கலாம். இப்போ F1 இல்லை வந்து இந்த மாதிரி ஆட்கள்லாம் இப்போ ஃபுட்பாலோ விளையாடும் போது இல்லை, பார்க்கும் போது இல்லை. இப்போ ஒரு சில பேர் நம்ம யாருக்கு சப்போர்ட் பண்ணுறது, எந்த டீமுக்காக கத்துறதுன்னே தெரிய மாட்டேங்குது. இதே மைண்ட் செட்டோட தான் நான் போயிட்டு வந்து அன்னைக்கு இந்த மேட்ச் பார்க்க உட்காந்தேன். உண்மையாக சொல்லப்போனா ஹேண்ட்ஸ் டவுன் ஃபுட்பால் இஸ் இன்ட்ரெஸ்டிங். ஓகே, நான் என்னோட ஒப்பீனியன் மாற்றிக்கிறேன், ஃபுட்பால் இஸ் எக்ஸ்ட்ரீம்லி இன்ட்ரெஸ்டிங். எனக்கு வந்து இப்போ இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தி வர ஆரம்பிச்சு. நான் என்ன பண்ணேன்னா, இன்னைக்கு நைட்டு 11 மணிக்கு சுவிட்சர்லாந்து வர்சஸ் கனடா மேட்ச் இருக்குது, ஸோ போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டேபிள்லாம் புக் பண்ணி வச்சுருங்க ஒரு இடத்துல. இன்றைக்கி நைட் 11:00 யாராவது ஸ்போர்ட்ஸ் சிட்டி சைடு வந்தீங்க அப்படின்னா ஏதோ ஒரு இடத்துல நான் இருப்பேன், நான் என்னோடய ஃப்ரெண்ட்ஸும் இருப்போம், உட்காந்து பார்த்துட்டு இருப்போம், நீங்களும் வந்து ஜாயின் பண்ணிக்கிங்க. ஸோ வாட் ஐ உட் சே இஸ், நம்ம சின்ன வயசில் நமக்கு ஒரு ஒப்பீனியன் இருக்கும் ஒரு சில விஷயங்கள் மேலே, அது அப்படியே வளர வளர எப்படி மாறுது பாருங்களேன். நம்ம சுற்றி இருக்கிற ஆட்கள் மூலமாகவும் நம்ம பார்த்து ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிறதுனால நமக்கு ஒரு ஒப்பீனியன் எப்படி மாறுது பாருங்களேன். ஸோ ஹேண்ட்ஸ் டவுன் யாராவது ஃபுட்பால் சப்போர்ட்டர்ஸ் யாராவது இருந்தீங்க அப்படின்னா டிஎம்இ வித் சம் டீட்டெயில்ஸ், தம்பி நீ இதெல்லாம் தெரிஞ்சுக்கோ, இதெல்லாம் வந்து ரொம்ப இந்த ஃபீஃபா கப்பில் இந்தந்த டீட்டெயில்ஸ்லாம் ரொம்ப முக்கியம், இந்தந்த பிளேயர்ஸ்லாம் வந்து பெரிய கை, இந்தந்த பிளேயர்ஸ்லாம் வந்து இந்த மேட்ச்சில் ஆடுறாங்க, இவங்கெல்லாம் வந்து இப்போ கம்பேக் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க, இந்தந்த பிளேயர்ஸ்கிட்டலாம் வந்து யாருமே வந்து பகச்சிக்கவே முடியாது. இந்த மாதிரி பேசிக்காக ஃபுட்பால் தெரியாத ஒருத்தன், கற்றுக்குட்டியாக இருக்கிற ஒருத்தன், ஃபுட்பால் எல்கேஜி கூட போகாத ஒருத்தனுக்கு
நீங்கள் சொல்ல வேண்டிய ஒரு 5 பாயிண்ட்டை எதுவாக இருந்தாலும் எனக்கு சொல்லுங்கள். ஜஸ்ட் டிஎம் மீ ஆன் இன்ஸ்டாகிராம். பேசாமல் நம்ம ஏன் நம்ம வந்து ஒரு 6 மணிக்கு 5 மணிக்கு மேலே அதை பற்றியே நம்ம பேசக்கூடாது. ஆப்வியஸ்லி ஓகே, கோல்டன் சாங் ஆஃப் தி இயரில் பாம்பேயில் இருந்து குச்சி குச்சி ரக்கம்மா பொண்ணு வேணும் அவங்க வராங்க. கேட்டு முடிங்க, பாடி முடிங்க. ஐ வில் பி பேக். நம் பிராவோ, யூ ஆர் லிஸனிங் டு 89.4 தமிழ் எஃப்எம். கோல்டன் சாங் ஆஃப் தி ஹவர், கோல்டன் சாங் ஆஃப் தி ஹவர், ப்ராட் டு யூ பை பிரைட் கலெக்ஷன், அளிக்கும் தன்னம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கை மிளிரட்டும். ஜோயா லூகாஸ், தி வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.

0: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
1: ஜாயிண்ட் பெயின்னாலையும் ப்ராப்பர் பாடி பிளெக்சிபிலிட்டி இல்லாமலும் ருமடாய்டு ஆர்த்ரைட்டிஸ்னால கஷ்டப்படுறீங்களா? அப்போ ஆயுர்வேத தீர்வு இருக்கே.
2: ஆயுட்ரீட் ஆயுர்வேத கிளினிக், டுபாய் சிலிகனோசிஸ் மற்றும் டிஐபி.
3: வெற்றி
2: வெற்றி
4: 25 million dirhams
1: நீங்க ரெடியா? கமிங் June 28, 9 AM to 9 PM எல்லாமே DTCP and RERA approved plots. Prop Shell NRA Tamil Nadu Land Meetup miss பண்ணாதீங்க. For details call 056-415-4242. Plots நாலே Prop Shell தானே.
5: இந்த சாம்ராஜ்யத்தின் மிக முக்கியமான சுயம்வரத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம் அனைவரின் அரசியான மனதை வெல்ல போட்டியிடும் போட்டியாளர்கள்.
6: ஹாய், நான் காஃபி.
7: ஹலோ, நான் தான் டிராவல்.
8: வணக்கம், நான் நினைவுகள்.
7: ஹாய், நான் தான் இயற்கை.
5: இதுல மனசோட மனச வெல்ல போவது யாரு?
7: எங்கப்பா மனசு காணோம்?
6: அங்கே பாருங்கள், போட்டிக்கு ராஜாவின் பாடல்கள் வருகின்றன.
7: ராஜா பாட்டு போகுது, மனசும் பின்னாடியே போகுதே.
9: ராஜா பாட்டு போட்டிக்கு வந்தால் மனதை வெல்லத்தானே செய்யும்.
10: வார நாட்களில் மதியம் 3 மணி முதல் 4 மணி வரை மனசார கேளுங்க ராக் வித் ராஜா, only on 89.4 தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

0: ஒன்னையும் வெயிட் பண்ணி காட்டட்டா.
1: தி ஈவினிங் கரக்.
2: ஓகே, உங்களுக்கு ஏதாவது பாட்டு வேணுமா? 800-8940 ஃபோன் அடிச்சு எனக்கு இந்த பாட்டு வேணும் தம்பி, இப்போவே வேணும், இப்போ இந்த நிமிஷமே இந்த பாட்டு இப்போவே வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த பாட்டு எடுத்து நான் போடுவேண்ணா. இல்லாட்டினா அப்புறம் எனக்கு பிடிச்ச ஒரு பாட்டை நான் எடுத்து போட்டுருவேண்ணா, அப்புறம் 5 மணிக்கு மேலே போயிடுவான். ஐயோ, ஃபோன் அடிச்சு நான் ரேடியோவில் கேட்டிருக்கலாமே, கேட்டிருந்தான் அந்த பாட்டு வந்திருக்குமே. அந்த பையன் வேறு 4 வாட்டி சொன்னானே, ஐயோ இப்படி தப்புன்ட்டுமே அப்படின்னு நீங்கள் ரிக்ரெட்டில் வந்து இருக்க மாட்டிங்களாம். அப்பா வணக்கம், யார் யார் பேசுகிறீங்க, என்ன பாட்டு வேணும்? பாட்டு வருது. I will be back after 5 o'clock. This is Bravo. Yes, you're listening to 89.4 Tamil FM. And this is Aunga favorite. Unga favorite. In the uncle's favorite.
3: The Evening Correct. Presented by VNCT Global. Largest villa developers in South India. For more details, contact 054-767-3111. Brought to you by Annathangam Golden Diamonds. Karama Center, Dubai. 40% off on diamond and precious jewelry. 40% discount on 22 carat and 18 carat gold jewelry making charges. Madri, Pala offers. Matrum Z5. In the varsha toda biggest movie on a Patriot. Matrum Pala blockbuster movies. Verum 99.99 dirhams per year. La enjoy pannunga.
4: Request a song. Call or WhatsApp 050-252-8940. Manasu thottu mittu.

0: Request a song. Call or WhatsApp 050-252-8940.
1: மனசு தொட்டு மிட்டு
0: நேயர்களின் கனிவான கவனத்திற்கு
2: நேரம் இப்பொழுது மாலை 5 மணி.

0: 89.4 தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ நம்ம மியூசிக்.
1: 89.4 தமிழ் எஃப்எம் செய்தி சுருக்கம்
0: brought to you by Danya Auto Spare Parts LLC, genuine parts center for American, German, Korean and Japanese cars, wholesaler and retailer for batteries and lubricants.
2: வணக்கம், செய்தி சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
1: தமிழக செய்திகள்.
2: தமிழகத்தில் குழந்தைகள் பெண்களுக்கு எதிரான வன்முறை சம்பவங்கள் இதுவரை இல்லாத அளவுக்கு அதிகரித்துள்ளதாக கனிமொழி எம்பி தெரிவித்தார். குற்றங்களை தடுக்காமல் அனைத்துக்கும் திமுக மீது பழி போடுவதில் மட்டுமே தவிக அரசு குறியாக உள்ளது என்று அவர் கூறினார். மின்வாரியத்தின் நிதி செலவினங்கள் குறித்த வெள்ளை அறிக்கையை மின்வாரிய தலைமையகத்தில் அமைச்சர் சிடிஆர் நிர்மல்குமார் நாளை வெளியிடுகின்றார். தமிழ்நாடு எரிசக்தி வளம் மற்றும் சட்டத்துறை அமைச்சர் சி ஆர் டி நிர்மல்குமார் தமிழ்நாடு மின்சார வாரியத்தின் நிதி நிலைமை செலவினங்கள் குறித்து வெள்ளை அறிக்கை வெளியிட உள்ளார் என்று அறிவித்துள்ளதாக இது தொடர்பில் வெளியிடப்பட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி நாளை காலை 10:30 அளவில் தமிழ்நாடு மின்சார வாரிய தலைமை அலுவலகத்தில் உட்கட்டமைப்பு, நிதி, மனிதவளம், தளவாட பொருட்கள், நடைபெற்று வரும் திட்டப்பணிகள், வருவாய் மற்றும் செலவினங்கள் குறித்த விரிவான வெள்ளை அறிக்கையினை அமைச்சர் சி டி ஆர் நிர்மல்குமார் வெளியிட உள்ளார்.
1: இந்திய செய்திகள்.
2: மறைந்த ஈரான் உச்ச தலைவர் அயத்துல்லா அலி கமீனியின் இறுதிச் சடங்கில் பங்கேற்க பிரதமர் நரேந்திர மோடிக்கு அந்நாட்டு ஜனாதிபதி மசூத் பெசிஷ்கியான் அழைப்பு விடுத்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அன்னாரின் இறுதிச் சடங்குகள் தெஹ்ரான் மற்றும் கோம் ஆகிய நகரங்களில் வரும் ஜூலை 4, 5, 6, 7 தேதிகளில் நடைபெறும் என்று கூறப்படுகின்றது. இறுதி நிகழ்வு ஜூலை 9 தேதி மஷாத் நகரில் நடைபெறும் என்று பிடிஐ செய்தி நிறுவனம் செய்தி வெளியிட்டுள்ளது. இந்நிலையில் அயத்துல்லா அலி கமீனியின் இறுதிச் சடங்கில் பங்கேற்க பிரதமர் நரேந்திர மோடிக்கு அதிபர் மசூத் பெசிஷ்கியான் அழைப்பு விடுத்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்த அழைப்பு தொடர்பாக பிரதமர் நரேந்திர மோடி தரப்பில் இன்னும் எந்த முடிவும் எடுக்கப்படவில்லை என்று தெரிவிக்கப்படுகின்றது.
1: இலங்கை செய்திகள்.
2: இலங்கையில் தேசிய சுற்றுச்சூழல் திருத்தச் சட்ட மூலத்தின் 2 வாசிப்பு இன்று பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டது. இந்த சட்ட மூலத்திற்கு ஆதரவாக 113 வாக்குகளும் எதிராக 10 வாக்குகளும் அளிக்கப்பட்டுள்ளன. இதன்படி தேசிய சுற்றுச்சூழல் திருத்த

0: வெளிப்படுத்தும் தனிநபர்கள், திட்டங்கள், நிறுவனங்கள் மற்றும் அமைப்புகளை கௌரவிப்பதற்காக உருவாக்கப்பட்டுள்ளது. இந்த விருது ஆண்டுதோறும் வழங்கப்பட்டு துபாயின் முன்னேற்ற நோக்குடைய வளர்ச்சி மாதிரியை பிரதிபலிக்கும் சிறந்த சாதனைகளை கொண்டாடும் நோக்கில் முன்னெடுக்கப்பட உள்ளது.
1: உலகச் செய்திகள்.
0: ஈரான் மீது தாக்குதல் நடத்தப்பட்ட அணு நிலையங்கள் அல்லது அணுசக்தி தொடர்பான பொருட்களுக்கு தற்போது அணுகலை வழங்கும் எந்த திட்டமும் இல்லை என்று அந்நாட்டு வெளியுறவுத்துறை அமைச்சர் காசிம் கழிபாபாடி தெரிவித்துள்ளார். இந்த விவகாரங்கள் அனைத்தும் அமெரிக்காவுடனான இறுதி ஒப்பந்தத்தின் கட்டமைப்பிற்குள் மட்டுமே பரிசீலிக்கப்படும் என ஈரான் துணை வெளியுறவு அமைச்சர் தெரிவித்தார். ஈரான் மீது அமெரிக்கா விதித்துள்ள பொருளாதார தடைகளை நீக்குவதற்கான நடைமுறை நடவடிக்கைகள் எடுக்கப்பட்ட பின்னரே இதுகுறித்த முன்னேற்றம் ஏற்படும் என்றும் அவர் தெரிவித்தார்.
1: செய்தி சுருக்கம் was brought to you by Danya Group of Companies since 1982. Weather update brought to you by Alras Auto AC Parts, the number one auto AC parts dealer in the Middle East with 25 plus outlets spread across the UAE, Oman, Qatar, KSA and Bahrain. Visit alras.me.
0: ஐக்கிய அரபு அமீரகத்தில் இன்று ஸ்வைஹானில் 48 டிகிரி செல்சியஸில் அதிகூடிய வெப்பநிலை பதிவானது. அபுதாபியில் இன்று 45 டிகிரி செல்சியஸிலும், துபாய் ஷார்ஜாவில் 43 டிகிரி செல்சியஸிலும், ராசல் கைமாவில் 42 டிகிரி செல்சியஸிலும், உமல் குவைனிலும் 42 டிகிரி செல்சியஸிலும், அஜ்மானில் 41 டிகிரி செல்சியஸிலும், அல்ஃபுஜேராவில் 36 டிகிரி செல்சியஸிலும் இன்று அதிகூடிய வெப்பநிலை பதிவானது. அலைன் உள்ளிட்ட சில பகுதிகளில் இன்று மழை பெய்யக்கூடும் என்று தேசிய வானிலை ஆய்வு மையம் எதிர்வு கூறியுள்ளது. எமது அடுத்த செய்திச் சுருக்கத்தை 6 மணிக்கு எதிர்பாருங்கள். வணக்கம்.

0: கண்ணா நல்லா கேட்டுக்கோ, கஞ்சத்தனத்துக்கும் சிக்கனத்துக்கும் நூலளவு தான் வித்தியாசம். ஒரு நூல் அந்த பக்கம் போயிட்டோம் அப்படின்னா கஞ்சத்தனம், ஒரு நூல் இந்த பக்கம் வந்துட்டான் சிக்கனம். நான் நேற்றுக்கு ஒரு ஷோ ஒன்று பார்த்துட்டு இருந்தேன் சரியா, அதுக்கப்புறம் எனக்குமே வந்து ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சில பேர்லாம் இருக்காங்க. எனக்கு மனசுக்குள்ளே தோணும், ஏண்டா ஒரு 50 தரம் எடுத்து இப்படி செலவு பண்ண மாட்டேங்கிறேன் நீ, சரி 50 தரம்ஸ் கூட ஓகே, ஒரு 2 எனக்கு ஒரு ஓகே. நான் எங்கேருந்து ஆரம்பிப்பேன், அதை ஜென்ரலாக கஞ்சத்தனமாக இருக்கிறவங்களே நீங்கள் பார்த்துருப்பீங்கல்ல, மனசுக்குள்ளே திட்டிருப்பீங்க, ஏண்டா ஒரு தரம் எனக்காக ஸ்பெண்ட் பண்ணும், ஏண்டா ஒரு தரம் கூட நான் வரத்து கிடையாதாடா அப்படின்னு என்னை ஃபீல் பண்ண வச்சேன் என் நண்பன் ஒருத்தன். ஜென்ரலாக வந்து எப்படின்னா, நாங்கள் வந்து எங்கள் ஆஃபீஸ் கீழே ஒரு டீ குடிக்கிறதுக்கு போவோம், ஒரு இடத்துக்கு போவோம், மசாலா சாய் தான் கிடைக்கும் நார்த் இந்தியன் கடை. அந்த மசாலா சாய் வந்து ரொம்ப திக்காக இருக்கிறதுனால ஃபுல்லாக குடிக்க முடியாது, நான் ஒரு பாதி குடிப்பேன். ஸோ அதனால் என்ன பண்ணுவோம்னா 1/2 வாங்குவோம். இவன் வந்தால் மட்டும் எப்படி பண்ணுவான்னா, அவன் வாங்கிடுவான் சரியா, 1/2 பாதி சாய் தான் வாங்குவான். வாங்கிட்டு என்கிட்ட 50 fills வேறு வாங்குவான், சாயோட வேலை 2 தரம் ஓகே, வாங்குறது பாதி சாய், அதில் பாதி எனக்கு கொடுத்துட்டு அதுக்கு 50 fills வேறு வாங்கிப்பாங்க. நீங்களாக இருந்தால் என்ன அங்கிள் பண்ணுவீங்க, ஒரு 50 fills நீங்கள் கேட்டு வாங்குவீங்களா? எனக்கு தெரியல, நான் சொல்லுவேன், ஏன்டா நீ சாப்பிட்ட லஞ்சுக்கு நான் பே பண்ணியிருக்கேன், பல தடவை நீ கேட்காமலே கொண்டு போய் நீ போக வேண்டிய இடத்துக்கு நான் ட்ராப் பண்ணியிருக்கேன், நான் அதுக்கெல்லாம் கணக்கு போட்டா நான் எவ்வளோ வாங்குறது உங்ககிட்டருந்து, ஒரு 50 fills எனக்கு நீ வாங்கி தரமாட்டேடா அப்படின்னு அவன் பார்த்து சிரிச்சுட்டு போயிட்டான். அடுத்த நாள் போனோம், அடுத்த நாள் அதே மாதிரி பாதி சாய் வாங்குறான். நான் இப்போ நினச்சேன் திருந்திருப்பான் போல, நேற்றுக்கு நம்ம நல்லா நாக்கு பிடுங்கன்னு கேட்டோமே, திருந்திருப்பான் போலனா, அதே மாதிரி பாதி சாய் வாங்கி பாதி எனக்கு ஊற்றி கொடுத்துட்டு 50 fills கேட்குறாங்க திரும்பவும். நான் சும்மாலாம் சொல்ல, சத்தியமாகவே ஒருத்தன் இருக்கான் எங்களோட, எங்களை நல்லா எங்கள் ஆஃபீஸை நல்லா தெரிஞ்சவங்களுக்கு நான் யாரை பற்றி பேசுகிறேன் அப்படின்னு தெரிஞ்சிருக்கோம். சரி ஓகே, ஒரு ஓரமாக இருக்கட்டும், யாராவது இந்த மாதிரி இருப்பாங்க தானே. நம்ம இதை பற்றி 2-3 வாட்டி பேசியிருக்கோம். பட்டு நான் அந்த ஷோ பார்த்துட்டு இருந்தேன் அப்படின்னு சொன்னல, அதில் எப்படின்னா ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள இந்த கஞ்சத்தனம் சிக்கனம் பற்றி பேசிக்கிட்டு இருக்காங்க. ஒய்ஃப் சொல்கிறாங்க ஒரே ஒரு ஹெக் பஃப் வாங்கிட்டு வருவார், அந்த ஒரு ஹெக் பஃப் வாங்கிட்டு வந்துட்டு பாதி எனக்கு கொடுத்துட்டு பாதி பையனை சாப்பிட சொல்லிட்டு மீதி வந்து கொஞ்சோண்டு இருக்கும், அதை அவர் சாப்பிட்டுப்பாரு. ஏங்க 2-3 தான் வாங்கிட்டு வரலாம் அப்படின்னா இல்லை செலவாயிடும் அப்படின்னு வரான். இல்லை எனக்கு புரியல, நீ வெளியில் கூட கஞ்சத்தனமாக இருக்கலாம் பிரச்சனை இல்லை, ஃபேமிலிக்கு அதுவும் சாப்பிட்றதுக்கு வாங்கி கொடுக்குறது கூட இவ்வளோ பார்க்கணுமா எனக்கு புரியல. இவ்வளோக்கும் ஏங்க என்ன தான் ஒருத்தண்ட காசு இல்லைனா கூட ஒரு எப்போ வாங்குறது காசு இருக்காதா? அப்புறம் எதுக்கு வேலை செய்யணும், எதுக்கு கஷ்டப்படணும், எதுக்கு எனக்கு ஒன்றும் புரியல. நீங்கள் இந்த மாதிரி யாரையாவது பார்த்து கடுப்பாக இருப்பீங்களே, அவங்க என்ன பண்ணாங்கன்றது சொல்லுங்கள். வணக்கம்.
1: வணக்கம் பிரபு, எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கீங்க ஐயா. நீங்க எப்படி இருக்கீங்க? என்ன பேர் சொல்லுங்க, அப்படியே என்ன சம்பவம் சொல்லுங்க, யாரு பண்ணான்னு சொல்லுங்க.
1: நம்ம ஆபீஸ் தான் ஐயா, நீங்க சொன்ன மாதிரி உங்க ஆபீஸ்ல எங்க ஆபீஸ்ல அவ்வளவுதான்.
0: என்ன நடந்தது?
1: இல்ல சாப்பிட லஞ்ச் போவோம், சாப்பிட போவோம். இப்ப நாங்க லைக் மதியானம் சாப்பிடும் போது அதே மாதிரி காலைல மோஸ்ட்லி சாப்பிட மாட்டாங்க, காலைல என்னன்னா லைக் பிஸ்கெட் பிளஸ் ஒரு டீ.
0: அவரு சாப்பிட மாட்டாரு?
1: அவ்வளவுதான். ஆமா கரெக்ட். சரி, லஞ்ச் போகும்போது என்ன சாப்பிடுவாங்க? ஓகே காலைல சாப்பிடல அப்படின்னா மதியம் என்ன செய்வோம் நம்ம, கண்டிப்பா ஒரு பெரிய மீல் போவோம் நம்ம, லைக் பிரியாணி
0: ஏதோ ஒன்று.
1: ஆனா அவர் என்ன பண்ணுவாரு, அந்த 3 திரம்ஸ்க்குள்ள அந்த வெஜ் கறியும் 2 சப்பாத்தி 5 ரூபால முடிச்சிடும் அப்படி.
0: 5 ரூபால
1: முடிச்சிட்டா அவ்வளவுதான், அது போப்போ அதெல்லாம் வேணாப்பா, என்ன இதுவே வயிறு ஃபுல்லாகுது அப்புறம்.
0: சரி, அது அவருக்கு வந்து காசு ரொம்ப, ஐ மீன் லைக் ரொம்ப ஊர்ல கமிட்மெண்ட் ஜாஸ்தியோ இருக்கு?
1: இல்ல
0: எனக்கு அவர் வந்து சாலரி ரொம்ப கம்மியா இருக்கு. எனக்கு புரியல, ஒரு மனுஷன் அது எப்படி தினம் அப்படிதான் சாப்பிடறா?
1: ஓ அதான் சொல்ல, வீக்லி இன்னைக்காவது ஒரு நாள் இந்த இவரு காமராஜ் சொல்ற மாதிரிதான், என்னமா நீங்க நான்வெஜ் சாப்பிட முட்டை எடுப்போம்னு சொல்றாங்கல்ல, அது மாதிரிதான் இன்னைக்காவது ஒரு நாள்.
0: ஓ காட், அவருக்கு ஆனா இருந்தாலும் எனக்கு வந்து 50-50 தான் மனசு ஒத்துக்குது. அவர் ஊர்ல நிறைய செலவு இருக்குமோ அதனால மிச்சம் பிடிக்கிறாரோ, இல்ல ஆளே அப்படித்தானா? உண்மையாவே காசு கம்மி, கையில காசு கம்மி இல்லைன்னா ஓகே அது வந்து நிலைமை, நான் ஒத்துக்கிறேன். ஆனா நீங்க இது வந்து ஹெல்த் பிரச்சனையில கொண்டு போய் விட்டுறாதா? மூணு தினம் நாலு தினமுக்கெல்லாம் சாப்பிடும்போது, அதுவும் ரெகுலராக சாப்பிடும்போது எப்பயாவதுனா ஓகே, எப்பவுமே நான் அதுக்கு அந்த மூணு தினம் நாலு தினமுக்கு ஏதாவது ஃப்ரூட்ஸ் வாங்கியாவது சாப்பிட்லாம்ல, அது பத்தவும் செய்யாது. ஓ மை காட், சரி ஓகே. ரெண்டு பாட்டு வருது கேட்டு முடிய பேசுவோம். ஆ
2: back to back அடுத்து ரெண்டு பாட்டு.

0: 89.4 தமிழ் எஃப்எம். ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
1: ஒரு திரகாம்க்கு என்ன வாங்கலாம்? கரெக்டாயா? இப்போ கோல்டே வாங்கலாம்.
2: டேய் என்ன சொல்ற?
1: நிஜம்தான், ஜஸ்ட் 1 திரஹம்ல இருந்து கோல்ட் வாங்கலாம். 100 திரஹம்ஸ்க்கு கோல்ட் பர்சேஸ் பண்ணா அவங்களுக்கு 20 திரஹம்ஸ் வர்த் கோல்ட் ஃப்ரீ, உங்களுக்கு 10 திரஹம்ஸ் ரெஃபரல் போனஸ். இது கம்ப்ளீட்லி சேஃப் அண்ட் லைசென்ஸ்டும் கூட.
3: கோல்ட் சேவ் பண்ணுங்க, லேட்டர் கோல்ட் பார் காயின் இல்ல கேஷா ரிடீம் பண்ணிக்கலாம். நீங்க இருக்கிற இடத்துக்கே வந்து டெலிவரியும் பண்ணுவாங்க. டவுன்லோட் ஐன் கோல்ட் வாலெட் ஆப் ஆர் விசிட் தியர் ஸ்டோர் நியர் கோல்சூக் மெட்ரோ ஸ்டேஷன்.
0: தமிழகத்தில் புதிய அரசியல் களம்,
4: புதிய ஆட்சி அமைந்த சூழலில் கட்சிகளில் நடக்கும் பரபரப்பான நிகழ்வுகள்,
0: தமிழக அரசியலில் புதிய திருப்பமாக இதுவரை காணாத சட்டசபை தலைவர்கள் என்ன சொல்கிறார்கள்,
4: உள்ளூர் அரசியல் முதல் உலக அரசியல் வரை உண்மை நிலவரத்தை தினமும் உங்கள் இருந்த இடத்தில் இருந்தே அறிந்து கொள்ள தினத்தந்தி அமீரகத்தின் ஒரே தமிழ் நாளிதழ்.
0: ஆண்டு சந்தாவுக்கு இன்றே அழையுங்கள் 800 58.
4: செழித்தையும் தமிழே.

நீங்கள் வளமிக்க உளமுற்ற தீ தன்னீரிலா தமிழ் மொழிக்கென தமிழ் பண்பலை தரும் தனி நிகழ்ச்சி. வார நாட்களில் பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரை 89.4 தமிழ் பண்பலையில் உங்கள் கிருஷ்ணியுடன்.

0: ஓகே, வெல்கம் பேக். இன்னைக்கு வந்து நம்மளை சுற்றி இருக்கிறவங்க ஏதாவது ஒரு கஞ்சத்தனம் ஏதாவது பண்ணியிருப்பாங்கல்ல, சிக்கனமா இல்லை கஞ்சத்தனமா அப்படின்னு உங்களுக்கே டிசைட் பண்ண முடியாது. என்னது இப்படி இருக்கார் இவர்? என் ஆஃபீஸில் ஒருத்தர் இருக்கான், ஆமாம், இன்றைக்கி வரைக்கும் அதாவது ஒரு சாயோட விலை ரெண்டு திரும். நாங்கள் வந்து என்ன பண்ணுவோம்னா ஒரு சாயை 1/2, ஏன்னா ஒரு ஃபுல் சாய் குடிக்க முடியாது அப்படிங்கிறதுக்காக பாதி வாங்குவோம். அப்போ அந்த கடைக்காரர் வந்து நாங்கள் ரெகுலர் கஸ்டமர் அப்படிங்கிறதுனால ஒரு திரம்க்கு கொடுப்பார் பாதி சாய் தானே. அதான் அவன் ஒன்று வாங்கி பாதி பாதியாக அதுலேயும் 50-50 வாங்கி அதுலேயும் 50-50 பிரித்து அதுக்கு 50 ஃபில்ஸ் என்கிட்டருந்து வேறு வாங்குவான். டே பெரிய ஆள்றா நீ அப்படி இருக்கும், ஆனால் எனக்கு மனசுக்குள்ள அப்படியே ஏதாவது கேட்கலாம் போல் இருக்கும். கேட்டிருக்கேன் நான், அவன் அப்பவும் இன்றைக்கி வரைக்கும் திருந்தல, நேற்றுக்கு நைட்டு வரைக்கும் அப்படி தான் இருக்கான் அவன். இந்த மாதிரி யாராவது கஞ்சத்தனம் பயங்கரமாக பண்ணி நீங்கள் மனசுக்குள்ளெல்லாம் தேக்கி வச்சுருப்பீங்களா அவங்கள பற்றி சொல்கிறதுக்கு, அது இப்போ சொல்லுங்கள். வணக்கம்.
1: வணக்கம்.
0: சொல்லுங்கள்.
1: இந்தியா போகிறேன், அவ்வளோதான், போய் வர மாட்டேன்.
0: இந்தியா போறீங்களா? என்ன திடீர்னு?
1: ஆமா, கொஞ்சம் ஜாப் போயிருச்சுங்க.
0: கொஞ்சம் ஜாப் போயிருச்சா? ஊர்ல?
1: ஊர்ல போய்யாங்க, தேடிக்க வேண்டியதுதான், அவ்வளவுதான். நான் கீழ போறேன். இது ப்ராப்ளம்.
0: வெரி குட், பரவாயில்ல, பிரச்சனை இல்ல.
1: போறதுக்கு முன்னாடி பேசணும்னு இருந்தே பேசிட்டேன், அது ரொம்ப ஹாப்பி எனக்கு.
0: கங்கிராட்ஸ். ஏதோ ஒண்ணு நல்லது நடந்திருக்குன்னு வச்சுக்கோங்க. பயங்கர பெருமையா சொல்றீங்க.
1: இருந்தாலும் வாங்கி தராம இருக்க மாட்டாங்க.
0: இல்ல புரியல, என்ன ஏதாவது சம்பவம் ஏதாவது சொல்லுங்களேன், ஏதாவது நடந்திருக்கும்ல?
1: என்னன்னா இப்போ ஹோட்டல் போவோங்க
0: சாப்பிடறதுக்கு.
1: ஆமா, சாப்பிட போவோம். என்ன அவங்க என்ன சொல்லுவாங்க, எனக்கு இது போதுன்னா, ஆனா நான் எல்லாம் வாங்க கொஞ்சம் தான் சாப்பிடுவேன், அவங்கள சாப்பிட வச்சிருவேன்.
0: சாப்பிட வச்சுட்டு நீ தானப்பா சாப்பிட்ட, நான் கொஞ்சம் கொஞ்சம் தானே சாப்பிட்டேன் அப்படிங்கறது.
1: ஆமா, அதே மாதிரிதான்.
0: ஓகேவா? அவர் வந்து என்னன்னா எங்களோட பசங்களோட வருவார். ஓகே வாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு டீ காஃபிலாம் குடிச்சிட்டு அவர் கடை பேக்கரிக்குள்ளே வந்ததும் தனியாக உட்காந்துப்பார் அவர். சரியா? உட்காந்துட்டு அங்கே உட்காந்துட்டு எங்ககிட்ட பேசுவார். பேக்கரியில் டேபிள்லாம் கிட்டக்கிட்ட தானே இருக்கும். நாங்கள் வந்து பசங்களாம் உட்காந்துட்டு அவர் இருக்காரு அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் மரியாதையாக உட்காந்து பேசிக்கிட்டுலாம் இருப்போம். மொதல் வாட்டி நாங்கள் போகிறப்பவே சீனியர்ஸ் எல்லாம் கழிந்துக்கிட்டாங்க. நாங்கள் ஜாலியாக அப்படி சாப்பிட்டு முடிச்சுட்டு சரி ஓகே நீங்கள் சாப்பிட்டுட்டு வாங்க நான் அப்புறமா உங்களை பார்க்குறேன்னு கிளம்பிட்டார். மனுஷன் பில்லே கொடுக்காம போயிட்டார். இது ஒரு வாட்டி இல்லை, எல்லா வாட்டியும் இதே மாதிரி தான். அதனால் அவர் வந்தாலே தெரிச்சிருவாங்க எல்லாரும். ஸோ இது வந்து எனக்கு எப்படின்னா, ஏன் ஸ்டூடெண்ட்ஸ் காசில் வாங்கி சாப்பிட்றியா ஏனி? எனக்கு சுத்தமாக மரியாதை போச்சு அவர் மேலே. அப்போல்லாம் எனக்கு என்ன ஒரு 18 வயசு இருக்குமா, அவருக்கு 45 வயசு இருக்கும். அப்போவே வந்து மரியாதை அவரெல்லாம் அதுக்கப்புறம் வந்து சுத்தமாக மரியாதை. இந்த மாதிரி யாராவது பண்ணால் தான் நம்ம காண்டாகும்னா ஒரு மாதிரி கோபங்களாக வரும். எனிவேஸ் இப்போ நம்ம அவங்க சாப்பிட்டதுக்கு அந்த பில்லை நம்ம தலையில் கட்டும்போதெல்லாம் வந்து உச்சக்கட்ட கோவம் வரும். ஆனால் என்ன சொல்ல முடியாத ஒரு சுச்சுவேஷனில் இருப்போம். இந்த சொந்தக்காரங்களோட எங்கேயாவது வெளில போனால் கூட எல்லாருமே சாப்பிடுவோம்ல. ஸோ சாப்பிட்டதுக்கப்புறம் இப்போ பர்பஸாக நம்ம தலை மேலே பில் கட்டி, அதாவது நீ பில் கொடுத்துறியான்னு சொன்னால் கூட நம்ம பெருமையாக போய் பில் கட்டிடலாம். ஆப்வியஸ்லி நம்ம சொந்தக்காரங்களுக்கு ஆப்வியஸ்லி நம்ம செய்ய தான் போகிறோம்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் அதாவது நம்ம தலை மேலே பில் கட்டுறத ஒரு சில பேர் வந்து எப்படின்னா அது ஒரு பெருமையாக நினச்சிப்பாங்க. பார்த்தியா, அவனை எப்படியோ வந்து அவனை ஏமாற்றிட்டேன் அப்படி, அது ஒரு பர்சனல் வின்னாக நினச்சிப்பாங்க. அங்கெல்லாம் தான் வந்து எனக்கு கொஞ்சம் காண்டாகும். ஏ பாட்டு வருது கேட்டுப்பிடிங்க. 90s நாட் அவுட்டில் முதல்வன் தலைவர் சாங் ஆஃப் தி இயர்ல சஹானா சஹானாவும் பேக் டு பேக் நல்ல பாட்டு வருது. ஐ வில் பி பேக். திஸ் இஸ் த
2: The Evening Correct, presented by VNCT Global, largest villa developers in South India. For more details, contact 054-767-3111. Brought to you by Annathangam Gold and Diamonds, Karama Center, Dubai. 40% off on diamond and precious jewelry. 40% discount on 22-carat and 18-carat gold jewelry making charges madri pala offers. Matrum Z5, in the varshathoda biggest movie ana Patriot matrum pala blockbuster movies. Verum 99.99 dirhams per year la enjoy pannunga.
3: Ekkana 91 podu.
4: Enadhu?
3: 90s

89.4 தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். தலைவர் சாங் ஆஃப் தி ஆர். தலைவர் சாங் ஆஃப் தி ஆர். தலைவர் சாங் ஆஃப் தி ஆர் brought to you by பாஷா பாய் பிரியாணி. ஆத்தென்டிக்கான திண்டுக்கல் சீரக சம்பா பிரியாணி அண்ட் சென்னை பாய் வீட்டு கல்யாண பிரியாணியை இப்பவே ருசித்து ரசிக்க விசிட் பாஷா பாய்.

0: PR was brought to you by Basha Bhai Biryani, Vasil Hub Block 4, Karama.
1: We'll be back after a short commercial break.
2: இன்னும்
3: எல்லாருக்கும் ரொம்ப அழகான gift தான்
2: இது. உனக்கும் கூட.
4: உங்க வெகேஷன் ஷாப்பிங்க்கு பீமா ஜுவல்லர்ஸ். பீமா, where with pride.
5: ஆஹா ஆஹா, வெற்றி வெற்றி.
3: 25 மில்லியன் dirhams with big ticket.
5: 5 வெற்றியாளர்களுக்கு 1 மில்லியன் dirhams பரிசு.
3: Plus weekly cash draws.
5: உங்க ஆட்டத்தை தவற விட்டுறாதீங்க.
3: bigticket.al ல டிக்கெட்ஸ் வாங்குங்க.
6: This is an 18+ game. Play responsibly. TNC Supply.

0: அப்பா 5:30 ஆயிடுச்சு. நீங்க இந்த ஈவில் டெட்னு ஒரு படம், ரொம்ப பழைய காலத்துல ஒரு படம் ஒன்று வந்தது, அதுக்கப்புறம் அதை ரீபூட் பண்ணாங்க தெரியுமா, ரெண்டு வாட்டி ரீபூட் பண்ணாங்க, ரெண்டு வாட்டியுமே சொதப்பல். அதுக்கப்புறம் மறுபடியும் 2022 நினைக்கிறேன் மறுபடியும் இன்னொரு ரீபூட் ஒன்று நடந்தது, ரொம்ப கோரியாக இருந்துச்சு படம், பேயெல்லாம் தாண்டி ரொம்ப ரத்தமாக இருந்தது. மறுபடியும் ஈவில் டெட் பேர்ன் அப்படின்னு அதோட அடுத்த வேர்ஷன் ஒன்று வந்திருக்கு, ட்ரெய்லரோட வந்திருக்கு பார்த்தீங்களா. எனக்கு எல்லா இங்கிலீஷ் படத்தையும் தமிழ் டப்பிங்கில் பார்க்க தான் பிடிக்குவேன். ஓகே, எனிவேஸ் இப்போ அதெல்லாம் நம்ம பேசலை, அதெல்லாம் ஒரு ஓரம். வி ஆர் ஆக்சுவலி டாக்கிங் அபவுட் கஞ்சத்தனம். உங்களை சுற்றி இருக்கிறவங்க ஏதாவது ஒரு கஞ்சத்தனம் பண்ணியிருப்பாங்கல்ல, இன்னும் என்ன இதுக்கெல்லாம் வச்சு முடிக்கிறாரு அப்படின்னு உங்களுக்கு தோணியிருக்கோம். அந்த மாதிரி ஏதாவது பண்ணதை சொல்லுங்களேன் இன்றைக்கி. ஹலோ ஹலோ ஹலோ ஹலோ, என்ன ஜோதிகா மாதிரி 10 மாடலேஷனில் பேசணுமா உங்ககிட்ட? இல்லை எனக்கு புரியல. சரி ஓகே ரைட். ஐ திங்க் சில பேர்லாம் எப்படி தெரியுமா, ரொம்ப ரேராக நடக்கும் ரேடியோவில் கால் பண்ணிட்டு கால் அட்டன் பண்ணதே தெரியாது, இல்லை ஏன்னா வந்து கால் அட்டன் ஆகாதுன்னு நீங்களே நினச்சிட்டு இருப்பீங்க. It's not always true, okay? Hello.
1: Hello, good evening.
0: Good evening. என்ன ஒரே குழப்பமா இருக்கு இன்னைக்கு.
1: ஏதோ தெரியாது, அப்படியே குழப்பமா இருக்கு.
0: அவ்வளவுதான். என்ன சேட்டாவா நீங்க?
1: சேட்டாவா?
0: இந்த எந்த ஊரு? கேரளால?
1: கேரளால திருச்சூர்.
0: திருச்சூரான திருச்சூர் பூரம் இப்ராயம் எந்த மாசத்துல வரும்?
1: முடிஞ்சா
0: என்ன சேட்டா அதுக்குள்ள முடிச்சிட்டீங்க? எப்போ திருச்சூர்? சரி ஒரு வாரமா வைப்போம் அத பூரமா, நீங்க சொல்லுங்க என்ன நடந்தது கஞ்சத்தனம். என்ன என்ன
1: இந்த கூட ஒரு பையன் இருக்கா,
0: ஓகே,
1: ஒரு 50 fills ஆகுது ஒரு காஃபிக்கு கொடுக்கடா சொன்னா
0: சேஞ்ச் இல்லன்னு சொல்லி உங்க தலையில கட்டிடுவாரா பில்ல?
1: எப்ப பாருங்க, எப்ப பார்த்தாலும் பேக்கேஜ் எல்லாமே ஜாஸ்தி இருக்கு. அன்னைக்கு இந்த கட்சி தர இதுக்கு தெரியாது, ஐபோன் வச்சிருக்கா, எல்லாமே இருக்கு,
0: பேக்கேஜ் ஜாஸ்தியா இருக்கு. 2 தினம் காஃபி குடுக்க மாட்டா அப்படி?
1: அப்படி ஒரு நேரம் டெய்லி கால் பண்றேன், 11:45 அந்த டைம்ல எல்லாமே உங்களோட ஷோஸ் எல்லாம் கேட்டு கால் பண்றேன், நான் கிடைக்காது, என்ன பண்றது, 90s கிட்ஸ் ஒரு இதெல்லாமே வருது.
0: அவங்களும் அப்படியே இருக்காங்க தெரியுதா உங்களுக்கு?
1: நீங்க வந்து பிக்அப் டிராப் பண்ணி நீங்க காஃபி வாங்கி கொடுத்து நல்லா வந்து அவரை பழக்கப்படுத்தி வச்சிருக்கீங்க.
0: நீங்க தான் தப்பு இல்ல. நீங்க வந்து ஒரு 2 நாள் பிக்அப் பண்ணாதீங்க, 2 நாள் காஃபி நீ வாங்கி தடா அப்படின்னு சொல்லி சொல்லுங்க.
1: அப்படி வந்து பண்ணணும் இந்த மந்த் நான் சொல்லிருக்கேன், இந்த மாதிரி பிக்அப் பண்ணனா பெட்ரோல் இப்ப ஓடுறோம்.
0: ஆமா பின்ன பெட்ரோல் எவ்வளவு ஆயிடுச்சு ஏன் சட்டா ஜாஸ்தி ஆயிடுச்சு ரெண்டாலும் ஒரே ஆபீஸ் தான் எனக்கு வந்து வேற மொழி பேசுறவங்க நம்ம தமிழகம் கேட்டு கால் பண்ணா எனக்கு ரொம்ப பிடிக்குமே பாத்தீங்களா, அது அப்படிதான் ஒரு என்கரேஜ்மெண்ட் தானே அது. சரி ஓகே, இப்போ வந்து சில்லாக்ஸ் சாங் ஆஃப் யாரில் யார் இந்த சாலையோரம் அந்த பாட்டு வருது தலைவாலேருந்து கேட்டு முடியுங்க. ஓகேவா, நான் போய் இந்த தமிழ் டப்பிங்கில் ஈவில் டெட் பர்ன் அதோட ட்ரெய்லர் வந்திருக்கு, என்னன்னு பார்த்துட்டு வரேன்.
2: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக் அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
3: இந்த வெகேஷனுக்கு அன்புடன் உங்களை காத்திருக்கும் அன்புக்குரியவர்களுக்கு ஒரு கோல்டன் சர்ப்ரைஸ் கொடுத்தா எப்படி இருக்கும்? மலபார் கோல்டன் டைமண்ட்ஸின் கோல்டன் சம்மர் ஆஃபருடன் டைமண்ட் அண்ட் பிரெஷியஸ் ஜெம் ஜுவல்லரி வாங்கும் போது ஃப்ரீ கேஷ் வவுச்சர்ஸ் பெறுங்க. உங்க பழைய தங்க நகைகள் எங்க வாங்கியிருந்தாலும் அதை எந்த கழிவும் இல்லாமல் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். சேகுலி 1.99% இருந்து ஸ்டார்ட் ஆகுது. இந்தியாவில் இம்போர்ட் டியூட்டி ரிவிஷன் மூலமா நீங்க இப்போ UAE ல தங்கம் வாங்கும் போது கோல்ட் ரேட் 15% வரை பிரேமிக்கலாம். உடனே மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் விசிட் பண்ணுங்க.
4: 10-10 ஆஃபர் அலர்ட்.
5: ராப்ஷலோட NRI மீட்டப்க்கு நீங்க ரெடியா? கமிங் June 28th 9 AM to 9 PM ரமதா கார்னிஷ் ஹோட்டல் அபுதாபியில. 10 கோல்ட் காயின்ஸ், 10 ஸ்கொயர் ஃபீட் எக்ஸ்ட்ரா ஃப்ரீ. சென்னைக்கு ஃப்ரீ ஃப்ளைட் டிக்கெட்ஸ் ஆன் ஸ்பாட்ல பிளாட் புக் பண்ணீங்கன்னா அவ்வளவு ஆஃபர்ஸ் உங்களுக்காக. எல்லாமே DTCP அண்ட் ரேரா அப்ரூவ் பிளாட்ஸ். ராப்ஷல் NRI தமிழ்நாடு லேண்ட் மீட்டப் மிஸ் பண்ணிடாதீங்க. ஃபார் டீடைல்ஸ் கால் 056-415-4242. பிளாட்ஸ் நாளே ப்ராப்ஷல் தானே. ஜாயிண்ட் பெயின் நாளையும் ப்ராப்பர் பாடி பிளெக்சிபிலிட்டி இல்லாமலும் ரூமடாய்ட் ஆர்த்ரைட்டிஸ் நால கஷ்டப்படுறீங்களா? அப்போ ஆயுர்வேத தீர்வு இருக்கே.
6: ஆயு ட்ரீட் ஆயுர்வேத கிளினிக், டுபாய் சிலிக்கன் ஓயசிஸ் மற்றும் DIP.
2: Chillax song of the hour.

0: உலக அரங்கின் நடப்புகள், அரசியல் நிகழ்வுகள், விளையாட்டு தகவல்கள், வணிக செய்திகள், வானிலை நிலவரம், இவை அனைத்தையும் நடுநிலை தவறாமல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஒவ்வொரு மணி நேரமும் இணைந்திருங்கள்.
1: தமிழ் FM செய்தி அறையில் இருந்து நான் உங்கள் கிருஷ்ணி மணிபாலன்.

0: Okay, before we begin, we have traffic update.
1: Traffic update. Traffic update. Brought to you by Jetor UAE. Jetor's unbeatable summer offer la buy now pay next year, 0 VAT, 0 interest and 966 AD EMI la unga brand new SUV ku upgrade aagunga.
0: Okay, so Jumeirah Road and Lamer poradhukku and Mercato Beach la irukku liya. ஆமாம், போகிறதுக்கு கொஞ்சம் முன்னாடி ஒரு கிராஷ் ஆயிருக்கு. டுவர்ட்ஸ் ஜுமேராலேருந்து இந்த பக்கம் நம்ம சத்துவாலாம் ஜாயின் பண்ணுவோம்ல, அந்த டிரெக்ஷனில் நான் சொல்கிறேன். ஓகே, அங்கே ஒரு அதுக்கப்புறம் முன்னப்பின்னும் டிராஃபிக் தெரியுது. ஏன்னா ஜுமேரா ரோடு எடுத்துட்டாலே பயங்கர டிராஃபிக் தான், நிறைய சிக்னல் இருக்கும். அண்ட் அது போக வந்து டுபாய் ஃப்ரேம் முன்னாடி கொஞ்சம் டிராஃபிக் அப்படியே முட்டிகிட்டு நிற்கிது. அண்ட் அப்படியே நம்ம சிட்டி சென்டர் தேரலேருந்து ஆரம்பித்தோம்னா இன்றைக்கி வந்து அப்படியே நம்ம வந்து இந்த யுனைடெட் ஹைப்பர் மார்க்கெட்லாம் வரும் பார்த்தீங்களா, அங்கே வரைக்கும் கொஞ்சம் டிராஃபிக் தெரியுது. மற்றபடி இப்போதைக்கு அபயல் மெட்ரோ ஸ்டேஷன் வரைக்கும் டிராஃபிக் கொஞ்சம் கொஞ்சமாக தெரியுது. இன்ஃபினிட்டி பிரிட்ஜஸ் ஆக்சுவலி கெட்டிங் பேக்ட். அண்ட் அப்படியே நம்ம வந்து தேராலேருந்து ஆரம்பித்து கொஞ்சம் தூரம் அப்படியே மேலே போடணும். எட்டிஆர் ரோடு நல்லா பீக் டிராஃபிக்கை வந்து தொடும் அப்படின்னு நினைக்கிறேன். இன்றைக்கி மஜாஸ் வரைக்கும் டிராஃபிக் தெரியுது. மஜாஸ்க்குள்ளே ஒரு கிராஷ் ஆயிருக்கு. அபுஷாகராக்குள்ள ஒரு கிராஷ், அல் காஸ்மியாவுக்கும் ரோலாவுக்கும் நடுவில் ஒரு கிராஷ் ஆயிருக்கு. அண்ட் E311 ரோட் சொல்ல வேணாம். ஸோ நம்ம கிசைஸ் தாண்டி போகிற அந்த டிரெக்ஷனில் இன்னொரு கிராஷ் ஆயிருக்கு. வெல் யா, டிரைவ் சேஃப், அதுவும் ஸ்பெஷலி E311.
1: டிராஃபிக் அப்டேட் was brought to you by Jetor UAE, a part of Elite Group Holding. The Evening Correct, presented by VNCT Global, largest villa developers in South India. For more details, contact 054-767-3111. Brought to you by Annathangam Gold and Diamonds, Karama Center, Dubai. 40% off on diamond and precious jewelry. 40% discount on 22-carat and 18-carat gold jewelry making charges madri pala offers. Matrum Z5, Indha varshathoda biggest movie ana Patriot matrum pala blockbuster movies. Verum 99.99 dirhams per year.
0: Enjoy பண்ணுங்க.

0: 89.4 தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ நம்ம மியூசிக்
1: 89.4 தமிழ் எஃப்எம் செய்தி சுருக்கம்
0: Brought to you by Dania Auto Spare Parts LLC, genuine parts center for American, German, Korean and Japanese cars, wholesaler and retailer for batteries and lubricants.
2: வணக்கம் செய்தி சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
1: தமிழக செய்திகள்.
2: மாநகராட்சிகளில் தூய்மை பணியை தனியார் மயமாக்கும் முடிவை கைவிட வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் வலியுறுத்தியுள்ளார். தங்க மோதிரம் திட்டத்தை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்றும் அவர் கூறியுள்ளார். அரசு மருத்துவமனைகளில் தற்போது 56% குழந்தை பிறப்புகள்தான் நடக்கின்றன. தனியார் மருத்துவமனைகளில் சாதாரண பிரசவத்துக்கு கூட 50,000 முதல் 1,00,000 ரூபாய் வரை வசூலிக்கப்படுவதாக அவர் கூறினார். கட்டணம் அதிகம் என்றாலும் தாய் சேய் பாதுகாப்பு கருதி தனியார் மருத்துவமனைகளையே நாடுகின்றார்கள். திட்டத்துக்கான 755 கோடியில் அரசு மருத்துவமனைகளில் நவீன வசதிகளுடன் பிரசவ வார்டுகளை அமைக்க வேண்டும் என்று திருமாவளவன் வலியுறுத்தியுள்ளார். குழந்தைகளுக்கு போடப்படும் தங்க மோதிரம் சில மாதங்களில் கைகளுக்கு பொருந்தாமல் போய்விடும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். அத்துடன் சட்டமன்ற மரபையும் முதல்வர் பதவிக்குரிய உயரிய மாண்பையும் பேணி பாதுகாத்திட வேண்டும் என்று திருமாவளவர் வலியுறுத்தினார். கட்சி மேடைகளில் பேசும்போது கூட தவிர்க்க வேண்டிய ஒன்றை பேரவையில் பேசாமல் தவிர்த்திருக்க வேண்டும் என்று திருமாவளவன் தெரிவித்தார். திமுக தலைவர் மு க ஸ்டாலின் வெற்றி வாய்ப்பை இழந்ததை ஏளனம் செய்யும் வகையில் பேசியிருப்பது உகந்ததல்ல என்றும் அவர் கூறினார். இந்திய வர்த்தக அமைச்சர் பியூஷ் கோயல், அமெரிக்க வர்த்தக பிரதிநிதி ஜேமிசன் கிரீர் ஆகியோருக்கிடையே டெல்லியில் நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் இருநாடுகளுக்கும் இடையேயான இடைக்கால வர்த்தக ஒப்பந்தத்தை முடிப்பதற்கான வழிகள் குறித்து விவாதிக்கப்பட்டுள்ளது. இந்தியா அமெரிக்கா இடையிலான 2 நாட்கள் வர்த்தக ஒப்பந்த பேச்சு

0: அந்த கால அட்டவணையில் எவ்வித மாற்றங்களும் ஏற்படுத்தப்படவில்லை என பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் இந்திகா குமாரி இலியனகே தெரிவித்தார். எனவே முன்னர் அறிவிக்கப்பட்ட திகதிகளிலேயே பரீட்சைகளை நடத்துவதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் பூர்த்தி செய்யப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். மாணவர்கள் அனைத்து பரீட்சைகளுக்கும் தோற்றுவதற்கு தேவையான கற்றல் காலத்தை கருத்தில் கொண்டதன் பின்னரே இந்த கால அட்டவணை தயாரிக்கப்பட்டதாகவும் அவர் தெரிவித்தார். போதைப்பொருள் பயன்பாடு மற்றும் கடத்தலுக்கு எதிராக ஒரு முக்கிய தேசிய விழிப்புணர்வு பிரச்சாரத்தை ஐக்கிய அரபு அமீரக அரசாங்கம் இன்று தொடங்கியது. ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றக்குழுக்கள் திட்டமிட்டு நாட்டின் இளைஞர்களை இலக்காக கொண்டிருப்பதாக நிபுணர்கள் இதன்போது எச்சரிக்கை விடுத்தனர். இந்த பிரச்சாரம் ஷேக் ஜாயத் பின் அஹமாத் பின் அம்தான் அல் நஹியான் அவர்களால் தேசிய போதைப்பொருளுக்கு எதிரான ஆணையத்தின் தலைவரான அவரால் இன்றைய தினத்தில் அறிவிக்கப்பட்டது. இது ஜூன் 26 கடைபிடிக்கப்படும் சர்வதேச போதைப்பொருளுக்கு தவறான பயன்பாடுகள் தொடர்பான சட்டவிரோத கடத்தலுக்கு எதிரான நாள் முன்னதாக தொடங்கப்பட்டுள்ளது.
1: உலகச் செய்திகள்.
0: சவுதி அரேபியாவில் விரைவில் ஈரான் மற்றும் வளைகுடா நாடுகளுக்கு இடையிலான நல்லுறவு மற்றும் சமரச பேச்சுவார்த்தைகள் நடைபெறும் என தூதரக அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார். இதனிடையே அமெரிக்க ராஜாங்க செயலாளர் மார்க்கோ ரூபியோ தனது வளைகுடா நாடுகள் சுற்றுப்பயணத்தின் முதற்கட்டமாக ஐக்கிய அரபு அமீரக ஜனாதிபதி மெய்துகு ஷேக் முகமது பின் ஜாயத் அல் நஹியானை சந்தித்து அமெரிக்கா ஈரான் ஒப்பந்தம் குறித்து ஆலோசனை நடத்தினார்.
2: Business update.
3: Brought to you by Zoho.com. Zoho Recruit இருக்கும்போது candidate recruitment பத்தி ஒரு கவலையும் இல்ல. Call 800 Zoho or visit Zoho.com/recruit.
0: உலக சந்தையில் தங்கத்தின் விலை இன்று கடும் சரிவை சந்தித்துள்ளது. தற்போதைய நிலவரப்படி ஒரு அவுன்ஸ் தங்கத்தின் விலை சுமார் $103 குறைந்து 4028.06 உள்ளது. வெள்ளியின் விலையும் கடும் சரிவை சந்தித்துள்ளதுடன் $59.16 உள்ளது. இதற்கமைய அமீரக சந்தையிலும் இன்று மாலை நிலவரப்படி தங்கத்தின் விலையில் கடுமையான வீழ்ச்சி ஏற்பட்டுள்ளது. 24 கேரட் தங்கத்தின் விலை சுமார் 10 திரம்ஸ் குறைந்து 483.25 திரம்ஸாக உள்ளது. 22 கேரட் தங்கத்தின் விலை 447.50 திரம்ஸாக குறைவடைந்துள்ளது. எமது அடுத்த செய்தி சுருக்கத்தை 7 மணிக்கு நீங்கள் கேட்கலாம். வணக்கம்.
1: செய்தி சுருக்கம் was brought to you by Divya Auto Spare Parts Trading, Sharjah, Dubai, Abu Dhabi and Alliance since 1982. 89.4 தமிழ் FM செய்தி சுருக்கம்.
4: கண்ணா, ஒரு டைம் ஆன் பண்ணிட்டா ஆஃப் பண்ணவே கூடாது. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் ஹுக்கும் ஹுக்கும்
5: அர்த்தமாய் தானாச்சா.
1: Star of the month.
6: Singer SPB.

0: ஓகே, வெல்கம் பேக். நம்ம ப்ராபோ, யூ லிசனிங் டு, நீங்கள் கேட்குறது 89.4 தமிழ் எஃப்எம். அண்ட் திஸ் இஸ் த ஈவினிங் கடக். மூணாவது மணி நேரம், இன்னும் வந்து 2 மணி நேரம் இருக்கு. இன்னைக்கு இன்னமும் டைம் கொஞ்சம் ஸ்லோவாக ஓடுற மாதிரி இருக்கு. என்ன இது, எனக்கு ஒன்றும் புரியலையே. கோல்டு ரேட் பார்த்தீங்களா? கோல்டு ரேட் வந்து தர மட்டத்துக்கு போயிடுச்சு. கோல்டு வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தயவு செஞ்சு வாங்குங்க. நான் நேற்றுக்கு தான் போயிட்டு ஒரு 500 திரம்ஸ் வாங்கலான்னு யோசித்தேன்.
1: இன்று தங்கத்தின் விலை கோல்ட் ரேட் brought to you by ஐன் கோல்ட் வாலெட் ஆப்ல வெறும் 1 திர்ஹம் முதல் கோல்ட் பர்சேஸ் பண்ணலாம். ரெஃபர் அண்ட் எர்ன் ஃபர்ஸ்ட் பர்சேஸ் போனஸ் கூட இருக்கு. அவேலபிள் இன் ப்ளே ஸ்டோர் அண்ட் ஆப் ஸ்டோர்.
0: வெல், 24 கேரட் தங்கத்தின் விலை 483 திரம்ஸ் 25 ஃபில்ஸ். நேற்றுக்கு 498 இருந்துச்சு, இன்னைக்கு 483 ஆகி போச்சு. இன்னைக்கு 22 கேரட் தங்கம் 447, 447. பரவாயில்ல. ஆக்சுவலி இன்னைக்கு மத்தியானம் இருந்ததை விட இப்போ ஒரு 3 திரம் குறைஞ்சிருக்கு. இன்னைக்கு மத்தியான ரேட்லேருந்தே 3 திரம்ஸ் குறைஞ்சிருக்கு அப்படின்னா நமக்கு என்ன தோணுனா, மைண்டுக்குள்ளே சரி இன்னும் கொஞ்சம் குறையுமோ, நாளைக்கு பார்க்கலாமோ, நாளானிக்கு பார்க்கலாமோ அப்படின்னு தோணும். எனக்கு தெரிஞ்சு இதுக்கு மேலே விட்டா இது கீழே குறையுமான்னு எனக்கு தெரியல. இது வந்து ஒரு கேம்பிள் மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. நாளைக்கு பார்ப்போம், நாளைக்கு பார்த்தா ஏறிட்டு இருக்கும். நம்ம என்றைக்கு வாங்குறோமோ அப்போ விலை ஜாஸ்தியாக இருக்கும். எப்போ குறையுதோ அப்போ நம்மக்கிட்ட வந்து காசு இருக்காது, இல்லாட்டினா ஆல்ரெடி வாங்கியிருப்போம். ஸோ அதனால் இப்போ இது வந்து உள்ளதுலேயே நல்ல ரேட்டுன்னு எனக்கு படுது. வாங்கணுன்னா வாங்கிருங்க, அப்புறம் யோசிச்சுட்டே இருக்காதீங்கண்ணா.
1: UAE update brought to you by ABC Cargo and Courier, number 1 in GCC.
0: ஷார்ஜா வந்து இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா, இனி வந்து எல்லோ போர்டு இருக்கிற அந்த இடத்துலலாம், ஐ மீன் எல்லோ போர்டு சைன் டக்குன்னு வர முடியுது. ஓகே, இப்போ அந்த பெய்ட் பார்க்கிங் ஜோனில் எங்கெல்லாம் எல்லோ போர்டு இருக்கோ அந்த ஜோன்லலாம் வந்து இனிமேல் ஜூலை 1st மிட் நைட் 12 மணி வரைக்கும் பார்க்கிங் டைம் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் அது போக வந்து இந்த ஷார்ட் டேர்ம் பார்க்கிங், லாங் டேர்ம் சப்ஸ்கிரிப்ஷன் பிளான்ஸ்லாம் இருக்காங்களே அவங்க, அதெல்லாம் வந்து நிறைய இப்போ ஆட் பண்ணியிருக்காங்க புதுசு புதுசாக. ஸோ அதனால் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், பெரிய வித்தியாசம் ஒன்றும் இருக்காது. பட் யா, இது கொஞ்சம் அறிவுறுத்துறாங்க. ஓகே, நீங்கள் வந்து ஜாஸ்தியாக ஃபீல் ஆகுது, உங்களுக்கு வந்து நீங்கள் அடிக்கடி பார்க்கிங் போடுற ஒரு ஆள் அப்படின்னா கொஞ்சம் சப்ஸ்கிரிப்ஷனாக எடுத்து வச்சுங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ புது அதிலே வந்து நிறைய கேமராஸ்லாம் இப்போ வைக்க ஆரம்பிச்சிட்டாங்களாம். ஸோ கொஞ்சம் பார்த்து இருந்துங்க என்ன. ஓகேவா, வண்டி எடுக்கலாமா, பஸ்ஸிலே போயிடலாமா, பார்க்கிங் ரேட்டு பெட்ரோல் ரேட்லாம் யோசிக்கிறப்போ பேசாமல் ஒர்க் ஃப்ரம் ஹோம் வாங்கி வீட்டில் உட்காந்துக்கலாம் போல.
1: update brought to you by ABC Cargo and Courier. உலகம் முழுவதும் உங்கள் பொருட்களை அனுப்புங்க ABC Cargo இன் back to home express services மூலமாக. ABC Cargo and Courier, number 1 in GCC. call or whatsapp 800-916 or visit abccargo.ae. TNC apply.
0: திருத்தி பிடிக்கும் வெடி வெடிக்கும் ஃபர்ஸ்ட் பாட்டு என்ன, இந்த பாட்டா? ஆனா நம்ம வந்து மெர்சல்ல இருந்து என்ன பண்ணலாம்னா, நம்ம இந்த பாட்டு கேட்டு ரொம்ப நாள் ஆச்சு. என்ன பாட்டுன்றீங்களா? இதோ உங்களுக்காக. எங்க கண்டுபிடிச்சிட்டீங்களா என்ன பாட்டுன்னு? வாப்பா பாடுப்பா. மொச்சு பார்க்கும் நின்று அது வருது. ரெண்டாவது பாட்டு வேற ஒரு நல்ல பாட்டு உங்களுக்காக வரும். சரி, நீங்கள் வந்து கஞ்சத்தனை பற்றி பேச ஆரம்பித்தோம். இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் கூட நீங்கள் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொன்னேன். செம்மையாக ஒரு மெசேஜ் ஒன்று வந்திருந்தது எனக்கு. நீங்கள் பாருங்களேன், மிஸ்டர் வினோத் அப்படிங்கிறவர் அனுப்பியிருக்காரு. ஸோ ஹலோ பிராவோ, ஐ ட்ரஸ்ட் யுவர் வெல். தேங்க்யூ வினோத், தேங்க்ஸ் ஃபார் ஆஸ்கிங். ஓகே, ரிகார்டிங் டுடேஸ் டாபிக், ஐ ஹவ் அப்சர்வ்ட் அ ரெக்கரிங் சிச்சுவேஷன் டியூரிங் சூப்பர் மார்க்கெட் விசிட்ஸ் வித் க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸ் ஃப்ரம் த வில்லேஜ். சரி, ஓகே. அதாவது ஊர்லேருந்து சூப்பர் மார்க்கெட், ஊரில் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸு, ஊரில் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸுன்ற சொந்தக்காரங்க இங்கே வருவாங்க போல், அவங்களை கூப்பிட்டு ஒரு அடிக்கடி சூப்பர் மார்க்கெட் போகிற போல். அப்படி போகிறப்ப அடிக்கடி நடக்கிற ஒரு விஷயம் என்னென்னா, ஓகே அதுக்கு மேலே படிப்போம். ஆன் செவரல் அக்கேஷன்ஸ் தே டென் டு செலக்ட் நான் எசென்ஷியல் ஐட்டம்ஸ். நிறைய நேரம் சூப்பர் மார்க்கெட் அவங்களெல்லாம் கூப்பிட்டு போகிறப்போ எந்தெந்த ஐட்டம்லாம் அவ்வளோ தேவையில்லையோ அதெல்லாம் மட்டும் அவங்க எடுக்கிறாங்க. ஆமாம், அதெல்லாம் எடுத்துகிட்டு அந்த பேமெண்ட்லாம் என் தலையில் கட்டிடுறாங்க. எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குப்பா, எனக்கு ரொம்ப வருத்தம்ப்பா, எனக்கு ரொம்ப வருத்தம் அப்படிங்கிற மாதிரி, திஸ் ஹேஸ் காஸ்ட் மீ சம் டிஸ்ட்ரெஸ் அப்படின்றாங்க. இப்போ ஒரு வாட்டி ரெண்டு வாட்டினா ஓகே. இந்த முதல்லாம் பக்கத்து வீட்டிலேருந்து கொஞ்சம் காஃபி பிடி தரீங்களா, கொஞ்சம் வந்து இன்றைக்கி ஏதாவது குழம்பு வச்சுருக்கீங்களா, கொஞ்சம் தரீங்களா, இந்த மாதிரி கேட்பாங்க சில பேர். பக்கத்து வீட்டுக்காரங்க அப்படிங்கிறதுனால நம்ம கொடுப்போம். அப்புறம் கொடுத்து பழகி ரெகுலராக கொடுக்க நம்மளே வந்து வீட்டிலேருந்து ஏதாவது ஸ்பெஷலாக பண்ணோன்னா அவங்களுக்கும் சேர்த்து பண்ணுவோம், இது வேறு. ஆனால் இப்போ யாராவது வந்து இரவல் கேட்குறாங்க அப்படின்னா அது வந்து அடிக்கடி கேட்டாங்கன்னா கொஞ்சம் காண்டாகும். அதே மாதிரி தெரிஞ்சவங்களோ இல்லை நமக்கு சொந்தக்காரங்களோ இல்லை ஃப்ரெண்ட்ஸோ அடிக்கடி நம்ம கூட வந்து நம்ம தலைமையில் ஒரு பில்லை கட்டும்போது கொஞ்சம் கடுப்பாக தான் இருக்கும். ஏன் அப்படி பண்ணுறீங்க? இப்போ ஜஸ்ட் பிகாஸ் எதுவுமே சொல்லாமல் நாங்கள் பில் கட்டுறதுனால யூ ஆர் நாட் என்டைட்டில் டு மேக் அஸ் பே ஓகே. இன்னொன்று சார், நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு சில பேர் எப்படின்னா, அவங்க சாப்பிட்டதுக்கு நம்ம சேர்த்து பில் கட்டிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து ஒரு பர்சனல் ஒரு வெற்றியாக நினச்சிக்கிறாங்க. பார்த்தியா அவனை பில்லை கட்ட வச்சிட்டேன் அப்படின்ட்டு. ஆனால் உள்ளுக்குள்ளே செமகாண்டாகும், நான் நீ சாப்பிட்டது செரிமானமே ஆகுது, நல்லா தெரிஞ்சுக்க, புரிதா, இது என்றைக்கு நீ தெரிஞ்சுக்க போறியோ அப்போ தான் நீ கஞ்சனாக இருக்க மாட்டேன். சரி ஓகே, நான் பிராவோ, யூ லிசனிங் டு 89.4 தமிழ் எஃப்எம். பேக் டு பேக்கு.

0: டாடி தமிழ் எஃப்எம் ஆன் பண்ணுங்க டாடி. ஐ நீட் திஸ் டாடி, ஐ நீட் திஸ் பேக் நவ். நானும் யூஎஸ்ல கூட அது எஃப்எம் தான் டாடி கேப்போம்.
1: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக் அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
2: இந்த வெகேஷனுக்கு அன்புடன் உங்களை காத்திருக்கும் அன்பு கூறியவர்களுக்கு ஒரு கோல்டன் சர்பிரைஸ் கொடுத்தா எப்படி இருக்கும்? மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் இன் கோல்டன் சம்மர் ஆஃபருடன் டைமண்ட் அண்ட் பிரெஷியஸ் ஜெம் ஜுவல்லரி வாங்கும் போது ஃப்ரீ கேஷ் வவுச்சர்ஸ் பெறுங்க. உங்க பழைய தங்க நகைகள் எங்க வாங்கியிருந்தாலும் அதை எந்த கழிவும் இல்லாமல் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். சேகூலி 1.99% இருந்து ஸ்டார்ட் ஆகுது. இந்தியாவில் இம்போர்ட் டியூட்டி ரிவிஷன் மூலமா நீங்க இப்போ UAE-ல தங்கம் வாங்கும் போது கோல்ட் ரேட் 15% வரை சேமிக்கலாம். உடனே மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் விசிட் பண்ணுங்க.
3: ALD ப்ராப்பர்ட்டிஸ் இன் 4வது ஆண்டு தொடக்க விழா சலுகையாக தஞ்சாவூர் பிக் பாஸ் ப்ராப்பர்ட்டி மற்றும் திருச்சி ராக்ஃபோர்ட் கார்டன் சிட்டியில் 24 மாத EMI ஸ்கீம் பெற்று மகிழுங்கள். அது மட்டுமல்ல, 18 மாதம் 12 மாதம் EMI கூட இருக்கு. புக் பண்ற எல்லா கஸ்டமருக்கும் ஃப்ரீ கோல்ட் காயின் அண்ட் ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் பட்டா கொடுக்க போறாங்க. வெறும் 999 dirhams கொடுத்து உங்க ட்ரீம் பிளாட்டை புக் பண்ணுங்க. Contact 056-364-3646.
4: Aha, aha. வெற்றி வெற்றி
5: 25 மில்லியன் திரம்ஸ் வித் பிக் டிக்கெட்.
4: 5 வெற்றியாளர்களுக்கு 1 மில்லியன் திரம்ஸ் பரிசு
5: பிளஸ் வீக்லி கேஷ் டிராஸ்.
4: உங்க ஆட்டத்தை தவற விட்டுறாதீங்க.
5: bigticket.al டிக்கெட்ஸ் வாங்குங்க.
6: This is an 18+ game. Play responsibly. TNC Supply.
0: மேடம் ஒரு நிமிஷம்.
7: எஸ்
0: தமிழ் எஃப்எம் தெரியுமா? 89.4.
7: ஹா, நல்லா தெரியுமே.
0: சூப்பர் மேடம். அதுல 11-2 மசாலா கஃபே ஷோ தெரியுமா?
7: ஆ, கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு.
0: அதெல்லாம் கேட்டிருப்பீங்க மேடம். அதுல மதுன ஒரு பைய ஹேண்ட்ஸமா வந்து பேசுவானே, அவன தெரியுமா?
7: எது, மதுவா?
0: அட என்ன மேடம், பெண்கள் எல்லாம் ஷோக்கு கால் பண்ணி கூழாங்கல்லு கண்ணாலி சுண்டி பாண்டி அப்படி பாடுவாங்களே.
7: ஓ மை காட், யார் அவரு?
0: அது நான்தான், அது என்னோட ஷோ தான்.
7: Damn it.
8: 89.4 தமிழ் எஃப்எம்இல் திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் மதியம் 11 மணி முதல் 2 மணி வரை மசாலா கஃபே கேளுங்க வித் RJ மது.
7: அடிங்க.
4: மசாலா கேஃபே brought to you by Bima Jewelers oda home again celebration la gold chain and bangles ku verum 1.99% making charges and diamond jewelry la 1089

0: சரி ஓகே, இந்த கஞ்ச இந்த கஞ்சத்தனம் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். ஏன்னா அது வந்து அவங்க அவங்க வாழ்க்கைக்கு அவங்க காசு கொஞ்சம் சேர்த்து வச்சுக்கணும், இல்லாட்டி காசு செலவு பண்ணிடக்கூடாது அப்படின்னா அது ஓகே, ஆனால் அது மற்றவங்களையும் பாதிக்கும். இந்த ஷோவில் இதுக்கு முன்னாடி நான் இதை பற்றி பேசியிருக்கேன் சரியா. அப்போ எனக்கு ஒரு ஆன்சர் மட்டும் யாரோ ஒருத்தங்க சொன்னாங்க ஞாபகத்தில் இருக்கு. இன்னும் ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு கார் வச்சுருக்காங்க, ப்ராப்பராக ஒரு வீடு வச்சுருக்கு, வீடு வச்சுருக்காங்கன்னா ரெண்ட்டுக்கு இருக்காங்க, ஓகே வீடு வச்சுருக்காங்க. ஆனால் தண்ணி குடிக்கிறதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த தண்ணி டேங்க் இருக்கும் தெரியுமா 20 லிட்டர் பெருசாக, ஆமாம், பக்கத்தில் மாஸ்கில் போய் பிடிச்சிட்டு வருவாங்களாம், தண்ணி வந்து காசு கொடுத்து வாங்க மாட்டாங்களாம். இது என்னடா காரில் போய் ஒரு 5 டேங்க் ஃபுல்லாக வந்து ரெப்பீட் வருவாங்களாம் ஃபுல்லாக. எனக்கு அது இன்னும் ஞாபகத்தில் இருக்குது, யாரோ ஒருத்தர் என்றைக்கோ சொன்னது. எப்போதுண்ணா எங்கண்ணா விட்டுருக்கண்ணா. ஹலோ
1: ஹலோ ப்ரோ, வணக்கம்.
0: ஆ வணக்கம் வணக்கம், எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன். நேற்றுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருந்தேன் அவ்வளோதான், நேற்றுக்கு தான் சுவாரஸ்யமாக இருந்துச்சு.
0: இன்னைக்கு சுவாரஸ்யமா இல்லையோ?
1: நீங்க
0: பாட்டுல சொல்லிட்டு நீங்க உங்க வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருப்பீங்க, இங்க பின்னாடி வரவங்க எல்லாம் அதுதான் டாபிக் நினைச்சு மொத்தத்தை குழப்பி விட்டுருவாங்க. சொல்லக்கூடாது. உங்க பேர் சொல்லுங்க.
1: ஜெயச்சந்திரன் அந்த 1 லிட்டர் 2 லிட்டர் வயசானவரு, ஆனா அவருக்கு அவ்வளவு சேலரி இருக்கு.
0: சரி,
1: ஆனா டெய்லி அதை பிடிச்சிட்டு போவாரு.
0: ஆனா இப்ப எனக்கு எல்லாம் ஒரு பாட்டில் நினைக்கிறதுக்கே கடுப்பாகும். இவர் 15 பாட்டில் பிடிக்கிற அளவுக்கு அவருக்கு அவ்வளவு டைம் இருக்கு.
1: ஆபீஸ் இருக்காங்கல்ல,
0: எப்படி கொண்டு போய் கார்ல வச்சு தூக்கிட்டு போறாராக்கும்?
1: ஆமா, கீழே பேஸ்மெண்ட்ல கார் இருக்கும், அதுல கொண்டு போய் வச்சு எடுத்துட்டு போவாப்ல. ஆபீஸ் பாய் விட்டுதான் பிடிப்பாரு.
0: சரி, இப்ப வீட்டுக்கு போயிட்டு அந்த பாட்டில யார் தூக்கிட்டு போறான்னு தெரியல எனக்கு. ஆனா
1: தமிழ்
0: தெரியுமா தெரியாது?
1: இல்ல இல்ல, அவரு நம்ம
0: வடநாட்டுக்காரரு. அதான் தைரியமா சொல்றீங்க நீங்க. உங்க வண்டியில இருந்து கம்மி பண்ணிட்டீங்களா? பேர் சொல்லுங்க. செங்குட்டுவன். இதான் ஃபர்ஸ்ட் டைம் கூப்பிடுறீங்களோ?
2: பல நிறைய பேர் பேசிருக்கேன், உங்ககிட்ட இதான் முதல் தடவை.
0: சரி, இப்போ என்ன யாரு என்ன பண்ணாங்க உங்களுக்கு இன்னைக்கு சொல்லுங்க.
2: நம்ம நண்பர் ஒருத்தர் இருக்காரு.
0: என்ன பண்ணாரு உங்க நண்பர்?
2: குளிர்பான கடைக்கெல்லாம் போவார். அப்படியப்ப
0: என்ன என்ன எந்த
2: குளிர்பான கடை? அவ்வளவுதான்,
0: குளிர்பான கடைக்கு போவாரா?
2: ஓகேங்களா,
0: புரிஞ்சு.
2: 100 கிராமுக்கு வாங்கினா கூட 50 பைசாவுக்கு காசு இருந்தீங்க அந்த கவருக்கு.
0: கையில கையில தூக்கிட்டு வருவார. அதனாலே கூட இருக்கலாம்ல.
2: சந்தேகமா
0: இருக்கு, நீங்க யூஸ்வலாக இப்போ சூப்பர் மார்க்கெட் போனாலுமே இப்போ என்கிட்ட வந்து நான் யூஸ்வலாக கவர் நான் அங்கேருந்து வாங்கிட்டு வருவேன். பட் சொல்கிறேன், இப்போ சூப்பர் மார்க்கெட் போனாலுமே ஒரு 5-6 கவர் வரும். அது இந்த கவர்லாம் குப்பைக்கு தானே போகுது, அது வந்து ஒரு மூலையில் எங்கேயாவது இருக்கும், அது வீடு கிளீன் பண்ணுறப்போ. அதனாலேயே கூட இருக்கலாம்னு நினைக்கிறேன். ஐ திங்க் ஸோ.
2: நீங்கள் சப்போர்ட் பண்ணாதீங்க, ரொம்ப தப்புங்க.
0: என்னது
2: நான்
0: பார்த்ததுலயே 100 திரம் செலவு பண்ணிருவாங்க. ஒரு தடவை மிச்சம் பிடிப்பாங்க. எனக்கு இது என்ன லாஜிக்னே தெரில. எனக்கு சத்தியமாக நிறைய இடத்துல நடக்குது. இந்த சில கம்பெனிலாம் என்னன்னா, ஒரு எம்ப்ளாயிக்கு ஜாஸ்தி சம்பளம் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள தூக்கிடுவாங்க, சரியா? அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா செலவு பண்ணுவாங்க அந்த எம்ப்ளாயியோட ஆப்சன்ஸில், வேறு ஏதாச்சும் அவுட் சோர்ஸ் பண்ணி பெசாமல் அதுக்கு எக்ஸ்ட்ரா சம்பளத்தை அவருக்கே கொடுத்துட்டு வேலையை வாங்கலாம்ல அப்படின்னு பண்ணுறாங்க சில பேர். ஃப்ரெஷ் சாங் ஆகுது யாரில், கான் சிட்டியிலிருந்து யவ சாங் ஃப்ராடு பயிலைன்னு ஒரு பாட்டு வருதான்.
3: ஈவினிங் கரெக்ட் பிரசன்டட் பை VNCT குளோபல் லார்ஜஸ்ட் விலா டெவலப்பர்ஸ் இன் சவுத் இந்தியா. ஃபார் மோர் டீடைல்ஸ் காண்டாக்ட் 0547673111. ப்ராட் யூ பை அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ் கராமா சென்டர் துபாய். 40% ஆஃப் ஆன் டைமண்ட் அண்ட் ப்ரெஷியஸ் ஜுவல்லரி, 40% டிஸ்கவுண்ட் ஆன் 22-கேரட் அண்ட் 18-கேரட் கோல்டு ஜுவல்லரி மேக்கிங் சார்ஜஸ் மாதிரி பல ஆஃபர்ஸ். மற்றும் Z5 இந்த வருஷத்தோட பிகஸ்ட் மூவியான பேட்ரியட் மற்றும் பல பிளாக் பஸ்டர் மூவிஸ் வெறும் 99.99 திர்ஹம்ஸ் பர் இயர்ல என்ஜாய் பண்ணுங்க. மாஸ்டர் சூடா ஒரு பாட்டு, சுட சுட புத்தம் புது பாட்டு. Brought to you by PropShell Property Oda. 28 June, Ramada Corniche, Abu Dhabi ல நடக்கிற NRA Meetup ல கலந்துகிட்டா 10 gold coins and 10 square feet extra free.

0: என்னடி கெட்ட வார்த்தை பேசிட்டு இருக்க, யாரடி சொல்லிக் கொடுத்தா?
1: நீதான்.
0: நான் எப்படி சொல்லிக் கொடுத்தேன்?
2: நீ கெட்ட வார்த்தை பேசுன, கெட்டு கெட்டு பழகுன, கத்து கெட்டு இப்ப வந்து திட்டி திக்குற.
0: ஓ, நான் பேசலன்னா உனக்கு ஒண்ணுமே தெரியாதுல்ல.

0: பி பேக் ஆஃப்டர் அ ஷார்ட் கமர்ஷியல் பிரேக்.
1: நம்ம நாட்டுக்கு நேஷனல் கேம் ஒன்னு இல்லவே இல்ல சார்.
2: ஸ்போர்ட்ஸ் நிறைய பேருக்கு அது ஒரு ட்ரீம். அதுல அச்சீவ் பண்றதுக்காக அவங்க படுற பாடு இருக்கே அப்படின்னு ஃபீல் பண்றீங்க தானே?
3: நீ ட்ராக்ல கால் வச்சிட்டனா நீ தான் ஜெயிப்பே.
2: நீங்க ஸ்போர்ட்ஸ் பர்சனா இருந்தாலும் ஸ்போர்ட்ஸுக்கு சப்போர்ட் பண்ற பர்சனா இருந்தாலும் இந்த படம் கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும். அங்கீகாரம் தென்பாத்தியன் டைரக்ஷன்ல ஜே ராஜேஷ் மற்றும் பலர் நடிப்பில். June 26 ரிலீஸ் ஆகிற இந்த படத்துக்கான கப்பல் பாசஸ் வின் பண்ண 89.4 தமிழ் எஃப்எம்ஓட ஆனர் அண்ட் சோஷியல் மீடியா கான்டெஸ்ட்ல கலந்துக்கோங்க. டிஸ்ட்ரிபியூட்டட் பை ஹோம் ஸ்கிரீன் என்டர்டைன்மெண்ட், அசோசியேட் பார்ட்னர் சிம்பிளி சவுத் டாட் டிவி, எனர்ஜைஸ்ட் பை 89.4 தமிழ் எஃப்எம்.
3: எனக்கு இருக்கிற ஒரே ஆசை, உன் தலைமுறையிலேயே உன் வாழ்க்கை மாறிடணும்.
4: இந்திய பாரம்பரியத்தை பிரதிபலிக்கும் நகைகளை அமீரக மக்களுக்கு வழங்கி வரும் அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸோட லேட்டஸ்ட் offers கேள்விப்பட்டீங்களா? Diamond and precious uncut jewelry making charges and 40% off on diamond and precious stones jewelry rate, 40% off on 22 and 18 carat jewelry making charges and 30% discount on certified platinum jewelry னு இன்னும் ஏராளமான offers உங்களுக்காக only at Annathangam Golden Diamonds, Karama Center, Dubai.
5: கார்ல அப்பப்போ பிரச்சனை வர ஏசியோ இல்ல பிரச்சனை வந்தா ஸ்பேர் பார்ட்ஸ் அண்ட் சர்வீஸ்ல ப்ராப்ளம் வர சாதாரண ஏசி பிராண்ட் இல்லடா இதே.
2: தனித்தனி அமைப்புகள், தொடர்ச்சி இல்லா தரவுகள், ஒரு வேலைக்கு பல கைமாற்றங்கள், முரண்பட்ட அறிக்கைகள். இனி நிறுவனம் பெரிதாகும் பொழுது இந்த செலவெல்லாம் எங்க போய் முடியுமோ நினைக்கிறீங்களா?
6: ஜோஹோ இருக்க கவலையே. நிறுவனம் எவ்வளவு பெருசானாலும் ஜோஹோவின் ஒருங்கிணைந்த சூழல் அமைப்பு இருந்தா விற்பனை, நிதி, மனித வளம், சந்தைப்படுத்துதல், சேவை மையம் எல்லாமே ஒன்றாக ஒத்திசைவாக மாறும். தலைமையில் அணுக்கம், குழுக்களில் இணக்கம், முடிவுகளில் வேகம், மறைமுக செலவுகள் இல்லாத மிடுக்கான நிர்வாகத்துக்கு தேவையான ஒரே மென்பொருள் ஜோஹோவினை பெற இன்றே ஜோஹோ.com வருக அல்லது 800 ஜோஹோ அழைக்கவும்.

0: ஓகே சரி ஓகே. நிறைய பேர் வந்து எப்படின்னா இந்த கஞ்சத்தனத்துக்கும் சிக்கனத்துக்கும் வந்து தேர் இஸ் ஒன்லி வந்து ஒரே ஒரு நூல், நூல் இழையில நூல், நூல் அளவு தான் வந்து வித்தியாசம். வெரி வெரி சிம்பிள். ஆமாம் சரி, இந்த மாதிரி வந்து கஞ்சத்தனம் பண்ண ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருக்காங்களா, எதாவது பண்ணாங்களா அப்படின்றத கேட்கும்போது ஒருத்தர் சொல்கிறாரு, பயங்கர காசுங்க அவருக்கு, எனக்கு மேலே தான் இருக்காரு என் ஆஃபீஸில் நிறையா, ஆனால் தண்ணி தண்ணி விட்டு காசு கொடுத்து வாங்க மாட்டார், ஆஃபீஸ்லேருந்து 15 பாட்டில் தினம் பிடிச்சிட்டு போகிறாரு. ஆனால் எனக்கு இவங்களாம் எப்படி இப்படி யோசிக்கிறாங்க எனக்கு தெரில. இப்போ ஒரு கம்பெனியில் ஒரு பெரிய பொசிஷனில் இருக்கும்போது நமக்கு கீழே இருக்கிறவங்க நம்ம எப்படி பார்க்குறாங்க அந்த ரெப்யூட்டேஷன் ரொம்ப முக்கியம் இல்லை. ஆனால் இப்படி சீப்பாக நடந்துக்கும் போது அவங்க நம்மளை எப்படி பார்க்குறாங்கன்னு யோசிக்க மாட்டாங்களா இவங்களாம். ஐ டோன்ட் நோ, இப்போ ஒரு இப்போ இவர் எனக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாரு அப்படின்னா அப்போ இவர் பார்வையில் அவர் எப்படி தெரிவார். ஸோ இது ரொம்ப முக்கியம் இல்லையா, அவர் ஒரு ஒரு கார்ப்பரேட் செட்டப்பில் ஒரு ஆஃபீஸ் கல்ச்சருக்குள்ளே இந்த மாதிரியான விஷயங்களை வந்து நம்ம ரெப்யூட்டேஷனை இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பாதுகாக்க வேண்டியது. இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ரைட், இட்ஸ் வைட்டல். அதனால் உங்களுக்கு அப்படியெல்லாம் திக்கி தப்பி தவறி தோணினாலும் பண்ணாதீங்க சரியா. எனக்கு தெரியும் எங்கள் மாமாவோட ஆஃபீஸில் என்ன பண்ணுவாங்களாம், இந்த டீ பேக்கு அப்புறம் வந்து இந்த காஃபி பொடி இதெல்லாம் வந்து தூக்கிட்டு போயிடுவாங்களாம். அதெல்லாம் அள்ளி அள்ளி பாக்கெட்டில் வச்சுப்பாங்களாம். ஐ ஸ்டில் ரிமெம்பர் ஃபஸ்ட்டு காஃபி ஷாப் போகிறப்போ எனக்குமே அந்த அல்பத்தனம் இருந்தது. எப்படின்னா மொத்தம் முதல்ல காஃபி ஷாப்னு ஒரு இடத்துக்கு நான் போகிறேன், அப்போ வந்து இந்த எக்ஸ்ட்ரா சுகர்லாம் இருக்கும்ல, சுகரு சுகர் பாக்கெட்டு அதெல்லாம் தூக்கிட்டு வருவேன் நான். எனக்கு அது அதுக்கப்புறம் ஒரு பாயிண்டில் அல்பத்தனமாகிடுச்சு, இன்னும் இதை தூக்கிட்டு வந்து என்ன பண்ண போகிறோம், வீட்டில் சக்கரையா இல்லை, அதே தான் வீட்டில் இருந்தால் ஸ்பூனில் எடுத்து போடணும், இது சாஷல் இருக்கும், இது பார்க்க சரி அது ஒரு எக்ஸைட்மெண்ட்டில் தூக்கிட்டு வரணும்னு வச்சு. ஆனால் சில பேர் எப்படின்னா இதில் காசு மிச்சப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒர்க் பிளேஸ்லேருந்து தூக்கிட்டு போகிறது, தண்ணி பிடிச்சிட்டு போகிறது இதெல்லாம் பண்ணுறீங்க. அப்புறம் சில பேர் எப்படின்னா வந்து நான் எனக்கு உண்மையாகவே வந்து இப்போ நான் உண்மையாக சொல்லப்போனால் ஓரளவுக்கு சில விஷயங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் சரி ஓகே இந்த விஷயத்துக்கெல்லாம் செலவு பண்ணணும்ப்பா அப்படின்னு தாராளமாக இல்லாமல் முடிஞ்ச அளவுக்கு இந்த இடத்துலலாம் சிக்கனம் பிடிக்காமல் கஞ்சத்தனம் பார்க்காம செலவு பண்ணுறியா திரும்ப, கொஞ்சம் கம்மியாக சேலரி வாங்குவாங்க திரும்ப, ஒரு 3000 dirhams 2500 dirhams அப்படி வாங்குற ஃப்ரெண்ட்ஸுமே எனக்கு தெரியும். எங்காவது போனால் வம்படியாக கூப்பிட்டு போயிட்டு டீ அவர் வாங்கி தருவார். எங்கள் ஆஃபீஸ் கீழே ஒரு அண்ணா இருக்கார், அவருக்கு சேலரி ஒரு 2000 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அவர் எப்போவுமே நான் அவரை பார்ப்பேன், டீ வேணுமான்னு கேட்பார், கேட்டு முடிக்கிறதுக்குள்ளே அவரே வாங்கிட்டு வந்து கையில் கொடுப்பார். அதுக்கப்புறம் எங்காவது சாப்பிட போகிறோம்னு வச்சுக்கோங்களேன், அவர் பில் கொடுத்துருவார். அவர் எனக்கு தெரியும் அவர் சம்பளமே ஒரு 1800 to 2000 தான் இருக்கும். அது வந்து என்ன தெரியுமா, அது மனசு. அதாவது ஒரு பையன் இருக்கான், நம்ம கூப்பிட்டவன் வரான், இல்லாட்டி நம்மளோட சின்ன பையன், இல்லாட்டின்னா நம்ம போகிறோம், நம்ம முன்னாடி இதை செஞ்சிடணும் அப்படிங்கிற ஒரு தாட் வரணும்ல. ஸோ நீங்கள் வந்து எவ்வளோக்கு செய்கிறீங்க, எவ்வளோ செலவு பண்ணுறீங்கன்றதில் தாட் தட் கவுண்ட்ஸ், நமக்கு அந்த நினைப்பு வரணும்ல, அதுதான் சரி. அதெல்லாம் ஓகே, நான் வேறு ஒரு விஷயத்தை சொல்கிறேன். இந்த கஞ்சத்தனம் சிக்கனதெல்லாம் ஓரமாக விடுவோம். உண்மையாகவே உங்களுக்கு வயிறு நிரம்ப சூப்பராக டேஸ்டியாக நல்லா அஃபோர்டபுளாக உங்கள் பட்ஜெட்டில் வந்து பாம்பு விழாமல் நல்லபடியாக சாப்பிடணும் அப்படின்னா தேர் இஸ் அ பிளேஸ் கால் வெஜ்மி. ஓகே, 17 பிரான்ச் இருக்கு அவங்களுக்கு, 17+ பிரான்ச்சஸ் இருக்குது. ஷார்ஜாவில் ஒரு பிரான்ச் இருக்குது, நான் அங்கே தான் அடிக்கடி போவாங்க, போனால் எப்போவுமே வெஜ்மியில் போய்ட்டு ஒரு ஃபில்டர் காஃபி குடிப்பேன்னு வச்சுக்கோங்களேன். ஆமாம், ஸோ அது போக நிறைய இடத்துல இருக்காங்க. ரீசெண்டாக வந்து கிசைஸ் மதீனா மால் கிட்டலாம் இருக்கா ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் அண்ட் டின்னர் எல்லா ஐட்டமுமே இருக்குது நம்ம ஊர், இட்லி தோசை வடை பொங்கல் லஞ்சில் வந்து வெஜ் மீல்ஸ் பிரியாணி சாம்பார் ரைஸ் அண்ட் எவ்ரி திங் தே ஹேவ். ஓகே, அதில் வந்து நீங்கள் வெஜ்மி இப்போ நான் சொன்னதுக்கப்புறம் ஏ ஆமாப்பா வெஜ்மி போகலான்னு நீங்கள் போகிறீங்கன்னா டெஃபினட்டாக போய்ட்டு குருமா பரோட்டா ட்ரை பண்ணுங்கள், சரியா செம்மையாக இருக்கும், சோலைப்பட்டுறவும் பயங்கரமாக இருக்கும். சரி, ஏதாவது அஃபோர்டபுளான ப்ரைஸில் ஒரு நல்ல ரெஸ்டாரண்ட் தெரிஞ்சிங்கன்னா வெஜ்மி இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆஃப் த பெஸ்ட் ஆப்ஷன். இட்ஸ் அ ஃபேமிலி ஃப்ரெண்ட்லி டைனிங் டெஸ்டினேஷன். 5 தரம்லேருந்தே மெனு வந்து ஸ்டார்ட் ஆகுது, நல்ல ஆம்பியன்ஸோட பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ப்ரைஸிங் கூட, குவாலிட்டியான ஃபுட்டு ஹைஜீனோட தராங்க. யா, ஸோ டெலிவரி ஆப்ஷன்ஸ் கூட இருக்குது. ஓகே, இந்த மஞ்சள் கலர் ஆப் இருக்கும்ல, நூன் டெலிவரி ஆப்ஷன் கூட இருக்குது. So they are backed by central kitchen process and yeah, they have everything. Healthyana portion size, chinnada, and it's value for money and everything. Anyways guys, Golden Song of the Hour, I have a song from Sedu. This is Bravo and you're listening to The Evening Color.
1: Golden Song of the Hour.
2: Golden Song of the Hour.
3: Brought to you by Pride Collection alikum thannambikeyudan. Ungal vaalkai milirattum. Joy Alukas, the world's favorite jeweler.

0: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
1: வெற்றி
2: 25 million dirhams with big ticket. தங்க நகைகள் எங்க வாங்கியிருந்தாலும் அதை எந்த கழிவும் இல்லாமல் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். செய்கூலி 1.99% இருந்து ஸ்டார்ட் ஆகுது. இந்தியாவில் இம்போர்ட் டியூட்டி ரிவிஷன் மூலமா நீங்க இப்ப UAE-ல தங்கம் வாங்கும் போது கோல்ட் ரேட் 15% வரை சேமிக்கலாம். உடனே மலபார் கோல்ட் அண்ட் டைமண்ட்ஸ் விசிட் பண்ணுங்க.
3: எந்த வேலையும் செய்ய முடியாம உங்களை படுத்தக்கூடிய சைனஸ்ல இருந்து ஆயுர்வேத முறையிலிருந்து விடுபட விசிட் டாக்டர் கீதா சதானந்தன்.
4: ஆயுர்வேத கிளினிக், டுபாய் சிலிக்கன் ஓசிஸ் மற்றும் DIP.

0: 94 தமிழ் FM இல் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 8 மணி முதல் 11 மணி வரை.
1: அன்புடன் நான் brought to you by ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, DIP மற்றும் சிலிக்கனோயசிஸ். கால் 0588204172.
2: தீக்குச்சி பட்டாசா வெடிக்க அப்பா வந்தாச்சு. சரி, ஓகே, ரைட்டு. இப்போ வந்து டாபிக் முடிஞ்சு போச்சு. நீங்கள் வந்து நிறைய பேர் எப்படின்னா, நேற்றுக்கு ஒரு டாபிக் பேசுனீங்களே, நான் அப்போ லைன் கிடைக்கல, இப்போ சொல்லிட்டான்னு சொல்கிறீங்க. எனக்கு கேட்கணும் போல தான் இருக்கும், ஆனால் நீங்கள் சொல்லிட்டு போயிட்டீங்கன்னா பின்னாடி வரவங்களாம் அதையே சொல்லுவாங்களா? ஸோ அதனால் வந்து நோ, ஓகே, நோ. ஸோ அதனால் இப்போ வந்து ஒரு பாட்டு வருது, ஜிகர்தண்டா XXX. ஆமாம், செல்வி வந்து என்ன பண்ணாங்கன்னா, ஒரு 15 மெசேஜ் அனுப்பியிருக்காங்க ரெண்டு நாள்லேயே. எனக்கு இந்த பாட்டு ஏன் போடவே மாட்டேறீங்க, இந்த பாட்டு எனக்கு போடுங்க, இந்த பாட்டு எனக்கு எவ்வளோ பிடிக்கும் தெரியுமா, இந்த பாட்டு ரேடியோவில் நான் கேட்டே ஆகணும், இப்போயே நீ போடு அப்படிங்கிற மாதிரி என்னை கழுத்தில் கத்தி வைக்காத குறையாக மிரட்டுறாங்க. அதனால் செல்வி, ஐ ஃபீல் த்ரெட்டன்ட் பட் ஸ்டில் ஐ வில் ப்ளே த சாங் ஃபார் யூ. 7 மணிக்கு மேலே மீட் பண்ணுவோம். You're listening to 89.4 Tamil FM. This is the
1: Evening Correct, presented by VNCT Global, largest villa developers in South India. For more details, contact 054-767-3111. Brought to you by Annathangam Gold and Diamonds, Karama Center, Dubai. 40% off on diamond and precious jewelry. 40% discount on 22 carat and 18 carat gold jewelry making charges. Madri pala offers. Matrum Z5. Indha varshathoda biggest movie ana Patriot matrum pala blockbuster movies. Verum 99.99 dirhams per year la enjoy pannunga.
0: Request a song. Call or WhatsApp 050-252-8940. Manasu thottu mittu. Manasu thottu mittu.

0: song. Call or WhatsApp 050-252-8940.
1: மனசு தொட்டுமிட்டு
0: நேயர்களின் கனிவான கவனத்திற்கு டைம் செக்.
2: நேரம் இப்பொழுது இரவு 7 மணி.

0: 99.4 Tamil FM. Nama radio, nama music.
1: This hour of the evening correct is brought to you by Bright Collection அளிக்கும் தன்னம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கை மிளிரட்டும். Joya Lucas, the world's favorite jeweler.
2: 89.4 Tamil FM in செய்தி சுருக்கம். Brought to you by Divya Auto Spare Parts, authorized dealers of Toyota, Lexus, Nissan, Mitsubishi and Isuzu.
3: வணக்கம், செய்தி சுருக்கம். தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
2: தமிழக செய்திகள்.
3: குரூப் ஒன் தேர்வு அறிவிப்பு இளைஞர்களை ஏமாற்றியுள்ளதாக பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் அன்புமணி குற்றம் சுமத்தியுள்ளார். குரூப் ஒன் தேர்வு காலி பணியிடங்களின் எண்ணிக்கையை 100 உயர்த்த வேண்டும் என்று அவர் வலியுறுத்தியுள்ளார். வரும் 26 பணியிடங்களுக்கு குரூப் ஒன் தேர்வு அறிவித்ததன் மூலம் இளைஞர்களுக்கு வேலை வழங்க அரசுக்கு ஆர்வமில்லையா என்று அவர் வினவியுள்ளார். இதேவேளை குரூப் ஒன் தேர்வு குறித்த அறிவிப்பு மாணவர்களுக்கு மனதளவில் மிகப்பெரிய சோர்வை உண்டாக்கும் என்று ஜெயக்குமார் கூறினார். மாணவர்களின் நலன் கருதி குரூப் ஒன் பணியிடங்களின் எண்ணிக்கையை உயர்த்த வேண்டும் என்று முன்னாள் அதிமுக அமைச்சர் ஜெயக்குமார் தெரிவித்தார். பஞ்சாப் மாநிலத்தில் ஆகஸ்ட் 15 முதல் ஊராட்சித் தலைவர்களுக்கு மாதம் 10,000 ரூபாய் ஊதியம் வழங்கப்படும் என்று மாநில முதல்வர் பகவந்த் மான் அறிவித்துள்ளார். கிராம ஊராட்சிதான் ஜனநாயகத்தின் அடித்தளமாகும் என்று அவர் கூறினார். 10,000 ஊதியத்தை மதிப்பூதியம் என்றோ ஊதியம் என்றோ படி என்றோ அழைத்துக் கொள்ளலாம் என்று அவர் கூறினார். ஊராட்சித் தலைவர்களின் வங்கிக் கணக்குகளில் மாதந்தோறும் 10,000 ரூபாய் வரவு வைக்கப்படும் என பஞ்சாப் முதல்வர் பகவந்த் மான் தெரிவித்தார்.
2: இலங்கை செய்திகள்.
3: கடந்த ஜனவரி மாத தொடக்கம் முதல் இதுவரையான காலப்பகுதியில் இலங்கைக்கு வருகை தந்துள்ள சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை 1,100,000 தாண்டியது. அதன்படி ஜனவரி 1 தேதி முதல் ஜூன் 21 தேதி வரையிலான காலப்பகுதியில் இலங்கைக்கு வருகை தந்த சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை 1,104,354 பதிவாகியுள்ளதாக இலங்கை சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்துள்ளது. இதேவேளை ஜூன் 1 தேதி முதல் 21 தேதி வரையிலான காலப்பகுதியில் மட்டும் 82,332 சுற்றுலா பயணிகள் இலங்கைக்கு வருகை தந்துள்ளனர். ஜூன் மாதத்தில் இதுவரை வருகை தந்துள்ள சுற்றுலா பயணிகளில் அதிகமானோர் இந்தியாவில் இருந்தே வருகை தந்துள்ளனர் என்பதுடன் அந்த எண்ணிக்கை 31,158 பதிவாகியுள்ளது. ராஜதந்திர பயணத்தின் ஒரு பகுதியாக அமீரகத்துக்கு வருகை தந்துள்ள அமெரிக்க ராஜாங்க செயலாளர் மார்க்கோ ரூபியோ இன்று அமீரக ஜனாதிபதி மீதக்கு

0: அமீரகத்துக்கிடையிலான வலுவான இருதரப்பு உறவுகள் குறிப்பாக பாதுகாப்பு மற்றும் வர்த்தக துறைகளில் தொடரும் கூட்டாண்மை குறித்து பேசியதாக பேச்சாளர் டாமி பிகோட் தெரிவித்துள்ளார். ஐக்கிய அரபு அமீரகத்தின் தலைமைத்துவம் வழங்கும் ஒப்பற்ற ஆதரவுக்கு மார்க்கோ ரூபியோ நன்றி தெரிவித்ததுடன் ஈரான் நடத்திய தாக்குதல்களை எதிர்கொண்டபோது அவர்கள் காட்டிய துணிச்சல் மற்றும் உறுதியை பாராட்டியுள்ளார். மேலும் அமீரகத்தின் பாதுகாப்பிற்கான அமெரிக்காவின் உறுதியான ஆதரவை மார்க்கோ ரூபியோ மீண்டும் உறுதிப்படுத்தியுள்ளார்.
1: Brought to you by Zoho.com. Zoho AI பயன்படுத்தினா அனைத்து தரவுகளும் நாட்டிலேயே தங்கும். Visit Zoho.com or call 800 Zoho.
0: உலக சந்தையில் எண்ணெய் விலை கடந்த 4 மாதங்களில் இல்லாத அளவுக்கு கடும் சரிவை சந்தித்துள்ளது. இன்று ஒரே நாளில் மேற்கு டெக்சஸ் சந்தையில் ஒரு பி பாய்கச்சா எண்ணெய் விலை 4.70% சரிந்து 69.77 டாலராக உள்ளது. பிரிட்டனின் பிரெண்ட் சந்தையில் ஒரு பி பாய்கச்சா எண்ணெய் விலை 4.79% சரிந்து 73.39 டாலராக உள்ளது. இத்துடன் இன்றைய நாளுக்குரிய செய்தி சுருக்கங்கள் யாவும் நிறைவடைந்தன. எமது விரிவான செய்தி அறிக்கையினை 8:00 எதிர்பாருங்கள். வணக்கம்.
2: செய்தி சுருக்கம் was brought to you by Dhanya Group of Companies since 1982. தமிழ் FM, நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

0: வெல்கம் பேக். ஓகே, நான் பிராவோ, யூ லிசனிங் டு 89.4 தம்பிடு எஃப்எம். எங்கள் ஆஃபீஸில் வந்து லைட்டு பத்தில் சொன்னதுக்காக வேண்டிய ஒரு 10 டியூப்லைட் எடுத்துகிட்டு வந்து தலைக்கு மேலே மாட்டிட்டாங்க. எப்போ போட்டாலும் கோயில் திருவிழாக்குள்ளே நடந்த மாதிரியே இருக்கும். ஆனால் ஆக்சுவலி இட் மேக்ஸ் அ லாட் ஆஃப் மேஜிக், பிகாஸ் நாங்கள் வீடியோஸ்லாம் எடுக்கும்போது எங்களை இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணுறீங்க, 89.4 தமிழ் எஃப்எம் ஃபாலோ பண்ணுறீங்கன்னா எங்களோட வீடியோஸ்லாம் நல்லா பிரைட்டாக இருக்கும். அது காரணம் வந்து இந்த டியூப்லைட்டு தான். அந்த டியூப்லைட்டை போட்ட ராமலிங்கம், மகேந்திரன் எல்லாத்துக்கும் வந்து மிக்க நன்றி. And by the way, Etihad Rail, they've opened their tickets with 50% off. Seri, okay. More details.
1: UAE Update. Brought to you by ABC Cargo and Courier. Number one in GCC.
0: சரி ஓகே, நான் வரேன். என்னென்ன மெட்ரோ ப்ளூ லைன் வருது இல்லையா 2029ல்? ஆமாம், கிட்டத்தட்ட வந்து 29 புது மெட்ரோ ஸ்டேஷன்ஸ் வந்து துபாய்க்குள்ளே வருதுன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஷதாப் தான் வந்து இன்டர்சேஞ்சாக இருக்க போகுது க்ரீன் லைனுக்கு. அப்புறம் ரஷீதியா வந்து ரெட் லைனுக்கு இன்டர்சேஞ்சாக இருக்க போகுது. அப்போ துபாய் க்ரீக் ஹார்பர், ஆமாம், அதுதான் வந்து உலகத்திலேயே டாலஸ்ட் மெட்ரோ ஸ்டேஷனாக இருக்க போதான். கிட்டத்தட்ட வந்து இட் கேன் ஹேண்டில் அப் டு 160,000 பேசஞ்சர்ஸ் தான். அப்புறம் ஃபெஸ்டிவல் சிட்டி, இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் இருக்கு இல்லையா? ஆமாம். ஸோ ஏர்போர்ட் வந்து 20 மினிட்ஸில், ஆக்சுவலி டெர்மினல் ஒன்னுக்கும் டெர்மினல் டூக்கும் ஆல்ரெடி இருக்குது மெட்ரோ. இப்போ டெர்மினல் த்ரீக்கும் டெர்மினல் ஒன்னுக்கும் இருக்குது. டெர்மினல் டூக்கு கனெக்ட் பண்ணுறாங்க போல். அப்புறம் சிலிக்கன் ஓயசஸ், ராசல்கோர், அப்புறம் மெர்திஃப், முஷ்ரிஃப் பார்க், மெர்திஃப் சிட்டி சென்டர்லாம் நீங்கள் போகலாம் போல. இன்டர்நேஷ்னல் சிட்டியில் வந்து 3 ஸ்டேஷன் இருக்க போதான். இங்கே அங்கேயும் வந்து ஒரு பெரிய அண்டர் கிரவுண்ட் இன்டர்சேஞ்ச் இருக்க போகுதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. அல்வர்க்காவில் ஒன்று, ஆமாம். ஸோ கிட்டத்தட்ட 60,000 ரெசிடென்ட்டை துபாய் சஃபாரி பார்க்கை வந்து கனெக்ட் பண்ணது போல். துபாய் அகாடமிக் சிட்டி அண்ட் கிட்டத்தட்ட ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க அப்படின்னா, யூஸ்வலாக வந்து அகாடமிக் சிட்டிக்கு போகிற ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி போவாங்கன்னா, மெட்ரோ எடுத்து டிஎம்சிசி வரைக்கும் போய் அங்கேருந்து ஒரு ட்ராம் எடுத்து அதுக்கப்புறம் போவாங்க. நாலேஜ் சம்திங், நாலேஜ் பார்க்க, நாலேஜ் வில்லேஜாக சம்திங் அங்கே போவாங்க. பட் எனிவேஸ், இதுதான் இப்போது. அதுக்கப்புறம் வேறு என்ன, குபேபாவும் வந்து இட் இஸ் கோயிங் டு பி அன் இன்டர்சேஞ்ச் வித் க்ரீன் லைன் அண்ட் அல்மினா ஸ்ட்ரீட், எட்டிஹாட் மியூசியம் அண்ட் போர்ட் ரஷீத் கிட்ட வருதான். சத்வா பஸ் ஸ்டேஷன் கிட்ட ஒன்று, சிட்டி வாக் கிட்ட ஒன்று, அதாவது கொக்கோ கோலா அரீனா கிட்ட. ஓகே, அப்புறம் பிஸ்னஸ் பேயில் ஒன்று, பிஸ்னஸ் பே கிட்ட இன்னொன்று வருது. இட் இஸ் கோயிங் டு பி இன்டர்சேஞ்ச் வித் ரெட் லைன் அண்ட் புஷ் கலிஃபர் ரோட் கிட்ட இன்னொன்று, அண்ட் டவுன் டவுனுக்கு ஆக்சஸ் கொடுக்குற மாதிரி. அப்புறம் டிஸ்ட்ரிக்ட் 1 ரெண்டு ஸ்டேஷனாக நாதல் ஷேபாவில் வந்து நாதல் ஷேபா மால் இருக்குல்ல, அந்த மாலுக்கு வேறு போவே இல்லைங்க, நல்லாயிருக்குன்னு கேள்விப்பட்டிருக்கேன். அதுக்கிட்ட ஒன்று, துபாய் ஹில்ஸில் ஒன்று, குளோபல் வில்லேஜில் ஒன்று, மேதான் எட்டிஹாட் ரயில் இன்டர்சேஞ்ச் ஒன்று, ஹதீக் முகமது பின் ரஷீத் கிட்ட ஒன்று, அண்ட் துபாய் மிரக்கல் கார்டனில் ஜேவிசியில் அடாடாடாடாடாடாப்பா. Finally, I can come in metro. Okay, Dubai Production City, Jumeirah Golf Estate, இப்படி தான் இருக்குது போகுது, ஃபுல் அண்ட் ஃபுல். அது அந்த Jumeirah Golf Estate வந்து யூ கேன் இன்டர்சேஞ்ச் இட் வித் எட்டிஹாட் ரயில் அண்ட் ரெட் லைனா, ஒரு வாட்டி பார்த்துட்றேன் இந்த நியூஸை. அப்புறம் யாராவது பார்த்துட்டு வந்து ரெட் லைன் தான், அது க்ரீன் லைன் தான் அப்படின்னு வீங்க, இல்லை ரெட் லைன் தான். ஓகே, எனிவேஸ், தீஸ் ஆர் ஆல் த நியூ மெட்ரோ அப்டேட்ஸ். இன்னொரு 2030 ஃபுல்லாக வந்து மொத்த சிட்டியும் மெட்ரோ கனெக்டடாக இருக்க போகுது. அதுவும் இல்லாமல் துபாய் 20 மினிட்ஸ் வாக் சிட்டியாக மாற்ற போகிறாங்கன்னு சொல்லி பேசிகிட்டு இருந்தோம்லாம் போன ஒரு வாரத்துக்கு முன்னாடி. ஆமாம். ஸோ ஃபுல் கண்ட்ரியுமே, ஐ மீன் ஃபுல் எமரேட்டியுமே ஃபுல்லாக ரோடு மூலமாக. அதுக்கப்புறம் சாதாரணமாக ஒருத்தர் நடந்தோ இல்லை சைக்கிள் வழியாவோ இல்லை ஏதோ ஒரு சஸ்டெயினபிள் டிரான்ஸ்போர்ட் வழியாக நடந்தே வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ரீச் பண்ணிடணும். ஏதாவது ஒரு மெட்ரோ ஸ்டேஷன் இருக்குன்னா அங்கேருந்து ஒரு 800 மீட்டர்ஸ் தொலைவில் ஒரு ஹோட்டலோ இல்லை ஒரு ஃபார்மசியோ இல்லை ஏதோ ஒரு ரெசிடென்ஷியல் கம்யூனிட்டியாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் பிளான் பண்ணிகிட்டு இருக்காங்களா. செம மேட்டரில் காரே தேவைப்படாதில்ல, ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம், கார் வாங்குவோம். அந்த 20 நிமிஷத்தையும் 10 நிமிஷம் ஆக்கிறதுக்கு காரில் தான் போவோம், டிராஃபிக் பண்ணுவோம், நாங்கள் பண்ணுவோம். ரெண்டு பாட்டு வருது கேட்டு பிடிங்க. ஐ வில் பி பேக். திஸ் இஸ் பிராவோ எல்எஸ் 3289.4 தமிழ் எஃப்எம்.
1: பேக் டு பேக் ரெண்டு பாட்டு.

0: பேக் டு பேக்
1: அடுத்தடுத்து ரெண்டு பாட்டு ரெண்டு பாட்டு.
2: ஏன்டா என்ன பார்த்து அந்த கேள்வி கேட்ட? ஏனே அவனை அடிச்சிட்டு இருக்கீங்க அப்படி என்ன கேட்டான்? என்ன கேட்டானா? காரை நம்ம வச்சிருக்கிறோம், இந்த காரை வச்சு இந்த சொப்பன சுந்தரிய இப்ப யாரு வச்சிருக்கா, யாரு வச்சிருக்கா, யாரு வச்சிருக்கா, யாரு வச்சிருக்காங்கன்னு கேக்குறான்.

0: வெற்றியாளர்களுக்கு 1 மில்லியன் திரம்ஸ் பரிசு
1: பிளஸ் வீக்லி கேஷ் ட்ராஸ்.
0: உங்க ஆட்டத்தை தவற விட்டுறாதீங்க.
1: பிக் டிக்கெட்.ஏல டிக்கெட்ஸ் வாங்குங்க.
2: This is an 18+ game. Play responsibly. TNC supply.
3: இந்த வெகேஷனுக்கு அன்புடன் உங்களை காத்திருக்கும் அன்புக்குரியவர்களுக்கு ஒரு கோல்டன் சர்ப்ரைஸ் கொடுத்தா எப்படி இருக்கும்? மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் இன் கோல்டன் சம்மர் ஆஃபருடன் டைமண்ட் அண்ட் ஃப்ரெஷ்ஷஸ் ஜெம் ஜுவல்லரி வாங்கும் போது ஃப்ரீ கேஷ் வவுச்சர்ஸ் பெறுங்க. உங்க பழைய தங்க நகைகள் எங்க வாங்கியிருந்தாலும் அதை எந்த கழிவும் இல்லாமல் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். சேகுலி 1.99% இருந்து ஸ்டார்ட் ஆகுது. இந்தியாவில் இம்போர்ட் டியூட்டி ரிவிஷன் மூலமா நீங்க இப்போ UAE-ல தங்கம் வாங்கும் போது கோல்ட் ரேட் 15% வரை சேமிக்கலாம். உடனே மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் விசிட் பண்ணுங்க.
4: 10-க்கு 10 ஆஃபர் அலர்ட்.
5: டாப் ஷெலோட NRI மீட்டப்க்கு நீங்க ரெடியா? கமிங் June 28th 9 AM to 9 PM ரமதா கார்னிஷ் ஹோட்டல் அபுதாபியில 10 கோல்ட் காயின்ஸ் 10 ஸ்கொயர் ஃபீட் எக்ஸ்ட்ரா ஃப்ரீ. சென்னைக்கு ஃப்ரீ ஃப்ளைட் டிக்கெட்ஸ் ஆன் ஸ்பாட்ல பிளாட் புக் பண்ணீங்கன்னா அவ்வளவு ஆஃபர்ஸ் உங்களுக்காக. எல்லாமே DTCP அண்ட் RERA அப்ரூவ்ட் பிளாட்ஸ். டாப் ஷெல் NRI தமிழ்நாடு லேண்ட் மீட்டப் மிஸ் பண்ணிடாதீங்க. ஃபார் டீடைல்ஸ் கால் 056 415 4242. பிளாட்ஸ்னாலே ப்ராப்ஷல் தானே.

0: evening karak
1: hey kala kala kannadicha kala kala ana and punungu pera vechu ethana paattu irukla illa Saroja Samanikola kuda tha irukku ரீசெண்டாக வந்து ஒரு ஆப்பை வந்து டிஸ்கவர் பண்ணேன். இந்த ஆப் பேர் வந்து சப்ஸ்டாக். ஓகேவா, ஆக்சுவலி சூப்பராக இருக்குது. எனக்கு இந்த ஆப் ரெண்டு ஆப் நான் வந்து பார்த்தேன். ஒன்று வந்து ஹெட்அவேன்னு சொல்லிட்டு, இருங்க கரெக்டாக சொல்லிடுறேன், அப்புறம் தப்பாக இது சொல்லிட்டேன்னா, ஹெட்வே, ஹெட்அவே இல்லை ஹெட்வே. இந்த ஹெட்வே வந்து என்னென்னா, புக்கெல்லாம் இருக்கு இல்லையா, புக்கெல்லாம் வந்து ஆடியோவாக நீங்கள் கேட்டுக்கலாம். ஆமாம், அது வந்து பெய்ட் வேர்ஷனும் இருக்குது, அன்பெய்ட் வேர்ஷனும் இருக்குது. உங்களுக்கு புக்கெல்லாம் படிக்கிறதுக்கு ஏன் வேண்டாம் உட்காந்து புக்கெல்லாம் படிக்கிறது, புக்கை பார்த்தாலே தூக்கம் அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணிங்கன்னா, ஹெட்வே இஸ் அ குட் ஆப். ஓகே, நான் இப்போ தான் வந்து படிக்க ஆரம்பிச்சிருக்கேன். இன்றைக்கெலாம் வந்து ஜிம்மில் ஒர்க் அவுட் பண்ணும்போது அட்டாமிக் ஹேபிட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக்கை வந்து கேட்டுட்ருந்தேன். அதில் ஒரு சில ஹேபிட்லாம் வந்து உங்களுக்கு வரமாட்டேங்குது. அதாவது நம்ம ஹேபிட்டை வந்து இப்போ ஏதாவது ஒரு பழக்கத்தை நம்ம மாற்றிக்கணும் அப்படின்னு நினச்சா, அந்த பழக்கத்தை வந்து ஃபோர்ஸ்ஃபுல்லாக ரெஸ்ட்ரிக்ட் பண்ணும்போது உங்களை நீங்களே தடுத்துக்கிற மாதிரி அது கொஞ்ச நாளைக்கு தான் வரும். இப்போ நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்களேன், யாராவது ஸ்மோக் பண்ணுறீங்க அப்படின்னா, நான் வந்து தம் அடிக்கிறது நிப்பாட்டணும், தம் அடிக்கிறது நிப்பாட்டணும், சிகரெட்டை நிறுத்திட்டியா அப்படின்னு உங்களுக்கு நீங்களே கேட்க கேட்க ரெண்டு நாள் மூணு நாள் தாங்கும், அதுக்கு மேலே தாங்காது. அப்போ அந்த அட்டாமிக் ஹேபிட் புக்கில் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் வந்து சிகரெட்டை நிறுத்தணும் அப்படின்னு நினச்சா, ஐ ஷுட் ஸ்டாப் ஸ்மோக்கிங் அப்படின்னு நினச்சக்கூடாதான். நீங்கள் வந்து ஐ ஷுட் பி அ நான் ஸ்மோக்கர், ஐ ஷுட் பிகம் அ நான் ஸ்மோக்கர் அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கணுமா. அதாவது மொத்த சிஸ்டத்தையே நீங்கள் வந்து மாற்றிடணும், ஹேபிட் மாறணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு சிஸ்டத்தை மாற்றணும் அப்படின்ற மாதிரி அந்த புக்கில் சொல்கிறாங்க. எனக்கு கேட்கும்போது நல்லா இருந்தது. ஏய் ஆமாப்பா, நல்லா இருக்கு இது கேட்குறதுக்கு. நிறையா கேட்டேன், அதில் ரெண்டு பாயிண்டில் ஒரு பாயிண்ட் இது. ஓகே, ஜென்ரலாக வந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு பழக்கத்தை நிப்பாட்டணும் அப்படின்னா, அந்த பழக்கத்தை பற்றி நீங்கள் எப்படி யோசிச்சு வச்சுருக்கீங்களோ அதை நிப்பாட்டணும் அப்படின்றதுல உங்களுக்கு உங்கள் ஃபோக்கஸ் எப்படி இருக்கோ அதை கொஞ்சம் லைட்டாக ஷிஃப்ட் பண்ணுங்கள். நான் வந்து தம் அடிக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கக்கூடாதான், நீங்கள் நான் வந்து தம்ம நிறுத்தணும் அப்படின்னு நினைக்கக்கூடாதான், நான் வந்து ஃப்யூச்சரில் ஒரு தம்ம தொடாத ஆர் தம்ம குவிட் பண்ண ஒரு நான் ஸ்மோக்கராக மாறணும் அப்படின்னு மட்டும் நீங்கள் நினச்சிக்கிட்டா உங்கள் பிரெயினுக்கு அது வந்து இது அவ்வளோ கஷ்டம் இல்லை போல், பிரச்சனை இல்லை. இந்த ஸ்மோக்கர்ஸ் கிட்ட இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா, இந்த மாதிரி விஷயங்களை என்றைக்கு நம்ம சொல்கிறோமோ அதுக்கிட்ட ஸ்ட்ரெஸ் ஆகி எக்ஸ்ட்ரா ரெண்டு தம் அடிப்பாங்க. தயவு செஞ்சு பண்ணாதீங்க. நான் தான் முகேஷ், ஞாபகம் இருக்குல்ல, தியேட்டரில் எத்தனை வாட்டி பார்த்துருக்கோம் நம்ம அந்த ஆட்லாம். அப்புறம் ஓகே, ஒரு பாயிண்ட் சொல்லிட்டேன். ரெண்டாவது பாயிண்ட், உங்களுக்கு புதுசாக ஒரு ஹேபிட் வரணும் அப்படின்னா, ஆல்ரெடி இருக்கிற ஒரு ஹேபிட் கூட அந்த இன்னொரு ஹேபிட்டை அட்டாச் பண்ணிக்கணுமா. ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுக்கு புக்கு படிக்கணும், ஆனால் உங்களுக்கு வந்து டைமே கிடைக்க மாட்டேது, இல்லாட்டி சோம்பேறித்தனமாக இருக்குது, ஏவன்னா அந்த புக்கெலாம் படிக்கிறது அப்படின்னு உங்களுக்கு தோணுது, புக்காக வாங்கி கூச்சிருக்கீங்க, புக்கை நீங்கள் தொடறதுக்கு மனசே வரல, மோட்டிவேஷனே கிடையாது அப்படின்னா, தினம் உங்களுடைய ஹேபிட் என்ன, காஃபி குடிப்பீங்களா? ஆமாம். இருக்கிற எக்ஸிஸ்டிங் ஹேபிட் கூட ஒரு புது ஹேபிட்டை வந்து உருவாக்கணும் அப்படின்னா, அந்த எக்ஸிஸ்டிங் ஹேபிட் கூட அந்த புது ஹேபிட்டாக அட்டாச் பண்ணிக்கிறது. இப்போ நான் என்ன சொல்ல வரேன் புரிஞ்சிருக்கு உங்களுக்கு. இப்போ நீங்கள் காலைல எந்திரிச்சதுமே காஃபி குடிக்கிறீங்கன்னு வச்சுக்கலாமே, காஃபி குடிக்கும் போது ஒரு அஞ்சு நிமிஷம் அந்த காஃபி குடித்து முடிக்கிற வரைக்கும் நான் அந்த புக்கை படிக்கிறேன் அப்படின்னு நினச்சிக்கிட்டிங்கன்னா, அது நாள் போக்கில் அது வந்து பழக்கமாக மாறிடுமா. செமையாக இருக்குல்ல இந்த மேட்டர்லாம் கேட்குறதுக்கு, புதுசாக இருந்தது கேட்குறதுக்கே. இப்போ இதெல்லாம் அந்த புக்கிலேருந்து நான் தெரிஞ்சது, இந்த புக்கெலாம் வந்து எப்படின்னா 80-90 தரம்ஸ் கிட்டே வரும். அதில் இருக்கிற கீ பாயிண்ட்ஸ் மட்டும் நான் படித்தேன், கேட்டுக்கணும். ஒர்க் அவுட் பண்ணும்போது கேட்டுட்டே இருந்தேன். நிறைய நேரம் அப்படின்னா ஒரு விஷயத்தை வந்து செய்கிறதுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி என்ன சொல்கிறது, ஒரு மாதிரி கொஞ்சம் போர் அடிக்குது அப்படின்னா, அந்த விஷயத்துக்கு கூட உங்களை எக்ஸைட்டிங்காக இருக்கிற ஏதோ ஒரு விஷயத்தை அட்டாச் பண்ணிக்கிட்டால் போதும் அப்படிங்கிறாங்க. இப்போ ஜிம் போகிறதுக்கு உங்களுக்கு வந்து பிடிக்கல, இல்லாட்டி ஒரு மாதிரி சோம்பேறித்தனமாக இருக்குது அப்படின்னா, நியூ புது ஜிம் க்ளோத்ஸ் வாங்கிட்டிங்கன்னா உங்களுக்கு போகிறதுக்கு மோட்டிவேஷன் வரும்னு சொல்லி சொல்லுவாங்க. யூ கேன் ஆல்சோ ட்ரை தட். ஓகே, இது ஏன் ஃபிலாசபி 90s நாட் அவுட்டில் காதலுக்கு மரியாதையிலிருந்து செம்ம பாட்டும், தலைவர் சாங் ஆஃப் தி ஆர்லாம் வந்து மன்னன்லேருந்து இன்னொரு பாட்டும் வருது, கேட்டு முடிங்க. அந்த புக்கில் நான் வேறு என்ன எல்லாத்தையும் கேட்டேன் அப்படிங்கிறது வந்து சொல்கிறேன். ஓகே, நான் ப்ராபோ, அண்ட் உங்களுக்காக உங்கள் லைஃப்பை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி சில ஐட்டத்தெல்லாம் எடுத்துகிட்டு வந்து இங்கே வச்சுருக்கேன், கையில் ஏகப்பட்டது இருக்குது. யூ ஆர் லிசனிங் டு த ஈவினிங் கரக் ஆன் 89.4 தமிழ் எஃப்எம், நம்ம ரேடியோ, நம்ம மியூசே.
2: த ஈவினிங் கரக் பிரசன்டட் பை VNCT குளோபல், லார்ஜஸ்ட் விலா டெவலப்பர்ஸ் இன் சவுத் இந்தியா. ஃபார் மோர் டீடைல்ஸ் காண்டாக்ட் 0547673111. ப்ராட் யூ பை அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ், கராமா சென்டர், துபாய். 40% ஆஃப் on diamond and precious jewelry, 40% discount on 22 carat and 18 carat gold jewelry making charges மாதிரி பல ஆஃபர்ஸ். மற்றும் Z5 இந்த வருஷத்தோட biggest movie ஆன Patriot மற்றும் பல blockbuster movies வெறும் 99.99 dirhams per year ல enjoy பண்ணுங்க.
3: இன்னைக்கு என்ன 91 போடு,
4: என்னது
3: 90s.

0: ஒரு கதை சொல்லட்டுமா சார்?
1: சொல்லு.
0: நீ பாட்டு போடுறவன், நான் பாட்டு கேட்கறவன், என்னைக்குமே ரெண்டு பேரும் ஒன்னா இருந்தா தான் சார் சூப்பர்.
2: தலைவர் சாங் ஆஃப் தி ஆர், தலைவர் சாங் ஆஃப் தி ஆர், தலைவர் சாங் ஆஃப் தி ஆர் brought to you by பாஷாபாய் பிரியாணி. ஆத்தென்டிக்கான திண்டுக்கல் சீரக சம்பா பிரியாணி அண்ட் சென்னை பாய் வீட்டு கல்யாண பிரியாணியை இப்பவே ருசித்து ரசிக்க விசிட் பாஷா.

0: ஆர் வாஸ் ப்ராட் யூ பை பாஷா பாய் பிரியாணி, வாசல் ஹப் பிளாக் 4 கராமா.
1: We'll be back after a short commercial break.
2: Plumbing, electrical work, interior design, இதுக்கெல்லாம் ஆள புடிச்சி என் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணவே பல வருஷம் ஆயிடு போல இருக்கே.
3: Bro, எல்லாமே செய்ய ஒரே ஒரு ஆள் இருக்காங்க, Falcon Fastlink Technical Services. நீ அவங்க கிட்ட இடத்த மட்டும் கொடு. இன்டீரியர் ஒர்க், ஏசி, எலக்ட்ரிக்கல், பர்னிச்சர், பெயிண்டிங், கார்பென்ட்ரி, பார்ட்டிஷன், எக்யூப்மெண்ட் இன்ஸ்டாலேஷன், அது இதுன்னு எல்லாமே கம்ப்ளீட்டா செஞ்சு உன் கையில சாவிய கொடுத்துருவாங்க.
2: அப்ப நான் அம்பானி ஆகிறத எவனாலையும் தடுக்க முடியாது.
3: Falcon Fastlink Technical Services LLC. Call 058-681 5179.
4: கேட்டிங்களா? பிக் நியூஸ் ஃப்ரம் தி UAE லாட்டரி. அந்த மாபெரும் 30 மில்லியன் கிராண்ட் பிரைஸ் வெற்றியாளரை அறிவிச்சாச்சு. கங்கிராச்சுலேஷன்ஸ் டு தாயப் ஃப்ரம் நேபாள். அவரோட லக்கி நம்பர் அவருக்கு நினைச்சு கூட பார்க்க முடியாத வெற்றியை கொடுத்திருக்கு. ஒவ்வொரு புதன் மற்றும் சனிக்கிழமைகள்ல ராத்திரி 9:30 நடக்கிற லக்கி டே டிரால கலந்துகிட்டு மேசிவ் 30 மில்லியன் திரும்ஸ் மற்றும் 5 மில்லியன் திரும்ஸ் பரிசா வெல்லுங்க. நீங்களும் ஆகலாம் அடுத்த வெற்றியாளர். கெட் யுவர் டிக்கெட் நவ் அட் தி UAE lottery.ae. brought you by the Game LLC, licensed by the GCGRA for 18 and above only. Terms and conditions apply.
5: This hour of the evening correct is brought to you by Pride Collection அளிக்கும் தன்னம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கை மிளிரட்டும். Joy Alokas, the world's favorite jeweler.

0: சரிப்பா, நான் இங்கிருந்து அப்படியே கிளம்புறேன்ப்பா, நீங்கள் ஜாலியாக இருங்க எல்லாரும். நான் ஓகேவா? அண்ட் பை த வே, போகிறதுக்கு முடிய ஏதாவது ஒரு மேட்டர் இருக்கா? ஆ, டிராஃபிக் அப்டேட் இருக்கே.
1: Traffic update. Traffic update. Brought to you by Jetor UAE. Jetor's unbeatable summer offer la buy now pay next year, zero VAT, zero interest and 9680 EMI la unga brand new SUV ku upgrade aagunga.
0: Dubai to Sharjah and Dubai to Sharjah road konjam packed ah illa, oralukku dhaan packed ah irukku. Paravaala, regular traffic dhaan. Engiyum undu crash o engiyum illa. Sahara center munadi konjam free ah irukku. அல்லாத பார்க்கு தாண்டி அப்படியே நீங்கள் வந்து இந்த கிரிக்கெட் ஸ்டேடியம் கிட்டே போகிறப்ப கொஞ்சம் டிராஃபிக் தெரியுது. கிரிக்கெட் ஸ்டேடியம் முன்னாடி அங்கேருந்து ஸ்ட்ரைட்டாக நீங்கள் வந்து அப்படியே காஷ்மீர் போனீங்கன்னா அங்கே கொஞ்சம் டிராஃபிக் தெரியுது. அபுஷாகரா தாண்டி கிசை ஓஎஸ்எஸ் மால் போகும்ல, இந்த பிரிட்ஜ் ஏறும்ல, அதுக்கு முன்னாடி டிராஃபிக் இல்லை, பட் இருந்தாலும் அங்கே ஒரு கிராஷ் ஆயிருக்கு. ஸோ அது என்னன்றதை கொஞ்சம் பாருங்கள். அண்டு அப்படியே நம்ம 311 ரோட்டுக்கு வந்தோம்னா, 311 ரோடும் பெருசாலாம் ஒன்றும் இல்லை, நீங்கள் மிருதுஃபிலருந்து ஆரம்பிச்சிங்கன்னா அப்படியே வந்து கிசைஸு சஃபாரி மால் போகிறதுக்கு கொஞ்சம் முன்னாடி ஒரு டிராஃபிக், முவேலா பஸ் டெர்மினல் வரும் தெரியுமா, அங்கே ஒரு கிராஷ். ஓகே, மற்றபடி எவ்ரி திங் இஸ் ஃபைன். அண்ட் அல்தேத் ரோடு A88 அங்கே கொஞ்சம் மிதமான ஒரு அளவில் டிராஃபிக் தெரியுது. E11 ரோட் இஸ் ஓகே டுவர்ட்ஸ் நம்ம அபுதாபி போகிற டிரெக்ஷனில் ஓகே. ஜுமேரா ரோட், பர்ஷா அண்ட் JVC இன் ஆல் இஸ் வெரி டிராஃபிக் இல்லை, பெருசாக எங்கேயும் இல்லை. ம், ஓகேம்மா.
1: Traffic update. Was brought to you by Jetor UAE, a part of Elite Group Holding.
0: சரி, கொடியில் இருந்து ஒரு பாட்டு வருது, நான் அழகாக நீங்கள் கேட்பீங்களா அந்த பாட்டை? நான் வந்து எப்படி நடையை கட்டிட்டு நாளைக்கு வருவேண்ணா. ஆனால் இப்போ எப்படின்னா, இந்த மாதம் ஆரம்பித்து 24ஆம் தேதியே ஆயிடுச்சு. நான் வந்து மும்பை போயிட்டு வந்து June 2nd மறுபடியும் ரேடியோக்குள்ளே வந்தேன். ஒரு வாரம் வந்து நைட் ஷோ அன்புடன் நான் பண்ணிவிட்டு அடுத்த வாரத்துலேருந்து நிவேதா போனதுக்கப்புறம் ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த ஷோ, ஐ மீன் ஒரு 3 weeks ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். இந்த 3 weeks ஆனது ஏன் நான் சொல்கிறேன்னா, 3 weeks ஆனது தெரியவே இல்லை. திரும்பி பார்த்தா இப்போ தான் 2ஆம் தேதி ஆன மாதிரி இருக்குது. திரும்பி பார்த்தா இப்போ தான் மே மாதம், இப்போ தான் ஏப்ரல் மாதம் வந்த மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. அதனால் ஒன் ஆஃப் த பிக்கெஸ்ட்டு ப்ராப்ளம்ஸ் நம்ம மைண்டில் இருக்கிறது என்னென்னா, டைம் இருக்குல்ல பார்த்துக்கலாம் அப்படிங்கிறது தான். அதனால் ஏதாவது விஷயத்தை நீங்கள் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, டைம் இருக்குது அப்புறம் பார்த்துக்கலான்னு தள்ளியெல்லாம் போடாதீங்க, இப்போயே பண்ணிடுங்க. நன்றே செய் அதையும் இன்றே செய் அப்படின்னு எங்கள் பாட்டி யாரோ சொல்லியிருக்காங்க, அதை நான் உங்ககிட்ட சொல்கிறேன். பாட்டு கேட்டுகிட்டு யோசிங்க. ஆ, பாட்டி பாட்டு கொடியிலேருந்து நல்ல ஒரு ரொமான்டிக் பாட்டு. I will be back tomorrow, same time, same show. This is Bravo signing off from 89.4 Tamil FM's The Evening Kodak.

0: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
1: மற்றும்
2: அன்புக்குரியவர்களுக்கு ஒரு கோல்டன் சர்பிரைஸ் கொடுத்தா எப்படி இருக்கும்? மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் இன் கோல்டன் சம்மர் ஆஃபருடன் டைமண்ட் அண்ட் பிரெஷியஸ் ஜெம் ஜுவல்லரி வாங்கும் போது ஃப்ரீ கேஷ் வவுச்சர்ஸ் பெறுங்க. உங்க பழைய தங்க நகைகள் எங்க வாங்கியிருந்தாலும் அதை எந்த கழிவும் இல்லாமல் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். செய்குலி 1.99% இருந்து ஸ்டார்ட் ஆகுது. இந்தியாவில் இம்போர்ட் டியூட்டி ரிவிஷன் மூலமா நீங்க இப்போ UAE-ல தங்கம் வாங்கும் போது கோல்ட் ரேட் 15% வரை சேமிக்கலாம். உடனே மலபார் கோல்ட் அண்ட் டைமண்ட்ஸ் விசிட் பண்ணுங்க.
3: வெற்றி
4: 25 million dirhams with big ticket.
3: 5 வெற்றியாளர்களுக்கு 1 million dirhams பரிசு
4: plus weekly cash draws.
3: உங்க ஆட்டத்தை தவற விட்டுறாதீங்க.
4: bigticket.ae-ல டிக்கெட்ஸ் வாங்குங்க.
5: This is an 18+ game. Play responsibly. TNC Supply.

0: ஒன்பது காலை திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 6 மணி முதல் 7 மணி வரை உங்கள் விஷ்வாவுடன்.
1: This hour of the evening correct is brought to you by Bright Collection அளிக்கும் தன்னம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கை மிளிரட்டும். Joya Lucas, the world's favorite jeweler. The Evening Correct, presented by VNCT Global, largest villa developers in South India. For more details, contact 054-767-3111. Brought to you by Annathangam Golden Diamonds, Karama Center, Dubai. 40% off on diamond and precious jewelry. 40% discount on 22 carat and 18 carat gold jewelry making charges madri pala offers. Matrum Z5. Indha varshathoda biggest movie ana Patriot matrum pala blockbuster movies. Verum 99.99 dirhams per year la enjoy pannunga.

0: 89.4 Tamil FM. Nama radio, nama music.
1: This hour of Anbudan Naan is brought to you by Evora Collection from Joy Alukas. Ungal unarvugalai velipaduthum pragasamana nagaigal. Joy Alukas, the world's favorite jeweler.
2: 89.4 Tamil FM. Virivana seidhigal. Brought to you by Divya Auto Spare Parts Trading, genuine parts center for Japanese cars.
3: வணக்கம். விரிவான செய்திகள் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
2: தமிழக செய்திகள்.
3: மாநகராட்சிகளில் தூய்மை பணியை தனியார் மயமாக்கும் முடிவை கைவிட வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் வலியுறுத்தியுள்ளார். தங்கபோதிடம் திட்டத்தை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்றும் அவர் கூறினார். அரசு மருத்துவமனைகளில் தற்போது 56% குழந்தை பிறப்புகள்தான் நடக்கின்றன. தனியார் மருத்துவமனைகளில் சாதாரண பிரசவத்துக்கு கூட 50,000 ரூபாய் முதல் 100,000 ரூபாய் வரை வசூல் செய்யப்படுகின்றது. கட்டணம் அதிகம் என்றாலும் தாய் சேய் பாதுகாப்பு கருதி தனியார் மருத்துவமனைகளையே நாடுகின்றனர். திட்டத்துக்கான 755 கோடியில் அரசு மருத்துவமனைகளில் நவீன வசதிகளுடன் பிரசவ வார்டுகளை அமைக்க வேண்டும் என்று திருமாவளவன் தாவிக்க அரசை வலியுறுத்தியுள்ளார். குழந்தைகளுக்கு போடப்படும் தங்க மோதிரம் சில மாதங்களில் கைகளுக்கு பொருந்தாமல் போய்விடும் என்றும் அவர் தெரிவித்தார். இதேவேளை சட்டமன்ற மரபையும் முதல்வர் பதவிக்குரிய உயரிய மாண்பையும் பேணி பாதுகாத்திட வேண்டும் என்று திருமாவளவன் தெரிவித்தார். கட்சி மேடைகளில் பேசும்போது கூட தவிர்க்க வேண்டிய ஒன்றை பேரவையில் பேசாமல் தவிர்த்திருக்க வேண்டும் என்றும் தெரிவித்தார். திமுக தலைவர் மு க ஸ்டாலின் வெற்றி வாய்ப்பு இழந்ததை ஏளனம் செய்யும் வகையில் பேசியிருப்பது உகந்ததல்ல என்றும் திருமாவளவன் தெரிவித்தார். திமுகவின் ஜென்சி இளைஞர்களை ஒருங்கிணைத்து கூட்டங்கள் நடத்தி வந்த தம்பி அன்பானந்தன் அரியப்பனை கிருஷ்ணகிரி ராயக்கோட்டையில் அவரது வீட்டுக்குள் நள்ளிரவில் அத்துமீறி நுழைந்து காவல்துறையினர் கைது செய்ய முயற்சி செய்ததை வன்மையாக கண்டிக்கின்றேன் என்று எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். இதேபோன்று சமீபத்தில் ஜென்சி கூட்டத்தில் பேசிய கனி எனும் தம்பி மீது தாவிக்கா ரவுடிகள் சைதாப்பேட்டையில் கொலைவரி தாக்குதல் நடத்தியுள்ளனர். தம்பி கனியை தாக்கிய குற்றவாளிகள் மீது இதுவரை எந்த வழக்கும் பதிவு செய்யாத காவல்துறை அவரை மிரட்டி மருத்துவமனையில் இருந்து வெளியேற்றியுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். திமுக இளைஞர்கள் ஆளும் கட்சியையும் அரசையும் எதிர்த்து பேசினால் காவல்துறையை அனுப்புவது, அதுவை தாக்கியவர்கள் தாவிக்காவினர் என்றால் வேடிக்கை பார்ப்பது, இதுதான் மாற்றமா என்று வினவி அவர் இத்தளத்தில் பதிவிட்டுள்ளார். திருவள்ளூர் ரால் பதப்படுத்தும் ஆலையில் அமோனியா கசிந்த விபத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 10 உயர்ந்தது. சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த மேலும் ஓர் இளம்பெண் உயிரிழந்தார். உயிரிழந்தவர்களின் உடல்களை சொந்த ஊர்களுக்கு அனுப்ப நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக மாவட்ட ஆட்சியர் தெரிவித்தார். பதப்படுத்தப்பட்ட 200 டன் ராலை இடமாற்றம் செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார்.
2: இந்திய செய்திகள்.
3: இந்தியா அமெரிக்கா இடையிலான 2 வர்த்தக ஒப்பந்த பேச்சுவார்த்தை நிறைவடைந்தது. இந்திய வர்த்தக அமைச்சர் பியூஷ் கோயல், அமெரிக்க வர்த்தக பிரதிநிதி ஜேமிசன் கிரீர் ஆகியோருக்கிடையே டெல்லியில் இந்த பேச்சுவார்த்தை நடைபெற்றது. இரு நாடுகளுக்கும் இடையேயான இடைக்கால வர்த்தக ஒப்பந்தத்தை முடிப்பதற்கான வழிகள் குறித்து இதன்போது விவாதிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த பேச்சுவார்த்தை நிறைவடைந்ததை அடுத்து இதுகுறித்து பியூஷ் கோயல் திருப்தி தெரிவித்துள்ளார். இந்தியா அமெரிக்கா இடையிலான தற்போதைய வர்த்தக பேச்சுவார்த்தைகளின் முன்னேற்றத்தை நாங்கள் ஆய்வு செய்தோம் என்று அவர் இத்தளத்தில் பதிவிட்டுள்ளார். அத்துடன் இரு நாடுகளின் பொருளாதார உறவை மேலும் வலுப்படுத்துவதற்கான வழிகளையும் ஆராய்ந்தோம் என்று கூறியுள்ளார். ஆக்கப்பூர்வமான மற்றும் தொலைநோக்கு பார்வையுடன் கூடிய பேச்சுவார்த்தைகளை முன்னெடுத்துச் செல்வதில் ஜேமிசன் கிரீரின் தலைமையையும் இருதரப்பு குழுக்களின் தொடர் முயற்சிகளையும் பாராட்டுவதாக பியூஷ் கோயல் கூறியுள்ளார். இந்நிலையில் பிரதமர் நரேந்திர மோடியின் பொருளாதார நடவடிக்கை அமெரிக்காவை சமாதானப்படுத்துவதாகவும் சீனாவிடம் சரணடைவதாகவும் உள்ளது என்று மத்திய அரசை காங்கிரஸ் மூத்த தலைவர் ஜெயராம் ரமேஷ் விமர்சித்துள்ளார். போதைப்பொருள் ஒழிப்பு நடவடிக்கை தொடர்பாக தமிழகம் உட்பட அண்டை மாநில அரசுகளுக்கு கேரள முதல் மந்திரி வி டி சதீஷன் கடிதம் எழுதியுள்ளார். மாநிலத்தில் ஆபரேஷன் டூபான் என்ற பெயரில் போதைப்பொருள் ஒழிப்புக்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகின்றது. இந்த விடயத்தில் கூட்டு நடவடிக்கை அவசியம் என வலியுறுத்தி தமிழகம் உட்பட அண்டை மாநில அரசுகளுக்கு அவர் கடிதம் எழுதியுள்ளார்.

0: வழக்குகள் பதிவாகியுள்ளன. இது 2024 27,530 என்ற அளவில் இருந்தன என்றும் வி டி சதீஷன் கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார்.
1: இலங்கை செய்திகள்.
0: இலங்கையில் 16 வயதுக்குட்பட்ட சிறுவர்களின் சமூக ஊடக பயன்பாட்டை கட்டுப்படுத்தும் சட்டம் மூலம் ஜனாதிபதி சட்டத்தரணி மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர் ஃபைஸ முஸ்தபாவினால் இன்று பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டது. அதன்படி குறித்த சட்டமூலத்தை ஃபைஸ முஸ்தபா பாராளுமன்ற செயலாளர் நாயகத்திடம் கையளித்துள்ளார். சிறுவர்கள் சமூக ஊடக தளங்களை அணுகுவதை கட்டுப்படுத்துவதும் தீங்கு விளைவிக்கும் இணைய உள்ளடக்கங்களில் இருந்து அவர்களை பாதுகாப்பதும் இந்த சட்டத்தின் முக்கிய நோக்கமாகும். இந்த சட்டத்தின் மூலம் 16 வயதுக்குட்பட்ட குழந்தைகள் சமூக ஊடக தளங்களை அணுகுவதை தடுப்பதற்கு சம்பந்தப்பட்ட அமைச்சரான சிறுவர் விவகார அமைச்சருக்கு உத்தரவு பிறப்பிக்கும் அதிகாரம் கிடைக்கின்றது. அத்துடன் ஒரு பிள்ளை ஒரு நாளில் சமூக ஊடகங்களை பயன்படுத்தக்கூடிய நேரத்தை சுருக்குவதற்கோ அல்லது பயன்படுத்துவதற்கான குறிப்பிட்ட நேரத்தை நிர்ணயிப்பதற்கோ இந்த சட்டத்தின் மூலம் சந்தர்ப்பம் கிடைக்கின்றது. இந்த சட்டத்தை செயற்படுத்துவதற்கும் கண்காணிப்பதற்கும் தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபையின் கீழ் அங்கீகாரம் பெற்ற ஆணையாளர் ஒருவரை நியமிக்க திட்டமிடப்பட்டுள்ளது.
1: அமீரக செய்திகள்.
0: ராஜதந்திர பயணத்தின் ஒரு பகுதியாக அமீரகத்துக்கு வருகை தந்துள்ள அமெரிக்க ராஜாங்க செயலாளர் மார்கோ ரூபியோ இன்று அமீரக ஜனாதிபதி மெய்துக்கு ஷேக் முகமது பின் சாயத் அல் நஹியான் உள்ளிட்ட அதிகாரிகளை சந்தித்து கலந்துரையாடினார். இருவரும் ஹோர்முஸ் நீரிணை வழியாக முழுமையான மற்றும் பாதுகாப்பான கப்பல் போக்குவரத்தை உறுதி செய்வது மற்றும் பிராந்தியத்தில் அமைதி மற்றும் நிலைத்தன்மையை நிலைநிறுத்துவது குறித்து விவாதித்துள்ளனர். மேலும் ஐக்கிய அமெரிக்கா மற்றும் ஐக்கிய அரபு அமீரகத்துக்கிடையிலான வலுவான இருதரப்பு உறவுகள் குறிப்பாக பாதுகாப்பு மற்றும் வர்த்தக துறைகளில் தொடரும் கூட்டாண்மை குறித்து பேசியதாக பேச்சாளர் டாமி பிகோட் தெரிவித்துள்ளார். ஐக்கிய அரபு அமீரகத்தின் தலைமைத்துவம் வழங்கும் ஒப்பற்ற ஆதரவுக்கு மார்கோ ரூபியோ நன்றி தெரிவித்ததுடன் ஈரான் நடத்திய தாக்குதல்களை எதிர்கொண்டபோது அவர்கள் காட்டிய துணிச்சல் மற்றும் உறுதியை பாராட்டியுள்ளார். மேலும் அமீரகத்தின் பாதுகாப்பிற்கான அமெரிக்காவின் உறுதியான ஆதரவை மார்கோ ரூபியோ மீண்டும் உறுதிப்படுத்தியுள்ளார். ஷார்ஜாவில் எதிர்வரும் ஜூலை 1 முதல் கட்டணம் செலுத்தப்பட்ட பொது தரிப்பிட சேவை நள்ளிரவு 12 வரை நீட்டிக்கப்படுவதாக ஷார்ஜா மாநகராட்சி அறிவித்துள்ளது. இந்த மாற்றம் ஷார்ஜா, கல்பா, கொர்ஃபகான் மற்றும் அல் தாயித் ஆகிய பகுதிகளிலும் கட்டணம் செலுத்தப்பட்ட பார்க்கிங் தரிப்பிடங்களுக்கு பொருந்தும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. மஞ்சள் நிற அடையாள பலகைகள் கொண்ட தரிப்பிட பகுதிகளும் இந்த புதிய நடைமுறையின் கீழ் வருகின்றது. இதன் மூலம் அவை ஏற்கனவே நள்ளிரவு 12 வரை செயற்பட்டு வரும் நீல நிற அடையாள பலகைகள் கொண்ட தரிப்பிட பகுதிகளின் செயற்பாட்டு நேரத்துடன் ஒரே மாதிரியாக மாற்றப்படுகின்றன. இதேவேளை வெள்ளிக்கிழமைகளிலும் அதிகாரப்பூர்வ பொது விடுமுறை நாட்களிலும் பொது தரிப்பிட சேவை தொடர்ந்தும் இலவசமாகவே இருக்கும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. சில தரிப்பிட பகுதிகளுக்கு இந்த விலக்கு பொருந்தாது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஷார்ஜாவில் 124,000 வரையிலான கட்டணம் செலுத்தப்பட்ட தரிப்பிட வசதிகள் காணப்படுகின்றன. இப்பகுதிகளில் காலை 8 முதல் நள்ளிரவு 12 வரை கட்டணம் வசூலிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இயக்க நேரங்களை நீட்டிப்பது பருவகால சந்தா கட்டணங்களில் எந்த அதிகரிப்பையும் ஏற்படுத்தாது, அவை மாற்றமின்றி தொடரும் என்றும் ஷார்ஜா மாநகராட்சி அறிவித்துள்ளது. சந்தாதாரர்கள் தினசரி கூடுதலாக 2 விலக்கு நேரத்தை பெறுவார்கள். இதனால் விலக்கு காலம் 14 இருந்து 16 அதிகரிக்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது.
1: உலகச் செய்திகள்.
0: பிரான்சில் 1வது எபோலா நோய் தொற்று சம்பவம் உறுதியாகியுள்ளது. கோங்கோ ஜனநாயக குடியரசில் மனிதாபிமான பணியில் ஈடுபட்டுவிட்டு நாடு திரும்பிய மருத்துவருக்கு எபோலா தொற்று உறுதியாகியுள்ளது. குறித்த மருத்துவர் உடனடியாக சிறப்பு மருத்துவ வசதிகள் கொண்ட மையத்தில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் அவரது உடல்நிலை தற்போது சீராக உள்ளது என்றும் பிரான்ஸ் சுகாதார அமைச்சகம் அறிக்கை வெளியிட்டுள்ளது. கொங்கோ ஜனநாயக குடியரசில் எபோலா நோய் பரவல் ஏற்பட்டுள்ளதாக கடந்த மாதத்தில் அறிவிக்கப்பட்டது. எனினும் குறித்த வைரஸ் அதற்கு முன்பே பல வாரங்களாக சமூகத்தில் பரவி வந்திருக்கலாம் என நம்புவதாக நிபுணர்கள் தெரிவித்துள்ளனர். ஈரான் அமெரிக்காவுக்கு இடையே எட்டப்பட்ட ஆரம்பகட்ட அமைதி ஒப்பந்தத்தின் அடிப்படையில் ஈரானில் ஆய்வுகள் மேற்கொள்ளப்படும் என்று உலக அணுசக்தி முகமையின் தலைவர் தெரிவித்துள்ளார். ஜப்பானில் செய்தியாளர்களிடம் பேசிய உலக அணுசக்தி முகமையின் தலைவர் ரஃபேல் க்ரோசி, ஆய்வுகள் நிச்சயமாக நடைபெறும், அதற்கான தேதிகள், நடைமுறைகள் மற்றும் ஆய்வு செய்யப்படும் இடங்கள் போன்ற விவரங்கள் குறித்து மிக விரைவில் பணியாற்ற தொடங்குவோம் என்று கூறினார்.

0: இந்த வாரம் கையெழுத்திடப்பட்ட ஒப்பந்தத்தில் ஈரானின் அதிக செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை நீர்த்து போகச் செய்யும் நடவடிக்கை சர்வதேச அணுசக்தி முகமையின் மேற்பார்வையின் கீழ் மேற்கொள்ளப்படும் என வெளிப்படையாக குறிப்பிடப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். எனினும் ஈரான் துணை வெளியுறவு அமைச்சர் தாக்குதலால் சேதமடைந்த அணு நிலையங்கள் மற்றும் அணுசக்தி பொருட்களுக்கு அணுகலை வழங்குவது அமெரிக்காவுடன் இறுதி ஒப்பந்தம் எட்டப்படும் கட்டமைப்புக்குள் மட்டுமே பரிசீலிக்கப்படும் என்று தெரிவித்துள்ளார்.
1: விளையாட்டுச் செய்திகள்.
0: பிஃபா கால்பந்து உலகக்கோப்பை தொடரில் இன்று நடைபெற்ற பனாமாவுக்கு எதிரான போட்டியில் குரோஷியா 1-0 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றது. குழு கேயில் கொலம்பியா கோங்கோ ஜனநாயக குடியரசை 1-0 என்ற கோல் கணக்கில் தோற்கடித்தது. இங்கிலாந்து மற்றும் கானாவுக்கு இடையிலான போட்டி கோல் எதுவும் பெறப்படாத நிலையில் சமநிலையில் முடிந்தது. நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் போர்ச்சுகல் உஸ்பெகிஸ்தானை 5-0 என்ற கோல் கணக்கில் தோற்கடித்தது. போர்ச்சுகல் அணி சார்பில் கிறிஸ்டியானோ ரொனால்டோ 2 போட்டார். இந்த கோல்களின் மூலம் உலகக்கோப்பை வரலாற்றில் 6 உலகக்கோப்பை தொடர்களில் கோல் அடித்த முதல் வீரர் என்ற உலக சாதனையை படைத்தார். மேலும் உலகக்கோப்பையில் போர்ச்சுக்கல் அணிக்காக அதிக கோல் அடித்த யூசிபியோவின் 9 சாதனையை முறியடித்து தனது 10th உலகக்கோப்பை கோலுடன் புதிய மைல்கல்லை எட்டினார். குழு பியில் இன்று கத்தார் மற்றும் போஸ்னியா அணிகளும் சுவிட்சர்லாந்து மற்றும் கனடா அணிகளும் மோதுகின்றன. குழு சியில் 2 நடைபெறுவதுடன் 1st போட்டியில் மொரோக்கோ மற்றும் ஹெய்டி அணிகள் மோதுகின்றன. 2nd போட்டியில் ஸ்காட்லாந்து மற்றும் பிரேசில் அணிகள் பல பரீட்சை நடத்த உள்ளன. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவுக்கு வருகின்றது. வணக்கம்.
1: விரிவான செய்திகள் First brought to you by Divya Auto Spare Parts Trading, Sharjah, Dubai, Abu Dhabi and Alliance since 1982. 89.4 Tamil FM. Tamil FM. Namu Radio, Namu Music. Star of the Month.
2: Star of the Month. Singer SPB.

0: சம்மர்ல நடக்க முடியல. நம்ம ஊர்ல எல்லாம் இந்த பூ மிதிக்கிறதுன்னு சொல்லுவாங்கல்ல, அதுல நடந்து போற மாதிரியே இருக்குல்ல. உங்களோட ஹெல்த் ரொம்ப பாத்துக்கோங்க, வாட்டர் எல்லாம் நிறைய எடுத்துக்கோங்க. முடிஞ்சா நான் கூட எங்க ஆபீஸ்ல வந்து சொல்லணும் நினைச்சிட்டு இருந்தேன். என்ன தெரியுமா, டெய்லி ஆளாளுக்கு ஒரு ஜூஸ் வந்து எடுத்துட்டு வந்துருவோம், எல்லாருக்குமே வந்து கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு. மதுவெல்லாம் இதான் சரியான பிளான் சொல்லிட்டு எனக்கு என்ன பண்ணுவான், எக்ஸ்பயர் ஆன ஜூஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்து கொடுத்துருவான். எனக்கு தெரியும், எனக்கு பழி வாங்குவான்னு தெரியும். அதனால அந்த திட்டத்தை கைவிட்டுருவோம். நம்மளே வந்து ஒரு நல்ல ஒரு ஜூஸோ இல்லை வாட்டரோ நம்ம டெய்லி குடிச்சு குடிச்சு நம்ம பாடியை ஹைட்ரேட்டடாக வச்சுக்குவோம், ஓகேவா? ஸோ நீங்களும் முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஹெல்த் மேலே எஃபோர்ட் கொஞ்சம் போடுவோமே நமக்காக. அண்ட் இப்போ அடுத்து உங்களுக்கான ஒரு யூஏ அப்டேட் என்னன்னு பார்க்கலாமா?
1: யூஏ அப்டேட் brought to you by ABC Cargo & Courier, number 1 in GCC.
0: ஓகே, ஸோ என்ன விஷயம் அப்படின்னா, எத்திகாத் ட்ரெயின் வரப்போதில்ல. ஸோ எல்லாருமே பார்த்தீங்கன்னா சட்டு போட்டு இந்த டிக்கெட் எல்லாம் புக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களாம். ஸோ அபுதாபி டு ஃபுஜைரா இடையே ஜூன் 30 முதல் ஸ்டார்ட் ஆக போகுது எத்திகாத் ரயில் சேவை. ஸோ இதோட முன்பதிவு எல்லாம் வந்து தொடங்கி ஃபர்ஸ்ட் டே இருக்கு இல்லையா, ஸோ அதுலேயே வந்து டிக்கெட்ஸ்லாம் ஏகபோகமாக சேல்ஸ் ஆயிடுச்சான். இப்போ செகண்ட் டேக்கு வந்து அதுவும் வந்து முடிகிற ஸ்டேஜில் இருக்காமா, அவ்வளவு ஆர்வமாக. ஆமாங்க, கண்டிப்பாக யூஏல ஒவ்வொரு நல்ல விஷயமும் புதுசு புதுசாக வந்து ஸ்டார்ட் ஆகிட்டு இருக்கு. ஸோ அதில் இதுவும் ஒன்று அப்படின்னு கூட சொல்லலாம். நம்மளும் ரயிலில் போகிறோம், ஒரு ஸ்டேட்டஸை போடுறோம், என்ஜாய் பண்ணுறோம். இந்த மாதிரி எப்படி சொல்கிறது, கார் எடுத்துகிட்டு எல்லா இடங்களுக்கும் போகிறது எவ்வளோ கஷ்டமான ஒரு விஷயம் இல்லையா. ஸோ இது ஒரு நல்ல விஷயம்.
1: UAE update brought to you by ABC Cargo & Courier. உலகம் முழுவதும் உங்கள் பொருட்களை அனுப்புங்க ABC Cargo-வின் back to home express services மூலமாக. ABC Cargo & Courier, number 1 in GCC. Call or WhatsApp 800-916 or visit abccargo.ae. TNC apply.
0: And உங்களுக்கான evening gold raid.
2: இன்று தங்கத்தின் விலை.
3: Gold raid.
1: Brought to you by Ain Gold Wallet app-ல வெறும் 1 dirham முதல் கோல்ட் பர்சேஸ் பண்ணலாம். Refer and earn first purchase bonus கூட இருக்கு. Available in Play Store and App Store.
0: 24 carat gold 486 dirhams 50 fils and 22 carat gold 450 dirhams 50 fils and 21 carat gold 432 dirhams and 18 carat gold 370 dirhams 25 fils and 14 carat gold 288 dirhams 75 fils. ஏன்னா கேரட் அப்படின்னு தான் யோசிக்கிறீங்க. ஸோ கோல்டு வந்து எப்பயும் இன்வெஸ்ட் பண்ணுறது நல்ல விஷயம். ஸோ நீங்களும் கோல்டு வாங்குங்க, சேமித்து வச்சுக்கோங்க. அண்ட் இப்போ அடுத்து உங்களுக்கு பிடிச்ச பாட்டு நல்லத வாய்ந்தி படத்துலேருந்து வந்துட்டுருக்கு, ரமேஷ் விநாயகம் அவர்களுடைய வாய்ஸில். இன்னும் நம்ம தொடர்ந்து நிறைய பேச போகிறோம். உங்களுக்கு ரிலேட் ஆக மாதிரியான விஷயங்கள்லாம் நான் இன்றைக்கி கேட்க போகிறேன். நீங்களும் கால் பண்ணி ஷேர் பண்ண போகிறீங்க. 800-894-0 இந்த நம்பருக்கு. இந்த நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

0: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
1: இந்திய பாரம்பரியத்தை பிரதிபலிக்கும் நகைகளை அமீரக மக்களுக்கு வழங்கி வரும் அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸோட லேட்டஸ்ட் ஆஃபர்ஸ் கேள்விப்பட்டீங்களா? டைமண்ட் அண்ட் பிரஷஸ் அன்கட் ஜுவல்லரி மேக்கிங் சார்ஜஸ் அண்ட் 40% ஆஃப் ஆன் டைமண்ட் அண்ட் பிரஷஸ் ஸ்டோன்ஸ் ஜுவல்லரி ரேட், 40% ஆஃப் ஆன் 22 அண்ட் 18 கேரட் ஜுவல்லரி மேக்கிங் சார்ஜஸ் அண்ட் 30% டிஸ்கவுண்ட் ஆன் சர்டிஃபைட் பிளாட்டினம் ஜுவல்லரின்னு இன்னும் ஏராளமான ஆஃபர்ஸ் உங்களுக்காக ஓன்லி அட் அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ், கிராமா சென்டர், துபாய். ஒரு
2: எனக்கும் தான் ஒருத்தி இருக்காங்க.
3: பாய். மற்றும் இந்த வருஷத்தோட பிகஸ்ட் மூவியான பேட்ரியட் மற்றும் பல பிளாக் பஸ்டர் மூவிஸ் வெறும் 99.99 dirhams per year ல என்ஜாய் பண்ணுங்க. This hour of Anbudan Naan is brought to you by Evora Collection from Joy Alukas. உங்கள் உணர்வுகளை வெளிப்படுத்தும் பிரகாசமான நகைகள். Joy Alukas, the world's favorite jeweler.

0: அங்கீகாரம் படம் வந்து ரிலீஸ் ஆக போகுது ஜூன் 26th அன்னைக்கு. ஸோ டிஸ்ட்ரிபியூட் பை ஹோம் ஸ்கிரீன் என்டர்டைன்மெண்ட் அண்ட் அசோசியேட் பார்ட்னர் சிம்பிளி சௌத்ரா டிவி எனர்ஜைஸ்டு பை நம்ம 89.4 தமிழ் எஃப்எம். ஓகே, அங்கீகாரம் படம் வந்து ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டட் மூவி. ஓகே, ஸோ இந்த படத்தை வந்து டைரக்ட் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் ராஜேஷ் மற்றும் பலர் வந்து இந்த படத்தில் வந்து நடிச்சிருக்காங்க. ஸோ சம்திங் இந்த ஸ்போர்ட்ஸ்னாலே நிறைய பேருக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் இல்லையா. ஸோ இப்போது இந்த படத்தில் வந்து உங்களுக்கு நான் ஒரு க்வெஸ்சன் வந்து கேட்க போகிறேன். ஸோ இப்போ நான் கேட்டேன்னு வச்சுக்கோங்களே கண்டுபிடிச்சிருவீங்க. இப்போ அடுத்த நான் வந்து கொஞ்ச நேரத்தில் வந்து கேட்பேன், அதுக்கு நீங்கள் டானு ஆன்சர் பண்ணும். என்ன எப்படி ஆன்சர் பண்ணும் அப்படின்னா ஏஎன் அப்படின்னு டைப் பண்ணி கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு உங்களோட பேர் அதுக்கப்புறம் ஆன்சர் அண்ட் எந்த எமரேட்லேருந்து மெசேஜ் அனுப்புறீங்க அப்படின்னு. ஏன்னா இப்போவே எல்லா படம் அந்த படத்தோட டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் உங்ககிட்ட கொட்டிட்டேனா ஆனால் நீங்கள் உஷாராயிடுவீங்க. ஸோ இதான் மெசேஜ் அனுப்ப வேண்டிய ஃபார்மட். 0502528940 இந்த நம்பருக்கு அனுப்புங்க. க்வெஸ்சன் என்ன அப்படின்றத சற்று நேரத்தில் சொல்கிறேன். இப்போது நம்ம ஷோக்குள்ளே போக போகிறோம். இப்போது க்வெஸ்சன் என்ன, எதை பற்றி நம்ம பேசலாம்? ஐயோ ரியா இருக்குது பிரியா, நீங்கள் எதை பற்றி கேட்க போகிறீங்கன்னு நான் ஆர்வமாக காத்துட்ருக்கேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்காக தான் இந்த க்வெஸ்சன். ஆக்சுவலி ஒரு பாயிண்டில் நமக்கு போதுண்டா சாமி அப்படின்ற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வரும் தெரியுமா. இனஃப் எனக்கு போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஓவர் ஷேரிங்காக இருக்கலாம், இல்லை ஓவர் ட்ரஸ்ட்டாக இருக்கலாம், ஓவர் ரியாக்ட் பண்ணிகிட்டே இருக்கேன் போதும் அப்படின்ட்டு இருக்கலாம், ஓவர் ஃபியராக இருக்கலாம், இல்லை ஓவராக வந்து தைரியமாக இருக்கேன் அதுவே எனக்கு பாதிப்பாக இருக்குது அப்படின்னு நினச்சிருக்கலாம், இல்லை ஓவர் கான்ஃபிடென்ட்டாக இருக்கலாம். இந்த மாதிரி எல்லாமே ஓவராக போகும்போது ஒரு பாயிண்டில் ஓகே போதும் இனஃப் அப்படின்னு தோணக்கூடிய ஒரு பாயிண்ட் வரும். ஸோ உங்களை பற்றி இன்னைக்கு நீங்கள் என் கூட ஷேர் பண்ண போகிறீங்க. எந்த ஒரு விஷயத்தில் எனக்கு போதுண்டா நான் ஆயிடுச்சு அப்படின்னு கால் பண்ணுங்கள். 800-8940 இந்த நம்பருக்கு. வணக்கம், யார் பேசுகிறீங்க?
1: நல்லா இருக்கீங்களா?
0: ரொம்ப நல்லா இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஐயோ தெரியலையே.
1: அது சரி, இப்போதான் 40 இருக்கு உங்களுக்கு.
0: ஐயோ சாரிங்க, எல்லாருக்கிட்டையும் நம்ம பேசுகிறோமா?
1: நினைக்கக்கூடிய
0: ஒரு விஷயம் வந்து என்னது?
1: என்னத்த சொல்றது, இந்த வாழ்க்கையில கடனா கடன் இல்லாம இருந்தா போதும்
0: நினைக்கிறேன்.
1: ஹோம் லோன், ஹோம் லோன்.
0: ஓகே ஓகே. ஆனா வந்து பயங்கரமா வந்து உங்களை ஓட வச்சுக்கிட்டு இருக்க, எனர்ஜெட்டிக்கா வந்து இருக்க வச்சுட்டு இருக்க, நீங்க நினைக்கலாமே.
1: விருப்பப்பட்டனா
0: ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கமிட்மெண்ட் இருக்கும் போது அப்போ சீரியஸ்லி பயங்கர கடுப்பா தான் இருக்கும். ஓ மை காட், ஏன்டா எனக்கு மட்டும் இவ்வளவு பிரச்சனை இருக்குன்னு. பட் சீரியஸ்லி இப்போ நம்ம அவ்வளவு ஸ்ட்ரகிள் ஆறோம்ல, அந்த ஒரு நாள் நமக்கு வரும் அப்போ நம்ம யாரு அப்படின்றது ஊருக்கும் தெரியும். அதுக்கப்புறம் நம்மளும் ரொம்ப ஹாப்பியாகவும் இருப்போம். ஸோ அது அதை நோக்கி நம்ம ட்ராவல் பண்ணுவோம். ஓகே, நோ நெகட்டிவ் வைப்ஸ். அண்ட் இப்போ அடுத்து உங்களுக்கு பிடிச்ச ஒரு பாட்டு வந்துட்டுருக்கு. அண்ட் நான் சொன்ன மாதிரி எவ்வளோ ஸ்ட்ரெஸ் இருந்தாலும் அதை பற்றியே திங்க் பண்ணிட்டு இருக்காமல் இந்த மொமெண்ட் நம்ம எல்லாருமே கொஞ்சம் மைண்டை ஃப்ரீயாக வச்சுப்போம். அண்ட் இப்போது வெப்பம் படத்துலேருந்து கார்த்திகோட வாய்ஸில் ஒரு பாட்டு வருது, அப்புறம் ஃப்ரெஷ்ஷான ஒரு பாட்டும் கூட வருது. 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்ருக்கீங்க, நம்ம ரேடியோ நம்ம மியூசிக். அன்புடன் நான் ப்ரியா.
2: அன்புடன் நான் brought to you by ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, DIP மற்றும் சிலிக்கனோயசிஸ். கால் 0588204172.

0: மாஸ்டர் சூடா ஒரு பாட்டு.
1: இன்கமிங்.
0: சுட சுட புத்தம் புது பாட்டு. Brought to you by PropShell Property Order. 28 June, Ramada Cornish, Abu Dhabi, NRA Meetup, 10 gold coins and 10 square feet extra free.

0: அண்ணாச்சி, குமுதாவே விரும்பி கேட்கிற ஒரே எஃப்எம் 89.4 தமிழ் எஃப்எம் தான் அச்சி.
1: We'll be back after a short commercial break.
2: நம்ம நாட்டுக்கு நேஷனல் கேம் ஒன்னு இல்லவே இல்ல சார்.
3: ஸ்போர்ட்ஸ் நிறைய பேருக்கு அது ஒரு ட்ரீம். அதுல அச்சீவ் பண்றதுக்காக அவங்க படுற பாடு இருக்கே அப்படின்னு ஃபீல் பண்றீங்க
4: தானே? நீ ட்ராக்ல கால் வச்சிட்டனா நீ தான் ஜெய் பண்ணி.
3: நீங்க ஸ்போர்ட்ஸ் பர்சனா இருந்தாலும் ஸ்போர்ட்ஸுக்கு சப்போர்ட் பண்ற பர்சனா இருந்தாலும் இந்த படம் கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும். அங்கீகாரம் தென்பாத்தியன் டைரக்ஷன்ல ஜே ராஜேஷ் மற்றும் பலர் நடிப்பில். June 26 ரிலீஸ் ஆகிற இந்த படத்துக்கான கப்பல் பாசஸ் வின் பண்ண 89.4 தமிழ் எஃப்எம்ஓட ஆனர் அண்ட் சோஷியல் மீடியா கான்டெஸ்ட்ல கலந்துக்கோங்க. டிஸ்ட்ரிபியூட்டட் பை ஹோம் ஸ்கிரீன் என்டர்டைன்மெண்ட். Associate partner SimplySouth.tv. Energized by 89.4 Tamil FM.
5: ஒரு பழைய தங்க நகைகள் எங்க வாங்கியிருந்தாலும் அதை எந்த கழிவும் இல்லாமல் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். செய்கூலி 1.99% இருந்து ஸ்டார்ட் ஆகுது. இந்தியாவில் இம்போர்ட் டியூட்டி ரிவிஷன் மூலமா நீங்க இப்போ UAE-ல தங்கம் வாங்கும் போது கோல்ட் ரேட் 15% வரை சேமிக்கலாம். உடனே மலபார் கோல்ட் அண்ட் டைமண்ட்ஸ் விசிட் பண்ணுங்க.
6: ALD ப்ராப்பர்ட்டிஸ் இன் 4th ஆண்டு தொடக்க விழா சலுகையாக தஞ்சாவூர் பிக் பாஸ் ப்ராப்பர்ட்டி மற்றும் திருச்சி ராக்ஃபோர்ட் கார்டன் சிட்டியில் 24 மாத EMI ஸ்கீம் பெற்று மகிழுங்கள். அது மட்டுமல்ல 18 மாதம் 12 மாதம் EMI கூட இருக்கு. புக் பண்ற எல்லா கஸ்டமருக்கும் ஃப்ரீ கோல்ட் காயின் அண்ட் ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் பட்டா கொடுக்க போறாங்க. வெறும் 999 திரம்ஸ் கொடுத்து உங்க ட்ரீம் பிளாட்ட புக் பண்ணுங்க. கான்டாக்ட் 056-364-3646.
7: இந்த சாம்ராஜ்யத்தின் மிக முக்கியமான சுயம்வரத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம் அனைவரின் அரசியான மனதை வெல்ல போட்டியிடும் போட்டியாளர்கள்.
8: ஹாய், நான் காஃபி.
9: ஹலோ, நான் தான் டிராவல்.
10: வணக்கம், நான் நினைவுகள்.
9: ஹாய், நான் தான் இயற்கை.
8: இதுல மனசோட மனசை வெல்ல போவது யாரு?
9: எங்கப்பா மனசு காணோம்.
8: அங்கே பாருங்கள், போட்டிக்கு ராஜாவின் பாடல்கள் வருகின்றன.
9: ராஜா பாட்டு போகுது, மனசும் பின்னாடியே போகுதே.
11: ராஜா பாட்டு போட்டிக்கு வந்தால் மனதை வெல்லத்தானே செய்யும்.
12: வார நாட்களில் மதியம் 3 மணி முதல் 4 மணி வரை மனசார கேளுங்க. ராக் வித் ராஜா, only on 89.4 Tamil FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
13: This hour of அன்புடன் நான் is brought to you by Evora Collection from Joy Alukas. உங்கள் உணர்வுகளை வெளிப்படுத்தும் பிரகாசமான நகைகள். Joy Alukas, the world's favorite jeweler.

0: 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க. அன்புடன் நான் பிரியா. எஸ், உங்ககிட்ட நான் ஒரு விஷயம் வந்து கேட்டிருந்தேன். எது உங்களுக்கு போதும் அப்படின்னு ஆயிடுச்சு. ஒருத்தர் சொன்னாரு, இந்த லோன் எல்லாம் போதும்பா அப்படின்ற மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்லிட்டு இருந்தாரு. அண்ட் கண்டிப்பா எல்லாமே சரியாயிடும். பட் இதை தாண்டி நம்மளை எடுத்துக்கிட்டோம்னா, நம்மளை நம்ம எப்படி பார்க்குறோம் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குல்ல. நம்ம கிட்ட இது பிடிக்காது, ஆனால் இது போதும் அப்படின்னு எனக்கு ஒரு மைண்ட் செட் வந்துருச்சு அப்படின்னா, என்ன மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு போதும்னு இருக்கு? லைக் ஓவர் ஷேரிங், ஓவர் ட்ரெஸ் பண்ணுறது, ஓவர் ரியாக்ட் பண்ணுறது, ஓவர் ஃபியர், ரொம்ப தைரியமாக இருக்கிறது, இந்த மாதிரியான சில விஷயங்கள்லாம் உங்களுக்கு போதும்னு தோணியிருக்கும். ஆனால் அதுக்கு பின்னாடி இருக்க ஸ்டோரி ஏன், எதுக்கு, எப்படி அப்படின்றதான் நான் கேட்டுட்டு இருக்கேன். ஸோ நீங்களும் கால் பண்ணி ஷேர் பண்ணுங்க. 800-894-0 இந்த நம்பருக்கு. சில நேரங்களில் எனக்கு எல்லாமே போதும், எனக்கு என்னோட மன நிம்மதி இருக்குல்ல, அதுதான் எனக்கு இப்போதைக்கு வேணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்களாகவும் நீங்கள் இருப்பீங்க. அதுக்கு பின்னாடி ஒரு ரீசன் கூட இருக்கும், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். என்னன்னு சொல்லுங்க பார்ப்போம். 800-894-0 இந்த நம்பருக்கு. ஹலோ, வணக்கம். நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? ஜெய்குமாரா? சூப்பருங்க, சூப்பருங்க. அப்புறம் வீட்டில் அனைவரும் நலமா? அப்படிங்களா? ஓகே ஓகே. ஆனால் உங்கள்ட பேசும்போது ஃபர்ஸ்ட் டைம் நம்ம பேசுற மாதிரி இல்லை, ஏதோ பழக்கப்பட்ட ஒரு வாய்ஸ் மாதிரி தான் இருக்கு. சில நபர்கள்னால உண்மையா நம்மளோட ஒரு விஷயம், ஒரு சோசியல் சர்வீஸோ இல்ல வாட் எவர் ஒருத்தவங்களுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணணும் நினைச்சா கூட ஒரு சில பேர்னால அது வந்து கெட்டு போயிடுது. அதை நினைக்கும் போதுதான் மனசு கஷ்டமா இருக்கும் இல்லையா?
1: என்னன்னா, இப்போ உங்களுக்கு ஒரு பிரச்சனை, நான் உங்களை மட்டும்தான் ட்ரஸ்ட் பண்ணி அந்த பிரச்சனை பெருசும் தெரிஞ்சு எனக்கு நாலேஜ் இருக்குன்னா நான் உள்ள
0: இறங்குறேன்.
1: ஏ, உன்னை நம்பி இறங்குறேன் நானு, நான் என்னையா நீங்க ட்ரஸ்ட் பண்ண மாட்டேன், இது ஒரு ஆங்கிள்.
0: புரியுது, நமக்கு இது தேவையா அப்படின்னு தோணும் ஒரு பாயிண்ட்ல. பண்ணிருப்போம். ஓகே, தேங்க்யூ மிஸ்டர் ஜெய், உங்களோட பேசினதில் ரொம்ப சந்தோஷம். பாய், டேக் கேர். ஸோ இப்போ அடுத்து உங்களுக்கு பிடிச்ச பாட்டு வந்து, நம்ம ஷோவில் ஒரு கான்டெஸ்ட் போயிட்டுருக்கு, உங்களுக்கு நான் மறுபடியும் ஞாபகப்படுத்துகிறேன். என்ன படத்துக்கான கான்டெஸ்ட்னா, அங்கீகாரம் படத்துக்கான கான்டெஸ்ட். எஸ், இந்த படம் எப்போது ரிலீஸ் பண்ண போகிறாங்கன்னா, June 26th அன்னைக்கு ரிலீஸ் ஆகுது. டிஸ்ட்ரிபியூட்டட் பை ஹோம் ஸ்க்ரீன் என்டர்டைன்மெண்ட் அண்ட் அசோசியேட் பார்ட்னர் சிம்ப்ளி சவுத் டாட் டிவி, எனர்ஜாய்ஸ்டு பை நம்ம 89.4 தமிழ் எஃப்எம். இந்த படம் வந்து என்ன ரிலேட்டட் மூவி, இது என்ன ஜோனர் மூவி அப்படின்றத எனக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணும். 050-252-8940 இந்த நம்பருக்கு ஏஎன் அப்படின்னு ஷோ பேரை டைப் பண்ணி பக்கத்தில் உங்கள் நேமை டைப் பண்ணி அதுக்கப்புறம் ஆன்சர் எந்த எமிரேட்ஸ்லேருந்து நீங்கள் மெசேஜ் அனுப்புறீங்க அப்படின்றத நான் சொன்ன நம்பருக்கு கரெக்டாக அனுப்பிச்சிருவீங்களா? கப்பல் பாசஸ் உங்களை தேடி வருமா? அது இப்போ பாட்டு வருது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். ரிதம் படத்துலேருந்து சாதனா சர்கம் அவர்களுடைய வாய்ஸில். 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்ருக்கீங்க. அன்புடன் நான் பிரியா. இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

0: கோல்டன் சாங் ஆஃப் தி ஹவர்,
1: கோல்டன் சாங் ஆஃப் தி ஹவர்
2: brought to you by பிரைட் கலெக்ஷன் அளிக்கும் தன்னம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கை மிளிரட்டும். ஜோயா லூகாஸ், தி வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.

0: இப்படி கஷ்டப்பட்டு இருமிட்டே இருக்காம சரியான நேரத்துக்கு சரியான ஆயுர்வேதிக் ட்ரீட்மெண்ட்க்கு விசிட் டாக்டர் கீதா சதானந்தன் அட் ஆயுர்ட்ரீட் ஆயுர்வேதா, துபாய் சிலிக்கன் ஓஎஸ்எஸ் அண்ட் டிஐபி.
1: பிளம்பிங், எலக்ட்ரிக்கல் ஒர்க், இன்டீரியர் டிசைன், இதுக்கெல்லாம் ஆளை புடிச்சு என் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணவே பல வருஷம் ஆயிடு போல இருக்கே.
2: ப்ரோ, எல்லாமே செய்ய ஒரே ஒரு ஆள் இருக்காங்க, ஃபால்கன் ஃபாஸ்ட்லிங் டெக்னிக்கல் சர்வீசஸ். நீ அவங்க கிட்ட இடத்தை மட்டும் கொடு. இன்டீரியர் ஒர்க், ஏசி, எலக்ட்ரிக்கல், பர்னிச்சர், பெயிண்டிங், கார்பென்ட்ரி, பார்ட்டிஷன், எக்யூப்மெண்ட் இன்ஸ்டாலேஷன், அது இதுன்னு எல்லாமே கம்ப்ளீட்டா செஞ்சு உன் கையில சாவியை கொடுத்துருவாங்க.
1: அப்ப நான் அம்பானி ஆகுறத எவனாலையும் தடுக்க முடியாது.
2: ஃபால்கன் ஃபாஸ்ட்லிங் டெக்னிக்கல் சர்வீசஸ் எல்எல்சி. கால் 058-681-5179.
1: 10-10 ஆஃபர் அலர்ட்.
0: டாப் ஷெலோட என்ஆர்ஐ மீட்டப்க்கு நீங்க ரெடியா? கமிங் ஜூன் 28, 9 AM to 9 PM, ரமதா கார்னிஷ் ஹோட்டல் அபுதாபியில. 10 கோல்ட் காயின்ஸ், 10 ஸ்கொயர் ஃபீட் எக்ஸ்ட்ரா ஃப்ரீ. சென்னைக்கு ஃப்ரீ ஃப்ளைட் டிக்கெட்ஸ் னு ஆன் ஸ்பாட்ல பிளாட் புக் பண்ணீங்கனா அவ்வளவு ஆஃபர்ஸ் உங்களுக்காக. எல்லாமே டிடிசிபி அண்ட் ரேரா அப்ரூவ்ட் பிளாட்ஸ். டாப் ஷெல் என்ஆர்ஐ தமிழ்நாடு லேண்ட் மீட்டப் மிஸ் பண்ணிடாதீங்க. ஃபார் டீடைல்ஸ் கால் 056-415-4242. பிளாட்ஸ் நாளே டாப் ஷெல் தானே.
3: திஸ் ஆர் ஆஃப் அன்புடன் நான் இஸ் brought to you by Evora Collection from Joy Alukas. உங்கள் உணர்வுகளை வெளிப்படுத்தும் பிரகாசமான நகைகள். Joy Alukas, the world's favorite jeweler. அன்புடன் நான் brought to you by Ayutreat Ayurveda. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு Ayutreat Ayurveda, DIP மற்றும் Silicon Oasis. Call 0588-204-172.
4: Request a song. Call or WhatsApp 050-252-8940.
5: Manasu thottu mittu.

0: என்ன விஷயமானாலும் இருக்கலாம் இல்லையா, எல்லாமே நம்ம லைஃப்ல கத்துக்கிட்ட லெசன், இதுக்கு மேல கத்துக்க முடியாது, தாங்க முடியாது, போதும் அப்படின்னு போது என்ன அப்படின்னு நான் கேட்டிருந்தேன். நீங்களும் கால் பண்ணுங்க 800-8940 இந்த நம்பருக்கு. ஹலோ வணக்கம்.
1: சொல்லுங்க
0: ஜஃப்ருல்லா.
1: பொதுவா இந்த வீட்டுல அம்மா அப்பா என்ன நினைப்பாங்கன்னா, அந்த சிப்ளிங்ஸ் கூட எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் விட்டு கொடுத்து பாசமா இரு அப்படின்னு நினைப்பாங்க. நீ மருமக எல்லாமே பேலன்ஸ் பண்ணி போறது வந்து பெரிய விஷயம். அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ்ல என்னாச்சுன்னா, நானும் பேலன்ஸ் பண்ணி பண்ணி பார்த்து ஒரு ஸ்டேஜ்ல என்னாச்சுன்னா, அந்த வரம் கொடுத்த சிவபெருமான் மேலேயே அந்த பத்மாசனம் கை வச்ச மாதிரி நமக்கே வந்து வினையா வந்தது.
0: ஐயோ என்னாச்சு,
1: அப்ப நம்ம காப்பாத்த யாருமே எந்த விஷயமும் வரமாட்டாங்கன்னு சொல்லிட்டு, சரி ஒரு கலப்படமான நல்லவனா இருக்கிறத விட சுத்தமான கேட்டவனாவே இருந்து போறேன் சாமி சொல்லிட்டு ஒதுங்கிட்டவன்.
0: தனுஷ் மாதிரி மாறிட்டீங்களா? ஓகே,
1: ஆமா மேடம்.
0: சோ அப்போல இருந்து இப்ப வரைக்கும் ஜெஃப்ருல்லா என்ன என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க அதுக்கு அப்புறம்? ஒவ்வொருத்தருக்கும் இதெல்லாம் ஒரு பிரச்சனையா அப்படின்னு சொல்லிட்டு, பட் அவங்க ஷூஸ்ல இருந்து பார்த்தா தான் ஓ மை காட் எப்படிதான் சமாளிச்சுட்டு இருந்தீங்களோ அப்படின்ற மாதிரி தோணும். இல்லை நல்லா ஈஸியா ஜஸ்ட் லைக் தட் அப்படி எந்த பிரச்சனையும் எடுத்துக்க முடியாது. அண்ட் இப்போ யூத் படத்துலேருந்து ஒரு பாட்டு வருது, எனக்கு ரொம்ப ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு பாட்டு. ஆக்சுவலி சின்ன வயசுல வந்து இப்போ நான் சொல்லுவேன், நீங்கள் வந்து இதெல்லாம் உனக்கே ஓவராலி அப்படியா அப்படின்னு நினைக்கலாம், பட் ஆக்சுவலி இது உண்மையிலே நடந்த ஒரு விஷயம். சின்ன வயசில் இருக்கும்போது இந்த படம் வந்து வந்துச்சு, யூத் படம். அப்போ அடிக்கடி சன் மியூசிக்கில் எல்லாம் அடிக்கடி போட்டுட்டே இருப்பாங்களே. அப்போ என்னோட அப்பா சொன்னார், பிரியா வந்து கொஞ்சம் பெரிய பொண்ணு ஆனதுக்கப்புறம் இந்த படத்தில் வர ஹீரோயின் மாதிரியே வரும் அப்படின்ற மாதிரி சொல்லுவார். எனக்கு இந்த பாட்டு எப்போலாம் வந்து எனக்கு ரேடியோவில் ப்ளே ஆகுதோ இல்லை டிவியில் பார்க்குறோனோ எங்கள் அப்பா சொன்ன ஞாபகம் தான் எனக்கு இப்போ வரும். இது வந்து தேவையில்லாத பதிவு தான், பட் இருந்தாலும் இட்ஸ் ஓகே. இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 89.4 தமிழ் FM.
1: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
2: கார்ல அப்பப்போ பிரச்சனை வர ஏசியோ இல்ல பிரச்சனை வந்தா ஸ்பேர் பார்ட்ஸ் அண்ட் சர்வீஸ்ல ப்ராப்ளம் வர சாதாரண ஏசி பிராண்ட் இல்லடா இது.
3: Denso's UAE's first distributor. 1982 ல இருந்து தன்யா ரெஃப்ரிஜரேஷனோட முக்கியமான அங்கம்.
4: ஜெயம் பிராண்ட் ஏசிடா,
5: ஜெயம் பிராண்ட் ஏசிடா.
6: தன்யா ரெஃப்ரிஜரேஷன், ஷார்ஜா, துபாய். 40 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம். Since 1982.
7: உலக அரங்கின் நடப்புகள், அரசியல் நிகழ்வுகள், விளையாட்டு தகவல்கள், வணிக செய்திகள், வானிலை நிலவரம், இவை அனைத்தையும் நடுநிலை தவறாமல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஒவ்வொரு மணி நேரமும் இணைந்திருங்கள்.
8: தமிழ் FM செய்தி அறையில் இருந்து நான் உங்கள் கிருஷ்ணி மணிபாலன்.

0: 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க. அன்புடன் நான் பிரியா. ஆக்சுவலி நம்ம ஊர்ல இருக்கும்போது நினைச்ச நேரம் டான நம்ம கைக்கு வந்து சாப்பாடு வந்துடும், நினைச்ச நேரம் என்ன வேணாலும் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மைண்ட் செட்ல சுத்திட்டு இருந்தவங்க தான் நம்ம. பட் ஆஃப்டர் இங்க அப்ராட்லாம் வந்ததுக்கு அப்புறம், குறிப்பா யூஏக்கு வந்ததுக்கப்புறம், துபாயில் இருக்கிறவங்க நிறைய பேர் இந்த ஃபுட்டுக்கே எல்லாமே செலவாகுது, அதுவும் ரொம்ப நம்ம செலவு பண்ணுறோமோ அப்படின்ற மாதிரி தாட்லாம் உங்களுக்கு வந்துச்சுன்னா, இன்னுமே அதுவும் நீங்கள் வெஜ் பிரியராக இருந்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு நான் ஒரு விஷயம் வந்து சொல்ல போகிறேன். எஸ் வெஜ் மீ பற்றி நீங்கள் கண்டிப்பாக கேள்விப்பட்டிருப்பீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் யாராவது நிச்சயமாக சொல்லியிருப்பாங்க. பிகாஸ் வெஜ் மீ வந்து பியோர் வெஜ் ரெஸ்டாரண்ட். இதில் வந்து 17+ பிரான்ச்சஸ் இருக்குது அக்ராஸ் யூஏ. இது வந்து ஒரு கிரேட்டான பிளேஸ் மட்டும் கிடையாது, ரொம்ப அஃபோர்டபுளான ரொம்ப டேஸ்டியான ஃபுட் வந்து கிடைக்கும். பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச், டின்னர் இது எல்லாமே. பிகாஸ் நானுமே வந்துட்டு வெஜ்மீ வந்து போயிருக்கேன். எனக்கு வந்து அவங்க வைக்கிற அந்த சப்பாத்தி குருமா வந்து சீரியஸ்லி ரொம்ப பிடிக்கும். அந்த மொறுமொறு தோசை அண்ட் பொங்கலாக இருக்கட்டும் அண்ட் அங்கே கொடுக்குற அந்த மெதுவடை இது எல்லாமே ரசித்து ருசித்து சாப்பிட்ருப்பேன். அண்ட் ரீசன்ட் டைமில் எனக்கு நான்வெஜ் விட வெஜ்ஜு ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு, ஏன்னு எனக்கு தெரியவே இல்லை. ஸோ வெஜ்மீ எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆக்சுவலி. ஸோ நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். பிரியா, நீ வந்து நீ சொன்னது உண்மைதான் அப்படின்னு நீங்களே வந்து சொல்லுவீங்க. ஸோ பிகாஸ் டேஸ்டி ஃபுட் அஃபோர்டபுள் ப்ரைஸில் வெஜ்மீல கிடைக்கும்போது ஃப்ரெண்ட்ஸோட ஃபேமிலியோட நம்ம தாராளமாக போய் எவ்வளோ வேணாலும் சாப்பிட்லாம், மன நிறைவோடு சாப்பிட்டு வரலாம். ஸோ நீங்களும் வெஜ்மீ ட்ரை பண்ணுங்கள். செங்கங்க இருக்குது அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். 17+ பிரான்ச்சஸ் வந்து இருக்குது. ஸோ ஹெல்தி போர்ஷன் சைஸ், அந்த ப்ரைஸ்க்கு ஏற்ற மாதிரி வேல்யூ ஃபார் மணி இது எல்லாமே இருக்குது. ஸோ விசிட் பண்ணுங்கள். அதாவது 580ல, ஜஸ்ட் 580ல ஆம்பியன்ஸாக இருக்கட்டும், பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கட்டும், குவாலிட்டியான ஃபுட்டாக இருக்கட்டும், முக்கியமாக ஹைஜீன் இல்லையா, ஹைஜீன் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். அண்ட் சர்வீசஸுமே ரொம்ப நல்லாயிருக்கும் வெஜ்மீல. ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே. அண்ட் இன் முக்கியமான விஷயம் என்னென்னா, நூன் டெலிவரி ஆப்ஷன்ஸும் அவைலபிளாக இருக்குது, மிஸ் பண்ணிடாதீங்க. அண்ட் இப்போ அடுத்து உங்களுக்கு பிடிச்ச பாட்டு வந்துட்டுருக்கு. 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்ருக்கீங்க. அன்புடன் நான் பிரியா. இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: அன்புடன் நான் brought to you by ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, DIP மற்றும் சிலிக்கனோயாசிஸ். கால் 0588204172.

89.4 தமிழ் FM, நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். தலைவர் சாங் ஆஃப் தி ஆர், தலைவர் சாங் ஆஃப் தி ஆர், தலைவர் சாங் ஆஃப் தி ஆர் brought to you by பாஷா பாய் பிரியாணி. ஆத்தென்டிக்கான திண்டுக்கல் சீரக சம்பா பிரியாணி அண்ட் சென்னை பாய் வீட்டு கல்யாண பிரியாணியை இப்பவே ருசித்து ரசிக்க விசிட் பாஷா பாய் பிரியாணி கராமா. கார்பரேட் அண்ட் பல்க் ஆர்டர்ஸ் ஆல்சோ அக்செப்டட்.

0: TR was brought to you by Basha Bhai Biryani, Vasil Hub Block 4, Karama.
1: We'll be back after a short commercial break.
2: 10-10 offer alert.
3: Drop Shell oda NRI meetup ku neenga ready ah? Coming June 28th, 9 a.m. to 9 p.m. Ramada Cornish Hotel, Abu Dhabi la. 10 gold coins, 10 square feet extra free. Chennai ki free flight tickets ne all spot la plot book paniye na avlo offers ungalukaga. Ellame DTCP and RERA approved plots. Drop Shell NRI Tamil Nadu land meetup pa miss pannadadinga. For details call 056-415-4242. Plots nale Drop Shell dane.
4: மேடம் ஒரு நிமிஷம்.
5: எஸ்
4: தமிழ் எஃப்எம் தெரியுமா? 89.4.
5: ஹா, நல்லா தெரியுமே.
4: சூப்பர் மேடம். அதுல 11-2 மசாலா கஃபே ஷோ தெரியுமா?
5: கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு.
4: அதெல்லாம் கேட்டிருப்பீங்க மேடம். அதுல மதுன்னு ஒரு பையன் ஹேண்ட்ஸமா வந்து பேசுவானே, அவனை தெரியுமா?
5: எது, மதுவா?
4: அட என்ன மேடம், பெண்கள் அவன் ஷோக்கு கால் பண்ணி கூழாங்கல்லு கண்ணாலிவா சுண்டி பாண்டி அப்படி பாடுவாங்களே.
5: ஓ மை காட், யார் அவரு?
4: அது நான் தான், அது என்னோட ஷோ தான்.
5: டாம் இட்.
0: 89.4 தமிழ் எஃப்எம் இல் திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் மதியம் 11 மணி முதல் 2 மணி வரை மசாலா கஃபே கேளுங்க வித் ஆர்ஜே மது.
5: அடிங்க.
2: Masala Cafe brought to you by Bima Jewelers oda Home Again Celebration la gold chain and bangles ku verum 1.99% making charges and diamond jewelry la 1089

ஒரு விஷயத்துல நம்ம எல்லாருமே ஒண்ணுதான் தெரியுமா? என்ன என்ன என்ன சொல்றேன். 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க. அன்புடன் தான் பிரியா. நம்ம கிட்ட வந்து இந்த மிரட்டி உரட்டி ஏய் அதை பண்ணிரு அப்படின்னு சொன்னா நம்ம கேட்கவே மாட்டோம். யாராச்சும் அதிகாரம் பண்ணாங்கன்னா நமக்கு பிடிக்கவே பிடிக்காது. இவங்க என்ன அப்படி சொல்றது அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்போம். ஆனா ப்ளீஸ் இதை கொஞ்சம் பண்ணிடுறியா அப்படின்னு ஒரு அன்பா பேசிட்டாங்கன்னா போதும். சென்றாசை நம்மளதான் கையிலேயே பிடிக்க முடியாது. ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்கள் அடிமை அப்படின்னு அடிமையாகிடுவோம் இல்லையா? சில நேரங்களில் இந்த ஓவர் அட்டாச்மெண்ட் இருக்குல்ல, இதை நமக்கு கைவிட தெரியணுமா அப்படின்ற ஒரு க்வெஸ்சன் நமக்குள்ளேயே வரும். சில ரிலேஷன்ஷிப்பில், சில ஃப்ரெண்ட்ஷிப்பில் சில மெமரிஸ் இருக்கும். நம்ம எவ்வளோ எவ்வளோ அட்டாச்சாக இருந்திருப்போம் அப்படின்னா, இப்போது ஒரு ட்ரெயினில் நமக்கு பிடிச்ச பர்சனோட ஒன்றை வந்து ட்ராவல் பண்ணுறோம், ஒரு பஸ்ஸில் வந்து ட்ராவல் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அந்த ட்ரெயின் டிக்கெட்டையோ இல்லை பஸ் டிக்கெட்டையோ கூட தூக்கி போடுறதுக்கு மனசு வராது. அதை பொத்தி பொத்தி புக்குக்குள்ளேயோ எங்கேயாச்சும் வைப்பாங்க. அது வந்து ஃப்ரெண்ட்ஷிப்பாக கூட வந்து இருக்கலாம், ஃபஸ்ட்டு உங்கள் கூட போன ஒரு ட்ராவல் அப்படின்ற மாதிரி. அதே மாதிரி இந்த பழைய சாட்டெல்லாம் வந்து டிலீட் பண்ணாமல், எவ்வளோ ஸ்டோரேஜாக ஃபுல்லானாலும் சரி அந்த சாட் மட்டும் டிலீட் பண்ணாமல் பத்திரமா வச்சுக்கிறது. ஒரு சாக்லேட் பேப்பரை கூட தூக்கி போட மனசு வராத அந்த ஒரு நபர், அந்த ஒரு நல்ல மனசுக்காரவங்க நீங்களாக கூட இருக்கலாம். ஆனால் லைஃப்பில் ஒரு லெசன் வந்து சொல்லுது. என்ன சொல்லுது? எல்லாமே நமக்காக வருது. சில விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில் கடந்து போகிறதுக்காகவே தான் வருதோ அப்படின்ற மாதிரி தோணும்ல. சில விஷயங்களை நமக்கு கைவிட தெரிஞ்சதுன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. நமக்கு யாருக்கு நல்லதோ இல்லையோ, ஆனால் நமக்கு நல்லது, அதுதான் உண்மை. அண்ட் இது வந்து ரொம்ப வீக்கான ஒரு விஷயமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கிடையாது. இது லைஃபோட அந்த ஃப்ளோ இருக்கு இல்லையா, ஜஸ்ட் அந்த ஃப்ளோவில் நான் போயிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அது வந்து அக்செப்ட் பண்ணுறதுக்கான ஒரு அர்த்தமாக கூட நம்ம எடுத்துக்கலாம். கைவிடாமல் ரொம்ப இருக்க பிடிச்சிட்டே இருக்கிறது வந்து அது நம்மளே ஒரு நாள் அந்த நைஃப் இருக்குல்ல நம்ம போக்குமே திரும்புகிற மாதிரி ஆகிடும் இல்லையா. ஸோ சில விஷயத்த அப்படியே போகிற போக்கில் இந்த படத்தில் சொல்லுவாங்களே அப்படியே ஃப்ரீயாக விட்டுறணும். ரொம்ப பிடிச்சிட்டு இருந்தோம் அப்படின்னா நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும், அவங்களையும் கஷ்டப்படுத்தி நம்மளையும் வந்து கஷ்டப்படுத்துவோம். அந்த மெமரிஸ் இருக்குல்ல அது ரொம்ப அழகானது. அதுக்கு மரியாதை கொடுக்கணும் அப்படின்னா எப்படி கொடுக்கலாம்னா இந்த மாதிரி கொடுக்கலாம், இட்ஸ் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் இப்போ அடுத்து உங்களுக்கு பிடிச்ச ஒரு பாட்டு வந்துட்டு இருக்கு. 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்ருக்கீங்க. அன்புடன் நான் பிரியா. இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

0: இங்க நான் தான் கிங், நான் போடுறதுதான் பாட்டு, அது கப் சிப்னு கேட்டு என்ஜாய் பண்ணதோ ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும்.
1: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.

0: உங்களுக்கு பிடிச்ச சினிமா டைரக்டர் யாரு? ஒன்னுமே இருந்திருக்காது. பிரெயின் வந்து ஒரு சினிமாட்டிக் தியேட்டர் மாதிரியா, ஓ மை காட், அது நமக்கு ஓடே கிடைக்குமேடா அப்படின்னு நீ நான் போட்டி போட்டே வாங்கலாம்ல. எஸ், அந்த மாதிரியா ஒரு காலத்துல நம்ம இருந்திருக்கலாம், இல்ல இப்போ சில பேர் இருக்கலாம், எனக்கு தெரியல. ஏன்னா ஒரு மெசேஜ் லேட்டா வந்தாலோ, ஒரு கால் வந்து யாராவது அட்டன் பண்ணலனாலோ, ஒரு 10 ஸ்டோரி எழுதி வச்சிருப்போம் இல்லையா, இதுதான் நடந்துச்சா, அது நடந்துச்சா, என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ரியாலிட்டியை விட இமேஜினேஷன்ல தான் அதிகமா நம்ம மைண்ட் வந்து ஒர்க் ஆயிட்டு இருக்கு இல்லையா, என்ன இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா ஃபன்னியான விஷயம் என்ன தெரியுமா, நம்ம பயந்த ஒரு 90% விஷயங்கள் வந்து நடக்கவே நடக்காது. ரீசெண்டாக கூட ஒரு பையன் கிட்ட கேட்டிருந்தான், இந்த மாதிரி நான் வந்து இன்டர்வியூ அட்டன் பண்ணும், ஆனால் எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, நான் என்ன பண்ணட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் அவன்கிட்ட நான் சொன்ன ஒரு விஷயம் என்னன்னா, எப்போவுமே ஒரு விஷயம் நடக்க போகுது அப்படின்னா வேர்ஸ்ட் கேஸ் இதானே நடக்கும், வேர்ஸ்ட் கேஸ் லாஸ்ட் ஆப்ஷன் என்ன இதானே நடக்கும் அப்படின்னு நம்ம நினச்சி வச்சிட்டோம் அப்படின்னா, ஒருவேளை அது நடக்கலனா கூட ஓகே, நம்ம மைண்டை ஏற்கனவே ப்ரிப்பேர் பண்ணிட்டோம்ல, இட்ஸ் ஓகே அப்படின்ற மாதிரி ஆயிடும். நீ அந்த மைண்ட் செட்டோடய போ, பட் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணு, பயப்படாத அப்படின்னு சொன்னேன். ஆமாம்ல அப்படின்னு சொல்லிட்டு போனாடி, என்னடா இது ஒரு பெரிய விஷயம் மாதிரி கேட்குறேன் உனக்கு, ஜஸ்ட் ஒரு ஞாபகம் தான் நான் படுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு நான் சொல்லி அனுப்பிச்சேன். ஸோ இந்த மாதிரி சில நேரங்களில் நமக்கே என்ன பண்ணணும் தெரியும், ஆனால் திடீர்னு இந்த ஸ்டார்டிங் ப்ராப்ளம்ங்க அப்படின்ற மாதிரி யோசிப்போம்ல. ஸோ லைஃப் சில ஆன்சர்ஸ் வந்து சர்ச் பண்ணால் கிடைக்கவே கிடைக்காது, வெயிட் பண்ணால் தான் வந்து கிடைக்கும். மைண்ட் கிட்ட எல்லா கேள்வியுமே உடனே பதில் தேவையா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை இல்லையா, கொஞ்சம் நமக்கு டைம் கொடுக்கணும். ஸோ நீங்களும் இந்த மாதிரி இந்த அவார்டு வாங்குறதுக்கு, அதுவும் ஓவர் திங்கிங்கில் அவார்டு வாங்குறதுக்கு ரெடியாக இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ அதை நம்ம கை விட்டுட்டு ஜஸ்ட் ரிலாக்ஸ் பண்ணுங்கள். எந்த ஒரு பெரிய விஷயம் நடக்க போதுனாலும் வேர்ஸ்ட் கேஸ் அதுக்காக நெகட்டிவாக திங்க் பண்ணும் அப்படின்னு அவசியம் இல்லை. பாசிட்டிவ் மைண்ட் செட்டோடைய எது வந்தாலும் இந்த மனசு ஏற்றுக்கொண்டா, எவ்வளோ பார்த்துருச்சு அப்படின்ற ஒரு தாட் இருக்குல்ல, அது நமக்கு இருந்தாலே போதும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். என்னோட கருத்துங்க இது. 89.4 தமிழ் FM கேட்டுட்ருக்கீங்க, அன்புடன் நான் பிரியா. இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: அன்புடன் நான் brought to you by Ayutreat Ayurveda. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு Ayutreat Ayurveda. DIP மற்றும் சிலிக்கன் ஓயாசிஸ். கால் 0588204172.

இந்த ஓவர் கேரிங்ல நம்மள பீட் பண்றதுக்கு யாருனாலையும் முடியாது இல்ல. 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க அன்புடன் நான் பிரியா. ஆமாங்க, இந்த ஓவர் கேரிங்ல நம்ம தான் ஃபர்ஸ்டா இருப்போம். இப்ப என்னன்னா, முன்ன அந்த மாதிரி இருந்தேங்க, இப்போ அந்த மாதிரி எல்லாம் இல்லைங்க அப்படின்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ள டக்குனு ஏதாவது ஒரு நல்ல விஷயம் பண்ணிருவீங்க, பாத்தீங்களா, நம்ம என்ன மாறவே இல்லை அப்படின்னு அதை ரியலைஸ் பண்ணிருப்பீங்க இல்லையா. அது நல்ல விஷயம் தான். ஆக்சுவலா சில பேர் இருப்பாங்க, எல்லா யார் என்ன பிரச்சனை சொன்னாலும் சரி அதை உடனே சால்வ் பண்ணிட்டு அப்பாடா அப்படின்ட்டு அவங்க நிம்மதியை ஒரு பெருமூச்சு விடுவாங்க பாருங்க. அதுதான் உங்களுக்கு நிம்மதி கொடுக்குமே. ஏன்னா அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணி

அது ஓவர் கேரிங்னா அது லவ் இல்லை, நம்மளை நம்மளே கொஞ்சம் செல்ஃபாக கொஞ்சம் நம்மளை பற்றியும் திங்க் பண்ணும் அப்படின்னு. இந்த ஃப்ளைட்லலாம் எமர்ஜென்சி அப்படின்னு ஒரு விஷயம் வந்து நடக்கும்போது ஆக்சிஜன் மாஸ்க் வந்து ஃபஸ்ட்டு யாருக்கு போடணும், நமக்கா இல்லை யாருக்கு தேவைப்படுதோ அவங்களுக்கா, யாருக்கு தேவைப்படுதோ அவங்களுக்கு தான் நம்ம பண்ணுவோம். அதுலேயும் அதே மாதிரி லைஃப்பில் நம்ம லைஃப்ல ஏன் அதை அப்ளை பண்ணி பார்க்க மாட்டோம் அப்படின்றது நமக்கே தெரியாது இல்லையா. நம்மளே எம்டி கப்பாக இருந்தால் யாருக்கு டீ வந்து சர்வ் பண்ண முடியும்? ஸோ நமக்கும் வந்து பீஸ் வேணும், அது கொஞ்சம் சேவ் பண்ணும். அது செல்ஃபிஷ் கிடையாது, அது வந்து நம்மளை காப்பாற்றிக்கிறதுக்கான ஒரு சர்வைவல் அப்படின்னு கூட எடுத்துக்கலாம் இல்லையா. நல்லது பண்ணலாம் தான், கண்டிப்பாக பண்ணலாம் தான், எல்லாரோட பிரச்சனையிலும் சரி பண்ணி வைக்கலாம் தான். ஆனால் நம்மளே ஒரு கடவுளாக மாறிட்டு நானே எல்லா பிரச்சனையும் எடுத்து பாக்கெட்டில் போட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லி போகும்போது, நீங்கள் நல்லா நோட் பண்ணிங்கன்னா தெரியும், எல்லாமே ஒரு லிமிட்டில் இருக்கும்போது தான் ஆக்சுவலி இதை ஒர்க் அவுட் ஆகும். அடுத்தவங்க பிரச்சனையை நம்ம பிரச்சனையாக நம்ம பார்ப்போம், ஆனால் அவங்க என்ன நினைப்பாங்கன்னா ஒரே பாயிண்டில் நினைக்க மாட்டாங்க, இவங்களுக்கு ஏன் தேவையில்லாத வேலை அப்படின்னு நினச்சி அது நமக்கே பேக் ஃபயர் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த ஓவர் கேரிங் சில நேரங்களில் நமக்கும் ஆபத்தாக வந்து முடியலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்மளோட கேர் எப்படி இருக்குது, நம்மளோட மென்டல் ஹெல்த் எப்படி இருக்குது அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதை கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்க அப்படின்னு எனக்கு சொல்லணும்னு தோணுச்சு, வேற ஒன்றும் கிடையாதுங்க. 89.4 தமிழ் FM கேட்டுட்ருக்கீங்க, அன்புடன் நான் ட்ரியா. இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

0: 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க. அன்புடன் நான் பிரியா. இந்த ஓவர் ஃபியர் பத்தி என்ன நினைக்கிறீங்க? ஃபியர் நம்மளை வந்து ப்ரொடெக்ட் பண்ணும் ஆக்சுவலி பார்த்தா. ஆனால் இந்த ஓவர் ஃபியர் வந்து நம்மளோட ட்ரீம்ஸை லாக் பண்ணும், பிளாக் பண்ணும், கண்ணா பின்னான்னு என்னென்ன பண்ண முடியுமோ எல்லாமே பண்ணும் இல்லையா. நீங்கள் ரொம்ப பயந்துருந்தீங்கன்னா இவ்வளோ அழகாக வந்து கார் ஓட்டிட்டு போயிட்டு இருக்க மாட்டீங்க. நீங்கள் ரொம்ப பயந்துருந்தீங்கன்னா நீங்கள் இந்த ஒரு பிளேஸ்க்கு வந்திருக்க மாட்டீங்க. ஏன்னா யார் வேணாலும் எங்கேருந்து வேணாலும் கேட்டுட்டு இருந்திருக்கலாம், அந்த ஒரு பிளேஸ்க்கு நீங்கள் வந்திருக்கவே மாட்டீங்க இல்லையா. ஓவர் ஃபியர் இருந்திருந்தா நீங்கள் அடுத்தடுத்து ஒரு புதுசாக ஒரு ஜாப் தேடி நீங்கள் அதில் அச்சீவ் பண்ணி ஒரு பெரிய போஸ்டிங்கும் நீங்கள் போயிருக்க மாட்டீங்க. இது எல்லாமே உடச்சி வந்ததுக்கு காரணம் ஒரு சின்ன பயம் இல்லையா. அது நல்லது, ஆனால் இந்த ரொம்ப பயப்படுறது ரிஸ்கான விஷயம் இல்லை. நம்ம லைஃப்பில் நடக்கிறது எல்லாமே ஒரு விஷயத்துக்காக தான், ஒரு ரீசனுக்காக தான். அது ஃபெயிலியர் இல்லை அப்படின்னு கற்றுக் கொடுத்தது இந்த பயம். ஆனால் நிறைய விஷயங்கள் என் கைவிட்டு போனதுக்கு காரணமே இந்த ஓவர் ஃபியர் தான் அப்படின்னு அக்செப்ட் பண்ணக்கூடிய சில நாட்களும் இருந்திருக்கு இல்லையா. அதை உடச்சி வெளியில் வரத்துக்கு நான் பட்ட பாடு இருக்கே அப்படின்னு தான் நீங்கள் யோசிச்சுட்ருப்பீங்க. ஒரு ஜாப்க்கு அப்ளை பண்ண பயம், லவ் பண்ண பொண்ணுக்கிட்ட ஒரு பையன்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணுறதுக்கு ஒரு பயம், இந்த பக்கம் இப்படி நகர்ந்தா பயம், இல்லை இன்னொரு கண்ட்ரி வந்து ட்ராவல் பண்ணால் பயம் அப்படின்னு சொல்லிட்டு ஏர்போர்ட்டை பார்த்தாலே எனக்கு பயம் அப்படின்னு நிறைய பேர் வந்து இருப்போம். பட் பயம் ஃப்யூச்சரை சேவ் பண்ண ட்ரை பண்ணும். ஆனால் இப்போ இருக்க உங்களோட ட்ரீம் இருக்கு இல்லையா, அதை ஓவர அந்த ஃபியரை இருக்கிறத வந்து டிஸ்ட்ராய் பண்ண தான் பார்க்கும். ஒரே ஒரு க்வெஸ்சன் வந்து கேளுங்க, இந்த பயம் இல்லைன்னா நான் என்ன பண்ணியிருப்பேன், வேர்ஸ் கேஸ் என்ன பண்ணியிருப்பேன் அப்படின்னு. அதுதான் உண்மையான நீங்க. உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க. அன்புடன் நான் பிரியா. இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: அன்புடன் நான் brought to you by ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, DIP மற்றும் சிலிக்கன் ஓயாசிஸ். கால் 0588204172.

தித்தகதிமி தளாங்கு தகதிமி தகதி தகதிமி தூம் தித்தோம் தித்தகிட தகிட தகிட தகிட தகிட ததிமி தஜனு தனு தஜாம் தஜாம் தஜாம் தகிட தகதாம் தத்தகிட தகிட தகிட திருகிட தகிட தூம் கிடக தகிட தூம் தத்தகதிமி தகதிமி தகத் திருகிடதும் திருகிட

நம்ம கிட்டயே நமக்கு பிடிக்காத ஒரு விஷயம் இது, உங்களுக்கே தெரியும். 89.4 தமிழ் FM கேட்டுட்டு இருக்கீங்க, அன்போடு நான் பிரியா. இந்த ஓவர் ட்ரஸ்ட் இருக்குல்ல, அங்கதாங்க நான் ஸ்லிப் ஆகுறேன். இன்னைக்கு கூட ஒருத்தர் வந்து காலில் வந்து ஷேர் பண்ணார்ல, ஜெய் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த மாதிரி ஒருத்தருக்கு ஹெல்ப் அப்படின்னா நான் ஓடி போய் என்னோட பிரச்சனையாக தாங்க நான் பார்ப்பேன் அப்படின்லாம் வந்து சொல்லிட்டு இருந்தாரு. ட்ரஸ்ட் இருக்கலாம், தப்பு கிடையாது, ஆனால் அதுக்குன்னு ஒரு அளவு இருக்குல்ல, அதுதான் நம்மக்கிட்ட இல்லையோ அப்படின்னு நம்மளே பல முறை ஃபீல் பண்ணியிருப்போம். இந்த பிளைண்டாக ஒருத்தவங்களை வந்து கண்மூடித்தனமாக நம்புறது அதுதான் தப்போ, நம்மள சில பேர் மேல அவ்வளோ ட்ரஸ்ட் வச்சுருப்போம், நம்ம கூடயே தான் இருப்பாங்க, ஆனால் ஏதாவது சைலண்ட்டாக ஒரு விஷயத்த பண்ணிட்டு போயிடுவாங்க. அப்போ யோசிப்போம், மை காட், மீண்டும் மீண்டுமா இந்த ஸ்னேகா அப்படின்ற பேரில் தான்டா நான் விழறேன் அப்படின்ற மாதிரி நம்ம வந்து யோசிக்க வச்சிருவாங்க அவங்க, வேற ஆப்ஷனே இல்லை இல்லையா. ஸோ நல்லவங்க இருக்காங்க, ஆனால் எல்லாருமே நல்லவங்க இல்லை அப்படின்றதான் உண்மை. அது வந்து நம்ம எப்போ அக்செப்ட் பண்ணிக்க போகிறோம். ஸோ அப்போ தான் ஒரு பாயிண்டில் வந்து எனக்கு போதும்டா அப்படின்னு எனக்கு தோணிடுச்சு அப்படின்னு நினைப்போம் இல்லையா. நம்பிக்கை கொடுக்கலாம், ஆனால் எல்லாருக்குமே வந்து நம்பிக்கை நம்மளால கொடுக்க முடியாது இல்லை. ஸோ அதை வந்து ஏர்ன் பண்ணும், நம்ம யாரை பிலீவ் பண்ணுறோமோ அவங்க அதை ஏர்ன் பண்ணும். அதை பண்ணலை அப்படின்னா அவங்க நமக்கானவங்க அல்ல அப்படின்றதான் முக்கியமான விஷயம். ட்ரஸ்ட்னா கீ கொடுக்குற மாதிரி இல்லை, யார்கிட்ட கொடுக்குறோம் அப்படின்றத பார்த்து பத்திரமா கொடுக்கணும். எல்லார்கிட்டையும் அந்த வீட்டு சாவியை நம்பி நம்ம கொடுத்துருவோமா? கொடுக்க மாட்டோம் இல்லை. இந்த ஹார்ட்டோட கேட் இருக்குல்ல, அதை ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்க நாக் பண்ணுற சவுண்டை கொஞ்சம் டிக் டிக் அப்படின்னு தட்டுவாங்கள, அப்போயே கொஞ்சம் அப்சர்வ் பண்ணு, இது வந்து திருடனா இல்லை வந்து போலீஸா இல்லை யார் எவர் அப்படின்னு. எல்லாருக்கிட்டையும் கண்மூடித்தனமாக நம்ம, நீங்கள் வாங்க தாராளமாக ஏமாற்றிட்டு போங்க, நான் ஃப்ரீயாக தான் இருக்கேன் அப்படின்னு சொன்னேன்னா ஈஸியாக வந்துடுவாங்க. ஸோ போதும் போதும். இப்போ அடுத்து உங்களுக்கு பிடிச்ச ஒரு பாட்டு வந்துட்டுருக்கு, 89.4 தமிழ் FM கேட்டுட்ருக்கீங்க, அன்புடன் நான் ஃப்ரீயாக நம்ம ரேடியோவும் நான் மியூசிக்.

0: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
1: நம்ம நாட்டுக்கு நேஷனல் கேம் ஒன்னு இல்லவே இல்ல சார்.
2: ஸ்போர்ட்ஸ் நிறைய பேருக்கு அது ஒரு ட்ரீம். அதுல அச்சீவ் பண்றதுக்காக அவங்க படுற பாடு இருக்கே அப்படின்னு ஃபீல் பண்றீங்க தானே? மற்றும் பலர் நடிப்பில் ஜூன் 26
3: ஒரு தரமான எப்படி இருக்கணும் தெரியுமா? என் கூட எப்பவுமே சிங்கிளே இருக்கணும். நான் பிரெயின் ராட்டா பேசினா கூட கை தட்டி சிரிக்கணும். மொத்தத்துல கோஹோஸ்ட் கோஹோஸ்டா இருக்கணும்.
4: எனக்கும் தான் ஒருத்தி இருக்காங்க.
3: பாய். அவ்வளவுதான், சொல்லிட்டா. சோ 4:00 to 8:00 எவ்ரிடே ஈவினிங் ஈவினிங் கரக் வித் மீ ஆர்ஜே பிராவோ. மரியாதையா டியூன் பண்ணி சவுண்ட் வச்சு கேளு.
5: The Evening Karak, presented by VNCT Global, largest villa developers in South India. For more details, contact 054-767-3111. Brought to you by Annathangam Gold and Diamonds, Karama Center, Dubai. 40% off on diamond and precious jewelry. 40% discount on 22-carat and 18-carat gold jewelry making charges madri. Pala offers. Matrum Z5. Indha varshathoda biggest movie ana Patriot matrum pala blockbuster movies. Verum 99.99 dirhams per year la enjoy pannunga.
6: அன்புடன் நான் brought to you by ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, DIP மற்றும் சிலிக்கனோயசிஸ். கால் 0588204172.
7: ஓகே, வீட்டுக்கு போலாமா? 89.4 தமிழ் FM கேட்டுட்டு இருக்கீங்க. அன்புடன் நான் பிரியா. இவ்வளோ நேரம் நிறைய விஷயங்கள் நம்ம பேசணும். எல்லாமே கொஞ்சம் அதிகமாகும் போது நமக்கு எப்படி இருக்கும், நம்ம எப்படி ஃபீல் பண்ணுவோம், அது ஃபியர்லையாக இருக்கட்டும், பாசமாக இருக்கட்டும், நேசமாக இருக்கட்டும், வாட்எவர். பட் ஒரு பாயிண்ட்ல நமக்கு கொஞ்சம் பிரேக் போடலாமா, அட்லீஸ்ட் ஒரு பாஸ் பண்ணலாமா அப்படின்னு தோணும்ல. கண்டிப்பாக இன்றைக்கி நான் பேசின விஷயங்கள் உங்களுக்கு ஏதோ ஒரு இடத்துல ஆமாம் பிரியா ரைட் அப்படின்னு தோணுச்சுன்னா எனக்கு நீங்கள் தெரியப்படுத்துங்க. இல்லை பிரியா, இல்லை கொஞ்சம் என்னோட கருத்து இருக்குது அப்படின்னா நீங்கள் அதையும் தெரியப்படுத்தலாம். உங்களுக்கு இல்லாத உரிமையா? ஸோ ஆர்ஜே ப்ரியா ஒஃபீஷியல் அப்படின்னு நான் இன்ஸ்டாகிராமில் இருக்கேன். அங்கே வந்துட்டு நீங்கள் தாராளமாக எனக்கு டிஎம் பண்ணுங்க. அண்ட் 89.4 தமிழ் எஃப்எம்மோட சோஷியல் மீடியா பேஜஸ் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் நம்மளோட ஆப் இருக்குது, நீங்கள் காரில் போகும்போதும் சரி, இல்லை ஒரு வாக், இல்லை ஒரு ஜாகிங், இல்லை ஒரு தனியாக இருக்கீங்க அப்படின்னா யோசிக்காமல், முக்கியமாக இந்த ஓவர் திங்க் பண்ணாமல் பாட்டு கேட்டு ரிலாக்ஸ் பண்ணுங்கள். உங்களோட மைண்டை செக்யூர் பண்ணுங்க, ஓகேவா? பாதுகாக்கிறது ரொம்ப முக்கியம் அமைச்சரே, நம்மளோட மைண்டை. ஸோ நம்ம தமிழ் எஃப்எம்மோட ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஆண்ட்ராய்டு அண்ட் ஆப்பிள் நீங்கள் ரெண்டுலேயுமே டவுன்லோட் பண்ணிக்கலாம், ஆப்ஷன்ஸ் இருக்குது. அண்ட் இப்போது நான் கிளம்புறேன். நீங்கள் எல்லாரும் சாப்பிட்டீங்களா? ஃபஸ்ட்டு சாப்பிடலை அப்படின்னா நல்லா சாப்பிட்டுட்டு நிம்மதியாக தூங்குங்க. நெக்ஸ்ட் டே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லான அண்டு ஏதோ ஒரு நல்ல விஷயம் நடக்க போது நீங்கள் நினச்சி பாருங்கள். நிஜமாகவே அந்த மேபி நாளைக்கு உங்களுக்கு நடக்கலாம். நடந்தால் எனக்கு வந்து தெரியப்படுத்துங்க, மறந்துடாதீங்க. என்ன அண்ட் குட் நைட்ஸ், வீ ட்ரீம்ஸ், டேக் கேர். எங்கே போனாலும் வந்தாலும் சேஃபாக போயிட்டு சேஃபாக வாங்க. ஓகே, பாய்.

0: 99.4 தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ நம்ம மியூசிக்
1: 89.4 தமிழ் எஃப்எம் விரிவான செய்திகள் brought to you by திவ்யா ஆட்டோ ஸ்பேர் பார்ட்ஸ் டிரேடிங் ஜெனூன் பார்ட் சென்டர் ஃபார் ஜப்பானீஸ் கார்ஸ்.
2: வணக்கம், விரிவான செய்திகள் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
1: தமிழக செய்திகள்.
2: மாநகராட்சிகளில் தூய்மை பணியை தனியார் மயமாக்கும் முடிவை கைவிட வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் வலியுறுத்தியுள்ளார். தங்கபோதிடம் திட்டத்தை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்றும் அவர் கூறினார். அரசு மருத்துவமனைகளில் தற்போது 56% குழந்தை பிறப்புகள் தான் நடக்கின்றன. தனியார் மருத்துவமனைகளில் சாதாரண பிரசவத்துக்கு கூட 50,000 ரூபாய் முதல் 1,00,000 ரூபாய் வரை வசூல் செய்யப்படுகின்றது. கட்டணம் அதிகம் என்றாலும் தாய் சேய் பாதுகாப்பு கருதி தனியார் மருத்துவமனைகளையே நாடுகின்றனர். திட்டத்துக்கான 755 கோடியில் அரசு மருத்துவமனைகளில் நவீன வசதிகளுடன் பிரசவ வார்டுகளை அமைக்க வேண்டும் என்று திருமாவளவன் தாவிக்க அரசை வலியுறுத்தியுள்ளார். குழந்தைகளுக்கு போடப்படும் தங்க மோதிரம் சில மாதங்களில் கைகளுக்கு பொருந்தாமல் போய்விடும் என்றும் அவர் தெரிவித்தார். இதேவேளை சட்டமன்ற மரபையும் முதல்வர் பதவிக்குரிய உயரிய மாண்பையும் பேணி பாதுகாத்திட வேண்டும் என்று திருமாவளவன் தெரிவித்தார். கட்சி மேடைகளில் பேசும்போது கூட தவிர்க்க வேண்டிய ஒன்றை பேரவையில் பேசாமல் தவிர்த்திருக்க வேண்டும் என்றும் தெரிவித்தார். திமுக தலைவர் மு க ஸ்டாலின் வெற்றி வாய்ப்பு இழந்ததை ஏளனம் செய்யும் வகையில் பேசியிருப்பது உகந்ததல்ல என்றும் திருமாவளவன் தெரிவித்தார். திமுகவின் ஜென்சி இளைஞர்களை ஒருங்கிணைத்து கூட்டங்கள் நடத்தி வந்த தம்பி அன்பானந்தன் அரியப்பனை கிருஷ்ணகிரி ராயக்கோட்டையில் அவரது வீட்டுக்குள் நள்ளிரவில் அத்துமீறி நுழைந்து காவல்துறையினர் கைது செய்ய முயற்சி செய்ததை வன்மையாக கண்டிக்கின்றேன் என்று எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். இதேபோன்று சமீபத்தில் ஜென்சி கூட்டத்தில் பேசிய கனி எனும் தம்பி மீது தாவிக்கா ரவுடிகள் சைதாப்பேட்டையில் கொலை வரி தாக்குதல் நடத்தியுள்ளனர். தம்பி கனியை தாக்கிய குற்றவாளிகள் மீது இதுவரை எந்த வழக்கும் பதிவு செய்யாத காவல்துறை அவரை மிரட்டி மருத்துவமனையில் இருந்து வெளியேற்றியுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். திமுக இளைஞர்கள் ஆளும் கட்சியையும் அரசையும் எதிர்த்து பேசினால் காவல்துறையை அனுப்புவது, அதுவே தாக்கியவர்கள் தாவிக்காவினர் என்றால் வேடிக்கை பார்ப்பது, இதுதான் மாற்றமா என்று வினவி அவர் எக்ஸ்தளத்தில் பதிவிட்டுள்ளார். திருவள்ளூர் ரால் பதப்படுத்தும் ஆலையில் அமோனியா கசிந்த விபத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 10 உயர்ந்தது. சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த மேலும் ஓர் இளம்பெண் உயிரிழந்தார். உயிரிழந்தவர்களின் உடல்களை சொந்த ஊர்களுக்கு அனுப்ப நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக மாவட்ட ஆட்சியர் தெரிவித்தார். பதப்படுத்தப்பட்ட 200 டன் ராலை இடமாற்றம் செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார்.
1: இந்திய செய்திகள்.
2: இந்தியா அமெரிக்கா இடையிலான 2 வர்த்தக ஒப்பந்த பேச்சுவார்த்தை நிறைவடைந்தது. இந்திய வர்த்தக அமைச்சர் பியூஷ் கோயல், அமெரிக்க வர்த்தக பிரதிநிதி ஜேமிசன் கிரீர் ஆகியோருக்கிடையே டெல்லியில் இந்த பேச்சுவார்த்தை நடைபெற்றது. இருநாடுகளுக்கும் இடையேயான இடைக்கால வர்த்தக ஒப்பந்தத்தை முடிப்பதற்கான வழிகள் குறித்து இதன்போது விவாதிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த பேச்சுவார்த்தை நிறைவடைந்ததை அடுத்து இதுகுறித்து பியூஷ் கோயல் திருப்தி தெரிவித்துள்ளார். இந்தியா அமெரிக்கா இடையிலான தற்போதைய வர்த்தக பேச்சுவார்த்தைகளின் முன்னேற்றத்தை நாங்கள் ஆய்வு செய்தோம் என்று அவர் எக்ஸ்தளத்தில் பதிவிட்டுள்ளார். அத்துடன் இருநாடுகளின் பொருளாதார உறவை மேலும் வலுப்படுத்துவதற்கான வழிகளையும் ஆராய்ந்தோம் என்று கூறியுள்ளார். ஆக்கப்பூர்வமான மற்றும் தொலைநோக்கு பார்வையுடன் கூடிய பேச்சுவார்த்தைகளை முன்னெடுத்துச் செல்வதில் ஜேமிசன் கிரீரின் தலைமையையும் இருதரப்பு குழுக்களின் தொடர் முயற்சிகளையும் பாராட்டுவதாக பியூஷ் கோயல் கூறியுள்ளார். இந்நிலையில் பிரதமர் நரேந்திர மோடியின் பொருளாதார நடவடிக்கை அமெரிக்காவை சமாதானப்படுத்துவதாகவும் சீனாவிடம் சரணடைவதாகவும் உள்ளது என்று மத்திய அரசை காங்கிரஸ் மூத்த தலைவர் ஜெயராம் ரமேஷ் விமர்சித்துள்ளார். போதைப்பொருள் ஒழிப்பு நடவடிக்கை தொடர்பாக தமிழகம் உட்பட அண்டை மாநில அரசுகளுக்கு கேரள முதல் மந்திரி வி டி சதீஷன் கடிதம் எழுதியுள்ளார். மாநிலத்தில் ஆபரேஷன் டூபான் என்ற பெயரில் போதைப்பொருள் ஒழிப்புக்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகின்றது. இந்த விடயத்தில் கூட்டு நடவடிக்கை அவசியம் என வலியுறுத்தி தமிழகம் உட்பட அண்டை மாநில அரசுகளுக்கு அவர் கடிதம் எழுதியுள்ளார். போதைப்பொருள் கடத்தல் வலையமைப்புகளை எதிர்கொள்ள மாநிலங்களுக்கிடையேயான ஒத்துழைப்பை வலுப்படுத்த வேண்டிய அவசியம் உள்ளது என்று அவர் கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார். கூட்டு நடவடிக்கை திட்டங்களை முறைப்படுத்த உயர்மட்ட கூட்டம் ஒன்றை நடத்த வேண்டும் என்றும் அவர் கூறியுள்ளார். கேரளத்தில் 2025 ஆண்டில் 36,314 போதைப் பொருள் தொடர்பான வழக்குகள் பதிவாகியுள்ளன. இது 2024 ஆண்டில் 27,530 என்ற அளவில் இருந்தன என்றும் வி டி சதீஷன் கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார்.
1: இலங்கை செய்திகள்.
2: இலங்கையில் 16 வயதுக்குட்பட்ட சிறுவர்களின் சமூக ஊடக பயன்பாட்டை கட்டுப்படுத்தும் சட்ட மூலம் ஜனாதிபதி சட்டத்தரணி மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர் ஃபைச முஸ்தபாவினால் இன்று பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டது. அதன்படி குறித்த சட்ட மூலத்தை ஃபைச முஸ்தபா பாராளுமன்ற செயலாளர் நாயகத்திடம் கையளித்துள்ளார். சிறுவர்கள் சமூக ஊடக தளங்களை அணுகுவதை கட்டுப்படுத்துவதும் தீங்கு விளைவிக்கும் இணைய உள்ளடக்கங்களில் இருந்து அவர்களை பாதுகாப்பதும் இந்த சட்டத்தின் முக்கிய நோக்கமாகும். இந்த சட்டத்தின் மூலம் 16 வயதுக்குட்பட்ட குழந்தைகள் சமூக ஊடக தளங்களை அணுகுவதை தடுப்பதற்கு சம்பந்தப்பட்ட அமைச்சரான சிறுவர் விவகார அமைச்சருக்கு உத்தரவு பிறப்பிக்கும் அதிகாரம் கிடைக்கின்றது. அத்துடன் ஒரு பிள்ளை ஒரு நாளில் சமூக ஊடகங்களை பயன்படுத்தக்கூடிய நேரத்தை சுருக்குவதற்கோ அல்லது பயன்படுத்துவதற்கான குறிப்பிட்ட நேரத்தை நிர்ணயிப்பதற்கோ இந்த சட்டத்தின் மூலம் சந்தர்ப்பம் கிடைக்கின்றது. இந்த சட்டத்தை செயற்படுத்துவதற்கும் கண்காணிப்பதற்கும் தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபையின் கீழ் அங்கீகாரம் பெற்ற ஆணையாளர் ஒருவரை நியமிக்க திட்டமிடப்பட்டுள்ளது.
1: அமீரக செய்திகள்.
2: ராஜதந்திர பயணத்தின் ஒரு பகுதியாக அமீரகத்துக்கு வருகை தந்துள்ள அமெரிக்க ராஜாங்க செயலாளர் மார்கோ ரூபியோ இன்று அமீரக ஜனாதிபதி மெய்தகு ஷேக் முகமது பின் சாயத் அல் நஹியான் உள்ளிட்ட அதிகாரிகளை சந்தித்து கலந்துரையாடினார். இருவரும் ஹோர்முஸ் நீரிணை வழியாக முழுமையான மற்றும் பாதுகாப்பான கப்பல் போக்குவரத்தை உறுதி செய்வது மற்றும் பிராந்தியத்தில் அமைதி

0: முக்கியத்துவம் வழங்கும் ஒப்பற்ற ஆதரவுக்கு மார்க்கோ ரூபியோ நன்றி தெரிவித்ததுடன், ஈரான் நடத்திய தாக்குதல்களை எதிர்கொண்ட போது அவர்கள் காட்டிய துணிச்சல் மற்றும் உறுதியை பாராட்டியுள்ளார். மேலும் அமீரகத்தின் பாதுகாப்பிற்கான அமெரிக்காவின் உறுதியான ஆதரவை மார்க்கோ ரூபியோ மீண்டும் உறுதிப்படுத்தியுள்ளார். ஷார்ஜாவில் எதிர்வரும் ஜூலை 1ஆம் தேதி முதல் கட்டணம் செலுத்தப்பட்ட பொது தரிப்பிட சேவை நள்ளிரவு 12 மணி வரை நீட்டிக்கப்படுவதாக ஷார்ஜா மாநகராட்சி அறிவித்துள்ளது. இந்த மாற்றம் ஷார்ஜா, கல்பா, கொர்ஃபகான் மற்றும் அல் தாயித் ஆகிய பகுதிகளிலும் கட்டணம் செலுத்தப்பட்ட பார்க்கிங் தரிப்பிடங்களுக்கு பொருந்தும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. மஞ்சள் நிற அடையாள பலகைகள் கொண்ட தரிப்பிட பகுதிகளும் இந்த புதிய நடைமுறையின் கீழ் வருகின்றது. இதன் மூலம் அவை ஏற்கனவே நள்ளிரவு 12 மணி வரை செயற்பட்டு வரும் நீல நிற அடையாள பலகைகள் கொண்ட தரிப்பிட பகுதிகளின் செயற்பாட்டு நேரத்துடன் ஒரே மாதிரியாக மாற்றப்படுகின்றன. இதேவேளை வெள்ளிக்கிழமைகளிலும் அதிகாரப்பூர்வ பொது விடுமுறை நாட்களிலும் பொது தரிப்பிட சேவை தொடர்ந்தும் இலவசமாகவே இருக்கும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. சில தரிப்பிட பகுதிகளுக்கு இந்த விலக்கு பொருந்தாது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஷார்ஜாவில் 124,000 வரையிலான கட்டணம் செலுத்தப்பட்ட தரிப்பிட வசதிகள் காணப்படுகின்றன. இப்பகுதிகளில் காலை 8 மணி முதல் நள்ளிரவு 12 மணி வரை கட்டணம் வசூலிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இயக்க நேரங்களை நீட்டிப்பது பருவகால சந்தா கட்டணங்களில் எந்த அதிகரிப்பையும் ஏற்படுத்தாது, அவை மாற்றமின்றி தொடரும் என்றும் ஷார்ஜா மாநகராட்சி அறிவித்துள்ளது. சந்தாதாரர்கள் தினசரி கூடுதலாக 2 மணி நேர விலக்கு நேரத்தை பெறுவார்கள். இதனால் விலக்கு காலம் 14 மணி நேரத்தில் இருந்து 16 மணி நேரமாக அதிகரிக்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது.
1: உலகச் செய்திகள்.
0: பிரான்சில் முதலாவது எபோலா நோய் தொற்று சம்பவம் உறுதியாகியுள்ளது. கோங்கோ ஜனநாயக குடியரசில் மனிதாபிமான பணியில் ஈடுபட்டுவிட்டு நாடு திரும்பிய மருத்துவருக்கு எபோலா தொற்று உறுதியாகியுள்ளது. குறித்த மருத்துவர் உடனடியாக சிறப்பு மருத்துவ வசதிகள் கொண்ட மையத்தில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும், அவரது உடல்நிலை தற்போது சீராக உள்ளது என்றும் பிரான்ஸ் சுகாதார அமைச்சகம் அறிக்கை வெளியிட்டுள்ளது. கொங்கோ ஜனநாயக குடியரசில் எபோலா நோய் பரவல் ஏற்பட்டுள்ளதாக கடந்த மாதத்தில் அறிவிக்கப்பட்டது. எனினும் குறித்த வைரஸ் அதற்கு முன்பே பல வாரங்களாக சமூகத்தில் பரவி வந்திருக்கலாம் என நம்புவதாக நிபுணர்கள் தெரிவித்துள்ளனர். ஈரான் அமெரிக்காவுக்கு இடையே எட்டப்பட்ட ஆரம்பகட்ட அமைதி ஒப்பந்தத்தின் அடிப்படையில் ஈரானில் ஆய்வுகள் மேற்கொள்ளப்படும் என்று உலக அணுசக்தி முகமையின் தலைவர் தெரிவித்துள்ளார். ஜப்பானில் செய்தியாளர்களிடம் பேசிய உலக அணுசக்தி முகமையின் தலைவர் ரஃபேல் க்ரோசி, ஆய்வுகள் நிச்சயமாக நடைபெறும், அதற்கான தேதிகள், நடைமுறைகள் மற்றும் ஆய்வு செய்யப்படும் இடங்கள் போன்ற விவரங்கள் குறித்து மிக விரைவில் பணியாற்ற தொடங்குவோம் என்று கூறினார். கடந்த வாரம் கையெழுத்திடப்பட்ட ஒப்பந்தத்தில் ஈரானின் அதிக செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை நீர்த்துப்போகச் செய்யும் நடவடிக்கை சர்வதேச அணுசக்தி முகமையின் மேற்பார்வையின் கீழ் மேற்கொள்ளப்படும் என வெளிப்படையாக குறிப்பிடப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். எனினும் ஈரான் துணை வெளியுறவு அமைச்சர் தாக்குதலால் சேதமடைந்த அணு நிலையங்கள் மற்றும் அணுசக்தி பொருட்களுக்கு அணுகலை வழங்குவது அமெரிக்காவுடன் இறுதி ஒப்பந்தம் எட்டப்படும் கட்டமைப்புக்குள் மட்டுமே பரிசீலிக்கப்படும் என்று தெரிவித்துள்ளார்.
1: விளையாட்டுச் செய்திகள்.
0: ஃபிஃபா கால்பந்து உலகக்கோப்பை தொடரில் இன்று நடைபெற்ற பனாமாவுக்கு எதிரான போட்டியில் குரோஷியா 1-0 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றது. குழு கேயில் கொலம்பியா கோங்கோ ஜனநாயக குடியரசை 1-0 என்ற கோல் கணக்கில் தோற்கடைத்தது. இங்கிலாந்து மற்றும் கானாவுக்கு இடையிலான போட்டி கோல் எதுவும் பெறப்படாத நிலையில் சமநிலையில் முடிந்தது. நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் போர்ச்சுகல் உஸ்பெகிஸ்தானை 5-0 என்ற கோல் கணக்கில் தோற்கடைத்தது. போர்ச்சுகல் அணி சார்பில் கிறிஸ்டியானோ ரொனால்டோ 2 கோல்களை போட்டார். இந்த கோல்களின் மூலம் உலகக்கோப்பை வரலாற்றில் 6 வெவ்வேறு உலகக்கோப்பை தொடர்களில் கோல் அடித்த முதல் வீரர் என்ற உலக சாதனையை படைத்தார். மேலும் உலகக்கோப்பையில் போர்ச்சுக்கல் அணிக்காக அதிக கோல் அடித்த யூசிபியோவின் 9 கோல்கள் சாதனையை முறியடித்து தனது 10வது உலகக்கோப்பை கோலுடன் புதிய மைல்கல்லை எட்டினார். குழு பியில் இன்று கத்தார் மற்றும் போஸ்னியா அணிகளும் சுவிட்சர்லாந்து மற்றும் கனடா அணிகளும் மோதுகின்றன. குழு சியில் 2 போட்டிகள் நடைபெறுவதுடன் 1வது போட்டியில் மொரோக்கோ மற்றும் ஹெய்டி அணிகள் மோதுகின்றன. 2வது போட்டியில் ஸ்காட்லாந்து மற்றும் பிரேசில் அணிகள் பல பரீட்சை நடத்த உள்ளன. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவுக்கு வருகின்றது. வணக்கம்.
1: விரிவான செய்திகள் First brought to you by Divya Auto Spare Parts Trading, Sharjah, Dubai, Abu Dhabi and Alliance.

0: இருப்பது 89.4 தமிழ் FM.
1: மகள்களை பெற்ற அப்பாக்களுக்கு மட்டும்தான் தெரியும் முத்தம் காமத்தில் சேர்ந்ததில்லை என்று.

0: இந்த சாம்ராஜ்யத்தின் மிக முக்கியமான சுயம்வரத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம் அனைவரின் அரசியான மனதை வெல்ல போட்டியிடும் போட்டியாளர்கள்.
1: ஹாய், நான் காஃபி.
2: ஹலோ, நான் தான் டிராவல்.
3: வணக்கம், நான் நினைவுகள்.
2: ஹாய், நான் தான் இயற்கை.
0: இதுல மனசோட மனச வெல்ல போவது யாரு?
2: எங்கப்பா மனசு காணோம்?
1: அங்கே பாருங்கள், போட்டிக்கு ராஜாவின் பாடல்கள் வருகின்றன.
2: ராஜா பாட்டு போகுது, மனசும் பின்னாடியே போகுதே.
4: ராஜா பாட்டு போட்டிக்கு வந்தால் மனதை வெல்லத்தானே செய்யும்.
3: வார நாட்களில் மதியம் 3 மணி முதல் 4 மணி வரை மனசார கேளுங்க ராக் வித் ராஜா, only on 89.4 தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

0: கண்ணா, ஒரு டைம் ஆன் பண்ணிட்டா ஆஃப் பண்ணவே கூடாது. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் ஹுக்கும்
1: அர்த்தமாயிருந்தா ராஜா.

0: டாடி தமிழ் எஃப்எம் ஆன் பண்ணுங்க டாடி. ஐ நீட் திஸ் டாடி, ஐ நீட் திஸ் பேக் நவ். நானும் யூஎஸ்ல கூட அதே எஃப்எம் தான் டாடி கேப்போம்.
1: செழித்தையும் தமிழை ஒளி.

நிகழ்ச்சிகள் வளமிக்க உளமுற்ற தீ தன்னேரிலா தமிழ் மொழிக்கென தமிழ் பண்பலை தரும் தனி நிகழ்ச்சி. வார நாட்களில் பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரை 89.4 தமிழ் பண்பலையில் உங்கள் கிருஷ்ணியுடன்.

இங்க நான் தான் கிங், நான் போடுறதுதான் பாட்டு, அத கப் சிப்னு கேட்டு என்ஜாய் பண்ணதோ. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும்.

0: 8 மணி முதல் 11 மணி வரை.
1: அன்புடன் நான் brought to you by ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, DIP மற்றும் சிலிக்கனோயசிஸ். கால் 0588204172. 89.4 தமிழ் FM, நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

0: மேடம் ஒரு நிமிஷம்.
1: எஸ்
0: தமிழ் எஃப்எம் தெரியுமா? 89.4
1: நல்லா தெரியுமே.
0: சூப்பர் மேடம். அது லெவன்டு மசாலா கஃபே ஷோ தெரியுமா?
1: கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு.
0: அதெல்லாம் கேட்டிருப்பீங்க மேடம். அதுல மதுன்னு ஒரு பையன் ஹேண்ட்ஸமா வந்து பேசுவானே, அவனை தெரியுமா?
1: எது மதுவா?
0: அட என்ன மேடம், பெண்கள் அவன் ஷோக்கு கால் பண்ணி கூழாங்கல்லு கண்ணாலிவா சுண்டி பாண்டி அப்படி பாடுவாங்களே.
1: ஓ மை காட், யார் அவரு?
0: அது நான் தான், அது என்னோட ஷோ தான்.
1: டாம் இட்.
2: 89.4 தமிழ் எஃப்எம் இல் திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் மதியம் 11 மணி முதல் 2 மணி வரை மசாலா கஃபே கேளுங்க வித் ஆர் ஜே மது.
1: அடிங்க
3: மசாலா கேஃபே brought to you by பீமா ஜுவல்லர்ஸோட ஹோம் அகைன் செலிபிரேஷன்ல கோல்ட் செயின் அண்ட் பேங்கிள்ஸ்க்கு வெறும் 1.99% மேக்கிங் சார்ஜஸ் அண்ட் டைமண்ட் ஜுவல்லரியில 1899 திரஹம்ஸ் ஆஃப்.

0: கண்ணா, ஒரு டைம் ஆன் பண்ணிட்டா ஆஃப் பண்ணவே கூடாது. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும். தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும். தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும். ஹுக்கும்
1: ஹுக்கும். அர்த்தமாயிட்டா ராஜா.

0: Monday to Friday, 7 a.m. to 11 a.m. Mercil Morning with me, Keetna, on 89.4 Tamil FM.
1: Mercil Morning, brought to you by ALD Properties. Verum 999 dirhams pay panni, Trichy oda prime spot la unga plot book pannunga.
2: So, kaise mudhe hai tumne? Rolex. Rolex.
3: Sir! Just sir!
4: இதை விட பெஸ்டா என்டர்டைன்மெண்ட்டா ஒரு எஃப்எம் காட்டுறவனுக்கு லைஃப் டைம் செட்டில்மெண்ட்டா.

இங்க நான் தான் கிங், நான் போடுறதுதான் பாட்டு, அது கப் சிப்னு கேட்டு என்ஜாய் பண்ணதோ ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும்.

0: ஒரு நல்ல ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? ஷோக்கு ஆன் டைம்க்கு வரணும், கேக்குறதுக்கு முன்னாடி கண்டென்ட்டா தரணும், மொத்தத்துல ரொம்ப ரொம்ப நல்லவனா இருக்கணும்.
1: ஆனா எனக்கு கிடைச்சது
2: எனிவே 4 மணி ஆயிடுச்சா, சரி ரெண்டு பாட்டு போடு நான் வந்துறேன். ஒரு தரமான ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? என் கூட எப்பவுமே சிங்க்லயே இருக்கணும். நான் பிரெயின் ராட்டா பேசினா கூட கை தட்டி சிரிக்கணும். மொத்தத்துல கோஹோஸ்ட் கோஹோஸ்டா இருக்கணும்.
3: எனக்கும் தான் ஒருத்தி இருக்காங்க.
2: பாய். அவ்வளவுதான், அவளே சொல்லிட்டா. எவ்ரிடே ஈவினிங் ஈவினிங் கரக் வித் மீ ஆர்ஜே பிராவோ. மரியாதையா டியூன் பண்ணி சவுண்ட் வச்சு கேளு.
4: The Evening Karak, presented by VNCT Global, largest villa developers in South India. For more details, contact 054-767-3111. Brought to you by Annathangam Gold and Diamonds, Karama Center, Dubai. 40% off on diamond and precious jewelry. 40% discount on 22 carat and 18 carat gold jewelry making charges madri pala offers. Matrum Z5, இந்த வருஷத்தோட biggest movie ஆன Patriot மற்றும் பல blockbuster movies. வெறும் 99.99 dirhams per year ல enjoy பண்ணுங்க.

0: எடுத்துக்கடா. அவன் அவன் பிரச்சனை அவனுக்கு தான் தெரியும். வந்துட்டானுங்க அட்வைஸ் பண்றதுக்கு.
1: தம்பே தம்பே தம்பே, வாழ்க்கைன்னா வந்து போவோம் ஆயிரம் வம்பு, மனசுல ஏத்திக்கணும் தெம்பு, நான் சொல்றத நம்பு, நீ ஒன்ன நம்பு.

0: கண்ணா, ஒரு டைம் ஆன் பண்ணிட்டா ஆஃப் பண்ணவே கூடாது. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் ஹுக்கும் ஹுக்கும்
1: அர்த்தமாயிட்டா ராஜா.

0: உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம் அனைவரின் அரசியான மனதை வெல்ல போட்டியிடும் போட்டியாளர்கள்.
1: ஹாய், நான் காஃபி.
2: ஹலோ, நான் தான் டிராவல்.
3: வணக்கம், நான் நினைவுகள்.
2: ஹாய், நான் தான் இயற்கை.
0: இதுல மனசோட மனச வெல்ல போவது யாரு?
2: எங்கப்பா மனசு காணோம்?
1: அங்கே பாருங்கள், போட்டிக்கு ராஜாவின் பாடல்கள் வருகின்றன.
2: ராஜா பாட்டு போகுது, மனசும் பின்னாடியே போகுதே.
4: ராஜா பாட்டு போட்டிக்கு வந்தால் மனதை வெல்லத்தானே செய்யும்.
5: வார நாட்களில் மதியம் 3 மணி முதல் 4 மணி வரை மனசார கேளுங்க ராக் வித் ராஜா, only on 89.4 தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
6: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 89.4 தமிழ் FM. 89.4 தமிழ் FM.

0: Atunci ce se bude etune.
1: Rolex. Rolex.
2: Sir! Just sir!
3: இதை விட பெஸ்ட்டா என்டர்டைன்மெண்ட்டா ஒரு எஃப்எம் காட்டுறவனுக்கு லைஃப் டைம் செட்டில்மெண்ட்டா.

0: நிகழ்ச்சிகள் வளமிக்க உளமுற்ற தீ தன்னேரிலா தமிழ் மொழிக்கென தமிழ் பண்பலை தரும் தனி நிகழ்ச்சி. வார நாட்களில் பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரை 89.4 தமிழ் பண்பலையில் உங்கள் கிருஷ்ணியுடன்.
1: நினைக்கல அது தமிழ் எஃப்எம்ல நீங்க பாட்டு கேப்பீங்கன்னு கொஞ்சம் நினைச்சு பாக்கலீங்க. இட்ஸ் எ வெரி குட் சாய்ஸ்ங்க.

0: உலக அரங்கின் நடப்புகள், அரசியல் நிகழ்வுகள், விளையாட்டு தகவல்கள், வணிக செய்திகள், வானிலை நிலவரம், இவை அனைத்தையும் நடுநிலை தவறாமல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஒவ்வொரு மணி நேரமும் இணைந்திருங்கள்.
1: தமிழ் FM செய்தி அறையில் இருந்து நான் உங்கள் கிருஷ்ணி மணிபாலன்.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 89.4 தமிழ் FM.

0: தமிழ் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 8 மணி முதல் 11 மணி வரை.
1: அன்புடன் நான் brought to you by ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, டிஐபி மற்றும் சிலிக்கன் ஓயாசிஸ். கால் 0588204172.

இங்க நான் தான் கிங், நான் போடுறதுதான் பாட்டு, அது கப் சிப்னு கேட்டு என்ஜாய் பண்ணதோ. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும்.

0: கண்ணா, ஒரு டைம் ஆன் பண்ணிட்டா ஆஃப் பண்ணவே கூடாது. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் ஹுக்கும்
1: ஹுக்கும் அர்த்தமாயிட்டா.